0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி,
2: அருள்மொழியும் திருவருளும்.
3: மாணிக்க வாசகருடைய திருவாசகத்திலே திருக்கோத்தும்பி பதிகம் அரசவண்டை தூதனுப்பும் அற்புதமான பதிகப்பாடல். புலித்தோல் ஆடை, ஜடாமுடி, அதிலே பிறை அணிந்திருப்பான் பிறை சூடி என்று அவனுக்கு பெயர். காதிலே சுருள் தோடு இருக்கும். உடம்பு முழுக்க பால் வெள்ளை திருநீர் அணிந்திருப்பான். இதுதானே அவனுடைய அடையாளம். மாணிக்க வாசகர் வர்ணித்து சொல்லும் போது அதபடியே காட்சியாக நம் மனத்திரையில் விரிகின்றது. தோலும் துகிலும் குழையும், சுருள் தோடும், பால் வெள்ளை நீரும், பசுஞ்சாந்தும், பைங்கிளியும், சூலமும், தொக்க வளையும், உடைத்துண்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. வலப்புறம் புலித்தோல், இடப்புறம் பட்டாடை. வலப்புறம் குண்டலம், இடப்புறம் சுருண்ட தோடு. வலப்புறம் பால் போன்ற வெண்ணீரு, பசுமையுறு சந்தனம். இடப்புறத்தில் பேசும் பசுங்கிளி, கோல பசுங்கிளி. வலப்புறம் சூலம், இடப்புறம் மங்கள வளை என்று உலக படைப்புக்கான காரணமான உமையை தன் ஒரு பாதியாக கொண்ட அந்த திருக்கோலம் அர்த்தநாரீஸ்வர கோலம், அதை கண்ணார கண்ட மகிழ்ச்சியினால் குளிர்ந்தூதுவாய் கோத்தும்பி என்ற மணிவாசகருடைய திருவாசகம் என்ன பொருத்தம்? நேற்றைய ஆபிசூடியிலே இந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவம் திருநங்கை ஒருத்தருடைய பிரார்த்தனை கடிதம் ஒலித்தது நினைவிருக்கின்றன. அது ஒரு அருள் வடிவம் என்று மணிவாசகரும் நிறுவுகின்றார் திருவாசகத்திலே. தினமும் அருளும் பொருளும் நிறைந்த அற்புத கருத்துக்கள், கேட்பதற்கு இனிமையான பக்தி பாடல்களோடு ஒரு சுகமான ஆன்மீக யாத்திரை. ஹலோ எஃப்எம்என் அதிசூடி.
1: இறையருள் பெருக்கும் சிவானந்த தேன்,
4: சிவானந்த தேன்
1: அதிசூடி. ஹலோ எஃப்எம்எல் சிவானந்த தேன்.
3: சுவாமி பரமாத்மானந்தா அவர்களுடைய ஒரு அற்புதமான கருத்து. அலை கடலில் இருந்து எழும்பி மீண்டும் கடலிலேயே சங்கமிக்கின்றது. பெயர் வேறு, கடல் என்று பெரிதாயிருக்கும் ஒன்று, அதுவே சிறிதாயிருந்தால் அலை என்று. இரண்டிலும் இருப்பது நீர்தானே. அதுபோலத்தான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்ற கிருஷ்ணரின் உபதேச மொழி இந்த உடலோ மனதோ புலன்களோ அல்ல. நாம் சாட்சியாக விளங்கும் ஆன்மா, அதை உணர்ந்தவன் ஆன்ம ஞானி. அந்த ஞான யோகத்தின் மூலம் ஒருவன் தன்னை உணரத் தொடங்கும் போது இறைவனும் தானும் ஒருவனே என்ற தெளிவு பிறக்கின்றது. அதுவே ஆனந்த ஸ்வரூபம். இதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்களேன். நீங்கள் வேண்டும் வேண்டும் வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கும் ஆனந்தம் அந்த விளக்கத்திலே, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுவதில் இருக்கின்றது. அதை இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லும் பக்தி கருத்துக்களோடு தினந்தோறும் ஒலிக்கும் ஹலோ எஃப்எம்என் அதிசூடி இணைந்து இருங்கள்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
2: அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
3: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம். இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும். கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
4: ஹலோ எஃப்எம் 106.4 அதிசூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம் மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 அதிசூடி.
5: அதிசூடி காற்றலைகளில் கண்ணல் மொழி. அதிசூடி
3: ஆண்டவனை உணரும் வழி.
6: மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் எது? என்ன ஜெயராம், தினந்தோறும் ஆதிசூடியிலே திருவாசகம் சொல்லுகின்றீர்களே. திருவாசகத்தை அருளி செய்த மணிவாசகர் அவதரித்த திருவாதவூர் என்றுங்களுக்கு தெரியாதா என்று சிவனடியவர்கள் ஒவ்வொருவருமே உரிமையாக என் மீது கோபம் கொள்ளலாம். மதுரை மீனாட்சி அன்னை திருக்கோவிலின் உப கோயிலாக திருவாதவூரிலே வேதநாயகி அம்பாள் சமேத திருமறை நாதர் கோயில் என்று ஒரு சிவஸ்தலம் இருக்கின்றது. இந்த திருவாதவூரே மணிவாசகரை இந்த உலகிற்கு தந்த மண். வைகாசி மாதத்திலே பெருந்திருவிழா, பிறக்கப் போகும் வைகாசி திருவிழாவுக்கான முகூர்த்த கால் நடும் விழா கோலாகலமாக நடைபெற்றிருக்கின்றது. வரும் 25 பஞ்சமூர்த்திகளோடு வேதநாயகி அம்பாள் திருமறை நாதர் மேலூருக்கு எழுந்தருளி செய்வதும், 28 திருக்கல்யாணமும், 29 தேரோட்டமும் சிறப்புகள் இருக்கின்றது. மணிவாசகரின் திருவாசகம் அது தினந்தோறும் ஒலிக்கும் போது எனவோ சிவாலயத்தில் இருப்பது போல ஒரு உணர்வை நாம் பெறுகின்றோம் அல்லவா? அதனால் தான் சொன்னார்கள், திருவாசகத்திற்கு ஒருஹார், ஒரு வாசகத்திற்கும் ஒருஹார் என்று. அப்பேற்பட்ட அருள் சிறப்பு திருவாசகத்துக்குண்டு.
5: சோலை தின்றல்,
7: காலை பொழுது,
5: குளிர் நீரோடை,
7: கோடை மழை,
5: ஆத்திசூடி. ஹலோ எஃப்எம். ஹலோ எஃப்எம்.
6: சைவ திருமுறை பாடல்கள் வெறுமனை இறைவனுடைய புகழை மட்டும் பாடவில்லை. அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லும் அதே வேளை,

முன்மொழியக்கூடிய கபில தேவநாயனாருடைய திரு இரட்டை மணிமாலை. வாழை கனிபலவின் கனிமாங்கனி தாம் சிறந்த கூழை சுருள் குழை அப்பம் எள்ளுருண்டை எல்லாம் துருத்தும் பேழை பெருவயிற்றோடும் புகுந்தன் உளம்பெரியான் வேழத் திருமுகத்து செக்கர் மேனி விநாயகனு என்று துதிக்கக்கூடிய பாடல். ஜெரம், இந்த பாட்டு ரொம்ப நன்றாக இருக்கின்றது, எனக்கு கொஞ்சம் அனுப்ப முடியுமா? அல்லது இந்த பாடலின் தொகுப்பு என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் தேடுகிறேன் என்று ஆர்வம் பிறக்கின்றன. அதற்காகத்தானே தினம்தோறும் நம் தமிழ் மரபிலே நாம் போற்றும் தெய்வங்கள், இதுபோல பக்தி இலக்கியங்கள் தோறும் நிறைய பரவி கிடக்கின்ற பக்தி பாடல்கள் தினம் ஒலிக்கின்றது. கபில தேவநாயனாருடைய திரு இரட்டை மணிமாலை விநாயகப் பெருமானுக்கு வைக்கும் அந்த முதல் வணக்கம், ஒரு சில பாடல்களை தந்திருக்கின்றேன் இந்நாளின் ஆத்திசூடியில். அதை ஆர்வத்தோடு இணைந்திருங்கள் ஆத்திசூடியுடன்.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஆதிசூடி ஹலோ எஃப்எம் 106.4
2: பக்தி மாலை சுபவேளை.
3: உடலையும் மனதையும் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர வேண்டுமானால் ஆன்மீகம் ஒரு மிகச்சிறந்த உபாயம். வளர்ந்து அனுபவத்தில் சிறந்த பெரியவர்களை கவனித்து பாருங்கள். காலை 70 தொடங்கி இரவு தூங்கச் செல்லும் வரை எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு இருக்கும், அதிலே இறை வழிபாடும் இருக்கும். இப்போது இருக்கும் தலைமுறை எதையும் கேள்வி கேட்டு ஆராய்ந்து அறிந்துதானே ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அது மதிக்கப்பட வேண்டும். ஆனால் சொல்வதை

கொள்ள முயற்சியாவது செய்ய வேண்டும் அல்லவா? அதை விடுத்துவிட்டு, நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்றிருப்பதும் கண்ணை மூடிக்கொண்டே உலகம் இருட்டு என்று சொல்லுவதும் தவறல்லவா? இதேபோல் ஒரு இளைஞன் ஒரு ஞானியினிடத்தில் கேட்ட கேள்வி, ஏன் நான் இறைவனை வணங்க வேண்டும்? அதற்கு ஞானியும் ஒரு பதில் சொன்னார். அதற்கும் பதில் கேள்வி கேட்டான். அந்த ஞானி மனதில் பதியும் விதத்திலே சொன்ன விளக்கம் என்ன? இரண்டாவது மணி நேரத்திலே அதிசுடி நிறைவு செய்யும் போது ஒலிக்கப் போகும் கதை பற்றி இந்த மணி நேரத்தின் நிறைவிலே நினைவுபடுத்தி இருக்கின்றேன். உண்மைதான், அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அவசியம் சொல்லித்தரத்தான் வேண்டியிருக்கின்றது. இறை வழிபாடு செய்தால் கைமேல் பலன் கிடைக்கும் என்றிருக்கின்றார்கள் சில பக்தர்கள். இதென்ன, எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றை சொல்லி இருக்கின்றார்கள். இதில் என்ன சிறப்பு ஜெயராம்? இதுதானே உங்கள் கேள்வி? இங்கிருப்பவர்கள், இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், இந்த மண்ணிலே வாழ்ந்து உணர்ந்தவர்கள் சொல்லவில்லை. ஏதோ வெளிநாட்டிலே வேற்று சமயத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள் இங்கே நம் மண்ணினுடைய பெருமை அறிந்து இங்கு வரும்போது, ஆலயங்களுக்கு செல்லும் போது இந்த வார்த்தையை சொல்லி இருக்கின்றார்களாம். போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்தவர்கள் இங்கே நம் தமிழ் மண்ணுக்கு வந்தபோது, குறிப்பாய் பின்னலாடை உலகம் என்று போற்றக்கூடிய திருப்பூர் மாநகருக்கு வந்தபோது, சில கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்த பிறகு இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கின்றார்கள். ஆலயங்களிலே இறை வழிபாடு செய்வதன் மூலம் உடனுக்குடன் வேண்டுதல் கைமேல் பலன் கிடைக்கின்றது என்றிருக்கின்றார்கள். எங்கிருப்பவர்களுக்கோ தெரிகின்றது, ஆனால் இங்கிருப்பவர்களுக்கு இன்னும் புரியத்தானே வேண்டும். புரிந்தவர்கள் ஒன்றிணையக்கூடிய பிரார்த்தனை, லோகா சமஸ்தா சுகினோபவந்து, எல்லோரும் என்புற்றிருக்க வேண்டும். மகாமிருத்துஞ்சய மந்திரம், ஓம் திரம்பகம் மெஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம், பூர்வாருக்கம் இவ வந்தனான் மிருத்யோர் மோக்ஷியம் ஆம்பிரதார். எல்லோருக்கும் ஆரோக்கியமான உடல்நிலை, எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி இறையருள் மிகுந்திருக்க வேண்டும். இந்த பொறுப்படையான பிரார்த்தனையோடு கடிதம் கைக்கு வருவதற்கு கொஞ்சமே தாமதமாகிவிட்டது. எஸ் மாதவராஜ் என்ற அதிசூடி அன்பர், மனைவி திலகவதி, அவருடைய உடல்நலம் சம்பந்தமாக கடிதம் எழுதி இருக்கின்றார். பல அறுவை சிகிச்சைகள், அதுவும் தலையிலே, இன்னும் பூரண குணம் கிடைக்கவில்லை என்று, நல்ல குணம் கிடைக்க வேண்டும் அவருக்கு என்று இவ்வேளை பிரார்த்தனை செய்வோம். அதே போல கல்யாணமான தன்னுடைய மகள், திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிறது, இன்னும் புத்திரப்பேறு கிடைக்கவில்லை என்று சந்தான லட்சுமி என்று ஒரு அன்பு தாய், கூலி வேலை செய்பவராம், விவசாய கூலி வேலைதான், கடனை உடனே வாங்கி கல்யாணம் செய்து கொடுத்தேன், இப்போது மருத்துவத்திற்கும் செலவு செய்ய வேண்டுமா? இறைவன் கண் திறக்க வேண்டும், என் மகள் சீக்கிரம் தாயாக வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் இந்த தாய். உலகின் இறைவன் முதல் தாய் அல்லவா? அவன் நம் மனம் அறிவான் அல்லவா? மனமிறங்க இவ்வேளை நாமும் பிரார்த்தனை செய்வோமா?

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
2: என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
3: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ். என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி,
4: முதல் தரிசனம் ஆதி சூடி.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுனு ஆஃபர்.
3: நம்ம சென்னை கேச்சுனதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர்.
2: இந்த ஆஃபர் மே 1 முதல் 10 வரை மட்டுமே.
3: கேச்சுனதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
1: அதிகாலை சுபவேளை. சுபவேளை. ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி.
4: அமெரிக்காவிலே உலகின் முதல் ஆடியோ புத்தக நிலையம் அமைந்திருக்கின்றன. ஆம், அமேசான் நிறுவனத்திற்கு சொந்தமான ஆடிபிள். புத்தகங்களே இல்லாத ஒரு புத்தக கடை. என்ன இது, புத்தகம் இருந்தால்தானே அது புத்தக கடை என்றால்? வழக்கமாக கடைகளிலே புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குமானால், இந்த ஆடியோ புத்தக நிலையத்திலே புத்தகங்களுக்கு பதிலாக அவை ஒலி வடிவத்திலே சிடிக்களாக வரிசைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்குமாம். அதை தொடுவதன் மூலம் உங்கள் போனிலே நேரடியாக அதை ஆடியோ புத்தகங்களாக நாம் கேட்கலாமாம். அன்றே இது புதிய சிந்தனையாக இந்த தமிழ் மண்ணில் முளைத்ததுதானே. கற்றலின் கேட்டல் நன்று என்றுதானே சொன்னார்கள். அந்த வகையிலே ஒவ்வொருவர் வீடுகளிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தக நிலையம் போலே, புத்தகம் நிறைந்த அலமாரி போலே அதிசூடி. அருள் விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் இருக்கும் இடம் தேடி அதிசூடியில். அனைவருக்கும் முகம் மலர மீண்டும் ஒரு முறை அன்பான காலை வணக்கங்களோடு உங்களின் அன்பிற்கினிய ஜெயராம். ஒவ்வொரு நாளின் பிறப்பையும் நன்மையின் பிறப்பாய் அறிவிக்கும் வானொலி கோகிலம். பிறந்திருக்கும் இந்நாள் ஒரு பொன் நாள். மே மாதத்தின் 5ஆம் நாள், தமிழ் மாதம் சித்திரையின் 22ஆம் நாள், மங்கள செவ்வாய். இந்த நாள் எப்படி 12 ராசிகளுக்கான இன்றைக்கான பலன்களோடு தினத்தந்தி ஜோதிடர் சிவல் புரி சிங்கார்.
5: ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நற்பலன்களை பெறும் 4 ராசிகள் சிம்மம், துலாம், மகரம், மீனம். கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வருமானம் உயரும். உங்களுக்குரிய ஸ்டேன்கள் 6, 8 அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள். இன்று மத்தியமான பலன்களை பெறும் 4 ராசிகள் மேஷம், மிதுனம், கன்னி, கும்பம். சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும் நாள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். திருமண முயற்சி கைகூடும். உங்களுக்குரிய ஸ்டேன்கள் 2, 7 அதிர்ஷ்ட வண்ணம் கிரே. இன்று வழிபாட்டு மூலமே வளர்ச்சி காண வேண்டிய ராசிகள் ரிஷபம், கடகம், விருச்சிகம், தனுசு. விரயங்கள் ஏற்படாதிருக்க விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படும் நாள். தேக நிலையிலும் அக்கறை காட்டுங்கள். வரவை காட்டிலும் செலவு கூடலாம். சுப செலவுகளை மேற்கொள்வது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் 3, 5 அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை.
6: தங்கே முழங்கு
1: தெய்வ தமிழ் மொழியும் தமிழர் வாழ்வும்
6: சித்திரை மாத சிறப்பு ஆத்திசூடி தங்கே முழங்கு.
4: சில கோவில்கள் அங்குறையும் அம்பாள் பெயரை முன்னிட்டு, உதாரணத்திற்கு இந்த அம்பாள் சமேத இந்த ஈஸ்வரனார் கோவில் என்றிருக்கும். ஆனால் சில கோவில்கள் எங்கே அம்பாளின் சக்தி பிராச்சீனமோ அங்கெல்லாம் அது வேறு மாதிரியாக சொல்லப்படும். அதுபோன்ற கோவில்களிலே நம் சென்னை சிங்கார சென்னையிலே அமைந்திருக்கும் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோவிலும் உண்டல்லவா. இந்த கோவிலுக்கு அடிக்கடி செல்லக்கூடிய பெண் பக்தர்கள் என்றால் தங்கள் பிள்ளைகளுக்கு வடிவாம்பாள், வடிவுடையம்மன், வடிவு என்றெல்லாம் பெயர் வைப்பார்கள். சித்திரை மாத வசந்தோற்சவம் கோலாகலமாக தொடங்கி இருக்கின்றது. 15 நாள் நடைபெறக்கூடிய இந்த வசந்த உற்சவ பெருவிழாவிலே சனிக்கிழமை புதன்கிழமைகளிலே மாடவீதி உற்சவம், மற்ற நாட்களிலே உள் உற்சவம் என்ற சிறப்புகள் இருக்கின்றது. நாளும் பக்தி சிறப்புகள் நீங்கள் இருக்கும் இடம் தேடி ஹலோ எஃப்எம் ஆதிசூடியில்.

0: சாந்தா, புட்டார், ஏன் பாட்டு நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல். இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4
2: ஆத்திசூடி.
1: ஆத்திசூடி
3: அதிகாலை வசந்தம்.
4: நோக்கமே இல்லாமல் இந்த புறமும் அந்த புறமும் செல்லுவது திரிவது என்று சொல்லால் குறிப்பிடப்படுகின்றது. இந்த பிள்ளை வீடு வாசல் தங்காமல் வெளியே இருக்கின்றான் என்றால் ஏன் இப்படி ரோட்டிலேயே திரிந்து கொண்டிருக்கின்றார் என்று பெரியவர்கள் கண்டிப்பார்கள். அதே வேளை நோக்கத்தோடு நம் பயணம் என்றால் அதற்கு யாத்திரை என்றொரு பெயர் இருக்கின்றது. அந்த யாத்திரையின் நோக்கம் என்ன? தன்னை தான் அறிவது, இறைவனை தான் அறிவது என்று சிறப்பு இருக்கின்றது. தினந்தோறும் ஆத்திசூடியை குறிப்பிடும் போது கூட அதிகாலை 5 மணி தொடங்கி 7 மணி வரை ஒரு சுகமான ஆன்மீக யாத்திரை என்று சொல்லுவேன். நம் சமயத்திலே யாத்திரைக்கு முக்கியமான பங்கு இருக்கின்றது. திபெத்தில் இருக்கும் கைலாஷ் மலைக்கு உத்தரகண்டின் லிபு லேக் கணவாய் வழியாகவும், வடகிழக்கு மாநிலமான சிக்கிமில் இருக்கும் நாத்துலா கணவாய் வழியாகவும் இந்த பயணம், ரொம்ப கடினமான மலைப்பகுதியிலே மேற்கொள்ளப்படும் இந்த பயணம், இந்த யாத்திரை இந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கி ஆகஸ்டிலே முடிவடைகிறது என்றும், அதற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதற்கான குறிப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த யாத்திரை செல்ல விருப்பம் உள்ளவர்கள் அது பற்றிய செய்திகளை தேடி அறியலாம், உரியவர்களுக்கு நல்ல தகவல்களை தந்தும் உதவலாம். பக்தி சிறப்புகள் நாளும் நீங்கள் இருக்கும் இடம் தேடி ஹலோ எஃப்எம்மின் ஆத்திசூடியில் இன்றைய நட்சத்திரப்படி நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகளோடு தினத்தந்தி ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம்.
5: இன்று 5/5/2026 செவ்வாய்க்கிழமை, கேட்டை நட்சத்திரம் மதியம் 12:07 வரை, பிறகு மூலம். இன்றைக்கு முருகப்பெருமானை நாம் வணங்க வேண்டும். சூரனை ஒரு நாள் சமர் செய்தான், சுப்பிரமணியன் என்றானான். காரண பெயராய் வாய்த்ததுவாம் கந்தன் என்னும் பெயராகும். வீரம் கொண்டவன் வேல் கொண்டான், வெற்றி கழிப்பில் மிதக்கின்றான், பேரும் புகழும் நமக்கு அளிப்பான், பெருமை குவிய வழிவகுப்பான் என்று ஒரு அழகான பாடல் உண்டு. நமக்கு பேரும் புகழும் பெருமையும் வர வேண்டுமானால் இது போன்ற செவ்வாய்க்கிழமைகளிலே செய்வோன் முருகனை நாம் வழிபட வேண்டும். அருகில் இருக்கும் ஆலயம் செல்வோம், குமரனை வழிபடுவோம், குறைகளை எல்லாம் தீர்த்து

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேகிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 அதிசூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
4: ஹலோ எஃப்எம் 106.4 அதிசூடி,
5: அருள்மொழியும் திருவருளும்.
6: பொதுவாக தூங்கிக் கொண்டே இருப்பவர்களை நாம் என்ன சொல் சொல்லி குறிப்பிடுவோம்? சரியான தூங்கு மூஞ்சு என்று குறிப்பிடுவோம் இல்லையா? அனுபவத்தில் மூத்தவர்கள் அதிகாலை வேளையிலே யாரும் எழுப்பாமலேயே எழும்பி தங்கள் வேலைகளை செய்வார்கள். இந்த பிள்ளைகளை கொஞ்சம் பிரயத்தனப்பட்டுத்தான் எழுப்ப வேண்டி இருக்கின்றது. அதிலும் கோடை விடுமுறை, கேட்கவே வேண்டாம், என்னையெல்லாம் எழுப்பி விட்டு விடாதீர்கள் என்று மிரட்டல் விடுத்துத்தான் தூங்கவே செல்லுகின்றார்கள். இந்த விடுமுறையில் எப்படி தூங்கினால் பள்ளி தொடங்கியதும் ரொம்ப சிரமமே என்று பெற்றோர் கவலைப்படுவார்கள். உண்மையில் தூக்கமும் அளவாகத்தான் இருக்க வேண்டும். எந்நேரமும் தூக்கம் இல்லாமல் உழைத்துக் கொண்டு இருப்பதும் கஷ்டம்தான். எந்நேரமும் உழைப்பே இல்லாமல் தூங்கிக் கொண்டிருப்பதும் சமூகத்துக்கே கஷ்டம்தான். சில நாடுகளிலே தூக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்த ரொம்ப வித்தியாசமான வினோதமான போட்டிகள் எல்லாம் நடைபெறுகின்றன. அப்படி ஒரு போட்டி கொரியாவிலே நடைபெற்றிருக்கின்றது. என்ன செய்தாலும் தூக்கத்திலிருந்து எழும்பாதவர்களை, உசும்பாதவர்களுக்கு பாராட்டு பரிசெல்லாம் கிடைத்திருக்கின்றது. அப்படி 80 வயது முதியவர் ஒருவர் அதிலே முதலிடம் பெற்றிருக்கின்றார். ஜெயராம், உங்களுக்கு தெரியாது, என் வீட்டிலே ஒரு கடைக்குட்டி இருக்கின்றான். அவனை மட்டும் அனுப்பி இருந்தால் அவன் தான் பரிசை தட்டி வந்திருப்பான் என்று ஒவ்வொரு வீட்டில் இருப்பவர்களும் நினைக்கத்தான் செய்கின்றோம். தூக்கமும் அளவாகத்தான் இருக்க வேண்டும். அது அளவுக்கு மீறினால் தூக்கத்திற்கு கால் போய்விடும். தூக்கத்திற்கு கால் போனால் என்ன, துக்கம்தான். தினம்தோறும் பக்தி சிறப்புகளை, அகமாற்றத்திற்கான அருட்குறிப்புகளை சொல்லும் நல்ல நண்பனாய் ஹலோ எஃப்எம் ஆதிசூடி உங்களோட உங்களை நண்பர்கனிய ஜெயராம்.
7: இறையருள் பெருக்கும் சிவானந்த தேன்,
8: சிவானந்த தேன்
7: ஆதிசூடி ஹலோ எஃப்எம் சிவானந்த தேன்.
6: ரொம்ப தூங்கினாலும் பிரச்சனைதான். அதே நேரம் வயதில் அனுபவத்தில் மூத்தவர்கள் அவர்களை கேட்டு பாருங்கள், படுத்தால் தூக்கமே வரமாட்டேன் என்கிறது. இதுதான் அவர்களின் பிரச்சனையாக இருக்கும். என்ன சௌகரியம் இருக்கின்றது, வேளை வேளைக்கு சாப்பாடு இருக்கின்றது, நல்ல குளிர் காற்று வருகின்றது, எந்த தொந்தரவும் இல்லை, டார்கெட் இல்லை, பின்பு என்ன தூங்க வேண்டியதுதானே என்று நடுத்தர வயிறுக்காரர்கள் நினைப்பார்கள். தூக்கம் என்பது அப்படிப்பட்டது அல்ல, அது மனதோடு சம்பந்தப்பட்டது. சிக்கல் நிறைந்த மனம் என்றால் அது தூங்கவே விடாது. பிள்ளைக்கு அந்த இடத்துல வேலை கிடைக்க வேண்டுமே, சரியான இடத்திலே கல்யாணமாக வேண்டுமே, பிள்ளை பேர வேண்டுமே, பேரன் பேத்திக்கு வேலை கிடைக்க வேண்டுமே, சீக்கிரம் கல்யாணமாக வேண்டுமே என்று சதா சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றதே மனம். ஆண்டு அனுபவித்தவள் போலே இளமையிலேயே வயோதிகத்தை வரமாக கேட்டு பெற்ற அவ்வையும் கூட அனுபவத்தில் அறிந்தவள் போலே

போல எப்போதும் துன்பம் கொண்டதாக இருக்கும். அதனால் இருப்பதை கொண்டு மன அமைதியோடு வாழ் என்கிறாள் அவ்வை. நல்வழி பாட்டு நல்மொழியாய் ஒலித்திருக்கின்றது அதிசுடி.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதிசூடி.
2: ஆதிசூடி காற்றலைகளில் கண்ணல் மொழி. ஆதிசூடி
1: ஆண்டவனை உணரும் வழி.
3: அடிக்கடி வெளிநாடு சென்று வருவர் போல, அதுவும் குறிப்பாக பல கோவில்கள், பழைய கட்டிடங்கள், புராதன சிற்பங்கள், சிலைகள், அதை பார்த்து வருபவர் போல, எண்களிலே 9 விசேஷமான எண், அதனுடைய அந்த தத்துவங்களை அருள் சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் என்றேன். சீனர்களின் சொர்க்க கோபுரம் 9 வளையங்களால் சூழப்பட்டுள்ளதே ஜெயராம், அது நீங்கள் அறிவீர்களா என்று எனக்கு குறிப்பு தந்திருக்கின்றார். உண்மைதான், எகிப்து நாடு, ஐரோப்பா, கிரீக், இது போன்ற பழமை சிறப்பு கொண்ட நாடுகளிலும் 9 என்ற எண் விசேஷமாக போற்றப்பட்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால், புத்த சமயத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான சடங்குகள் எல்லாமே 9 துறவிகளை கொண்டே நடைபெறுமாம். எவ்வளவு சிறப்பு இருக்கின்றது! தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினத்தின் சுத்த தரம் கூட 9 என்ற எண்ணை தொடக்கமாக கொண்டோ அல்லது அதன் குறியீடுகளிலே இந்த 9 என்ற எண்ணும் இடம்பெறும் என்பதுதானே தனிச்சிறப்பு. இன்னும் இந்த 9 என்ற இலக்கத்திற்கான வேறு

என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றது? நவதானியங்கள் பற்றி சொன்னேன், சிவபெருமானுக்கான நவவிரதங்கள் பற்றி சொன்னேன், அடியார்களின் பண்புகள் என்று 9 பண்புகள் இருக்கின்றது. எதிர்கொள்ளுதல், பணிதல், இருக்கை தருதல், கால் கழுவி விடுதல், அர்ச்சித்தல், தூபமிடுதல், தீபம் சாட்டல், புகழ்தல், அமுதளித்தல் என்று 9 அடியவர்களுக்கான பண்புகள் என்ற பட்டியல். இன்னும் நவ நிதிகள் இருக்கின்றது, நவ குண்டங்கள் இருக்கின்றது, நவவிதமான பக்தி இருக்கின்றது. இதெல்லாம் விவரித்து விரிவாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள். அதனால் நாளைக்கு இதே நேரம் அந்த சிறப்புகளை சொல்லட்டுமா? அதே போல இந்த உடம்பிலே நவத்வாரங்கள் இருக்கிறது என்று சொன்னீர்கள் ஜெயராம். உச்சி மண்டையில் அடித்தது போல இருந்தது. இந்த உடம்பிலே 9 துளைகள் இருக்கின்றது, 9 துளைகள் கொண்ட ஓட்டை வீடு என்று ஞானிகள் சித்தர் பெருமக்கள் எல்லாம் பாடியது அதை உணர்ந்துதானே. இன்னும் இந்த 9 என்ற இலக்கத்திற்கு நிறைய நிறைய சிறப்புகள் உண்டு. வரும் நாட்களிலும் ஒலிக்கும் அதிசூடியில் ஒரு கேள்வியோடு இந்த கருத்தை நிறைவு செய்யட்டுமா? திருக்குற்றால குறவஞ்சி என்று ஒரு பாடல் தொகுப்பு உண்டு, வசந்தவல்லி பந்தாடியது என்று ஒரு பாட்டும் உண்டு. செங்கையில் வண்டு கலின்கலின் ஜயம் ஜெயம் என்றாட புகழ்பெற்ற ஒரு திரைப்பட பாடலிலே இந்த பாட்டு வரிகள் இடம்பெறும். ரொம்ப அழகாய் லாபகமாய் கவியரசர் எடுத்து கையாண்டிருப்பார். இது திருக்குற்றால குறவஞ்சி பாடலிலே இடம்பெறக்கூடியது. இந்த திருக்குற்றால குறவஞ்சி அதை பாடிய இயற்றிய அந்த கவிராயர் யார் கொஞ்சம் தேடி சொல்லுங்களேன். மூளை இப்போதை பரபரப்பாகின்றதா? ஆர்வம் உங்களிடத்திலே, மகிழ்ச்சியும் உங்களிடத்திலே. ஆத்திசூடியின் வேலை தூண்டி விடுவதுதான். இன்னும் இன்னும் சிறப்புகள் ஒலிக்கும். அதே ஆர்வத்தோடு இணைந்திருங்கள் ஆத்திசூடியுடன்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஆதிசூடி ஹலோ எஃப்எம் 106.4
2: பக்தி மாலை சுபவேளை.
3: வாழ்க்கை என்பது இன்ப சாகரம், அதை நீந்தித்தான் கடக்க வேண்டும். நீந்த நீங்கள் தயாரா? இந்த கோடை விடுமுறை காலத்திலே நீச்சல் பழக வேண்டும் என்று பிரியப்படுகின்றன? கொஞ்சம் நேரம் செலவழித்து அவசியம் அழைத்துச் செல்லுங்கள். நீச்சல் உட்பட பற்பல கலைகளை கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பாருங்கள், நம் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ராஞ்சியைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் இஷாங் சிங் இந்தியா இலங்கை கிடைப்பட்ட பாக் ஜலசந்தி அந்த பகுதியை நீந்தி உலக சாதனை படைத்திருக்கின்றார். 7 மணி தொடும் நேரம் ஆத்திசூடி நிறைவு செய்ய போகின்றோம். விருமனை பக்தி கதைகள், புராண கதைகள், எந்தோ நடந்தது அல்லது நடந்ததாக சொல்லப்பட்டது, புத்தகத்தில் இருப்பது இந்த கதைகளோடு நில்லாமல் அன்றாட வாழ்விலே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களிலே நாம் கற்றுக்கொள்ள எத்தனை எத்தனை பாடங்கள் இருக்கின்றன. முதல் மணி நேரத்திலே நினைவுபடுத்தும் போது இந்த கதை பற்றி சொன்னேன். 7 மணி தொடும் நேரம் நிறைவு செய்யும் இந்த தருணத்திலே அந்த கதை கேட்பதற்காகவே வானொலி பெட்டிக்கருகே ஆவலோடு காத்திருக்கின்றீர்களா? நிச்சயமாக இந்த கதையை கேட்டு வீட்டில் இருக்கும் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கேள்வி கேட்கும் பிள்ளைகளிடத்திலே அவசியம் சொல்லுங்கள். ஞானியை சந்தித்தான் ஒரு இளைஞன். பணிவோடு வணக்கம் சொன்னான். நான் உழைக்கிறேன், நான் படிக்கின்றேன், நான் உண்கிறேன், இதிலே இடையிலே இறைவனுக்கு எதற்க நான் வணக்கம் செய்ய வேண்டும்? இவன் கேட்ட கேள்விக்கு அதே வேகத்திலே பதில் தந்தார் அந்த ஞானி. எதையும் கேட்டு பெறுவதற்கல்ல, வெறுமனை நன்றி சொல்லுவதற்கு இறைவணக்கம் செய்யலாமே என்றார் அந்த ஞானி. மறுபடியும் அந்த இளைஞன் விடவில்லை. நான் எதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று மறு கேள்வி கேட்டான். அந்த ஞானி மேலே வானத்தை பார்த்தவாறு கை கூப்பினார். நன்றி சொல்ல காரணங்களா இல்லை? இறைவன் இந்த உடம்பை தந்திருக்கின்றான். ஒரு பிறவி தந்து இந்த உடம்பு. அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள் தேய்ந்து போகின்றது. பிறந்ததிலிருந்து நடக்கின்றாயே, உன் கால் தேய்ந்தா போய்விட்டது? அதிக விலை கொடுத்து வாங்கி உன் செல்போன் உட்பட அனைத்துமே ஒரு கட்டத்தில் செயலிழந்து போகின்றது. ஆனால் உன் மூளை நீ பிறந்ததிலிருந்து நீ மரித்து போகும் வரை விடாத செயல்படுகின்றது. உன் செல்போனுக்கு ஒரு நாள் இரவு சார்ஜ் போடவில்லை என்றால் அலுவலகத்திற்கு சார்ஜை எடுத்து வந்து அல்லது சார்ஜ் எங்காவது ஓசி கிடைக்குமா என்று கேட்டு அலைகின்றாயே. பேட்டரி இல்லாமல், சார்ஜ் போடாமல் இதயம் துடித்துக் கொண்டே இருக்கின்றது. அதே போல இரவிலே தூங்கச் செல்லுகின்றாய், கொசு கடிக்கின்றது. அது எப்படி கொசு கடித்த சரியான அந்த இடம் பார்த்து கை ஓடி சென்று அடிக்கின்றது? காலையை கடித்தால் தலையில அடிக்க வேண்டிதானே? ஏன் காலுக்கு சரியாக கை போகின்றது? நான் சொன்னது ஒன்றிரண்டைத்தான். இதுபோல இறைவனுக்கு நன்றி சொல்ல காரணங்களாயில்லை. படைத்து காக்கும் அந்த இறைவனை தொழுது தொடங்குவோம் ஒவ்வொரு நாளையும். அவனுண்டு நம்மை காக்க வெற்றிகளை படைப்போம் இந்நாளில். மீண்டும் நாளை காலை உங்கள் அனைவரையும் சந்திக்கட்டுமா? நல்ல வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். உங்களின் நண்பர்கனிய ஜெயராம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே.

0: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 7 மணி.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
2: SCA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cyber Security, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 99414-97973.
3: எங்க இந்த மே மாசம் வெயில் சுட்டு எரிக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எங்கயாச்சும் போயிட்டு வரலாங்க.
4: எதுக்கமு ஊட்டி கொடைக்கானல்? சத்யாவோட குழு குழு ஏசி ஆஃபர்ல பிராண்டட் ஏசி வாங்கினா நம்ம வீடே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மாறிடும். முக்கியமா ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச்ல அப் டு 6000 ரூபீஸ் ஆஃபர் வழங்கி அசத்துறாங்க.
3: சூப்பர்ங்க, அப்ப உடனே சத்யாக்கு போலாம்.
5: அம்மாடி தினத்தந்தி எங்கம்மா?
6: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
7: லதா தினத்தந்தி எங்க?
6: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
8: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய என்கிட்ட கொடுங்க.
6: ஓகேடா கண்ணா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தந்திக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கறது தினத்தந்தி மட்டும்தானே.
9: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. இன்று முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
10: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
11: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
12: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பே.
1: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
2: பூர்விகாவா?
3: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரக ரகமா ஏசி.
4: Luxurious travel ku ready aagunga with Etihad. Bold and creative ana Barcelona streets la irundhu soft sun la alaga glow aagra Lisbon vara. உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
5: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்ன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.

பார்க்கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க. எங்க ஊரு சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: Hello FM in Kutti Story. Natchinne narukune.
2: செந்தில் குமார் ரிட்டையர்ட் ஆகி 3 மாசம் ஆகிருச்சு. ஓய்வு காலம் அவருக்கு எப்படி இருக்குன்னு அவரை பாக்குறதுக்காக அவரோட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சுந்தரம் அவரோட வீட்டுக்கு போனாரு. போனவர் செந்தில் கிட்ட, பொழுதே போகலடா, போன பார்த்து பார்த்து கண்ணு வலி வந்ததுதான் மிச்சம், என்ன பண்றதுனே தெரியல, நீ எப்படி சமாளிக்கிற அப்படின்னு கேட்கவும் செந்தில் சொன்னாரு, நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். இப்ப மாடியில ஒரு லைப்ரரி ஆரம்பிச்சிருக்கேன். புக்ஸ் வாங்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து படிச்சுட்டு போறாங்க. அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க, பேரண்ட்ஸ் இன்னொரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா எனக்கும் நல்லாவே பொழுது போதுரா அப்படின்னு சொல்லுவோம். சந்தோஷமான வாழ்க்கைக்கு 1000 வழிகள் இருக்குன்னு உணர்ந்த சுந்தரம் ஆக்கப்பூர்வமா தன்னோட ஓய்வு காலத்தை எப்படி வாழ்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு.
1: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி, நச்சினு நறுக்குனு.
3: ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த 1 மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளைட் டு ப்ரொடெக்ட் Always at your service. Sugam Hospitals, Thiruvatchur, Ambattur and Krompet. Tarathil endrum thanithuvam. Adhiga masalavudan adhiga suvai. Aachi masala ippodu 20 rupai packetil. Eppodum kurainda vilai ippodu innum kuraivaga. LKS Gold House, Usman Road, T Nagar, Chennai. Sri Kanyaka Parameshwari Arts and Science College for Women, Audiappa Street near High Court, Paris. Matrum Satyala pudicha branded AC vaangunga. May heater beat pannunga. Ungal Satya.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டிய நிறைய பாடங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அடுத்தவரை குறைவாக மதிப்பிடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்னைக்குமே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஸோ என்னன்னா, நமக்கு தெரியாதவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு பேட்டில் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க லைஃப்பில் மேலே வரத்துக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் மோரோவர் இவனுக்கு இவ்வளோதான் டேலண்ட், இவன் இதுக்கு மேலே வரமாட்டான், இவெல்லாம் என்ன கிழிச்சிருவான் அப்படின்ற அந்த கேள்வியை எப்பயுமே வந்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து சாதாரணமாக நம்ம அவங்க இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப சின்சியராக வந்து அவங்கள பற்றி தப்பாகவே தான் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு அவங்க திடீர்னு ஒரு விஸ்வரூப வளர்ச்சி பெறும்போது நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா, நம்ம பார்த்த போது அவங்க இருந்த லெவலில் தான் நம்மளுடைய மனசில் அவங்கள பற்றின இம்ப்ரெஷன் நமக்கு பதிவாகியிருக்கும். ஸோ அதனால் அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றத நம்மளால் பொறுக்க முடியாமல் பொறுமா ஆரம்பிப்போம். இதுதான் பொறாமையாக மாறும். அதனால் நான் வந்து எப்படி எல்லாரையுமே பார்க்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இதுவும் எனக்கு இருந்தது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த பழக்கமே எனக்கு இருந்தது. ஆனால் நான் இப்போ எல்லோரும் எப்படி பார்க்க, ரொம்ப வருஷமாக நான் இப்படி தான் பார்த்துட்ருக்கேன். யாரை நான் பார்த்தாலும் அவங்க லைஃப்பில் முன்னுக்கு வரதுக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற நினைப்போடய நான் அவங்கக்கிட்ட பேசுவேன். அதனால் அவங்கக்கிட்ட நான் பேசும்போதே அவங்க இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு உணர்வை நான் அவங்களுக்கு கொடுப்பேன். அது நிறைய விஷயங்களை எனக்கு வந்து திருப்பி பயனளிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் முன்னேறத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லாட்டி அதற்கான வழிகளை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நினைப்போடு நீங்கள் இந்த ஒரு தாட்டோட நீங்கள் எல்லாரையுமே அணுகுனீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளில் ரொம்ப சாதாரணமான கவனத்தை தானாகவே நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. அதே சமயத்தில் அடுத்தவர்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு உங்களுக்கு அதிகமாக அதிகமாக, அடுத்தவர்களை மதிக்கும் மனிதனாக உங்களுடைய மதிப்பும் ரொம்ப அதிகமாகும். அது பல்வேறு நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது தான் வாழ்க்கையின் சூட்சுமமான தத்துவங்களில் ஒன்று. அதனால் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கு காலை பொழுது நம்ம ஆரம்பிப்போம். குட் மார்னிங், ரைஸ் அண்ட் ஷைன். இது ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. அடுத்த 3 மணி நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச போகிறேன்னா உங்கள் மிஸ்டர் பாலாஜி, உங்கள் அபிமான ஹலோ எஃப்எம்எல். இது தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: மாமா, பாண்டியன் மாமா வேகமா வராரு. இன்னைக்கு அப்பாக்கும் அவருக்கும் பெரிய சண்டை இருக்க போகுது.
1: அசோக், வெளியில வாடா.
2: வரமாட்டேன்.
1: சண்டை போட கூப்பிடலடா.
2: அப்புறம் எதுக்கு?
1: சமோசா சாப்பிட போல வாடா.
0: மாமா மாமா, எப்படி இந்த திடீர் சேஞ்ச்?
1: அது ஒண்ணும் இல்லம்மா, ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டனா, அப்படியே என் காலேஜ் டேஸ்ல ஞாபகம் வந்துருச்சு. அதான் என் மாப்பிளைய பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
3: ஒவ்வொரு வெள்ளிதோறும் ரெட்ரோ ஃப்ரைடே நம்ம ஹலோ எஃப்எம் வழங்குவோர் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின்னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
4: Hi, this is Rutraj Gaikwad.
5: Hi, this is Dhoni.
6: Vanakkam, Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
7: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு,
1: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
2: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.
3: பரவாயில்லையே, உங்க கேப்ல தினத்தந்தி வச்சிருக்கீங்க.
4: ஆமாங்க, அரசியல் சினிமா விளையாட்டுன்னு நாங்களும் நாலு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அப்படியே வண்டியில வர உங்களை மாதிரி கஸ்டமர்ஸும் தினத்தந்தி படிச்சு நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கலாம்ல.
3: சரியா சொன்னீங்க. தமிழ் பற்று உள்ளவங்க, உண்மையான செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தினத்தந்தி தான் படிப்பாங்க.
5: இந்தியாவின் நம்பர் 1 தமிழ் நாளிதழ் தினத்தந்தி, என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
6: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
7: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
8: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோக்கோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
10: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
11: டோன்ட் வரிமா, 25 இயர்ஸ் ஓல்ட், ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
12: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
13: Hey, you're looking so cool, ya. Ama, summer heat beat pandradhukku namma Snehalaya Silks la classy ah, fancy ah, different ah superana summer special collection irukku. Anga sari vaangi kattna neeyum cool ah irpa.
14: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
15: Paramburiya marala, nambikkai marala, ana Anna Saleyku pudusa perusa oru brahmandamana adayalam irundhu.
16: All new VBJ Anna Saley showroom. Oru parichayamana peyar ippo andha vaanathukku edra uyandhu nikkudhu. Adhe paramburiyam, adhe nambikkai. Anna சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
17: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன், நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 7200-13431.
18: முயற்சிகள் இல்லாமல் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
0: ஹலோ எஃப்எம் இல் சொல்லியடி, சொல்லியடி.
19: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. 0444-46-9999 கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விளங்க.
1: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
3: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal. Endrum mudhalidam, eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ தமிழா கேட்டுட்டு இருங்க, இது ஹலோ எஃப்எம் 106.4. பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிறைய மார்னிங் மீட்டர்களும் உங்களுக்காக வரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நன்னாளிலே பொன்னாளிலே உங்களுக்காக இன்றைய நாளில் என்ன அதிகாரத்துக்கான குரட்பாக்கள் உங்களுக்காக வரப்போகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஆவல் உங்களுக்கு இருக்கும். உருத்தா கருத்தா திருக்குறளில் இன்றைக்கி என்ன அதிகாரத்துக்கான குரட்பாக்கள் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரெடி, 1, 2, 3.
1: பழைய பழக்க வழக்கத்தை நண்பனை மறந்துடவே கூடாது. அவன் தப்பே பண்ணிருந்தாலும் அதை ஏத்துக்கிறது எம்பிட்டு முக்கியம். பழகின பழக்கத்தை உரிமையோட வச்சுக்கிறது எவ்வளவு உயரத்தை கொடுக்கும்னு வள்ளுவரே ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்காப்ல. யோ பஞ்சாயத்து, என்ன அதிகாரம்னு சொல்லு.
2: 81வது அதிகாரம் யா, பழைமை.
1: இந்த அதிகாரத்தை தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம ஹலோ எஃப்எம்ல கேட்க போறீங்க.
3: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
4: உருத்தா கருத்தா திருக்குறள்.
3: வழங்குவோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேஹிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
1: SCA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cybersecurity, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 9941497973. Satyala Blue Star Mitsubishi Panasonic ne enda brand AC pidichiruko zero down payment la easy EMI la AC vaangunga, inda mehita beat panunga.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்ரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
2: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
3: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பே.
4: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
5: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண்.
6: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல் ரெடியாகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
7: 100 ஆண்டுகள் 100 நாட்கள் செய்கோலி மீது 100% தள்ளுபடி.
8: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆஃபர்.
7: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் போது செய்கோலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
8: மேலும் ஒவ்வொரு முறையும் ₹1 லட்சம் மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
7: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC அப்ளை.
9: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் Thomas Mount. Admissions open. Call 720-01-3431. Subject to University of Madras affiliation.
10: Joy Alukasil, உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் Joy Alukasil ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள Joy Alukas ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
11: Joy Alukas, world's favorite jeweler.
12: ஹலோ FM 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜிலனு ஒரு AC மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் AC திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் AC, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளட்ஜ் டு ப்ரொடெக்ட், Always at your service. Sugam Hospitals, Thiruvatchur, Ambattur and Ompet. Tarathil endrum thanithuvam. Adhiga masala udan adhiga suvai. Aachi masala ippodu 20 rupai packetil. Eppodum kurainda vilai ippodu innum kuraivaga. LKS Gold House, Usman Road, T Nagar, Chennai. Sri Kanyaka Parameshwari Arts and Science College for Women, Audiappa Street near High Court, Paris. Matrum Satyala pudicha branded AC vaangunga. May heater beat pannunga. Ungal Satya.
13: Hit song of the hour.
14: Hit song of the hour.
15: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம். ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
2: நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி ஆட்சி அப்படின்றது மட்டும் தெரிகிறது. அதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவேக்கா 108 இடங்களையும், திமுக 73 இடங்களையும், அதிமுக 53 இடங்களையும் கைப்பற்றியதுனால இந்த சிச்சுவேஷன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அசாம் மற்றும் வெஸ்ட் பெங்காலில் நடந்த தேர்தலில் நமக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா, ரெண்டுத்துலேயுமே வந்து பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றது மட்டும் தெரியுது. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. இது ஹலோ எஃப்எம் 106.4 அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி. தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
4: திஸ் இஸ் அன்ஷுல் கம்போஜ்.
5: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸ்னிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
0: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.

0: நகைனா நம்பிக்கை. நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்தன் ஐயா நகைக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கைய பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே.
1: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்தனம்.
2: என்னமா இன்னும் காலேஜ் டிசைட் பண்ணாம இருக்க?
3: சில் பண்ணுங்க, நான் ரிசர்ச் பண்றேன்.
2: வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல தானே?
3: அம்மா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. சிஎஸ் வித் ஏஐ, சோசியாலஜி, பிபிஏ, பிகாம்னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃபிராஸ்ட்ரக்சரோட
4: ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
5: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
6: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
1: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?

0: Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 720-013-431.
1: ஹலோ
2: ஹலோ அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம்
1: ஒன்னு பண்றீங்களா? சாயங்காலம் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில்ஸ் பிஸியா இருக்கேன். அண்ணா
2: அண்ணா அண்ணா, இன்னைக்கு சாயங்காலம் தான் சொல்லியடி, மறக்காம கால் பண்ணி விளையாடுங்க.
1: நன்றி நன்றி, நல்லூர் நல்லூர்.
3: இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் டெல்லி மேட்சுக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லியடி இருக்கு. 0444466999 க்கு கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
4: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
5: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam Kechinudrayan Kovil, Aadigal Vangi, Malaysiavukku Parakalam, Sogusu Kappalil Midakalam, Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam, Orumurai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvade Illai.
6: Hello, hello, hello, hello, hello, FM, Nuthigarapolli Nalu.
7: Hello, FM, Tamilarin Pechu, Tamilagathin Moochu.
8: Darling Song of the Hour.
9: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
0: ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
2: அந்த போர் சூழல்னால நம்ம ஒரு சின்ன கிரைசிஸ் எல்லாம் உலகமே ஃபேஸ் பண்ணிச்சு இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை டிஸ்டர்ப்ட் ஆனதுனால நம்ம ஹவுஸ்ஹோல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இல்லங்களில் வந்து எல்பிஜி யூஸ் பண்ணுறது கமர்ஷியல் யூசர்ஸ் இவங்க எல்லாருமே கொஞ்சம் பாதிக்கப்பட்டதுனால எல்பிஜி கன்சம்ஷன் 14% ஒரு 16% வந்து ஏப்ரலில் கம்மியாகியிருக்கு அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். நம்ம கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா போர் பதற்றத்துக்கு மத்தியிலும் நாட்டின் உற்பத்தி துறை வந்து ஒரு வளர்ச்சியும் உயர்வும் பெற்றிருக்கிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பணவீக்கமும் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயத்த உங்களுக்காக சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம சென்னை அணியும் டெல்லி அணியும் வந்து புதுடெல்லியில் மோத போகிறார்கள். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் இது. இதில் நம்ம ரொம்ப சிறப்பான முறையில் விளையாடினோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளை நம்ம தக்க வைக்கிறதுக்கான வேலையை பண்ணுவோம். அண்டு சென்னை பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது, அதை சரியாக பண்ணோம் அப்படின்றது மட்டும்தான் நம்ம எல்லாருடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு, இணைந்திருப்போம். இது ஹெலோ எஃப்எம் 106.4 அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி.
3: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
4: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 8 மணி.
0: வழங்கியோர்
5: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
6: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
7: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
8: என்ன தெரியுமா, உன் கூட பழகின நண்பன் உன் மேல இருக்கிற உரிமையில தப்பே செஞ்சிருந்தா கூட அத பொறுத்துக்கிட்டு போறதுதான்.
7: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும் வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கை ஊட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
2: SCA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit scacas.ac.in.
3: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
4: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com.
5: புக்ஸ் காப்பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
6: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ். இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
7: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
8: எஸ் மேடம், சொல்லுங்க.
7: நாங்க பெருங்குடியில பிஜி ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
8: எல்ஜி 0.8 ton ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ், கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
7: அப்போ விலை ஜாஸ்தியோ?
8: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல எல்ஜி 0.8 ton ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகிய மிக்சியும் ஃப்ரீ.
7: வாவ், சூப்பர்.
8: இப்போ கார்டு இஎம்ஐல எல்ஜி ஏசி வாங்கினா அப்டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
7: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வண்டி வண்டியா எல்ஜி ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.
9: எல்ஜி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
7: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
10: 12th முடிச்சதும் கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற இன்ஜினியரிங் கோர்ஸ் தேடினேன். காலேஜும் பிடிச்சிருக்கணும், அப்பதான் GRT IIT ல படிச்சா ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு தெரிஞ்சது. குட் பிளேஸ்மெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் கோச்சிங், வேல்யூ ஆடட் கோர்சஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் னு GRT IIT ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு.
11: GRT இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திருத்தணி. An autonomous and NAC A++ accredited institution. Courses offered: BE, Biomedical, CSE, EEE, ECE, Mechanical and CSE, AI and Machine Learning, BTech, IT, AI and Data Science and MBA. Apply today.
12: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
13: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின 5G இருக்கே.
12: என்ன 5G? அது என்ன புதுசா?
13: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
12: கோல்ட் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
14: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
15: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண், அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
16: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
17: ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளைட் டு ப்ரொடெக்ட் ஆல்வேஸ் அட் யோர் சர்வீஸ், சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட், தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை, ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில், எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை, ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹைகோர்ட், பாரிஸ், மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க, உங்கள் சத்யா.
18: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
19: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
2: அனைத்து கட்சிகளும் பழிவாங்கும் உணர்வின்றி மாற்றத்திற்காக மட்டுமே பணியாற்ற வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். அச்சத்தை விட மாநிலத்தின் எதிர்காலமே மேலோங்கி நிற்பதை உறுதி செய்யணும் அப்படின்ட்டும் அவர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கோடை வெயிலிருந்து பக்தர்களை பாதுகாக்க பல்வேறு இடங்களில் நிழற்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நடமாடும் குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. இணைந்திருப்போம். இது ஹலோ எஃப்எம் 106.4. அடுத்ததா ரைஸ் ஆஃப் த டிராகன் அப்படின்னு டிராகன் படத்துல இருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுலயும் ரொம்ப ரொம்ப குறிப்பாக இப்ப அடுத்தது எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்தை சொல்றேன். பட் மார்னிங் மீட்டர்ல இப்ப உங்களுக்காக அடுத்த விஷயம் என்னன்னா,
2: ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
1: நீட் தேர்வை ஒட்டி சமூக வலைதளங்களில் போலி வினாத்தாளை பரப்பி மோசடி செய்ய முயன்ற 120 மேற்பட்ட டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை வந்து மத்திய அரசு முடக்கியிருக்கிறது. இது தொடர்பாக சுமார் 1500 புகார்கள் பெறப்பட்டுள்ள நிலையில முறைகேடுகளை தடுக்க 2024 இந்த ஆண்டு வந்து பொதுத் தேர்வுகள் சட்டத்தின் கீழே கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் மேலாண்மை குறித்த முதல் தேசிய அளவிலான விரிவான வழிகாட்டல்களை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. ரொம்ப முக்கியமான ஒன்னு, கவனிக்க வேண்டிய
2: ஒன்னு. இன்னும்
1: பல விஷயங்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம். இது ஹலோ எஃப்எம் 106.4. திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் இல் இப்ப நீங்க கேட்க போற பாடல் போபோ சாஷி இசையில் யுகே பிரவீன் எழுதி அக்ஷதா சுரேஷுடன் இணைந்து பாடியுள்ள செப்பிக்குள் சிக்காதோ.

0: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
1: சத்யால LG, Samsung, Voltas, OG எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க, இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான

0: தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com. உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ். இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட். ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
1: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஃபேபர் சிம்னிக்கு ஃபேமஸ் டீநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான்.
3: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஃபேபர் அப்போலோ BLDC ரிமோட் சிம்னி புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க.
2: 1600 மீட்டர் கியூப் செக்ஷன், கிச்சன்ல புகை ஏற்காது, ஏராளமான கரண்ட் மிச்சம்.
3: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ் நியூ இயர் சேல்ல ஃபேபர் BLDC சிம்னி வாங்கினா ரெண்டா ஃப்ரீ.
2: செம்ம ஆஃபர் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல. ஃபேபர் 6 ப்ரோக்ராம், 12 பிளேஸ் டிஷ் வாஷர், ஜஸ்ட் ₹28,990 கிடைக்குது.
3: தவிர ஃபேபர் பில்ட் இன் அவன், பில்ட் இன் மைக்ரோவேவ், ஃபேபர் ஃபிராங்கி சிங்க் எல்லாம் சூப்பர் டீல்ல வாங்கலாம்.
2: மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேபருக்கு நம்பர் 1 டீலர்
4: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு,
1: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
2: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.

0: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for revolution.
1: தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
2: எனக்கு மாப்பிளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ரைட் தான், ஆனா அவங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே? ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க? பீரைட் சன்ஃபிளவர் ஆயில் தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
3: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன டேஸ்ட், ரைட் ஆன லைஃப்.
4: நம்ம சென்னை கேச்சின துரையன் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரா காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை ஃபிளாட் 50% தள்ளுபடி.
5: இந்த ஆஃபர் மே 10 வரை மட்டுமே.
4: கேச்சின துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
6: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
7: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள். ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
8: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
9: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
8: என்ன 5G? அது என்ன புதுசா?
9: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
8: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
10: வீட்டுக்கு வந்தா நிம்மதியா உறங்க முடியல. ஒரு வலிய ஏர் கூலர் வாங்கணும்.
11: ஒரு பிரச்சனை இல்ல, உடனே நம்ம ராசியான ரத்னா ஃபேனோஸ்ல இருந்து கிராம்ப்டன் ஆரா ஹை ஸ்பீட் ஏர் கூலர் வாங்கிடலாம். இதுல 4-way ஏர் த்ரோ இருக்காக்கும். ரூம் கோனர் டு கோனர் ஃபாஸ்டா கூல் ஆயிடும்.
10: அதோட இதுல ஹை டென்சிட்டி ஹனிகோம் பேட்ஸ் இருக்கிறதால லாங் லைஃப் வரும்.
11: இப்போ ரத்னா ஃபேனோஸ்ல ஒவ்வொரு கிராம்ப்டன் ஏர் கூலருக்கும் ஸ்போர்ட் கிஃப்ட் உண்டு. அடிபொளி அல்லே?
10: சப்சிடைஸ் டெலிவரி உண்டு.
11: இப்போ டெலிபோன்லயே ஏர் கூலர் ஆர்டர் பண்ணலாமாக்கும். 9383757575. ரத்னா ஃபேனோஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
12: அவன் சூப்பர் பிளேயரியா?
13: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
12: இல்ல, அவனே அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
13: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன், எதுலயுமே அவன் பேர் இல்ல.
14: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ எஃப்எம் சொல்லி அடி கேளுங்க, அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
15: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விளங்க.
16: Galaxy Health Insurance presents

0: Hello FM Sunliyadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
1: Print partner Dinathandi, Kudumbam Muzhuvadharkum Ore Nalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, Aadigal Vangi, Malaysia-vukku Parakalam, Sogusu Kappalil Midakalam. Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam. Oru Murai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvathe Illai.
2: Hey, Macha, Aalu Naanum, Eppadilam Palagunum Theriyuma, Eppadilam Love Pannanum Theriyuma, Idellathaiyum Maranthittu, Enna Breakup Pandrathukku Oru Story Sonna Paaru.
3: Dei, Un Breakup Story-ye Perusu, Adhula Sonnadhe Vera Thirumba Thirumba Solra Paathiya.
4: Mudiyala.
2: Appa Enna Solla Venangriya.
3: சொல்லு ஆனா சுருக்கமா சொல்றா.
2: அது எப்படிரா?
3: ஹலோ எஃப்எம்ல குட்டி ஸ்டோரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நச்சுன்னு நறுக்குன்னு சொல்றா.
5: நம்ம ஹலோ எஃப்எம்ல் திங்கள் முதல் சனி வரை நாள் முழுவதும் குட்டி ஸ்டோரி.
6: இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏப்ரல் மாசத்துல ஒட்டுமொத்தமான எல்பிஜி பயன்பாடு குறைஞ்சிருக்குன்னு ஒரு அதிகாரப்பூர்வ ஆய்வு சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட வீடு மற்றும் கமர்ஷியல் கேஸ் யூசேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 16% குறைஞ்சிருக்கு அப்படின்னு. அதே சமயத்துல பெட்ரோல் கன்சம்ஷன் கொஞ்சம் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த கல்ஃப் கிரைசிஸ்னால நமக்கு வந்து எல்பிஜி கிடைக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த குக்கிங் கேஸ் சிலிண்டர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சா, இல்ல இன்னமும் குக்கிங் கேஸ்க்காக நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கா? அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்க ஆல்டர்னேட்டிவா எதை பயன்படுத்துறீங்க? கெரசின் ஸ்டவ்வா, இல்லாட்டி இண்டக்ஷன் ஸ்டவ்வா? அதே மாதிரி எல்பிஜியில ஆப்ரேட் ஆகிற கார் ஆட்டோக்கெல்லாம் இந்த ஃபில்லிங் ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் கரெக்டா நடக்குதா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டிய நம்பர் 444-66-99-99. இது ஹலோ எஃப்எம் 106.4 இன் ஹலோ தமிழா, அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி. உங்கள் வீட்டில் கேஸ் இப்போ பிரச்சனை இல்லாமல் கிடச்சிக்கிட்டு இருக்கா? இதுதான் நம்மளுடைய ரொம்ப சிம்பிளான கேள்வி.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்பொழுது 9:02.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: மற்றதற்கு உப்பு ஆதல் சான்றோர் கடன். நண்பனுக்கு உரிமையோட செய்யறதாயா நட்புக்கு அழகு? அப்படிப்பட்ட உரிமையை நினைச்சு சந்தோஷப்படணும்யா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும் வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம் ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேகிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
2: என்னங்க இந்த மே மாசம் வெயில் சுட்டு எரிக்குது, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு வரலாங்க.
3: எதுக்கமும் ஊட்டி கொடைக்கானல், சத்யாவோட குழு குழு ஏசி ஆஃபர்ல பிராண்டட் ஏசி வாங்கினா நம்ம வீடே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மாறிடும். முக்கியமா ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச்ல அப் டு 6000 ரூபீஸ் ஆஃபர் வழங்கி அசத்துறாங்க.
2: சூப்பருங்க, அப்ப உடனே சத்யாக்கு போலாம்.
4: தினத்தந்தி எங்கம்மா?
5: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
6: லதா தினத்தந்தி எங்க?
5: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
7: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்தியை எங்கிட்ட கொடுங்க.
5: ஓகேடா கண்ணா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தந்திக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
8: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
9: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
10: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
11: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ் பார்க்.
12: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
13: Hey, you're looking so cool, ya. Ama, summer heat beat pandradhukku namma Snehalaya Silks la classy ah, fancy ah, different ah superana summer special collection irukku. Anga sari vaangi kattna neeyum cool ah irpa.
14: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
15: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
16: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
17: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
16: என்ன 5G? அது என்ன புதுசா?
17: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
16: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
18: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் தொள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம் அண்ணாச்சி செல்வரத்ன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.
19: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நந்தம்பாக்கம், க்ளோஸ் டு அப்கமிங் பட்ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 7200-13431.

0: ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி எடுத்திருக்கல, அதுல கலந்துக்குதான்.
1: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
2: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
3: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
4: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி, நச்சின்னு நறுக்குன்னு.
0: வினோத் ஒரு மரத்தடியில மரம் செடி கன்றுகளை வச்சு வித்துக்கிட்டு இருந்தாரு. அந்த செடிகளை வித்தாதான் அவங்களுக்கு பொழப்பு. அன்னைக்கு வெயில் அதிகமா இருந்துச்சு, அதனால யாருமே செடிகளை வாங்க வரல. வினோத்தோட வைஃப் செடிகள் வெயில்ல கருகிடாம இருக்கிறதுக்கு தண்ணிய தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு கார் வேகமா வந்து நிக்க ரெண்டு தொட்டிகள் மேல டச் ஆகி உடஞ்சு போச்சு. காரை ஓட்டிக்கிட்டு வந்தவரு அவரோட காருக்கு டேமேஜ் ஆயிருச்சுன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாரு. உடனே வினோத், சார் நீங்க தான் என்னோட செடிகளை டேமேஜ் பண்ணிருக்கீங்க. கடையே இல்லாத இடத்துல மர நிழல் வேணும் தானே உங்க வண்டியை இங்க கொண்டு வந்து நிறுத்தினீங்க? உங்க வண்டியை நிறுத்துறதுக்கு மர நிழல் வேணும், ஆனா நீங்க மரம் வளர்க்க மாட்டீங்க, அப்படிதானே சார்? வினோத்தோட வார்த்தைகள்ல இருக்கிற உண்மையை உணர்ந்த அந்த நபர் உடஞ்ச தொட்டி செடிகளுக்கான காசை கொடுத்துட்டு அவரோட வீட்டு வாசல்ல வளர்க்கறதுக்காக ரெண்டு மரக்கன்றுகளையும் வாங்கிட்டு போனாரு.
4: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி, நச்சின்னு நறுக்குன்னு.
5: ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளெட் டு ப்ரொடெக்ட், always at your service. Sugam Hospitals, Thiruvachiyur, Ambattur and Krompet. Tarathil endrum thanithuvam, adhiga masalavudan adhiga suvai. Aachi masala ippodu 20 rupay packetil. Eppodum kurainda vilai ippodu innum kuraivaga. LKS Gold House, Usman Road, T Nagar, Chennai. Shri Kanyaka Parameshwari Arts and Science College for Women, Audiappa Street near High Court, Paris. Matrum Satyala pudicha branded AC vaangunga, may heater beat pannunga. Ungal Satya.

0: தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம கிட்ட இப்ப பேசுறதுக்காக திரு ராமமூர்த்தி இணைப்புல இருக்காரு, என்ன சொல்றாரு பாக்கலாம். வணக்கம் ராமமூர்த்தி சார்.
2: வணக்கம் பாலாஜி சார்.
1: சொல்லுங்க சார், இப்ப கேஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா வந்திருக்கா
2: சார்? அந்த வீட்டுங்களுக்கு புக் பண்ண ஒரு ரெண்டு நாள்ல வந்துருது சார். ஆனா அந்த கடைகள் நம்ம ஃப்ரெண்ட் ஒரு கடை வச்சிருக்காரு சார், அவரு தான் சார் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதாவது கொஞ்ச நாளா ஒரு 20 நாளா கடை மூடி வச்சிருந்தாரு சார். அதுக்கப்புறம் இப்ப வந்து கேஸ் கிடைக்குது, ஆனா ரேட்டு வந்து கவர்மெண்டோடைய ரேட்டு கிடையாதுன்னு 5000-6000 சொல்றாரு சார். அதுதான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்குது.
1: அதாவது எக்ஸ்ட்ரா ரேட்ல விக்கிறாங்க இல்லையா?
2: ஆமா ஆமா, கடைகளுக்கு வர சிலிண்டர் வந்து வணிக சிலிண்டர் பயன்பாடு வந்து ரேட்டு வந்து இப்ப 3000-5000 விக்கிறாங்க சார். அதனால நம்மளுக்கு இப்ப கடைகளுக்கு நாங்க போய் இப்ப ரெகுலரா வாங்குற கடையில போய் வாங்கினாக்கா ரேட்டு வந்து இன்னும் குறையல. அதே 12 ரூபா வித்த இன்னைக்கு 15 ரூபா அப்படி இருக்கு சார்.
1: அதாவது கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறதுல நிறைய கடைக்காரர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க. உணவு ஷாப்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதாவது ஃபுட் டெலிவரி பண்றவங்க, இந்த மாதிரி நிறைய பேர், ஃபுட் டெலிவரின்றேன், அதாவது இந்த கிளவுட் கிச்சன் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? நீங்க இந்த கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர்ல வந்து ஏதாவது இப்போ வந்து பிரச்சனைகள் இருக்கா, அதுல ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன்ல ப்ராப்ளம் இருக்கா, இல்லாட்டி நிறைய பேர் அதை வந்து கள்ள மார்க்கெட்ல விற்கிறாங்களா அப்படின்ற அந்த கேள்விக்கும் நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா பதிலளிக்க வேண்டியிருக்கு. பட் உங்க வீட்டுல எல்பிஜி பயன்பாடு அப்படின்றது எந்த அளவில் இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க கண்டிப்பா பேசலாம். அண்ட் இந்த சில நாட்கள் வந்து நீங்க வந்து எல்பிஜி யூசேஜை நீங்க கம்மி பண்ணிட்டீங்களா, இல்லாட்டி இல்ல சார் அது கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்ற மாதிரி தான் இருக்கா, இதுதான் நம்மளுடைய கேள்வியே. 4466999 நம்பர் யூ ஷுட் கால், நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் இது. ஹலோ தமிழா, அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி.

0: அண்ணே, இன்னைக்காவது தலைவர்கிட்ட மனு கொடுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே.
1: தம்பி, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், மனு குடுக்கறதா இருந்தா வெள்ளிக்கிழமை வாப்பான்னு.
2: அண்ணே, தலைவர் இந்த நாலு கிழமைலாம் பார்க்க மாட்டாருன்னு
1: சொன்னாங்க. பார்க்க மாட்டாரு தம்பி, கேப்பாரு. வெள்ளிக்கிழமை ஆனா தலைவர் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டு ஹாப்பி மூட்ல இருப்பாரு. ஓ, மனுவை அப்ப கொண்டு வாப்பா, உடனே ஓகே ஆயிடும்.
3: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம்எல் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம். சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின்னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
4: Hi, this is Rituraj Gaikwad.
5: Hi, this is Dhoni.
6: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
7: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு,
1: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
2: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ். இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட். புக்ஸ் கா பர்பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
3: நாகர்னா நம்பிக்கை. நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நாகக்கடைதான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே.
4: அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்தினம்.
5: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
7: பின்ன கிச்சன்ல தான் கோல்வினர் 5G இருக்கே.
6: என்ன 5G? அது என்ன புது?

0: குளிர்ச்சி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
2: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி,
4: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
5: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். Consultation call 0806574017.
6: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல் க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஆன பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20+ அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
7: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன், வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
8: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
9: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
10: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃப் அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பா.
11: பூர்விகாவா?
12: ஆமா, டக்குனு விட்ட சில்லா மாத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
13: மணிக்கு
14: நம்ம ஹலோ எஃப்எம் ல சொல்லி அடி இருக்கு. 0444-66-9999 கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி படுத்த வெல்லுங்க.
15: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
16: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
17: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
18: நேரம் இப்போது சரியாக 9:34 நிமிடங்கள். இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக கீதா இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கீதா.
19: ஹலோ. ஹலோ பாலாஜி,
18: நல்லா இருக்குமா? சொல்லுங்கம்மா.
19: லட்சுமி வாழ்த்துக்கு நன்றி எல்லாருக்கும்.
18: சொல்லுங்கம்மா.
19: எனக்கு அவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணல நானு. லாஸ்ட் டைம் புக் பண்ணோடனே ஒன் வீக்ல வந்துச்சு. இப்ப நான் புக் பண்ணிட்டேன், நீங்க மார்னிங்கே வந்துச்சு.
18: ஓகே.
19: எங்க மதர் இல்ல, அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணாங்க. 25 days ஆச்சுவா, இன்ஜெக்ஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்ஜெக்ஷன் யூஸ் பண்றேன் நானு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னும் கேஸ் ஒன்னும் பிரச்சனை இல்லை.
18: ஓகே, கேஸ்ல உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றீங்க, ரொம்ப நல்ல விஷயம் தான். இதே மாதிரி எத்தனை பேர் சொல்ல போறீங்க அப்படின்றது தான் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு எல்பிஜி பயன்பாடு அப்படின்றது ஏப்ரல் மாதத்தில் இந்தியா முழுக்க ஒரு 16% குறைஞ்சிருக்கு. தட் இன்க்ளூட்ஸ் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற எல்பிஜி, அதே மாதிரி ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுற எல்பிஜி, கார்கள் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுற எல்பிஜி, ஆட்டோக்களில் யூஸ் பண்ணுற எல்பிஜி, இது எல்லாமே குறைஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அதுக்கு

0: கிரைசிஸ் அது கல்ஃப் கிரைசிஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பட் எங்கே தடை தங்கு தடை இல்லாமல் குக்கிங் கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கா, இல்லாட்டி குக்கிங் கேஸ்க்காக இன்னும் காத்திருக்கணுமான்றதான் நம்மளுடைய முக்கியமான கேள்வி. முக்கியமாக வண்டிகளில் இருக்கக்கூடிய அந்த எல்பிஜி வந்து இப்போ தங்கு தடை இல்லாமல் கிடைக்கிறதா? நிறைய நம்ம ஆட்டோக்கார அண்ணாக்கள்லாம் வந்திருக்கீங்க, நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்பீங்க. இன்ஃபேக்ட் நான் அடிக்கடி சொல்கிறது வந்து நாங்கள் ரோட்டில் எங்கேயாவது போய் யாரையாவது பார்க்குறோம் பேசுகிறோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து ஹலோ எஃப்எம் அப்போ கேட்காமல் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த லெவலுக்கு ஹலோ எஃப்எம் வந்து கேப்ஸ்லேயும் ஆட்டோஸ்லேயும் வந்து ஓடி நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம். ஸோ நீங்களும் சொல்லுங்கள், இப்போ எல்பிஜி அப்படின்றது வண்டிகளில் கிடைக்கிறதுல ஏதாவது சுணக்கங்கள் இருக்கா அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. 4466999 இஸ் த நம்பர் யூ ஷுட் கால். இது ஹலோ தமிழா அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி.
1: Darling song of the hour. Valanguvur Darling Electronics and Furnitures. Pop

0: ஆண்டவரே நீ ஏத்து சாடு
1: தப்பாரு
2: புத்திர பொம்மா புத்துல பொம்மா பத்த புள்ள நீ செத்துருவாடே நீ உத்தார் உண்டாதே
1: மா ஒன்ன
0: ஹே

Dice. நான் ஆட் பாக்குறீங்களா? சே, அடே ஐயோ, ஜானிக்கு வயசு பா.

0: dice.
1: Come on, Johnny. Cure.
2: Darling Song of the Hour.
3: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
4: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
5: SCA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit scacas.ac.in. Never.

0: கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
1: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
2: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
3: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட். இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோக்வாய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
4: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுனு ஆஃபர்.
5: நம்ம சென்னை கே சின்னதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு பிளாட் 50% ஆஃபர்.
4: இந்த ஆஃபர் May 1 to 10 மட்டுமே.
5: கே சின்னதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
6: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
7: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
6: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
7: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
6: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
8: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
9: முயிற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை. Get ready for a revolution.
10: தம்பி, நிப்பாட்டு நிப்பாட்டு. டாக்குமெண்ட்ஸ் எடு.
11: இந்தாங்க சார்.
10: என்னையா, எதுவுமே ரைட்டா இல்லையா அவங்ககிட்ட?
11: தோர்க்கு சார், பீரைட் சன்ஃபிளவர் ஆயில். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
12: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன் டேஸ்ட், ரைட் ஆன் லைஃப்.
13: 12th முடிச்சதும் கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற இன்ஜினியரிங் கோர்ஸ் தேடினேன். காலேஜும் பிடிச்சிருக்கணும். அப்பதான் GRT IIT-ல படிச்சா ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு தெரிஞ்சது. குட் பிளேஸ்மெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் கோச்சிங், வேல்யூ ஆடட் கோர்சஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு GRT IIT நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு.
14: GRT Institute of Engineering and Technology, Tiruthandi, an autonomous and NAC A++ accredited institution. Courses offered: BE, Biomedical, CSE, EEE, ECE, Mechanical and CSE, AI and Machine Learning, BTech, IT, AI and Data Science and MBA. Apply today.
15: ஹலோ FM 106.4-இல் ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜிலனு ஒரு AC மேளா. குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ். டார்லிங் AC திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் AC. தன்னம்பிக்கையூட்டும், தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளைட் டு ப்ரொடெக்ட். Always at your service. Sugam Hospitals, Thiruvatchur, Ambattur and Krompet. Tarathil endrum thanithuvam. Adhiga masala udan adhiga suvai. Aachi masala ippodu 20 rupai packetil. Eppodum kurainda vilai ippodu innum kuraivaga. LKS Gold House, Usman Road, T Nagar, Chennai. Sri Kanyaka Parameshwari Arts and Science College for Women, Audiappa Street near High Court, Paris. Matrum Satyala pudicha branded AC vaangunga. May heater beat pannunga. Ungal Satya.
10: ஹலோ FM 106.4 கேட்டுட்டு இருக்கீங்க. பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதாவது கிரிக்கெட் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸோடைய அஃபீஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லிடி நிகழ்ச்சி இருக்கும். கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்க ஜெயிக்கலாம். சொல்லிடி நிகழ்ச்சியில கலந்துக்க நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 4446999. அண்ட் ஹலோ எஃப்எம் சொல்லிடி பிரசென்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆன் ஏர் பார்ட்னர் எட்டிஹாட், ஷேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை அண்ட் கோ அண்ட் டஸ்ட்பின் ஹோம் ஸ்பெஷல். இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், பட் நான் சொல்ல வேண்டிய சில கருத்துக்களும் பாக்கி இருக்கு. இணைந்திருப்போம் ஹலோ தமிழாவில்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: டாடி, என் பெட்ரூம் ஏசில சத்தம் தான் அதிகம் வருது, சுத்தமா கூலிங்கே இல்ல, உடனே மாத்துங்க.
2: கவலை ஏற்படாத ஜானு, நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பானசோனிக் மிராய் ஸ்மார்ட் வைஃபை ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஏசில மட்டும்தான் சூப்பர் டைமா அவுட்டோர் இருக்கு. உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
1: அதோட நம்ம பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது பானசோனிக் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
2: இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 4,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு.
1: ரத்னா ஃபேனோஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
2: சண்டேயும் கடை உண்டு, பேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
3: ஜப்பான் பானசோனிக் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன்ஹவுஸ் ஸ்ரீநகர்.
4: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆஞ்சியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பே. தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ், அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
5: ஹே ஸ்ரேயா, எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா?
6: இல்லக்கா, ஒரே கன்ஃபியூஷன். எஸ்கேபிசி விமன் இருக்கறப்போ எதுக்கு கன்ஃபியூஷன்? ஹை குவாலிஃபைட் டீச்சிங் ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI BBA BCOM னு டாப் கோர்சஸ், ஃபுல்லி எக்யூப் லேப் ஃபெசிலிட்டிஸ் னு இவ்ளோ இருக்கு. ஆல்சோ சேஃப்டியும் டாப் கிளாஸ்ல இருக்கும்.
7: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் open now. Visit skpc.edu.in.
8: Is it a living room?
9: Or a playroom?
8: Wait, is it a music room?
9: Or maybe a lounge room?
8: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
10: 100 ஆண்டுகள், 100 நாட்கள், செய்கோலி மீது 100% தள்ளுபடி.
11: Bima Legacy First 100 days offer.
10: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும்போது செய்கோலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
11: மேலும் ஒவ்வொரு முறையும் ₹1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும்போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
10: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC அப்ளை.
12: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
13: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
14: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574-0817.
15: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
16: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
17: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
18: புக்ஸ் காப்பர் பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
19: In the summer, Europe Varia, or a luxurious travel ku ready aganga with Etihad. Bold and creative on a Barcelona streets lernde, soft sun la araga glow agra Lisbon vara. உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
20: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
21: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
22: நம்ம பவுன் தாய் படுக்கையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
23: ஏண்டி பாட்டி என்னதடி கைய கைய ஆட்டி சொல்லிட்டு இருக்கா?
24: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
25: பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காவுக்கு தெரியும். கோ
0: நீ சொல்லுக்கா.
1: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸுடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
2: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
3: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில் ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
4: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
25: நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம், பட் இப்போ இந்த சமையல் கேஸுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பட் எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு குக்கிங் கேஸ் கிடைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பெருவாரியான மக்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பட் அதே சமயத்தில் இன்னும் வந்து இந்த கமர்ஷியல் சிலிண்டருடைய கேஸ் கிடைக்கிறதுல கொஞ்சம், அதாவது கொஞ்சம் அதிக விலைக்கு அது கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ண போகிறாங்கன்றது வருங்காலத்தில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத மட்டும் தான் இந்த இடத்துல நம்ம எல்லாருமே கேட்டுக்கிறது. பட் வாட் எவர் செரண்டன், ஓரளவுக்கு இந்த பிரச்சனையை நம்ம சமாளித்து இதை கடந்து வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அண்டு கூடிய விரைவில் இதுவும் சார்ட் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகிறேன். மறுபடியும் நாளை உங்களை சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் பாலாஜி. அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்காக காத்து வாக்கில் வித் அபி. இது உங்கள் அபிமான ஹலோ எஃப்எம், இது தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: ஹிட் சாங் ஆஃப் தி அவர், ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 10 மணி.
1: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்.
7: யோ பங்காளி, உன் கூட்டாளியை விட்டு கொடுக்க மாட்டேயே,
8: பலமான நட்புடா. யோ பஞ்சாயத்த,
7: நான் என்னப்பா சொல்றது, அதான் நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காருல, பழகிய நட்பவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்கு அமையா கடை. பழகின நண்பன் தனக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சா கூட தனக்கு பிடிச்ச மாதிரி காட்டிக்கலன்னா இத்தனை நாள் பழகினதுக்கு என்னையா புண்ணியம்.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்.
5: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேகிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
2: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
3: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேல நடக்குது?
4: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
3: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
4: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
3: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டில வேற ரேஞ்ச்.
5: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
6: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
7: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட். ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
8: Enna budget Padmanabhan sir? Unga veedu mattum ivlo veyiliyum cool-a irukku.
9: Aduva, namma Ratna Fan House lende yen budget kulliye Orient Ultimo air cooler vaangine. Idhila aero fan technology irukkradala room சூப்பர் ஃபாஸ்டா கூல் ஆயிடுது.
8: ஓரியன்ட் ஏர் கூலர்ல மட்டும்தான் டென்ஸ் நெஸ்ட் ஹனி கோம் பேட்ஸ் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ்.
9: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏர் கூலர் ஆர்டர் பண்ணலாம். 9383757575. சப்சிடைஸ்ட் ஹோம் டெலிவரியும் உண்டு.
8: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு. ஓரியன்ட் ஏர் கூலருக்கு நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
10: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
11: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
12: டோன்ட் வரி மா, 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
13: ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
14: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
15: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
16: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ரைட் டைம் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமீடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
17: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: Hello FM in Kutti Story. நச்சினே நர்க்கனே.
2: ராகுல் எல்கேஜி படிக்கிற குட்டி பையன். ஒரு நாள் ஃபேமிலியா ஊருக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ராகுலோட அப்பா கையில 3 லக்கேஜ் வச்சிருந்தாரு. ராகுலோட அம்மா ராகுல கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வந்தாங்க.
3: ஏப்பா, என்னால தூக்க முடியலடா, இறங்கி நடந்து வா அப்படின்னு இறக்கி விட்டுட்டாங்க.
2: ஆனா ராகுல் தூக்குங்கன்னு ஒரே அழுக. ஆத்திரப்பட்ட ராகுலோட அப்பா, டே நடந்து வரியா இல்ல அடிக்கவா அப்படின்னு கத்துனாரு. உடனே ராகுலோட அம்மா ராகுல் கிட்ட, தம்பி உனக்கு ஒரு குட்டி பாப்பா பிறக்க போது, அந்த பாப்பாவையும் அம்மா தான் தூக்கிட்டு வரேன். உன்னையும் குட்டி பாப்பாவையும் சேர்த்து அம்மாவால தூக்க முடியாதுல்ல, குட்டி பாப்பா வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். இப்ப சமத்தா அம்மாவோட கைய புடிச்சுக்கிட்டு நடந்து வருவியா அப்படின்னு சொல்லவும், உடனே அம்மாவோட கை விரல புடிச்சுக்கிட்டு குட்டி பாப்பாவை பத்தி கேள்விகள் கேட்டுக்கிட்டு ராகுல் நடக்க ஆரம்பிச்சாரு. இத பார்த்த அப்பாவுக்கு குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கணும்னா பொறுமையா சொல்லணும்னு இப்ப புரிஞ்சது.
1: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி, நச்சினே நறுக்குனே.
4: ஹலோ எஃப்எம் 106.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமென் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணாநகர் வெஸ்ட், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், விஜிபி மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்மர் சூப்பர் மெகா சேல், எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், திருவேற்காடு சென்னை, கே சின்னதுரையன் கோவில் சம்மர் கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம் மற்றும் முருகன் ஹாஸ்பிடல் கீழ் பார்க் சென்னை.
5: நம்ம ஹலோ எஃப்எம்இல் இப்போ நீங்க கேட்க போற பாடல் ஆதேஷ் கிருஷ்ணா வரிகளில் சாய் அபியாங்கர் இசையமைத்து பாடியுள்ள கட்சி சேர.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: வாரத்தோட நடுவுல இருக்கிறோம் டியூஸ்டே இன்னைக்கு, ஆனா எனர்ஜி குறையவே கூடாது. இதே மாதிரி த்ரூ அவுட் த வீக் எனர்ஜெட்டிக்கா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியை இந்த விஷயோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். காலை வணக்கம் அண்ட் குட் மார்னிங் சென்னை. காத்து வாக்குல உங்க கூட பேசுறதுக்காக நான் அபி வந்துட்டேன். அடுத்த 2 மணி நேரம் என் கூட தான் காத்து வாக்குல நிகழ்ச்சியை நம்ம ஹலோ எஃப்எம்ல நீங்க கேட்க போறீங்க. இன்னைக்கு ரேடியோ மீம்ல யார் அட்டாக் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்கள்கிட்ட எப்படி தெரியும்ல எதை செய்யக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நடக்கிறது கீழே இருக்கும். ரயில்வே டிபார்ட்மெண்ட்ஸ்ல யாராவது உங்களை பார்த்து பிடிச்சாங்க அப்படின்னா தேவையில்லாம 5000 ரூபாய் கட்ட வேண்டியதுல, நம்மளோட உயிரை அங்க கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுல, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹலோ எஃப்எம்ல காத்து வாக்குல நிகழ்ச்சியில யாரை டாக் பண்ண போறோம் அப்படின்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஜிப்ரானோட இசையில சென்னை டு சிங்கப்பூர் படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம். சிங்கப்பூருக்கே போன மாதிரிதான் இருக்கும் நிஜமாவே, அந்த அளவுக்கு உருக்கி உருக்கி பாடியிருப்பாங்கன்னா வச்சுக்கோங்களேன்.
2: 105 டிகிரி வெயில்ல வாயில இருந்து புகை வருது, உனக்கு மேகம் கருக்குதாடா.
1: அப்படிலாம் இல்ல, இந்த பாட்டு சூப்பரா இருக்கும். எப்ப கேட்டா என்ன பாட்டு கேக்குறதுக்கெல்லாம் ஏதாவது வேணுமா என்ன?

0: என்ன
1: தம்பி மேல ஒரே சத்தமா இருக்கு?
2: ஐயா நம்ம பசங்க எல்லாரும் ரெட்ரோ ஃப்ரைடே ஃபேன்ஸ், அதனால கொஞ்சம் சத்தமா பாட்டு வச்சு கேட்டானுங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு?
1: தப்புதான் தம்பி, தனியா கேட்டா தப்புதான். சவுண்ட நல்லா ஏத்தி வை, எல்லாரும் சேர்ந்து கேப்போம்.
3: ஒவ்வொரு வெள்ளி அன்றும் நம்ம ஹலோ எஃப்எம் இல் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களோடு ரெட்ரோ ஃப்ரைடே. வழங்குவோர் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின்னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
4: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
5: திஸ் இஸ் அன்சுல் கம்போஜ்.
6: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸ்னிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
7: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
2: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா, ரொட்டி நகர்.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
5: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.

0: ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com.
1: என்னமா இன்னும் காலேஜ் டிசைட் பண்ணாம இருக்க?
2: சில் பண்ணுங்க, நான் ரிசர்ச் பண்றேன்.
1: வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல தானே?
2: அம்மா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 25 years old, ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. சிஎஸ் வித் ஏஐ, சோசியாலஜி, பிபிஏ, பிகாம் டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃபிராஸ்ட்ரக்சரோட
3: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன். அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
4: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
0: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
5: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
6: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
0: முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ். இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
7: இஸ் இட் எ லிவிங் ரூம்
8: ஆர் எ ப்ளே ரூம்?
7: Wait, is it a music room?
8: Or maybe a lounge room?
7: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
9: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
10: எஸ் மேடம், சொல்லுங்க.
9: எங்க புது வீட்ல 500 ஸ்கொயர் ஃபீட் ஹாலுக்கு என்ன ஏசி போடலாம்?
10: ஜப்பான் டேக்கின் 2-ton இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட். பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
9: அப்போ 3 பெட்ரூம்க்கு
10: டேக்கின் 1.5-ton 5-star ஏசி போட்டுடலாமே. இந்த ஏசியில மட்டும்தான் ட்ரிபிள் டிஸ்பிளே வித் ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேட்டர் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ். ராத்திரி பூரா ஏசி ஓடினாலும் கரண்ட் செலவு வெறும் ₹30 தான் ஆகும்.
9: பிரமாதம். அப்ப எங்க கிச்சனுக்கு?
10: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 டேக்கின் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு கிச்சன் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
9: ஓ ஃபேன்டாஸ்டிக்.
10: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா ₹3000 வரை இன்ஸ்டன்ட் கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கே.
9: இன் ஃபேக்ட் தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
11: ஜப்பான் டைக்கின் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
0: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
12: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்.
13: ஹலோ எஃப்எம் இல் சொல்லியடி சொல்லியடி.
2: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லியடி இருக்கு. 0444-66-9999 க்கு கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விளங்க.
14: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar, Semma Taste, Semma Life.
0: Print partner Dinathandi, Kudumbam Muluvadarkkum Ore Naalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேகிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
2: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
3: பூர்விகாவா?
4: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரக ரகமா ஏசி.
5: என்னங்க
4: ஏசி ஆஃபர்ல, மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க, சுமச்சல் பாருங்க.
1: ஹலோ எஃப்எம் 106.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமென் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணாநகர் வெஸ்ட், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், விஜிபி மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் சம்மர் சூப்பர் மெகா சேல், எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, கே சின்னதுரையன் கோவில் சம்ம கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம் மற்றும் முருகன் ஹாஸ்பிடல் ஸ்கீல் பார்க் சென்னை.
0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
6: ஹலோ எஃப்எம் காத்து வாக்குல நிகழ்ச்சியில உங்க கூட நான் பி பேசிட்டு இருக்கேன். எஸ், இது நம்ம ஆளுல நம்ம கூட வந்து ராகுல் லூர்தநாதன் அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம அவர் கூட தான் பேச போறோம். எஸ், இந்த ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி அப்படின்றதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான ரீசன் என்ன? எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க?
7: நான் ஒரு 9 இயர்ஸ் ஆகுது மேம் ஸ்டார்ட் பண்ணி.
6: ஓகே.
7: சோ as well as எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான், சின்ன வயசுல இருந்து நேட்ஜியோ டிஸ்கவரி சேனல், we have less options. அப்ப அந்த டைம்ல ரொம்ப கம்மி சேனல்ஸ் தான் இருந்தது. சோ சம்மர் லீவ்ஸ்னாலே மோஸ்ட்லி அந்த மாதிரி சேனல்ஸ் தான் பார்ப்போம். சோ அப்படி இருந்த இன்ட்ரெஸ்ட் தான். அப்புறம் அது டே பை டே போட்டோகிராஃபிக்குள்ள இருக்கும்போது சோ உயிரினங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமா இருந்தது. சோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கும் போது சில மென்டர்ஸ் மூலமா எனக்கு வைல்ட் லைஃப்னு ஒரு ஃபீல்ட் இருக்குன்னு தெரிஞ்சது. அண்ட் அதன் மேல உள்ள ஆர்வம் அதிகமாக அதிகமாக, சோ இதை நான் ஒரு பேஷனா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
6: உங்க வீட்டுல எல்லாம் இது வந்து சேஃப் இல்ல அந்த மாதிரி எல்லாம் எனக்கா சொல்லிருக்காங்களா?
7: ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயும் இருக்க மாதிரி அது காமனா இருக்கும் கண்டிப்பா. பட் அதுதான், அது புரிதல் தான். ஒரு ஒரு நாளடைவுல நம்ம குடுக்கற புரிதல் தான் வச்சுக்கோங்களேன்.
6: ஓகே, நம்ம அவங்களை புரிய வைக்கணும், நான் சேஃபா தான் பார்க்கேன் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்கீங்க. சரி, இப்போ ஒரு நீங்க எடுத்ததுல உங்களோட பெஸ்ட் போட்டோ அப்படின்னா எது சொல்லுவீங்க? எல்லாமே ரொம்ப ரசிச்சுதான் எடுத்திருப்பீங்க, பட் ரொம்ப விரும்பி எடுத்த ஒரு போட்டோ, ரொம்ப அழகா வந்திருக்கு அப்படின்னு நீங்களே நினைச்ச ஒரு போட்டோ
7: அப்படின்னா கேலக்சி ஃப்ராக்னு ஒரு ஃப்ராக் இருக்கு. அது வந்து ஒரு தவளை. ஆக்சுவலா அது வந்து ஒரு 180 இயர்ஸ் பேக் கிடைச்ச ஒரு தவளை. ஒரு 180 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு முறை அந்த தவளையே ஒரு ஃபாரினர் டிஸ்கவர் பண்ணாரு இந்தியால
6: இருக்குன்னு.
7: சோ அது இந்தியால மட்டும்தான் இருக்கு, அதுவும் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும்தான் இருக்கு. சோ அந்த தவளை வந்து கடந்த ஒரு 180 வருஷங்கள்ல ஒரு ரொம்ப கம்மி முறைதான் அத பார்க்கப்பட்டிருக்கும். ஒரு 50 முறை to 60 அவ்வளவுதான் இது வரைக்கும் அதை பார்த்திருக்காங்க. சோ ஆப்வியஸ்லி நாங்க ரொம்ப வருஷம் அது மோஸ்ட் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸோட ட்ரீம்னே சொல்லாது. சோ அப்படி அந்த தவளைக்காக ஒரு 5 வருஷம் நாங்க கஷ்டப்பட்டோம். சோ ஆப்வியஸ்லி அகஸ்டின் மூணார்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலமா போட்டோ எடுக்க முடிஞ்சது.
6: இன்ட்ரெஸ்டிங். அது நீங்க தேடி உங்களோட உழைப்பு போட்டு எடுக்கும் போது அது நிஜமாவே ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கும் உங்க கணக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ராகுல் லூர்தநாதன், இவ்வளவு நேரம் எங்களோட இணைஞ்சு நீங்க நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ஃபைனலா ஒரே ஒரு க்வெஸ்சன், கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி
8: இன்னைக்கு
6: கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இணைஞ்சிருங்க, நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: தொடங்குது சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்
2: சார். ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு.
1: போன் அவர் எடுக்கல?
2: எடுக்கல.
3: ஆமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ரேடியோ போன் போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க?
2: ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்குல்ல, அதுல கலந்துக்குதான்.
4: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
5: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
6: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில் ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இன்னைக்கு டெல்லி வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் இருக்கு இல்லையா? அப்படி இருந்தா ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடியும் இருக்கும். ஈவினிங் 6:30 ஷார்ப்பா சொல்லி அடி நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடும் நம்ம ஹலோ எஃப்எம்ல. இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லி அடி நிகழ்ச்சி இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஈஸியான கேள்விக்கு பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்க ஜெயிக்கலாம். சொல்லி அடியில கோடைக்கால இன்னைக்கு எந்த இடத்துக்கு போக போறோம், அந்த அண்ணா எந்த இடத்த சஜஸ்ட் பண்ண போறாரு அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறோம். காத்து வாக்குல கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன்.
2: ஐயோ ஐயோ ஐயோ, இது வரைக்கும் இந்த அம்சம் எவருக்குமே இருந்தது இல்லையாடா.
1: சரி சரி, தெரிஞ்சு போய் இருங்க.
3: நம்ம ஹலோ எஃப்எம் கோடைக்கால காற்றே, கோடைக்கால காற்றே சம்மர் ஸ்பெஷல் போவோமா ஊர்கோலம்.
4: சுற்றுலா பிரியர்களுக்கு பொள்ளாச்சின்னு சொன்னாலே ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ அழகான ஊர். அந்த ஊர்ல இருக்கிற ஆத்துப்பாறைக்கு போய் ஒரு குளியலை போடுவோமா? பொள்ளாச்சியில இருந்து 21 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு ஆத்துப்பாறை. இயற்கை எழில் கொஞ்சம் அழகான இடம். இத வின்னர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க, ஏன்னா வின்னர் படத்தோட கைப்புள்ள காமெடி இங்கதான் எடுத்தாங்க. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும்னு இப்போ மண்டைக்குள்ள அந்த டயலாக் உங்களுக்கு ஓடுதா? பொள்ளாச்சி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு பக்கத்துல இருக்கிறதால பசுமையா இருக்கும், குழுமையான காத்து, சுற்றிலும் தென்னந்தோப்பு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நீங்க என்ஜாய் பண்றதுக்கு செம்மையான இடம் ஆத்துப்பாறை. ஆத்துப்பாறைக்கு போகும்போது அப்படியே பக்கத்துல ஆழியார் டேம், மங்கி ஃபால்ஸ், வால்பாறைக்கும் ஒரு விசிட் போடுங்க.
3: நம்ம ஹலோ எஃப்எம் கோடைக்கால காற்றே, கோடைக்கால காற்றே.
1: இந்த வெயில்ல வின்னர் ஃபால்ஸை போய் நீங்க பாத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அண்ணா ஐடியா கொடுத்துருக்காரு. ஸோ மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் எங்கெல்லாம் போகலாம், இந்த சம்மர் வெக்கேஷனை எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் கோடைக்கால காற்றே ஸ்பெஷல் போவோமா ஊர்வலம்ல கொஞ்சம் கொஞ்சமா டிப்ஸ் மாதிரி கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. நாளைக்கு எந்த இடத்துக்கு போக போறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணும், நாளைக்கு காத்து வாக்குல நிகழ்ச்சியை கேட்கணும். ஓகேவா? இதோட நான் கிளம்புறேங்க. ஈவினிங் 4 மணிக்கு 4 மணி வாழ நிகழ்ச்சியில கேமோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்ததா லேசா லேசா நிகழ்ச்சியை திரு கூட கேட்டு இணைஞ்சிருங்க.
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 12 மணி.
1: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
7: பங்காளி, அவன் என்ன பண்ணாலும் தலையாடுற.
8: என்ன அவன் நண்பேண்டா? யோ பஞ்சாயத்து,
7: நான் என்னப்பா சொல்றது? அதான் நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காருல,
9: பேதமை ஒன்றோ பெரும் கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செய்யின்.
7: உருத்தான நண்பே, உனக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சா கூட அறியாமையில செஞ்சிட்டான், நம்ம மேல இருக்கிற உரிமையில செஞ்சிட்டான்னு எடுத்துட்டு போயிடணும் யா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
5: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம் ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேகிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
2: Hey, you're looking so cool, yeah. Ama, summer heat beat pandrathukku namma Snehalaya suits la classy ah fancy ah different different ah superana summer special collection irukku. Anga sari vaangi kattna neeyum cool ah irpa.
3: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
4: Hey Shreya, endha college la join pannalanu mudivu pannitiya?
5: Illa ka, ore confusion.
2: SKPC women irukrappo edhukku confusion? High qualified teaching staff, computer science with AI BBA BCom ne top courses, fully equipped lab facilities ne ivlo irukku, also safety un top class la.
6: Shri Kanyaga Parameshwari Arts and Science College for Women. Admission open now. Visit skpc.edu.in.
7: Poorvika va?
8: Haama. Takkunu vittu chillamata vidavidama AC. Current bill la control panna rakaragama AC.
9: Enga?
8: Ada ennanga?
9: Poorvika la AC vaangittanga.
8: Poorvika la chinnanoor AC offer la manasukku pidicha AC vaangunga, sumachil panunga.
10: பெரிய விசில் ஆடிங்க, எங்க ஊரு சென்னைக்கு பெரிய விசில் ஆடிங்க.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: Hello FM in Kutti Story. நச்சினே நறுக்குனே.
2: விக்ரம் பெரிய பொறுப்புல இருக்கிறதால நல்ல சம்பளம் வாங்கினாரு. ஆனா சேர்த்து வைக்கிற பழக்கம் கிடையவே கிடையாது. அவரோட ஃப்ரெண்ட் மாதவன் கம்மியா சம்பாதிச்சாலும் சேமிச்சு வைப்பாரு, அனாவசியமா செலவே பண்ண மாட்டாரு. விக்ரம் நல்லா சம்பாதிக்கிற, கொஞ்சம் சேர்த்து வையாண்டா அப்படின்னு தன்னோட பழக்கத்தை ஃபாலோ பண்ண சொல்லி மாதவன் சொல்லியும் விக்ரம் கேட்கல. திடீர்னு விக்ரமோட கம்பெனில ஆட்குறைப்பு செஞ்சாங்க. அதுல விக்ரமும் வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை. ஒரு வாரத்துல விக்ரம் மாதவனோட வீட்டு வாசல்ல வந்து நின்னாரு. மாதவன் தன்னோட சேமிப்பு கணக்குல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்து, என்கிட்ட போய் இவ்வளவுதான்டா இருக்கு, வச்சுக்கோ அப்படின்னு அனுப்பி வச்சாரு. விக்ரமுக்கு சேமிப்பு எவ்வளவு முக்கியம்னு இப்ப புரிஞ்சது.
1: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி, நச்சினே நறுக்குனே.
3: ஹலோ எஃப்எம் 106.4 லேசா லேசா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி for quality. SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruvirkadu, Chennai. மற்றும்
4: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
5: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: வணக்கம் வணக்கம் மதிய வணக்கம் உங்க எல்லாருக்கும். ஹலோ எஃப்எம் 106.4 திருவுடன் லேசா லேசா நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. ஒவ்வொரு நாளும் நம்ம கண் முழிக்கும் போது இன்னைக்கு நம்மளை எக்ஸைட் பண்ண போறது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ஒரு மாதிரி போர் அடிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு காலையில் ஓகே இன்னைக்கு நம்மளை என்ன எக்ஸைட் பண்ண போகுது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்மளோட ஷோ எப்பவுமே நம்மளை எக்ஸைட் பண்ணும். அதை தாண்டி என்ன எக்ஸைட் பண்ணிருக்கு அப்படின்னா, அப்போ தான் நமக்கு ஞாபகம் வந்தது இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் டெல்லிக்கும் மேட்ச் இருக்குது அப்படின்னு நமக்கு ஹலோ எஃப்எம்ல இன்னைக்கு சொல்லி அடி இருக்கும்ல. ஸோ இன்னைக்கு சொல்லி அடி இருக்கு, மேட்ச் இருக்கு, நல்ல ஜாலியாக இன்னைக்கு நாள் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கேன். மொத்த மென்டல் பீஸுமே இன்னைக்கு மேட்ச்ல தான் இருக்கு. தயவு செஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படியாவது இந்த மேட்சை ஜெயிச்சிருங்க, அப்படின்னா தான் பிளே ஆஃப்ஸ்குள்ள போக முடியும் சரியா. அண்ட் இன்னைக்கு என்ன டிப் உங்களுக்காக சொல்ல போறேன் அப்படின்னா, வீட்டில் அந்த ஹோம் கார்டன்லாம் வச்சிருப்பீங்கல்ல, அந்த செடி நல்லா செழிப்பாக வளரணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போற இந்த சின்ன டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காய தோல் இருக்கு இல்லையா, அந்த வெங்காய தோலையும் முட்டை ஓடு இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் அரைச்சு பொடியாக்கி அந்த பொடியை வந்து நீங்க டெய்லியோ டூ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையோ வீட்டில் இருக்க செடிகளில் தூவி விட்டுட்டே வந்து வச்சுக்கோங்களேன், அந்த செடி நல்லா செழிப்பாக வளருமாமா. ஸோ இந்த டிப்பை வந்து யார் யாருக்கெல்லாம் வீட்டில் ஹோம் கார்டன் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. அண்ட் இன்னைக்கு May 5 யாருக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாளாக இருக்கோ எல்லாருக்கும் ஹலோ எஃப்எம் சார்பாக அண்ட் என்னோட சார்பாக வாழ்த்துகள். இதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் யாருக்காவது விஷ் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொந்தக்காரவங்க சைடு அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிறவங்க கூட வேலை பார்க்குறவங்க இவங்க யாருக்காவது விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக ஹலோ கிரீட்டிங்ஸ்க்கு கால் பண்ணுங்கள், உங்கள் கூட சேர்ந்து நானும் அவங்களுக்கு விஷ் பண்ணுறேன் சரிப்பா. எப்படி கால் பண்ணுறது, என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0444 66 99 99 0444 66 99 99 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இன்னைக்கு யாருக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லுங்க, உங்க கூட சேர்ந்து நானும் அவங்களுக்கு ஆசாசையா விஷ் பண்றேன் சரியா.
2: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர் வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: Hi, this is Rutraj Gaikwad.
3: Hi, this is Dhoni.
4: Vanakkam, Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
5: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் .com.

0: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோர் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின்னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க
1: நம்ம பவுன் தாய் படுக்கையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா
2: ஏண்டி பாட்டி என்னத்தடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா
3: நான் பேசுறது கேக்குதா ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா
4: பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காவுக்கு தெரியும் கோ நீ சொல்லுங்க
0: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோஷியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு கால் பண்ணுங்க கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க
5: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi presented by Galaxy Health Insurance our pledge to protect always at your service on air partner Etihad beyond borders connecting India to over 90 destinations cheering partner SNJ 10000 granulated sugar semma taste semma life
6: print partner dinathandi kudumbam muluvadarkum ore naalidhal endrum mudalidam eppodum ungalidam In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, Aadigal Vaangi, Malaysiavukku Parakkalam, Sogusu Kappalil Midakkalam. Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam. Oru Murai Payanpaduthiya Ennaiyai, Marubadiyum Payanpaduthuvathe Illai.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, லேசா லேசா நிகழ்ச்சியில் திரு உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஹலோ கிரீட்டிங்ஸ்ல விஷ் பண்றதுக்காக நம்ம கூட கீதா அண்ட் உமாசங்கர் ரெண்டு பேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கீதா, எப்படி இருக்கீங்க?
2: இனிய
1: பிறந்த நாள் வாழ்த்துகள். என்ன ஸ்பெஷல்?
2: ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கே தெரியாது, அதனால காலையில தான் தெரியும். அதனால அவங்க ஆசை நிறைவேறணும். அவங்க சொந்தமா இந்த பிறந்த நாள் இந்த வருஷம் அவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கணும், அதுக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கு. அதனால வந்து அவங்க இது பொண்ணு அனு, அவங்க பையன் திரு. ஐயோ சாரி சாரி, நீங்களும் வாழ்த்தணும், என் கூட இருக்கிற சூர்யாவும் வாழ்த்தணும். அது வாழ்த்துக்கும், அது நல்லா இருக்கணும். இந்த வருஷத்துல இருந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
2: ரொம்ப கவலையோட இருந்தது, அதனால சந்தோஷமா இருக்கணும்.
1: கண்டிப்பா உங்க பொண்ணு சத்யா அடுத்த பர்த்டேக்குள்ள வந்து சொந்த வீடு கட்டுறதுக்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன்.
2: இது அதுக்கு பக்கத்துணையா இருந்து எல்லாமே நிறைவேறணும், அது ஆசை நிறைவேறணும்.
1: கண்டிப்பா நிறைவேறும் கீதா, நானும் ரொம்ப கேட்டதா உங்ககிட்ட சொல்லுங்க. சரியா, தேங்க்யூ சோ மச் கால் பண்ணி விஷ் பண்ணதுக்கு. அண்ட் உமா சங்கர் நம்ம கூட வணக்கம். உமா சங்கர்
3: வணக்கம் சார், I'm so happy to speak to you.
1: எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க.
3: நான் வந்து சென்னை ஆழ்வார்பேட்ல இருக்கேன்.
1: ஓகே.
3: என்னுடைய சித்தி அண்ட் சித்தப்பா திருச்சி அண்ணா நகர்ல ரொம்ப வருஷம் இருந்தாங்க.
1: ஓகே.
3: நாங்க எப்ப போனாலும் ரொம்ப அன்பா இருப்பாங்க, ஆசையா இருப்பாங்க. அவங்களுக்கு திருமண நல்வாழ்த்துக்கள், 49வது திருமண நல்வாழ்த்துக்கள் சொல்லணும் எனக்கு.
1: கூல். அவங்க அவங்க பேருங்க?
3: அவங்க பேர் மிஸ்ஸஸ் சந்திரா, சித்தப்பா பேர் சுவாமிநாதன்.
1: ஓகே, சுவாமிநாதன் சந்திரா,
3: சித்தப்பா.
1: ஓகே, அந்த கப்பல்ஸ்க்கு இனிய 49வது கல்யாண நாள் வாழ்த்துக்கள். விஷ் பண்ணிட்டீங்களா நீங்க ஃபோன் பண்ணி?
3: ஆமா, ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டேன்.
1: ஓகே.
3: அண்ட் அது இன்னொரு எதுன்னா, நாங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு எப்ப போனாலும் ரொம்ப அன்பா இருப்பாங்க.
1: சரியா,
3: சோ வி வுட் லைக் டு தேங்க் எவ்ரிவன்.
1: கண்டிப்பா நானும் உங்களை வந்து ரொம்ப கேட்டதா சொல்லுங்க, விஷ் பண்ணதாவும் சொல்லுங்க. சரியா? மாதவரத்துல இருந்து யேசுதாஸ் கூப்பிட்டு அவரோட பொண்ணு ஜெனிஃபருக்கு எனக்கு 30வது பர்த்டே. அண்ட் மோகனா கூப்பிட்டு அவங்க ஆபீஸ் அவங்க வேலை பாக்குற இடத்துல அவங்க ஓனர் நாகராஜ் என்கிற மாறி அவருக்கு வந்து இன்னைக்கு பர்த்டேவா. சோ அவங்க கூட வேலை பாக்குற மோகனா, அவங்க கூட வேலை பாக்குற பரமேஸ்வரி, உமா மகேஸ்வரி, சத்யா இவங்க எல்லாருமே விஷ் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலா ஹர்னிஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணு கூப்பிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் மோனிஷாக்கு இன்னைக்கு 13வது பர்த்டேவாமா. சோ அந்த மோனிஷா குட்டி குழந்தைக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த போக யாருக்கெல்லாம் ஸ்பெஷலான நாளா இருக்கோ எல்லாருக்குமே ஹலோ எஃப்எம் சார்பாக அண்ட் என்னோட சார்பாக வாழ்த்துக்கள்ங்க. அடுத்ததா டுடேஸ் மெனு காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்றத இப்ப நீங்க கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444669999, 0444-444-99-99, 0444-444-99-99. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்னைக்கு உங்க வீட்டுல சூடா சுவையா என்னென்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாட்டு வருது, கேட்டு நினைச்சிருங்க. இது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, லேசா லேசா நிகழ்ச்சியில திரு உங்க கூட பேசிட்டு இருக்கேன். டுடேஸ் மெனுல அவங்க வீட்டு சமையலை ஷேர் பண்றதுக்காக ஜெயஸ்ரீ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் ஜெயஸ்ரீ. ஹலோ ஜெயஸ்ரீ இருக்கீங்களா? ஜெயஸ்ரீ இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களாம் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை. பரவாயில்ல, ஜெயஸ்ரீ தான் டுடேஸ் மெனு ஷேர் பண்ண முடியல. பட் அவங்களுக்கு பதிலாக நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட டுடேஸ் மெனு என்ன அப்படின்றது. சாதாரணாலே நான் சாம்பார் வைப்பேன், செவ்வாய்க்கிழம்னா உன்னை சும்மா விடுவேனா, இன்றைக்கி நான் சாம்பார் தான் வைப்பேன்னு. சாம்பாரும் உருளைக்கிழங்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் குக்காக்கா. அதான் எங்கள் வீட்டு டுடேஸ் மெனு. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டு டுடேஸ் மெனு ஷேர் பண்ணணும்னா இன்றைக்கி இல்லை, இன்றைக்கான கோட்டாவை ஜெயஸ்ரீ கொடுத்தேன், அவங்க அதை பயன்படுத்திக்கலாம், நம்ம நாளைக்கே ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா? அடுத்ததாக அழகன் படத்திலேருந்து ஒரு அழகான பாட்டு வருது, அதை தொடர்ந்து ஒரு சின்ன பிரேக், அண்ட் அதுக்கப்புறம் ஆலிஸ் வெல்ல சித்த மருத்துவருக்கு சிவராமன் நம்ம கூட இணைஞ்சு நமக்காக ஒரு சில தகவல்களை வந்து கொடுப்பாரு. அண்ட் இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதுக்கெலாம் முன்னாடி இந்த பாட்டை கேட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
2: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
3: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
4: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
5: ஹலோ
6: ஹலோ அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம்
5: ஒன்னு பண்றீங்களா? சாயங்காலம் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில் பிஸியா இருக்கேன்.
6: அண்ணா அண்ணா அண்ணா, இன்னைக்கு சாயங்காலம் தான் சொல்லியடி, மறக்காம கால் பண்ணி விளையாடுங்க.
5: நன்றி நன்றி. நல்வர் நல்வர்.
3: இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் டெல்லி மேட்சுக்கு ஈவினிங் 6:30 நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்கு. 0444-66-9999 கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பார்த்து வெல்லுங்க.
7: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
8: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, aadigal vaangi Malaysiavukku parakkalam, sogusu kappalil midakkalam. Matrum Aswin Sweets and Snacks, ullam virumum suvaigalin illam. Oru murai payanpaduthiya ennaiyai marubadiyum payanpaduthuvade illai.
9: ஹலோ எஃப்எம் 106.4 லேசா லேசா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது ₹20 பாக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி for quality. SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு சென்னை. மற்றும்
10: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
11: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 திரு உடன்லேசா நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கூட சித்த மருத்துவர் கு சிவராமன் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் டாக்டர், சாரி டாக்டர் கிட்ட பேசுறோமா? குட் ஆஃப்டர்நூன் டாக்டர், வெல்கம் டு அவர் ஷோ. என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, இந்த கோடைக்காலம்னு இல்லை, பொதுவாகவே நிறைய பேருக்கு அப்பப்போ வாயில புண்ணு வரும், நாக்கில் புண்ணு வரும். அப்பெல்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பேச முடியாது, சாப்பிட முடியாது, அது மாதிரி வேதனையாக இருக்கும். இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த தருணத்து கூட என் வாயில வந்து ஒரு புண்ணு இருக்கு. ஸோ இது எப்படி டாக்டர் சமாளிக்கிறது? இந்த மாதிரி வாயில புண்ணு நாக்கில் புண்ணு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்?
2: நாக்கில் வந்து ஒரு புண்ணு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அந்த காலத்தில் அதுக்கு என்ன மருந்து அப்படின்னா வெங்கார மதுன்னு ஒன்று போடுவாங்க.
1: சரி,
2: வெங்காரங்கிறது படிகாரம், வெங்காரங்கிறது எல்லா கடையிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதை வந்து தேனோட குழச்சு நாக்குல வந்து தடை விடுவாங்க. சித்த மருத்துவர்கள்ட்ட வெங்கார மதுன்னு மருந்தாகவே அது கிடைக்கும். அது மாதிரி அந்த தேனை வந்து நாக்குல இருக்கக்கூடிய வாய்ப்புண்களுக்கு போடலாம், வெளியில இருக்கக்கூடிய புண்களுக்கும் போடக்கூடிய அளவுல புண்ணை ஆற்றி குணப்படுத்தக்கூடிய தன்மையை தேன் வந்து நமக்கு கொடுக்கும்.
1: ஓகே, ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கே நான் போய் அதை ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த நாட்களில் டீட்டெயில்டாக பேசலாம். அண்ட் மக்களை, பெண்களை இன்றைக்கி நம்ம லேசா நிகழ்ச்சியில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலே வந்து நிறைய படத்தில் பாட்டில் வந்து இந்த பெண்கள் போடுற கொலுசை வந்து செம்மையாக அழகாக பாடியிருப்பாங்க. அது ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இப்போ நிறையா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகமான சத்தம் வரக்கூடிய கொலுசு போடுறாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ரொம்ப மாடர்னான ஒரு கொலுசு தான் போகிறாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலான கொலுசுலாம் யாரும் இப்போ போடுறது இல்லைல்ல. ஸோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொலுசு எவ்வளோ பிடிக்கும்? இப்போவும் வந்து காலில் கொலுசு போட்டிருக்கீங்களா? அதில் அந்த ட்ரெடிஷ்னலான கொலுசு நல்ல சத்தம் வரும் தெரியுமா, சலக் சலக் சலக் சலக்குன்னு, அந்த மாதிரி கொலுசு போட பிடிக்குமா? இல்லை நீங்கள் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இல்லைப்பா நான் இப்போ ரொம்ப மாடர்னான கொலுசு தான் போடுறேன், சவுண்டே வராது, அது இப்போ ஒரு காலில் தான் போடுவோம். நிறைய பேர் ஒரு காலில் மட்டும் கொலுசு போடுறத பார்த்துருக்கோம். நிறைய பேர் போடுறதுல கொஞ்சம் பேர், பட் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து ஒரு காலில் மட்டும் கொலுசு போடுறதும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ என்னோட கேள்வி, கொலுசு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? எந்த மாதிரியான கொலுசு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி போ அப்படி பார்த்தோமே எனக்கு வேணும் வேணும் கொலுசு கலெக்ஷன் நிறைய பேர் வீட்டில் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆளா நீங்க, அதை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில் கால் பண்ணுங்க, பேசலாம். 0444-66-99-99 0444-66-99-99 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கொலுசு மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த அன்பு காதலை வெளிப்படுத்துங்க.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 1:01.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
6: பங்காளி அவனா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவனே புடிச்சுக்கிட்டு
7: இருக்க. 18 வருஷம் பழக்கம்டா, யோ பஞ்சாயத்து.
8: நான் என்னப்பா சொல்றது, அதான் நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காருல,
9: எல்லை கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லை கண் நின்றார் தொடர்பு.
6: ஒண்ணு மண்ணா பழகினவன் உனக்கு கிட்டதே நினைச்சா கூட பழக்க வழக்கத்தோட அருமை தெரிஞ்சு அவன் நட்பை விட்டுற கூடாதியா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள்.
4: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேகிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
2: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
3: டோன்ட் வரிமா, 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
4: ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
5: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: ஹலோ எஃப்எம் 106.4 லேசா லேசா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா. சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது ₹20 பாக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி for quality. SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு, சென்னை. மற்றும்
6: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
7: 49 வருடங்களாய் சக்தி மசாலா

0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 திருவுடன் லேசா லேசா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. கொலுசு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், இன்னமும் அந்த கொலுசு மேலே ஒரு அதீத காதல் உங்களுக்கு இருக்கா? அண்ட் இப்போ நிறைய பெண்கள் வந்து கொலுசு போடுறதில்ல, ஒரு சில பேர் வந்து ஒரு காலில் மட்டும் போடுறாங்க, ரொம்ப மாடர்னைஸான கொலுசுலாம் போடுறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான கொலுசுனா எதை சொல்லுவீங்கன்னு கேட்டிருந்தேன் இல்லையா. முத்து செல்வி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் முத்து செல்வி.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்காங்க, சொல்லுங்க.
2: நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பேசுறேன் சார்.
1: ஓகே, சொல்லுங்க முத்து செல்வி.
2: எனக்கு வந்து ஜால்ரா கொலுசுனா ரொம்ப பிடிக்கும் சார்.
1: ஓகே, என்ன ஜால்ரா கொலுசு?
2: ஜால்ரா கொலுசு.
1: ஓகே, ஏன் அப்படி?
2: அதுனா கால் நிறைய நிறைஞ்சிருக்கும், நடக்கையில அப்படியே ஜல் ஜல்னு ஒரு மாதிரியா நல்லா கேக்கும்.
1: ஓகே, எப்ப இருந்து இந்த கொலுசு மேல உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட்?
2: எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து அந்த கொலுசு போடதா ஆசை, அந்த கொலுசு தான் போடுறேன்
1: இப்பயும். அப்படிதான்.
2: ஆமா.
1: ஓகே, உங்க ஃபேமிலில மித்த பெண்களும் இன்னமும் அந்த கொலுசு போறதெல்லாம் கண்டினியூ பண்றாங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒரு கொலுசு மாத்திக்கிட்டே இருப்பேன், ஒரு சில பேர் இல்ல எனக்கு பழசாகும் போது நான் மாத்துவேன்னு சொல்லுவாங்க. பிடிக்கும் கொலுசு மேல ஒரு அதீத காதல் உங்களுக்கு அப்படின்றத நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். 0444-66-9999 கால் பண்ணுங்க, பேசுவோம்.
3: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர் வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: மாமா பாண்டியன் மாமா வேகமா வராரு, இன்னைக்கு அப்பாக்கும் அவருக்கும் பெரிய சண்டை இருக்க போகுது.
3: அசோக் வெளியில வாடா.
4: வரமாட்டேன்.
3: சண்டை போட கூப்பிடலடா.
4: அப்புறம் எதுக்கு?
3: சமோசா சாப்பிட போல வாடா.
2: மாமா மாமா எப்படி இந்த திடீர் சேஞ்ச்?
3: அது ஒண்ணும் இல்லம்மா, ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டனா, அப்படியே என் காலேஜ் டேஸ்ல ஞாபகம் வந்துருச்சு. அதான் என் மாப்பிளைய பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
0: ஒவ்வொரு வெள்ளிதோறும் ரெட்ரோ ஃப்ரைடே நம்ம ஹலோ எஃப்எம் வழங்குவோம் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜி எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐ ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
5: Hi, this is Dhoni.
6: Hi, this is Rituraj Gaikwad.
7: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You are listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
8: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக் எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
2: Hey, you're looking so cool, yeah? ஆமா, சம்மர் ஹீட்டர் பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா ஃபேன்சியா டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
3: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா, ரொட்டி நகர்.
4: நம்ம சென்னை கேச்சின துரையன் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரா காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை ஃபிளாட் 50% தள்ளுபடி.
5: இந்த ஆஃபர் மே 10 வரை மட்டுமே.
4: கேச்சின துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
0: ஹலோ எஃப்எம்எல், சொல்லியடி சொல்லியடி.
1: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லியடி இருக்கு. 0444466999 கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
6: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
7: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, லேசா லேசா நிகழ்ச்சியில திரு உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக யார் இணைஞ்சிருக்காங்க தெரியுமா? விஜயலட்சுமி. வணக்கம் விஜயலட்சுமி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு
1: திரு. சூப்பரே. சொல்லுங்க விஜயலட்சுமி, கொலுசு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்?
2: கொலுசு வந்து சின்ன குழந்தையில இருந்தே எனக்கு வந்து அம்மா வந்து வருஷம் வருஷம் ஒரு கொலுசு மாத்தி மாத்தி போடுவாங்க. வேற வேற டிசைன்ல, ஆனா நிறைய முத்து வச்சு போடுவாங்க. பொதுவா எதுக்குன்னா, பக்கத்து வீட்டுல போய் விளையாடும் போது என்னோட கொலுசு சத்தம் கேட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக வேண்டிதான் கொலுசு போடுறதே எனக்கு.
1: நிறைய பேர் சின்ன பசங்க குழந்தைங்களுக்கு மாட்டுவதற்கான ரீசன் அதாவா இருக்கும் இல்லையா?
2: ஆமா, பக்கத்து வீட்டுக்கு எங்க போனாலும் கண்டுபிடிச்சிடலாம்ல.
1: ஓகே,
2: அதனால அம்மா வந்து சின்ன பிள்ளை இருந்து போடுவாங்க. இப்ப நான் பெரியவள் ஆனவொடனே எங்க வீட்டுல அவன் கல்யாணம் ஆனவொடனே எங்க வீட்டுல அவங்க போடுவாங்க. அதே மாதிரி வருஷம் வருஷம் மாத்திதான் போடுவாங்க.
1: ஓகே,
2: ஆனா இப்ப வந்து அவங்க இல்லாததுனால இப்போ ஒரு அஞ்சு வருஷமா கொலுசு நான் போடுறது இல்ல. கொலுசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி குழந்தைங்க யாரா இருந்தாலும், சின்ன குழந்தைங்க பாக்க போனா கூட ஒரு கொலுசு வாங்கிட்டு
1: போவேன் நானு. கொலுசு
2: அதுங்க காலுக்கு ஏத்த மாதிரி ஒரு குட்டி வச்ச கொலுசு ஒண்ணு வாங்கிட்டு போவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை, பொம்பளை பிள்ளைங்க கொலுசு இல்லாம இருக்க கூடாது, அது மங்களமான பொருள் இல்ல. அதனால
1: சூப்பர். எப்படி பெண்கள் கொலுசு போட்டா பாக்க ரொம்ப அழகா இருக்குமோ, அதே மாதிரி குழந்தைங்களும் கொலுசு போகும்போது ரொம்ப கியூட்டான ஒரு ஒரு ஒண்ணா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். தேங்க்யூ சோ மச் விஜயலட்சுமி கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் விஜயலட்சுமி தொடர்ந்து நீங்களும் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசணும், உங்களுக்கு கொலுசு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணணும் நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 0444466999 0444466999 இந்த நம்பர் கால் பண்ணுங்க, பேசலாம். அரண்மனை கிளி மீரா ரெண்டு படத்துல இருந்து ரெண்டு பாட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: கொலுசு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பிடிக்கும்? சின்ன வயசில் பிடிச்சிருந்தது, இப்போ பெருசாக இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா கொலுசு போகிறதுலாம், நமக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை இல்லை இல்லை, எப்பயுமே என் காலம் வந்து கொலுசு இல்லாமல் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. ரம்யா நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் ரம்யா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க. சாப்பிட்டாச்சா?
2: சாப்பிட்டாச்சு.
1: ஓகே, சொல்லுங்க ரம்யா, கொலுசு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்?
2: ஆமாங்க, சின்ன வயசுல இருந்தே போட்டு பேசுறேன். என் சின்ன வயசு சாப்ட்லாம் இருக்கும், அப்ப கூட சாப்ட்ல அடியில அங்க ஸ்கூல் அலோடு இல்ல,
1: என்னால
2: சாப்ட்ல மாதிரி சலங்கை இல்லாம வாங்கிப்பேன். இப்ப ஒரு சின்ன சலங்கு கொஞ்சம் சலங்க, இப்ப கலகலகலகலகல சலங்க, அது பாசிட்டிவ் வைப்புங்க ஆக்சுவலி உண்மையிலே.
1: ஓகே, இன்னும் போட்டுட்டு தான் இருக்கீங்க? இன்னமும் கொலுசு போட்டுட்டு தான் இருக்கீங்க? என்ன பேசிக்கிறாங்க?
3: தெரியல.

0: எக்ஸ்ட்ரா கொடுத்து பிஜிலே தங்கிடலாம்.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
0: ஆமா, உங்க அப்பா தான் சாப்பிடுறதுக்கு, தூங்குறதுக்கு, தங்குறதுக்குன்னு எல்லாத்துக்கும் பில்லு போடுவாரு. அதெல்லாம் டோட்டல் பண்ணி பாக்கும்போது அந்த பொண்ணோட பிஜி ரெண்டே கம்மியா தான் இருக்கும். நீ வேணா பாரு ஸ்ரேயா, நீ கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது உங்க அப்பா ஒரு 4-5 டைரி கொண்டு வந்து என்னமா இவ்வளவு செலவாச்சு உனக்குன்னு சொல்லலாம் பாரு.
1: ஆமா ஆண்டி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். எங்க அப்பா செய்யக்கூடிய ஆள் தான். நான் வேற யாராவது ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க சொல்றேன்.
2: அவங்க சொன்ன மாதிரி நம்ம தன்சேகர் செய்யக்கூடிய ஆள் தான், எல்லாத்துக்கும் பில்லு போட்டு வச்சிருப்பாரு. எஸ், நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கேஸ் விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, அதனால வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பிஜி அப்புறம் நிறைய ஹாஸ்டல் இதோட ரெண்ட்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கணும். நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க, பிஜி ஹாஸ்டல் நம்பி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் கூட சீக்கிரம் இந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இப்போ நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணிட்டோம், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கலாம். எஜமான் படத்துலேருந்து

0: ஹலோ எஃப்எம்என் குட்டி ஸ்டோரி நச்சினு நறுக்குன்னு.
1: கார்த்திக் டிசம்பர்ல நடந்த மேக்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருந்தாரு. ரொம்ப வருத்தத்தோட நடந்து வந்துகிட்டு இருந்தவரு வீட்டுக்கு போக பிடிக்காம வழியில இருந்த ஒரு பார்க்குக்கு போனாரு. ஒரு பெஞ்சில உட்காந்து அங்க விளையாடிக்கிட்டு இருந்த குட்டி பிள்ளைங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த பெஞ்சில கைய வச்சு தடவிக்கிட்டே இருந்த கார்த்திக்கு ஏதோ தட்டுப்பட்டது. என்னதுன்னு பார்த்தாரு. அதுல ஒரு நாள் நீ பெரியவனாவாய், கண்டிப்பா உன்னால முடியும்னு எழுதி இருந்துச்சு. அதை படிச்ச கார்த்திகோட மனசுல ஒரு மின்னல் வெட்டுச்சு. எப்பவுமே தனக்கு கணக்கு வராது, பிடிக்காது, அதனால சம் போட முடியாதுன்னு தனக்கு தானே நினைச்சுக்குவாரு. மேத்ஸ்ல ஃபெயில் ஆனதுக்கு கணக்கு வராது, நம்மளால முடியாதுன்னு நினைச்சதுதான் காரணம்னு புரிஞ்சுகிட்ட அவரு மேத்ஸ்ல நல்ல மார்க் வாங்கணுங்கிற புது உத்வேகத்தோட பார்க்ல இருந்து கிளம்பினாரு.
0: ஹலோ எஃப்எம்என் குட்டி ஸ்டோரி நச்சினு நறுக்குன்னு.
2: Hi, this is Dhoni.
3: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
4: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
5: Hello, Hello FM.
6: Hello FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
7: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேகிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
8: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைடு எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
9: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
10: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண, ரொட்டி நகர்.
11: ஹலோ.
12: ஹலோ அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம்.
11: ஒண்ணு பண்றீங்களா? சாயங்காலம் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில்ஸ் பிஸியா இருக்கேன்.
12: அண்ணா அண்ணா அண்ணா, இன்னைக்கு சாயங்காலம் தான் சொல்லியடி, மறக்காம கால் பண்ணி விளையாடுங்க.
11: நன்றி நன்றி. நல்லூர் நல்லூர்.
9: இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் டெல்லி மேட்சுக்கு ஈவினிங் 6:30 நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்கு. 0444-66-9999 கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பார்த்து வெல்லுங்க.
4: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar. Semma taste, semma life.
13: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam, eppodum ungalidam. In association with Chennai Sembakam Kechunudrayan Kovil, Aadigal Vangi, Malaysiavukku Parakalam, Sogusu Kappalil Midakalam, Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam, Orumurai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvade Illai.
14: ஹலோ எஃப்எம் 106.4 லேசா லேசா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது ₹20 பாக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி for quality. SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruvirkadu, Chennai. மற்றும்
15: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
16: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: Hit song of the hour.
17: Hit song of the hour.
14: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சினதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவில் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
0: FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: ஹலோ எஃப்எம் 106.4 திருவுடன் லேசா லேசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சோ நம்ம கூட பக்கத்து வீட்டு பவுன் தாய் பாட்டி இணைய போறாங்க, இணைஞ்சிட்டாங்க, இப்ப பேசவும் போறாங்க.
3: ஐயா, பக்கத்து வீட்டு பவுன் தாய் சொல்றேன் கேளு. வண்டி வண்டி நுங்கு வண்டி, நுங்குல செஞ்ச சூப்பர் வண்டின்னு நுங்கு வண்டி எப்பவுமே ஸ்பெஷல் தான். போட காலத்துல பனங்கா நிறைய விளையுமில்ல, குளிர்ச்சின்னு பனைய நிறைய சாப்பிடுவாங்க. பனனுங்கோட மேல் பகுதியில மூணு கண்ணு மாதிரி இருக்கும் இல்லைங்க, அந்த பகுதிக்கு இடையில ஒரு பெரிய குச்சியை நுழைச்சு செய்யறது தான் இந்த நுங்கு வண்டி. பசங்க டவுசர் போட்டு நுங்கு வண்டி ஓட்டுற அழகே தனிதான். கிராமத்துல பசங்க நுங்கு வண்டியில ரேஸ் வைப்பாங்க, ஜெயிச்சுட்டா கார் ரேஸ்ல ஜெயிச்ச மாதிரி பெருமை தாங்காது. வீதி வீதியா நுங்கு வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப மாதிரி விடுமுறையில மாலை நேர சிறப்பு வகுப்பு எல்லாம் அப்ப இல்ல, ஊர் ஊர நேரம் தெரியாம பொழுது அப்புறம் வரைக்கும் விளையாடிட்டு வருவாங்க. நுங்கு வண்டி தயாரிச்சு தர அப்பாக்களை பசங்க பெரிய இன்ஜினியரா தான் பாப்பாங்க. என்ன, உங்களுக்கு நுங்கு வண்டி ஓட்ட ஆசை வந்துருச்சு தானே? இந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி, நாளைக்கு பேசலாம், நான் வாரேன்.
1: ஹலோ எஃப்எம்இல், கோடை கால காற்றே, சம்மர் ஸ்பெஷல், நினைவுகள்.
2: எஸ், நுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த நுங்களை வந்து வண்டி செஞ்சு வண்டி வருது வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா ஃபுல்லாக சுற்றின் இருப்போம். அதெல்லாம் ஒரு காலம். தேங்க்யூ ஸோ மச் பாட்டி, அதை ஞாபகப்படுத்தி விட்டதுக்கு. மக்களை இன்னைக்கு சாயங்காலம் 6:30 நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. எஸ், இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. சொல்லியடியில வின் பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஈஸியான க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அது கரெக்டாக ஆன்சர் பண்ணி கேமுக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் மேட்ச் போற போக்க பொறுத்து நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி உங்க ஸ்கோரை சொல்லணும். அந்த ஸ்கோர் கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க தான் சொல்லியடியோட வின்னர். ஹலோ எஃப்எம் சொல்லியடி பிரசன்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆனர் பார்ட்னர் எத்திகார், சேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி, இணைந்து வழங்குவோர் கே சின்னதர் அண்ட் கோ அண்ட் அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். சோ இன்னைக்கு ஈவினிங் கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்லியடிக்கு 0444466999 இந்த நம்பர் நோட் பண்ணிச்சுட்டு இந்த நம்பருக்கு இன்னைக்கு ஈவினிங் கால் பண்ணுங்க, சொல்லியடியில வின் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் நாளைக்கு மதியம் 12 லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Thiru. Tada bye, take care, my dear Chennai.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 2 மணி.
1: வழங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள்.
6: பல்கலைக்கழகம்
4: செங்கல்பட்டு வழங்கும் வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேகிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
2: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
3: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுனு ஒரு ஆஃபர்.
4: நம்ம சென்னை கே சின்னதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர்.
3: இந்த ஆஃபர் மே 1 முதல் 10 வரை மட்டுமே.
4: கே சின்னதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
5: ஹலோ எஃப்எம் 106.4 டூரிங் டாக்கீஸ் இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். மற்றும்
6: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலா.
7: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
8: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ரோஜா படத்திலிருந்து பாட்டு கேட்டு இனிதே நம்ம நிகழ்ச்சியா ஆரம்பிக்கிறோம். குட் ஆப்டர்நூன் மை டியர் சென்னை மக்களே, ஐஷோ வந்தாச்சு. ஹலோ எஃப்எம் 106.4 டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி பண்றதுக்காக வந்துட்டேன். 26 வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டா 26 வருஷம் தான், விரல் விட்டு கூட எண்ணிட்டேன். ஒரு ரொமான்டிக் ஃபிலிம், அதுவும் ரொமான்டிக் மியூசிக்கல் ஃபிலிம் அப்படி இருக்கும் அந்த படம் பார்க்க. இதே May 5 தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. அது என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்க போறோம்.
2: டூரிங் டாக்கீஸ்ல இன்று அன்று
1: மம்முட்டி, அஜித்குமார், ஐஸ்வர்யா ராய், அப்பாஸ் தபுன்னு சொல்லும் போதே உங்க மனசுல ஒரு படம் ஞாபகம் வந்ததுல, அந்த படம் தான். அதே படம் தான் இந்நேரம் வந்திருக்கணும், வரலன்னா இந்த ஒரு பாட்டை கேட்டா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். எஸ், கண்டு கொண்டேன் படத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃபீல் குட் படம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணை மூடிட்டு முதல்ல போய் கண்டு கொண்டேன் பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். அந்த படத்துல இருக்க சாங்ஸும் சொல்லவே வேணாம். கடைசியில ஒரு பிஜிஎம் வச்சிருப்பாங்க தெரியுமா, ஓ மை காட், அது என்னன்னு ஞாபகப்படுத்துறேன். போ கடைசியில அந்த பிளேஸ்மெண்ட்ன்றது கரெக்டா வச்சிருப்பாங்க ஏஆர் ரஹ்மான். நம்மளே ஃபீல் பண்ணிடுவோம், சௌமியாவை சேர்த்து வச்சிருங்களேன், ஏன் இப்படி அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறீங்கன்னு நம்மளே ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கும். என்ன சொல்ல போகிறாய்? அண்ட் இந்த பாட்டுக்காக சங்கர் மகாதேவன் நேஷனல் அவார்ட் வாங்க வச்ச படமும் கண்டு கொண்டேன் தான். எஸ், 26 இயர்ஸ் ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. அதை செலிப்ரேட் பண்ற விதமாக தான் நம்ம சும்மா லைட்டா பாட்டுலாம் கேட்டோம். இப்ப நம்ம ஹலோ எஃப்எம் டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில மீசையம் உருக்குற்று படத்திலிருந்தும், பவளமல்லி சாய் அபியாங்கரோட ஒரு ஆல்பம்ல இருந்தும் பாட்டு கேட்க போறோம். கேட்டு இணைஞ்சிருங்க. ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: அது ஏன் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா?
1: அட விடுப்பா.
2: பாடல்களோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடேங்க, மறக்காம கேளுங்க. வழங்குவோர் சத்யால, எல்ஜி, சாம்சங், வோல்டாஸ், ஓஜினு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
3: Hi, this is Rituraj Gaikwad.
4: Hi, this is Dhoni.
5: Vanakkam, Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
6: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
7: Hello, hello, hello. Hello, hello, FM. No, Digara, Poling, Dahalo.
6: Hello FM, Tamilarin Pechu, Tamilagathin Moochu.

தினத்தந்தி குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம். In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஆக்டர் சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் May 14. ஹலோ எஃப்எம்ல டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஐஷு உங்க கூட பேசிட்டு இருக்கேன். கருப்பு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்ரெடி படத்துல இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி நம்ம பயங்கரமா வைப் வேற பண்ணிட்டு இருக்கிறோம். ஓ மை காட், அது என்னமோ தெரியல. இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாங்ஸுமே எனக்கு ஒரே ஃபீல் தான் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. சாய் அபியாங்கரோட மியூசிக்கில் உருவாகிட்டு இருக்குது. சரவணன் அப்படின்ற கேரக்டரில் சூர்யா நடிக்கிறாரு. ப்ரீத்தி அப்படின்ற கேரக்டரில் த்ரிஷா நம்மளோட சவுத் குயின் நடிக்கிறாங்க. நேற்று கூட அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்கல்ல, அவங்க தான் அவங்களே தான். இன்னைக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஈவினிங்கே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. சர்டிஃபிகேட் ஒரு படத்துக்காக வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு இந்த பராசக்தி ஜனநாயகன் அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துக்கு என்ன சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, UBA சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன் நான் ஆரம்பிக்கும் போதே சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஸ்பெஷலான படம் அப்படின்னு சொன்னேன்னு நீங்க யோசிக்கலாம். ரெட்ரோ படம் தான் சூர்யாவோட நடிப்புல கடைசியா ரிலீஸ் ஆச்சு. அது ரிலீஸ் ஆகி கரெக்டா 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ 1 இயரா சூர்யாவை ஸ்கிரீன்ல பார்க்காம இருக்கிறோம். அதனால இது ரொம்ப ஸ்பெஷலான படம் தான் இல்லையா. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னொரு 13 நாள் வெயிட் பண்ணோம்னா படமே தியேட்டர்ல 14ஆம் தேதி May 14 ரிலீஸ் ஆகிரும். நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஹலோ எஃப்எம்ல இப்ப உங்களுக்காக ஹாட்டன் படத்துல ஹை படத்துல இருந்தும் எல்லாமே ஜென்சி டம் மாதிரியே இருக்குல்ல, ரொம்ப இங்கிலீஷா இருக்கு. இந்த ரெண்டு படத்துல இருந்து தான் பாட்டு வரப்போது. கேட்டுட்டு வாங்க, இன்னைக்கு வால் போஸ்டர்ல என்ன படம் ஒட்ட போறோம்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்,
2: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.
4: ஏ நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: மதராசி படத்துல இருந்து தங்கப்பூவே பாட்டு கேட்டு முடிச்சிருக்கோம். டோரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில பேசுறதுக்காக பம்மல்ல இருந்து நாராயணன் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் நாராயணன். குட் ஈவினிங். சொல்லுங்க நாராயணன், எந்த பாட்டு நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பயங்கரமா ரிப்பீட்டடா கேட்டிருக்கீங்க?
2: அப்படின்னா இந்த பெண்புரா சாங் ரொம்ப பிடிக்கும். ஒரு பெண் பூரா தலைவர் பாட்டு அது. ஆமா, அது தேவசார் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா நான் ஒரு ரஜினி சாரோட அவ்வளவு ஒரு ஃபேன். ஆக்சுவலா நான் சின்ன பையனா ஃபர்ஸ்ட் நான் மூவி பார்த்ததே தலைவர் மூவி தான். அதனால எனக்கு அப்பத்துல இருந்தே ரொம்ப பிடிக்கும். எனக்கு இன்னைக்கு வயசு 38 தான். இதெல்லாம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. அவ்வளவுக்குள்ள ஒரு ரசிகர். அதனால தலைவருக்கே இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. அவரு ஒரு தேவா சார்ட்ட ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி பேசும்போது அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த பாட்டை நான் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவரு நைட்டுக்காண்டி, அவர் நைட்டு கேட்கறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அப்போ தலைவர் நைட்டு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா இந்த பாட்டை அவர் 100 வாட்டி கேட்டாரு. அவ்வளவு ஒரு வைபு, சூப்பர், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அவரு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு அவர். சோ
1: நீங்க பேசல இருந்து

0: முதல் படமே நீங்க வந்து ரஜினிகாந்த் அவர்களோட படம் தான் பார்த்ததா சொன்னீங்க. என்ன படம் பாத்தீங்க?
1: அருணாச்சலம்.
0: அருணாச்சலம் பாத்தீங்களா?
1: ஆமா
0: அருணாச்சலம் படம் முதல்ல பாத்தீங்கன்னா பாப்போம்.
1: சரி ஓகே. அப்போ ஹீரோயின் யாரும் சரியான மறந்துட்டேன் சாரி. அப்போ யாரு அருணாச்சலம், யாரு அருணாச்சலம் காட்டுங்கன்னு சொல்லி கேப்பாங்க ஹீரோயின். அப்போ கை காட்ட போவாங்க. அப்போ ரஜினி சார் முன்னாடி போயிருவாரு, செந்தில் சார் பின்னாடி வருவாரு. சோ அந்த காமெடி எல்லாம் அதெல்லாம் எனக்கு எப்போ பார்த்த படம் இன்னும் எனக்கு நேரம் இருக்கு அந்த மூவி. அதனால
0: என்ன
1: நாராயணன்
0: பம்மல் இருந்து பேர் எழுதி ஒட்டிடலாம் போஸ்டராவே நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் நாராயணன். இன்னைக்கு டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில கால் பண்ணி பேசின எல்லாத்துக்குமே தேங்க்யூ சோ மச். தலைவர் அப்படின்னு பேசினாலே என்னமோ அடுத்துதான் மாணிக் அப்படின்ற படத்துல இருந்து பாட்டு வருது. மாணிக் பாஷா டைட்டில் இருக்கு இல்லையா, ஐ மீன் பேரோட டைட்டில் இருக்கு இல்லையா, அதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி படத்துக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல இருந்து தான் தரனோட மியூசிக்ல பாட்டு கேட்க போறோம்.

0: Hi, this is Dhoni.
1: Hi, this is Rituraj Gaikwad.
2: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You're listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
5: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேகிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாம் ரைட் தான். ஆனா அவங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே? ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க? பீரைட் சன்ஃபிளவர் ஆயில தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
2: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன டேஸ்ட், ரைட் ஆன லைஃப்.
3: நம்ம பவுன் தாய் படுக்கையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
4: ஏண்டி பாட்டி என்ன தடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
5: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
6: Connecting India to over 90 destinations. Cheering partner, SNJ 10,000 Granulated Sugar. Semma taste, semma life.
7: Print partner, Dinathandi, Kudumam Muluvadarkum Ore Nalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, Aadigal Vaangi, Malaysiavukku Parakkalam, Sogusu Kappalil Midakkalam. Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam. Oru Murai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvadhe Illai.
8: கதை கதை நல்லா டார்ச்சர் பண்றீங்க, இப்ப வந்துருவாங்க அசிஸ்டன்ஸ் கதையோட. இந்த வந்துட்டா இல்ல? வாங்கடா வாங்கடா வாங்கடா.
9: பாஸ் எல்லா இடத்துலயும் கேட்டோம்.
10: லவ் ஸ்டோரி இருக்குன்றான்,
9: சென்டிமெண்ட் ஸ்டோரி இருக்குன்றான், அவ்வளவே கோஸ்ட் ஸ்டோரி கூட இருக்குன்றான்.
10: ஆனா நீங்க கேட்ட குட்டி ஸ்டோரி மட்டும் இல்லன்டா.
8: குட்டி ஸ்டோரினாலே ஹலோ எஃப்எம் தான்டா. அங்க கேட்டியா?
11: திங்கள் முதல் சனி வரை நம்ம ஹலோ எஃப்எம்இல் குட்டி ஸ்டோரி நச்சுன்னு இருக்குன்னு.
12: ஹலோ எஃப்எம் 106.4 டூரிங் டாக்கீஸ் இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். மற்றும்
13: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
14: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
15: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்,
16: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
12: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே. சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: இன்னைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லியை எதிர்த்து மேட்ச் விளையாட போறோம். போன மேட்ச் மாதிரியே இந்த மேட்சும் அதிரடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 2 பாயிண்ட் எடுத்து டேபிள் அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்கணும், வேற வழியே இல்லை. அப்பதான் வந்து நம்ம சேஃபா பிளே ஆஃப்ஸ்குள்ள போக முடியும். இன்னைக்கு ஷார்ப்பா 6:30 நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லிடி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்குது. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி சுரேஷ் அலோஷியஸ் உங்ககிட்ட கேட்பாங்க, அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சொல்லிடு நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-44-66-99-99. ஹலோ எஃப்எம் சொல்லியடி பிரசன்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆன் ஏர் பார்ட்னர் எத்திஹாட், ஷேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி, இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை அண்ட் கோ அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேத்திய சினி சர்வேல உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா த்ரிஷாவோட பர்த்டே இல்லையா, ஸோ அவங்க நடிச்ச இந்த ரெண்டு படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன்ஸ்ல 96 அண்ட் விண்ணை தாண்டி வருவாயா. நிறைய பேர் எங்களுக்கு 96 ஜானு தான் பிடிக்கும் அப்படின்னு ஓட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கான சினி சர்வே நினைப்ப தெரிஞ்சுக்கலாம்.
4: சினிமா சினிமா சினிமா சினிமா
5: சினி சர்வே ஆன் டூரிங் டாக்கீஸ்.
4: ஹாய்,
3: இசைக்கு நிகழ்ச்சி ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, 26 இயர்ஸ் ஆயிடுச்சு கண்டுகொண்டேன் படம் இதே டேட்ல 2000 ரிலீஸ் ஆயிருக்குன்னு. ஸோ கண்டுகொண்டேன் படம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும், அதில் ரெண்டு பேர் இருப்பாங்க, மம்மூட்டி ஐஸ்வர்யா ராய், அஜித் அண்ட் தப்பு. இவங்க ரெண்டு பேர்ல உங்களுக்கு எந்த பேர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் ஓட் பண்ணலாம் இன்னைக்கு. ஓகே, இதோட ரிசல்ட் நாளைக்கு டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில் இதே நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஓட் பண்ணணும் சினி சர்வேல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹலோ எஃப்எம்மோட ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் போனீங்கன்னா ஸ்டோரியில் வந்து போல் மாதிரி சுற்றிட்டு இருக்கும் ஏஎன்பின்னு ஆப்ஷன். உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓட்டு விழும். நாளைக்கு இதே நேரத்தில் எந்த பேர் அதிக ஓட்டு வாங்கி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் என் கூட ஷேர் பண்ணலாம். RJ_ISHU அப்படின்ற இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்கேன், இல்லைனா ஐஸ்வர்யா@hello.fm.in எனக்கு மெயில் அனுப்பலாம். அடுத்ததான் 4 மணி வாழ நிகழ்ச்சி கேட்க போகிறீங்க, கேம் எல்லாம் விளையாட போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பன் பட்டர் ஜாம், கரெக்டாக ஸ்நாக்ஸ் டைம் வேறு வந்துருச்சு. பாட்டு கேட்க போகிற படம் பேர் வேறு பாருங்களே, பன் பட்டர் ஜாம். அந்த படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். கேட்டு இணைஞ்சிருங்க. ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. டாடா, பை பாய்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
2: பங்காளே, அவரெல்லாம் விட்டுறியா?
3: இல்லே, எத்தனை வருஷம் பழக்கம் தெரியுமாடா? யோ பஞ்சாயத்து,
2: நான் என்னப்பா சொல்றது? அதான் நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காருல, கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விழையும் உலகு. உரிமையோட ரொம்ப வருஷமா ஒன்னாமண்ணா பழகினவீங்க, என்ன கெட்டது பண்ணாலும் கடைசி வரைக்கும் அவனை விட்டுறாம நட்பா இருக்கான் பத்தியா? அப்படியாப்பட்ட நட்பதான் இந்த உலகம் பாராட்டம்.
1: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும் வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கை ஊட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.
4: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 4 மணி.
5: வழங்கியோர்
6: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
7: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
8: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
9: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர
10: அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
11: பெரிய

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: Hello FM in Kutti Story. நச்சினே நறுக்குனே.
2: ரவிக்கே கனவுகள் அதிகம். அவரோட ஃப்ரெண்டு குமார் கிட்ட தன்னோட கனவுகள் பத்தி தினம் தினம் கதை கதையா பேசுவாரு. குமாருக்கும் நிறைய கனவுகள் உண்டு. ஆனா அவருக்கு ரவி தினசரி இப்படி கதை பேசுறத கேக்குறது நேரத்தை வீணடிக்கிற விஷயமா தோணுச்சு. குமார் தினசரி படிக்கிறதுக்காக நேரத்தை செலவழிக்க ஆரம்பிச்சாரு. அது அவருக்கு அடுத்து வந்த எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்ண உதவியா இருந்துச்சு. வெறும் கனவுகளை பத்தி கதை பேசிக்கிட்டே இருந்த ரவி குமார் கிட்ட வந்து, எப்படிடா இப்படி அதிக மார்க் எடுக்கிறன்னு கேட்டாரு. உடனே ரவி, எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு, ஆனா ஆசைகளை நினைச்சு நினைச்சு நேரத்தை வீணடிக்காம என்னோட கனவை நனவாக்க தினம் தினம் சின்ன சின்ன முயற்சி எடுத்ததோட பலன் இந்த ஸ்கோர்னு சொன்னாரு. கனவுகளை நிறைவேற்ற முயற்சி அவசியம்னு ரவிக்கு இப்ப புரிஞ்சது.
1: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி, நச்சினே நறுக்குனே.
3: ஹலோ எஃப்எம் 106.4 நாலு மணி வாலு இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்ம சூப்பர் மெகா சேல், தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் தி ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி.
4: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்,
5: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: Song of the Hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: நல்லா சுளீர்னு வெயில் அடிச்சுட்டு இருக்கும் போது, வெயில் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வருதா, அந்த நேரத்துல ரோஜா படத்துல இருந்து இப்படி ஒரு பாட்டு கேட்டா மழை வந்த ஒரு ஃபீலிங்கே வந்தது, கரெக்ட் இல்ல? மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் சென்னை. 4 மணி வாழ நிகழ்ச்சியில உங்க கூட கேம் விளையாடுறதுக்காக நான் அபி வந்துட்டேன். இந்த அளவுக்கு ஒரு பாட்டு திட்டுற அளவுக்கு அப்ப நடந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சரி, ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம், யார் யாரெல்லாம் நான் அவுட் பண்ண போறேன், யார் யாரெல்லாம் வின் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வீரா தீரா சூரியன் படத்துல இருந்தா இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு கேட்டு நினைஞ்சிருங்க.

0: என்ன
1: தம்பி மேல ஒரே சத்தமா இருக்கு?
2: ஐயா நம்ம பசங்க எல்லாரும் ரெட்ரோ ஃப்ரைடே ஃபேன்ஸ், அதனால கொஞ்சம் சத்தமா பாட்டு வச்சு கேட்டானுங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு?
1: தப்புதான் தம்பி, தனியா கேட்டா தப்புதான். சவுண்ட நல்லா ஏத்தி வை, எல்லாரும் சேர்ந்து கேப்போம்.
3: ஒவ்வொரு வெள்ளியன்றும் நம்ம ஹலோ எஃப்எம் இல் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களோடு ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோர் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின்னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மேகீட்ட பீட் பண்ணுங்க.
4: Hi, this is Dhoni.
5: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
6: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
7: Hello, hello, hello. Hello, hello FM. Nodigarapolli naalu.
6: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டி வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதுல இந்தியாவும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமா வந்து 24 கண்ட்ரில இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது, எது நடக்க போதெல்லாம் வெயிட் பண்ணியிருந்தா பார்க்கணும் யார் வின் பண்ணுவாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் 17ஆம் தேதி தான் இந்த ஒரு காம்படிஷனோட ஃபைனல்ஸ் நடக்கும்ன்றதையும் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இதுல இத்தாலி தான் வின் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் நடந்ததுல இந்த வாட்டிய கனடா அமெரிக்கா ரஷ்யான்னு சொல்லிட்டு நிறைய பூவோ காயோ இல்ல பழமோ நான் உங்ககிட்ட சொல்வேன். அந்த கலர்ல இருக்கக்கூடிய பூ காய் பழம் இதை வந்து நீங்க சொல்லணும். ஓகே, கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்லிருந்தேன்ல 0444 4466 9999.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: சந்தோஷம் நெஞ்சுக்கு தூரம் இல்ல அப்படின்னு அந்த பாட்டுல ஒரு லைன் வரும். கரெக்ட் தாங்க. 4 மணி வாழ் நிகழ்ச்சி விளையாடும் போது சந்தோஷம் நெஞ்சுக்கு எப்படி தூரமா இருக்கும், நம்ம கூடியதான் இருக்கும். ஏன்னா நம்ம சந்தோஷமா கேம் விளையாடுவோம்ல. ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். அசோக், ராஜா அண்ட் அர்ஜுன் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க. அட்டெண்டன்ஸ் ஆர்டர்ல இருக்க மாதிரி இருக்காங்க. யாரு கூட ஃபர்ஸ்ட் பேசலாம்? அர்ஜுன் இருக்காரு. ஹலோ அர்ஜுன், வணக்கம். கேம் விளையாடுவோமா? கேம் புரிஞ்சா உங்களுக்கு?
2: காய்கறி
3: பிரிஞ்சால்.
1: ஆரஞ்ச் கலர்ல காய்கறி
3: டொமேட்டோ.
1: ஆரஞ்ச் டொமேட்டோ வருமா?
3: ரொம்ப ரைப் ஆகாத டொமேட்டோ.
1: என்ன இதெல்லாம் போங்கா? இல்ல எனக்குலாம் ஸ்கூல்ல வந்து ரெட் கலர்ல தான் டொமேட்டோ இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். ஆரஞ்சு கலர்னா சீக்கிரமா நீங்க கேரட்னே சொல்லிருக்கலாம் இல்ல. நீங்க வந்து ரொம்ப யோசிச்சு ரைப் ஆகாத டொமேட்டோ என்ன, நீங்க போங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி பேசுறீங்க திடீர்னு நீங்க. நோ ப்ராப்ளம். எதுக்கு இத்தனை சாரிலாம், கேம் தானே விளையாடுறோம். இன்னொரு நாள் கூப்பிடுங்க, வேற கேம் விளையாடலாம். தேங்க்யூங்க அர்ஜுன்.
3: Thank you, bye.
1: அடுத்து அசோக் ராஜா இருக்காங்க. ஹலோ அசோக் ராஜா.
4: கேம்
1: விளையாடுவோமா? பச்சை கலர் பழங்கள். மாங்காயா? சரி ஓகே. மாங்காய மாங்காவா எடுத்து காயா எடுத்துக்கிறதா பழமா எடுத்துக்கிறதா யோசிக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, அவுட்னு சொல்லல. பச்சை கலர்ல காய்கறி.
4: பவர்காய்.
1: ஓகே. இளஞ்சிவப்பு கலர்ல பூ.
4: பட்ரோஸ்.
1: சரி சொல்லிக்கலாம். ஆரஞ்சு கலர்ல பழம்.
4: ஆரஞ்சு.
1: வெள்ளை கலர்ல காய்.
4: முள்ளங்கி.
1: வாவ், சூப்பரிங்க, வின் பண்ணிட்டீங்க நீங்க.
4: எனக்கு

0: பயம் வந்துருக்கு.
1: யாருமே நீங்க யாருமே பயப்பட தேவையில்லை, நம்ம கேம் தான் விளையாடுறோம். ஜாலியா கால் பண்ணுங்க, ஜாலியா கேம் விளையாடலாம். எஸ் இதே கேம் தான் கண்டினியூ பண்ண போறோம். இந்த மாதிரி கலர்ஸ் சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபிளவர்ஸ் இதை வந்து சொல்வேன், ஓகேவா? அந்த கலர்ல இருக்கிற மாதிரி நீங்க அந்த கேட்டகரியில சொல்லணும், அவ்வளவுதான். சிம்பிளான கேம் தான். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-99-99. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நம்ம பேசிடலாம். ஓகே. My own.

0: தாத்தா, உங்க பெட்டியை கிளீன் பண்ணும்போது இந்த ஆடியோ கேசட் கிடைச்சது. இன்னும் ஏன் தாத்தா இந்த கேசட்லாம் வச்சிருக்கீங்க?
1: இந்த ஆடியோ கேசட்ல எவ்வளவு மெமரிஸ் இருக்கு தெரியுமா? ஏ சைடு ஃபர்ஸ்ட் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படியே பி சைடு போனேன்னு
2: வச்சுக்கோ.
1: இப்பலாம் இந்த மாதிரி கேசட் எங்க வருது?
0: ஐயோ தாத்தா, இதுக்கு எதுக்கு கேசட்? அதான் ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே இருக்கு.
3: ஒவ்வொரு வெள்ளி என்றும் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களுடன் நம்ம ஹலோ எஃப்எம்இல் ரெட்ரோ ஃப்ரைடே.
4: வழங்குவோர் சத்யால, எல்ஜி, சாம்சங், வோல்டாஸ், ஓஜின்னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
5: Hi, this is Rituraj Gaikwad.
6: Hi, this is Dhoni.
7: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
8: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
2: சத்யால LG, Samsung, Voltas, OG னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க, இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
1: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு
2: 9043726697. மட்டுமே 0% வட்டியில் புத்தம்புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: ஹலோ எஃப்எம் இல் சொல்லியடி சொல்லியடி.
4: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லியடி இருக்கு. 0444466999 கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
5: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
6: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
0: ஹலோ எஃப்எம் 106.4 நாலு மணி வாலு. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்ம சூப்பர் மெகா சேல், தீபம் அகரபத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் தி ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி. Darling Song of the Hour.
7: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர் வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: லப்பர் பந்து படத்துல இருந்து ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சிருக்கிறோம். கேம் விளையாண்டுட்டு இருக்கிறோம். 4 மணி வாழ நிகழ்ச்சியில தொடர்ந்து கேம் தான் விளையாட போறோம். ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். சிவகுமார் அண்ட் வினோத் ரெண்டு பேர் இணைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஊரப்பாக்கம்ல இருந்து சிவகுமார், அவர் கூட விளையாடலாம். ஹலோ சிவகுமார், என்ன பண்றீங்க நீங்க?
2: சிவகுமார்
1: நம்ம கேம் விளையாடுவோமா? கருப்பு கலர்ல பழம்,
2: திராட்சை.
1: நீல கலர்ல பூ,
2: ஊதாப்பூ.
1: ஊதாப்பூவா சொல்லுங்க
2: மேடம்.
1: என்னங்க
2: ஊதாப்பூ?
1: நான் ஊதா கலர்ல சொல்லுங்க, நான் நீல கலர்னு சொன்னங்க.
2: நீல, நீலமா?
1: வணக்கம் வினோத், கேம்ல இல்லாமா? ஓகேங்க. வெள்ள கலர்ல காய்கறி,
2: முள்ளங்கி.
1: ஓகே. மஞ்சள் கலர்ல பழம்,
2: மஞ்சள் கலர் வாழைப்பழம்.
1: ஓகே. பச்சை கலர்ல காய்கறி,
2: காய்கறி வெண்டைக்காய்.
1: ரெட் கலர்ல காய்கறி,
2: தக்காளி. பழத்தை செய்றீங்களா?
1: இல்ல இல்ல, நம்ம அவ்வளவு யோசிக்கலாம், காய்கறில வச்சு போனோமா, அவ்வளவு டிஃபிகல்ட்டா போவே நாங்க. சரி, ஊதா கலர்ல பழம்,
2: ஊதா கலர்ல பழம், ஸ்ட்ராபெரி.
1: ஸ்ட்ராபெரி எப்படி
2: ஊதா? சரி சரி, ப்ளூபெரி. ப்ளூபெரி.
1: சரி, சொல்லிக்கலாம், அப்படி சொல்லிக்கலாம். தேங்க்யூ வினோத், கால் பண்ணி கேம் விளையாண்டதுக்கு. அதுக்கப்புறம் சிவகுமார் கேட்டாரு பழம் சொல்லணும்ல, ஊதா கலர்ல பழம் சொல்லிருங்க உங்க ஆசைக்கு. சிவகுமார், அதேதான் திரும்பவும் தெரியலையே, தெரியலையே. இந்த நம்பர் கால் பண்ணுங்க, நம்ம கேம் விளையாடலாம். இப்ப உங்களுக்காக டிராகன் படத்துல இருந்து

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 5 மணி.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உர்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
6: யோ பங்காளி, ஆப்படிச்ச வேண்ட போய் அரவணைப்பு போட்டுக்கிட்டு இருக்க.
7: இல்லே உயிர் நண்பன்டா, யோ பஞ்சாயத்த.
6: நான் என்னப்பா சொல்றது, அதான் நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காருல,
8: விழையார் விழையப்படுப பழையார்கண் பண்பின் தலைப்பிரியாதார்.
6: பழைய நண்பன் 1000 தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை பகையாளியா நினைக்காம நட்போட பழகுறான் பத்தியா, அப்படியாப்பட்டவங்கள எதிரி கூட பாராட்டுவாயா?
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உர்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
4: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேகிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
2: SCA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cyber Security, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 9941497973.
3: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
4: Is it a living room?
5: Or a playroom?
4: Wait, is it a music room?
5: Or maybe a lounge room?
4: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
6: Enna ma, innu college decide pannama irukka?
7: Chill pannunga, na research pandren.
6: WhatsApp, Instagram la thana?
7: Amma, na serious ah pesi irukken. 25 years old, Sri Kanyaka Parameshwari Arts and Science College for Women irukku. CS with AI, Sociology, BBA, BCom na top courses irukku. Great infrastructure oda.
8: Sri Kanyaka Parameshwari Arts and Science College for Women. Admission open now. Visit skpc.edu.in.
9: 100 aandugal, 100 naatkal, seikoli meedhu 100% thallubadi.
10: Bima Legacy First 100 days offer.
9: Thangam, velli matrum vairam vaangumbodhu seikoli meedhu 100% varai thallubadi perungal.
10: Melum ovvoru murayum rupai 1 lakh madhippulla vairangal vaangumbodhu 24 karat thanga kattiye ilavasamaga perungal.
9: Anaithu Bima showroomgalilum kidaikkum. TNC apply.
11: Enna pudhu AC evlo kolarchi? Vaangina billa paatha manasukku kolarchi.
12: Ippo purinjindiya? Eppovume வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
13: சரி சரி சரி சரி
14: வசந்த் அண்ட் கோ. சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி.
15: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
16: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ் சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 7200-13431.
17: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரி இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
18: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
19: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
18: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
19: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
18: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
0: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
1: ஹலோ எஃப்எம் 106.4 4:04. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்மர் சூப்பர் மெகா சேல், தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: கிருத்திகா இணைஞ்சிருக்காங்க வடபழனில இருந்து. ஹலோ எஃப்எம் 4 மணி வாழ நிகழ்ச்சியில கேம் விளையாடுறதுக்காக. ஹாய் கிருத்திகா, சம்மர் வெக்கேஷன் எல்லாம் எங்கேயும் போலையா நீங்க? ஹலோ, என்ன படிக்கிறீங்க? வீட்ல இருந்தே ஓகே, வெயில்ல மட்டும் வெளில போவாதீங்க, அதுக்கப்புறமா போய் விளையாடுங்க. ஓகே
2: ஓகே,
1: ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? 3, 2, 1, go. பிங்க் கலர் ஃப்ரூட்.
2: ஸ்ட்ராபெரி.
1: சரி ஓகே, சொல்லலாம். வெள்ளை கலர்ல காய்கறி.
2: ரேடிஷ்.
1: பச்சை கலர்ல ஃப்ரூட்.
2: அவகேடோ.
1: ஓகே சொல்லிக்கலாம். எல்லோ கலர்ல ஃப்ளவர்.
2: சாமந்தி.
1: சிகப்பு கலர்ல ஃப்ளவர்.
2: ரோஸ்.
1: அம்மா கிருத்திகா, நீங்க டக்கு டக்குன்னு பதில் சொன்னீங்க தெரியுமா, முன்னாடி விளையாண்டவங்களை விட. ஓகேமா, தேங்க்யூ கால் பண்ணி கேம் விளையாண்டதுக்கு. இவங்களை தொடர்ந்து நீங்களும் 4 மணி வாழ் நிகழ்ச்சியில கேம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் ஒருத்தர் நம்ம நிகழ்ச்சியில விளையாடலாம். ஓகேவா, கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-6496-99-99, 0444-66-99-99. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஹாப்பி ராஜ் படத்துல இருந்து ஒரு பாட்டை பிளே பண்றேன், அந்த பாட்டை ஹாப்பியா கேட்டு இணைஞ்சிருங்க. நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: தம்பி, நீ சிவனேஸ் அண்ணன் மயன் தானே?
1: ஆமாண்ணே.
0: ஒரு வழியா உங்க அப்பாவோட இட்லி கடையை திரும்ப திறந்துட்ட போல.
1: அட போங்கண்ணே, நான் எங்க அப்பா மாதிரி தான் இட்லி சுடுறேன், சட்னி அரைக்கிறேன், ஆனா ஒரு கூட்டம் வர மாட்டேங்குதே.
0: தம்பி, உங்க அப்பாவோட இட்லி கடைக்கு இட்லி சாப்பிட வந்த கூட்டத்தை விட அவர் ரேடியோல ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்க வந்த கூட்டம் தான் அதிகம். அதனால அந்த ரேடியோல ஹலோ எஃப்எம் சவுண்டா வையி, எப்படி கூட்டம் வருதுன்னு மட்டும் பாரு.
2: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம். சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜி எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐ ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
3: Hi, this is Rutraj Gaikwad.
4: Hi, this is Dhoni.
5: Vanakkam Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
6: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
7: Hello, hello, hello. Hello, hello FM. Nodigaram polli naal.
8: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
9: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
10: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
11: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
2: என்னமா இன்னும் காலேஜ் டிசைட் பண்ணாம இருக்க?
3: சில் பண்ணுங்க, நான் ரிசர்ச் பண்றேன்.
2: வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல தானே?
3: அம்மா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 25 years old, ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. சிஎஸ் வித் ஏஐ, சோசியாலஜி, பிபிஏ, பிகாம் டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃபிராஸ்ட்ரக்சரோட
4: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
5: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
6: ஜோயா லுகாஸ், world's favorite jewel.

0: அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
1: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
2: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
1: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
2: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
1: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
3: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும்
4: க்ரோம்பேட்.
5: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம் சுரேஷ் அண்ட் அலோசியஸுடன் சொல்லி அடி இருக்கு. 0444466999 கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
6: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
7: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
4: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
0: வெங்கடேஷ் அணிஞ்சிருக்காரு உரகடம்ல இருந்து. ஹலோ வெங்கடேஷ், சென்னைக்கு மிக அருகாமையிலா நீங்க?
8: ஆமா மேடம், ஆமா மேடம்.
0: சரிங்க, கேம் விளையாடலாமா? வெள்ளை கலர் பழம்.
8: வெள்ளை கலர் பழமா?
0: ஆமாங்க.
8: வெள்ளை கலர் மேடம் பழம் இருக்கு,
0: யோசிங்க. இருக்கு
8: வெள்ளை கலர் பழம்.
0: என்ன பழி வாங்கறதுக்கான டைம் வந்தாச்சு. நீங்க வந்து 4 மணி வாலில டிட் ஃபார் டாட்ல நீங்க என்ன பழி வாங்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-64-66-99-99. சோ இதே மாதிரிதான் நீங்க ஒரு கலர் சொல்லிட்டு பழமா காயா இல்லைன்னா வந்து பிளவரா அப்படின்னு சொல்ல போறீங்க. அதுக்கேத்த மாதிரி நான் சொல்லணும். நானும் வந்து
9: வேகமா சொல்லணும், அவுட் நீங்க சொன்னா ஒத்துப்பேன் ஓகேவா. இதே கேம் தான் நீங்க கேட்கணும், வேற கேம் எல்லாம் கேட்டு விளையாடக்கூடாது. இப்ப நான் இந்த நம்பர் சொன்னேன்ல, இதே நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஹலோ எஃப்எம் சொல்லி அடினும் விளையாட முடியும். இன்னைக்கு ஈவினிங் 6:30 நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி நிகழ்ச்சி இருக்குங்க. இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடி இருக்காங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லி அடி இருக்கு. சோ இன்னைக்கு ஈவினிங் 6:30 நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி சொல்லி அடி விளையாடுறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. சொல்லி அடியில நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஈஸியான க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்க ஜெயிக்கலாம். சொல்லியடியில கலந்துக்கணும்னா என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஹலோ எஃப்எம் சொல்லியடி பிரசன்டட் பை கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆன் ஏர் பார்ட்னர் எத்திஹாட், ஷியரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி, இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரையன்கோ அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். இப்போ ரிலீஸ் ஆன ஒரு குஷி படத்துல இருந்து, அதாவது முன்னாடி ரிலீஸ் ஆன குஷி இல்ல, இப்போ வந்து விஜய் தேவர்கொண்டா அண்ட் சமந்தா நடிச்சு ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த குஷி படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம், கேட்டு அணிஞ்சிருங்க.

0: ஹலோ
1: ஹலோ அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம்
0: ஒன்னு பண்றீங்களா? சாயங்காலம் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில்ஸ் பிஸியா இருக்கேன்.
1: அண்ணா அண்ணா அண்ணா, இன்னைக்கு சாயங்காலம் தான் சொல்லியடி, மறக்காம கால் பண்ணி விளையாடுங்க.
0: நன்றி நன்றி, நல்லவர் நல்லவர்.
2: இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் டெல்லி மேட்ச்க்கு ஈவினிங் 6:30 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லியடி இருக்கு. 0444466999 க்கு கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
3: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance, our pledge to protect, always at your service. On air partner Etihad, beyond borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar, semma taste, semma life.
4: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில், ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
5: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
6: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேகிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
7: SA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit sacas.ac.in.
8: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ்.

0: द चेन्नई सिल्क इन मेगा समर से
1: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
2: Is it a living room?
3: Or a playroom?
2: Wait, is it a music room?
3: Or maybe a lounge room?
2: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
4: நம்ம சென்னை கேச்சினதுரையன் கோவில் Founders Day Special Offer காஞ்சிபுரம் 10 முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை flat 50% தள்ளுபடி.
5: இந்த ஆஃபர் மே 10 வரை மட்டுமே.
4: கேச்சினதுரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
6: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
7: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
6: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
7: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
6: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
8: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ரைட் கேர் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
9: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்கம்.
1: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
10: Enna, pudhu AC evlo kulirchi. Vaangina billa paatha manasukku kulirchi.
11: Ippo purinjindiya, eppovume Vasant & Co da sari nuttu.
12: Sari, sari, sari, sari.
13: Vasant & Co, sari, sari, sari. Anaitilum, sari, sari. Vasant & Co.
14: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
15: சரி சரி.
16: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
17: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
18: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் Metro station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
19: Cricket na valka, valka na cricket. Yokeral 6, full tossal wicket. Vaipu kadakam bodhu, on theramaya kaattu.
20: Vetri tholvi nenekamal, bayam inji velayadu. Vetri tholvi nenekamal, bayam inji velayadu. Nee bayam inji velayadu. Tata IPL paarengal. Uvaru maalai 7 manikki Jio Hotstar matrum Star Sports.
21: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
22: ஹே ஸ்ரேயா, எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா?
23: இல்லக்கா, ஒரே கன்ஃபியூஷன். SKPC விமன் இருக்கிறப்போ எதுக்கு கன்ஃபியூஷன்? ஹை குவாலிஃபை டீச்சிங் ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, BBA, BCOM டாப் கோர்சஸ், ஃபுல்லி எக்யூப் லேப் ஃபெசிலிட்டிஸ் இவ்ளோ இருக்கு. ஆல்சோ சேஃப்டியும் டாப் கிளாஸ்.
24: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ். விசிட் skpc.edu.in.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நாளுக்கு நாள் முழுக்க இந்த அதிகாரத்துல இருந்து திருக்குறள் கேட்க போறோம் அப்படின்றதுதான் கொஞ்ச நேரத்துல சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்ன பழி வாங்குறதுக்காக ராம் வெயிட் பண்றாருல, அவரை அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்க முடியுமா? ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேங்க. வணக்கம் ராம், ரெடியா இருக்கீங்களா க்வெஸ்சன்ஸோட?
2: ரெடியா இருக்கேன் மேடம்.
1: ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நம்ம. 3, 2, 1, go. ஆரம்பிங்க
2: மேடம். எல்லோ கலர் ஃப்ரூட் மேடம்,
1: எல்லோ கலர்.

0: ஃப்ரூட் மேங்கோ மாம்பழம்.
1: ஓகே கரெக்ட் மேடம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் மேடம்.
0: ரெட்
1: அதுவும் ஃப்ரூட் தான்.
0: ரெட் கலர்ல ஃப்ரூட்னா செரி.
1: ஓ ஓகே மேடம் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் இன்னொன்னு கிரீன் மேடம். அதனா இது வந்து ஃப்ரூட்ல சேர்த்துக்க பட மாட்டாது. அதான் வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ்
0: வெஜிடபிள்னா அவரைக்கா சொரக்கா சொல்லலாமா?
1: அவரைக்கா ஓகே தான் கரெக்ட் தான் கரெக்டா சொல்லிட்டீங்க.
0: அடுத்து
1: இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இன்னொன்னு வந்து ஃப்ரூட் ஒண்ணு அதான் ரொம்ப பெருசா இருக்கும். அது கிரீன்
0: தர்பூசணி.
1: இல்ல மேடம் வேற
0: கிரீன் கலர்ல தர்பூசணி இருக்கும் தானே? பெரிய தர்பூசணி. அது ரெட் அது கிரீன்ல தான் இருக்கும். உள்ள தான் ரெட் கலர்ல இருக்கும்.
1: ஆமா
0: கரெக்ட் தான்.
1: வெளியில கரெக்ட் தான் நீங்க சொன்னதும் கரெக்ட் தான். ஆனா இது பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட்.
0: ஏங்க நீங்க நினைச்ச ஃப்ரூட்டே நான் சொல்லணும்ல? அந்த கலர்ல இருக்கிற ஃப்ரூட்டை சொன்னா போதும் இல்ல?
1: ஓகே தான் மேடம் கரெக்ட் தான்.
0: இவரு கடைசியா வின் பண்ணது ஒட்டு மாட்டு. என்ன என்ன ராம் கடைசி வரைக்கும் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்கல்ல?
1: இல்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கங்கிராஸ் பண்ணிக்கீங்க மேடம். அதான் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எது சொன்னாலும் சொல்லிடுறீங்களே.
0: சரி ரைட்டுங்க. தேங்க்யூ ராம் கால் பண்ணி என் கூட கேம் விளையாண்டதுக்கு. ராம தொடர்ந்து நீங்களும் கேம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நீங்க ஆனா சொல்லிடியில விளையாடலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு நாள் முழுக்க எந்த அதிகாரத்தை இருந்து நம்ம திருக்குறள் கேட்க போறோம் அப்படின்றத கேட்டலாமா?
2: உருத்தா கருத்தா திருக்குறள் திருக்குறள் யாருங்க? சில பேர் மாக்கியங்களா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்களோட நம்ம வச்சுக்க கூடிய நட்பு எம்புட்டு கெடுதல். அப்படியான நட்பை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது எம்புட்டு நல்லது. அறிவானவங்களுடைய நட்பு எம்புட்டு பெருமையை கொடுக்கும்னு வள்ளுவரே ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்காப்ல. யோ பஞ்சாயத்து என்ன அதிகாரம்னு சொல்லு.
3: 82வது அதிகாரம் யா தீ நட்பு.
2: இந்த அதிகாரத்தை தான் நாளைக்கு நாள் முழுக்க நம்ம ஹலோ எஃப்எம்ல கேட்க போறீங்க.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும் வழங்குவோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.
0: 82வது அதிகாரம் தீ நட்பு தான் நாளைக்கு முழுக்க நாளைக்கு நாள் முழுக்க நீங்க கேட்க போறீங்க. நம்ம ஹலோ எஃப்எம்ல கேட்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நட்புன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு படம் தாங்க போக்கிரி. படத்துல விஜய்க்காக வந்து அவர் என்ன பண்ணுவாரு, அவங்க ஃப்ரெண்டு நான் தான் அப்படின்னு சொல்லி அவரோட உயிரையே தாகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு படத்துல தான் பாட்டு கேட்க போறோம். கேட்டடைஞ்சிருங்க.

0: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
1: திஸ் இஸ் அன்சுல் கம்போஜ்.
2: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸ்னிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
3: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
6: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசம் அன்கோ.
8: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ். இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் ப்ரோம்பேட்.

0: द चेन्नई सिल्क इन मेगा समर से।
1: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
2: Purvi gawa?
3: Hama. Takne beta chilla mata vira vira ma AC. Current bill la control panna raga raga ma AC. ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் இன் பம்ப்ஸ் .com.
4: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
5: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிற்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
6: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
7: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
6: என்ன 5G? அது என்ன புதுசா?
7: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
6: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
8: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
9: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
1: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
10: Hey, you're looking so cool, ya. Ama, summer heat beat pandradhukku namma Snehalaya Silks la classy ah, fancy ah, different ah super ana summer special collection irukku. Anga saree vaangi kattna neeyum cool ah irpa.
11: Snehalaya Silks, Venkat Narayana Road, T.

0: மற்றும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட். ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை
1: தாருங்கள்.
2: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
0: டோன்ட் வரி மா, 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
3: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
4: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
5: அவன் சூப்பர் பிளேயர்.
6: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
5: இல்ல, அவனே அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
6: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கிறேன். எதுலயுமே அவன் பேர் இல்ல.
7: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ எஃப்எம் சொல்லி அடி கேளுங்க. அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
0: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
4: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
2: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, aadigal vaangi Malaysiavukku parakkalam, sogusu kappalil midakkalam. Matrum Aswin Sweets and Snacks, ullam virumum suvaigalin illam. Oru murai payanpaduthiya ennaiyai marubadiyum payanpaduthuvade illai.
8: Hello FM, tamilarin pechu, tamilagathin moochu.
9: ஹலோ எஃப்எம் ஸ்டுடியோஸில் டைம் இப்போ கரெக்டாக 5:52 ஆகிட்டுருக்கு. அப்படி இப்படி பார்த்தாலும் இன்னொரு 40 நிமிஷத்தில் ஹலோ எஃப்எம்ல சொல்லியடி நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சொல்லியடியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஈஸியான கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். சொல்லியடியில் கலந்துக்கணும்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-99-99. இந்த நம்பருக்கு 6:30 மேலே கூப்பிடுங்க, சொல்லியடி நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கலாம். ஹலோ எஃப்எம் 4 மணி வாழ் நிகழ்ச்சியில் நான் அபி பேசிட்டு இருக்கேன். ட்ரெண்ட்னாக்கா என்ன கேட்டோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சைனால வந்து இந்த காதல் தோல்வி, இந்த லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும்ல, அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட கூட ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட பேச முடியல அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ற மாதிரி தான் AI பாட் புதுசா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க லவ் பண்றவங்ககிட்ட எப்பெல்லாம் பேசியிருப்பீங்களோ அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த பாட்ல அப்லோட் பண்ணா அது வந்து உங்களோட லவர் மாதிரியே பேசுமா. இந்த சம்பவம் நம்ம ஊர்ல கிடைச்சிருந்தா என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்றது தான் கற்பனை. ட்ரெண்ட்னாக்கா கேட்டோம், மறுபடியும் ஒரு வாட்டி கேட்கலாமா?
0: ட்ரெண்ட்னக்கா 4 மணி வாலில்
10: ட்ரெண்ட்னக்கா.
11: ஏய் மாப்ள, உனக்கு லவ் பிரேக்அப் ஆயிடுச்சுனே இனிமேல் நீ கவலையே படத்தவல்ல. உன் போன்ல சூப்பரான ஒரு ஆப், AI ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இதுல உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி உன்கிட்ட பேசுவாளோ அதே மாதிரி இந்த பாட்டு பேசும். இந்த என்ஜாய் பண்ணு
12: மாப்ள. உண்மையான ஃப்ரெண்ட்னா நீதான்டா அது. என் வாழ்க்கை ஃபுல்லா உன்னை மறக்கவே மாட்டேன்டா. சரி மாப்ள, இப்போ நீ கிளம்பறியா?
11: ஏன்டா?
12: இல்லடா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் நானும் தனியா பேசுவோம். உன்னை வச்சுக்கிட்டு எப்படிரா? நீ போய் நாளைக்கு வா மாப்ள.
11: பேபி சாப்பிட்டியா? பேபி
13: நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா?
11: நானும் சாப்பிட்டேன் பேபி. அப்புறம்
13: காலையில இருந்து எனக்கு ஏன் கால் பண்ண?
1: பண்ணல. உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா?
11: காலையில இருந்து ஃப்ரெண்ட்ஸோட வெல்ல போயிருந்தேன் பேபி.
1: ஃப்ரெண்ட்ஸோட வெல்ல போனா கால் பண்ண மாட்டியா நீ?
11: ஏய், இப்ப நீ ஏன் கோமா பேசுற?
1: காலையில இருந்து ஒரு ஃபோன் கால் பண்ணல, உனக்கு எதுக்குடா லவ்வர்?
12: ஏய், நீ வேற கம்ப்யூட்டர் பாட் தானே, என்ன திட்டுற?
1: கேர்ள் ஃப்ரெண்ட்னா அப்படி தான்டா இருப்பாங்க.
12: இங்க பாரு பேபி, நீ ரொம்ப ஓவரா போற.
1: இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பிரேக்அப் பண்ணிக்கலாம்.
12: ஏய், ஒரு கம்ப்யூட்டர் ஆப் நீயும் பிரேக்அப் பண்ணா நான் எங்க தான் போறது? இருடி இரு, உன்னை இப்பவே அன்இன்ஸ்டால் பண்றேன்.
1: நீ என்னடா அன்இன்ஸ்டால் பண்றது? உன் போனை நான் ஃபார்மட் அடிக்கிறேன்.
12: ஏய், அப்பளோ பண்ணிராதடி.
1: ஏய், கட் பண்றா. என்ன சொல்றதுனே தெரியல. அந்த மாதிரி பாட்டு தான், பாட்டு கூட தான் பேச போறேன் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள ஃப்ரெண்டை கழட்டி விட்டுறாங்க. நீங்களும் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா என்ன? சரி சரி, சும்மா கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. நான் நாளை காலையில் ஷார்ப்பாக 10 மணிக்கு காத்து வாக்கில் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அடுத்ததான் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஷார்ப்பாக 6:30 ஸ்டார்ட் ஆகிடும் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்க. சொல்லி அடி நிகழ்ச்சியில் சொல்லி சொல்லி அடிச்சு ஜாலியாக வின் பண்ணுங்க. தேங்க்யூ.
10: Hit song of the hour.
13: Hit song of the hour.
14: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சினுதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவில் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 6 மணி.
2: வணங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மேகிட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
6: SA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit sacas.ac.in.
7: Cheta, rendu T, one strong, one strong illa. Apparam dinathandi.
8: Edhukku thumbi kashtapadringa? Enakku Tamil nalla theriyum.
7: Ada, cheta, nalla Tamil pesringle.
8: Pesuradhu mattum illa, nalla padikkum seiva. Unga ellar maadhiriyum naangalum dinamum dinathandi padikkum. தினத்தந்திய படிச்சுதான் தமிழை
7: கத்துக்கிட்டேன். சேட்டா,
9: இந்தியாவின் நம்பர் 1 தமிழ் நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.

0: the Chennai Silks in Mega Summer Sale.
1: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
2: Cricket da valka, valkaran cricket. Yokeral 6, full tossal wicket. Vaipu kadakka bodhu, on theramaya kaattu.
3: Vetri tholvi nenekamal, bayam indri velayadu. Vetri tholvi nenekamal, bayam indri velayadu. Nee bayam indri velayadu. Tata IPL paarengal. Ovvoru maalai 7 manikku Jio Hotstar matrum Star Sports.
4: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டிய வருதா, கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் AISC இன் ஜியோ ஃபென்சிங் மோட், நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
5: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
6: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com.
7: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
8: எஸ் மேடம், சொல்லுங்க.
7: சார், ஒரகடத்துல இருந்து பேசுறோம். நாங்க புதுசா கட்டி இருக்கிற சர்வீஸ் அபார்ட்மெண்ட்க்கு பட்ஜெட் விலையில ஒரு டசன் ஸ்ப்ளிட் ஏசி வாங்கணும். என்ன ஏசி வாங்கலாம்?
8: யூஎஸ்லயே ஃபேமஸ் ஆன கேரியர் ஏசி இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பட்ஜெட் விலையில கிடைக்குது. 1.5 ton 3-star இன்வெர்டர் ஏசி ஜஸ்ட் ₹34,990 கிடைக்குது.
7: ஓ, ஐ சி.
8: அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 கேரியர் ஸ்ப்ளிட் ஏசி வாங்கினா ஒரு 1 ton இன்வெர்டர் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
7: அப்போ 10 ஏசி வாங்கி ரெண்டு ஏசி ஃப்ரீயாவே கிடைக்குமா?
8: ஆமா மேடம்.
7: ஆனா டெலிவரி ஒரகடத்துக்கு சார்.
8: ஒரகட என்ன, ஒட்டஞ்சத்திரத்துக்கே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங் அரேஞ்ச் பண்றோம் மேடம். அதான் ரத்னா ஃபேன் ஹவுஸ்.
7: பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வெறும் ₹1 கொடுத்து இப்ப கேரியர் ஏசி வாங்கலாம்.
9: கேரியர் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
10: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு, அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு, வியாபாரத்துல புதிய பாதை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்தன் ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்தன் கடைக்கு வாங்க.
11: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
12: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
1: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
13: Hey Divya, na inno college decide pannala. Nee mudivu pantiya endha college nu?
14: Na already shortlist panniten. Shri Kanyaga Parameshwari Arts and Science College for Women dam best choice namakku. Anga CS with AI, psychology, BCom, BBA na nari options irukku. Also 25+ years legacy.
15: Shri Kanyaga Parameshwari Arts and Science College for Women. Admission open now. Visit skpc.edu.in.
16: Or accident oru nimishathil ella mari pogum. Ana right care kracha ella sariyagum. Murugan Super Speciality Hospital. 24/7 fracture care, immediate care, advanced ortho treatment, expert surgeons இருக்காங்க. Emergency னா
17: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக.
18: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகா ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
19: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
20: புக்ஸ் கா பர்பட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
21: ஊர்விகாவா?
22: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்து விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
23: என்னங்க
22: பூர்விகால ஏசி வாங்கிட்டேன்? சின்னல் ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசியை வாங்குங்க, சுமச்சு பாருங்க.
0: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
2: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
2: அது 1G கோல் வினர் கடல எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
0: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
21: 100 ஆண்டுகள் 100 நாட்கள்
23: நடக்காது.
24: 12th முடிச்சதும் கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற இன்ஜினியரிங் கோர்ஸ தேடினேன். காலேஜும் பிடிச்சிருக்கணும். அப்பதான் GRT IIT-ல படிச்சா ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு தெரிஞ்சது. குட் பிளேஸ்மெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் கோச்சிங், வேல்யூ ஐடட் கோர்சஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு GRT IIT-ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு.
25: GRT Institute of Engineering and Technology, Tiruthandi, an autonomous and NAAC A++ accredited institution. Courses offered: BE, Biomedical, CSE, EEE, ECE, Mechanical and CSE, AI and Machine Learning, BTech, IT, AI and Data Science and MBA. Apply today.
1: SNJ 10,000 granulated sugar.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
2: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவு, எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
1: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். Visit bestinpumps.com.
5: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
6: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
8: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ். இதயம் சம்பந்த ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
9: ப்ரோ, எங்க புது வீட்டுக்கு நல்ல ஏசி வாங்கணும். எனி சஜஷன்ஸ்?
10: ஏசிக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான்.
9: கரெக்ட். ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல மட்டும்தான் இன்வெர்டர் ஏசி, நான் இன்வெர்டர் ஏசி, விண்டோ ஏசி, கேசட் ஏசி, டவர் ஏசி எல்லாமே ஒரே இடத்துல லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
10: ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஸ்பெஷாலிட்டியே லோவஸ்ட் பிரைஸ், ரெடி ஸ்டாக்.
9: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
10: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது 5-star ஏசி வாங்கினா 8,000 ரூபாய் தள்ளுபடியும் தராங்க.
9: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜிபே, RTGS, கிரெடிட், டெபிட் கார்டு மூலமா ஈஸியா வாங்கலாம்.
11: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர்.
12: நகர்னா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நகைக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே.
13: அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்னம்.
14: Is it a living room?
15: Or a playroom?
14: Wait, is it a music room?
15: Or maybe a lounge room?
14: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
16: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டி வருதா? கூலிங்காக கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்லை. Voltas Vertis AIS in geofencing mode. நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
5: SNJ 10,000 granulated sugar. Semma taste,

0: பை.
1: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
2: எஸ் மேடம், சொல்லுங்க.
1: ECR-ல எங்க புது வில்லா இன்டீரியர் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
2: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஹிட்டாச்சி சிக்னேச்சர் சீரீஸ் புதுசா வந்திருக்கு. எலிகன்ட் மார்பிள், மேக்னம் கிரே, ஸ்னோ ஒயிட்னு பல டிசைன்ல கிடைக்குது.
1: இது ஸ்மார்ட் வைஃபை ஏசி தானே?
2: எஸ் மேடம், இந்த ஏசிய நம்ம மொபைல்ல இருந்தே ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். அதோட இந்த ஏசியில ஐஸ் கிளீன் டெக்னாலஜி இருக்கு. ஏசி காயில தானே கிளீன் பண்ணிக்கும். கரண்ட் பில்லும் கம்மி, மெயின்டெனன்ஸே தேவையில்லை.
1: இப்போ சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்?
2: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு பாஷ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் டோட்டலி ஃப்ரீ.
1: வாவ்! அப்போ ஜப்பான் ஹிட்டாச்சி ஏசி ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பிக் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
3: ஹிட்டாச்சி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டிநகர்.
4: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை अफेக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோடிக் சர்ஜரி, ரோபோடிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பா.
5: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
6: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண, ரொட்டி நகர்.
7: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring it all along with a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0 and a 5-star Bharat NCAP safety rating. There's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Seros. There's something for everyone. Price starts at ₹8,39,900. Bring your family, take it for a test drive today. TNC apply.
8: Kia. Movement that inspires.
9: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
10: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
11: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
12: Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 720013431.
13: In குழந்தைக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
14: கவலைப்படாதீங்க, Rainbow Children's Hospital-ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். Rainbow Children's Hospital.
15: For consultation, call 080-657-40817.
16: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
17: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
16: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
17: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
16: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
18: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
19: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ். இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட்.
20: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
21: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
2: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
3: அம்மாடி, தினத்தந்தி எங்கம்மா?
4: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
5: லதா, தினத்தந்தி எங்க?
4: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
6: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய எங்கிட்ட கொடுங்க.
4: ஓகேடா கண்ணா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தந்திக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கறது தினத்தந்தி மட்டும்தானே.
0: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.

0: த சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
2: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
3: எஸ் மேடம், சொல்லுங்க.
2: எங்க ஃபிளாட் டாப் ஃப்ளோர்ல இருக்கு. அக்னி வெயில் உக்கிரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல. ஏசில சுத்தமா கூலிங்கே இல்ல. இமிடியேட்டா மாத்தணும்.
3: டோன்ட் வரி, டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி வெளியில வெயில் 50 டிகிரி இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி சில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
2: அப்போ பழைய ஏசி
3: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஏசியை ஃப்ரீயா கழட்டி புது ஏசியையும் ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி தரோம். அதோட 3 மீட்டர் காப்பர் பைப்பும் ஃப்ரீ.
2: ஈஸியா ஏசியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் பெஸ்ட்னு எல்லாரும் சொல்றாங்க.
4: ஓ ஜெனரல் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
2: வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
5: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் க்ரோம்பேட். SA இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃபரிங் BE and BTech courses in computer science, AI and machine learning, AI and DS, cyber security, IT, ECE, EEE, civil, mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 9941497973.
6: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

0: தம்பி நிப்பாட்டு நிப்பாட்டு டாக்குமெண்ட் சரி
1: இந்தாங்க சார்.
0: என்னையா எதுவுமே ரைட்டா இல்லையா அவங்ககிட்ட?
1: டோருக்கு சார் பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
2: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன் அ டேஸ்ட், ரைட் ஆன் அ லைஃப்.
3: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி நகை பாத்திரங்கள் பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் தொள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம் அண்ணாச்சி செல்வரத்ன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்லிங் உங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.
4: இஸ் இட் எ லிவிங் ரூம்
5: ஆர் எ ப்ளே ரூம்?
4: வெயிட், இஸ் இட் எ மியூசிக் ரூம்
5: ஆர் மேபி எ லவுஞ்ச் ரூம்?
4: இட்ஸ் ஆல் தீஸ் ரூம்ஸ் அண்ட் எ லாட் மோர். தி ஆல் நியூ வின்ஃபாஸ்ட் MPV 7, தி ட்ரூலி ஸ்பேஷியஸ் 7 சீட்டர் வித் ரூம் ஃபார் தி என்டையர் ஃபேமிலி. யுவர் வேர்ல்ட் ஆன் தி மூவ். புக் நவ அண்ட் மேக் இட் யுவர்ஸ் டுடே. வின்ஃபாஸ்ட், பவுண்ட்லெஸ் டுகெதர்.
6: வீட்டுக்கு வந்தோனே கேட்க வேண்டியவர்தா, கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வெர்டிஸ் AIS இன் ஜியோ ஃபென்சிங் மோட், நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
7: In the June madam, Etihad oda explore pannunga. Yes, Palma de Mallorca oda stunning golden beaches, La Seu Cathedral oda alagu, ipdi European Gothic architecture la indu turquoise sea sides varai neenga rasikalam. Melum Poland la irukra Krakow oda castles, old town oda alagoda, unga new memories seeka Etihad oda travel pannunga. Ippa neenga 20 kum adhigamana European cities ku parakalam. In the summer Etihad oda take off aga. Etihad, beyond borders.
8: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
9: Enna Richard sir, wife amma veettukku prasavathukku poi 3 maasam aachu. Veetta eppadi samaalikringa?
10: Absolutely no problem madam. Namma T Nagar Ratna Fan House lende world number 1 Bosch automatic dishwasher vaangi potuten. Naal poora samacha paathramla 100% hygienic ah ore wash la clean pannidudhu.
9: Adoda Bosch dishwasher la 70 degree hot water spray moolama pisukana vessels yum perfect ah pala palana clean பண்ணிடும். 60 லிட்டர் யூஸ் பண்ற இடத்துல வெறும் 10 லிட்டர் வாட்டர்லயே வேலை முடிஞ்சிரும்.
10: இன் ஃபேக்ட் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல Bosch dishwasher லைவ் டெமோ பார்த்து வாங்களாம். ஃப்ரீ டெலிவரி அண்ட் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனும் பண்றாங்க.
9: வேர்ல்ட் ஃபேமஸ் Bosch க்கு நம்பர் 1 டீலர்
11: ரத்னா ஃபேன் ஹவுஸ் டி நகர்.
12: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
13: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா? நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
14: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்.
15: Hey, you're looking so cool, yeah. ஆமா, சம்ம ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
16: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர்.
15: புக்ஸ் கா பர்பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200013431, சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
17: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
18: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
17: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
18: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
17: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
19: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
3: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
6: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜென்ரல்
20: ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
21: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
22: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
23: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring it all along. With a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0, and a 5-star Bharat NCAP safety rating, there's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Seros. There's something for everyone. Price starts at ₹8,39,900. Bring your family, take it for a test drive today. TNC apply.
24: Kia. Movement that inspires.
25: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
9: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
25: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 டன் முதல் 4 டன் வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
9: வெறும் 6 இன்ச் ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
25: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
9: இவங்க விலைக்கு எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
25: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
9: கேசட் ஏசி வேர்ல்ட், ஒன்லி அட்
26: ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
27: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
28: Hello, hello, hello. Hello, hello, we're from No Diga.
29: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
30: சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி.
31: பிட்ச் ரிப்போர்ட்.
32: இந்த கிரிக்கெட் சீசன்ல இன்னைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்களோட 10th லீக் மேட்சை டெல்லி அணியை எதிர்த்து டெல்லி அருண் ஜெட்லி கிரிக்கெட் ஸ்டேடியம்ல விளையாட போறாங்க. இது ஒரு பேட்டிங் பிட்ச், ஷார்ட் பவுண்டரிஸ்ங்கிறதுனால கண்டிப்பா மேட்ச் ஹை ஸ்கோர் கேம் ஆக இருக்க வாய்ப்பு இருக்கு. போலர்ஸ் கிட்ட இருந்து நிறைய பேச நம்ம எதிர்பார்க்கலாம். இங்க டியூ ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கிறதுனால சேஸ் பண்றது ஈஸியா இருக்கும். சோ டாஸ் வின் பண்ணி சேசிங்க சூஸ் பண்ணி மேட்சையும் ஜெயிக்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆல் தி பெஸ்ட்.
27: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
33: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathrayan Kovil, Aadigal Vangi, Malaysia-Vakku Parakalam, Sogusu Kappalil Midakalam, Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaikalin Illam, Orumurai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvadhe Illai.
34: Pachi

எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி. டீம் ரிப்போர்ட். டீம் ரிப்போர்ட். இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி எதிர்த்து விளையாட போறாங்க. டெல்லி டீம்ல KL ராகுல், டேவிட் மில்லர், நிதிஷ் ராணான்னு ரன்களை குவிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் இருப்பது பலம். அண்ட் அக்ஷர் பட்டேல், மிச்சல் ஸ்டார்க்

0: டாங்கி பாட்டு இங்கி பிங்கி பாங்கிமா கும்பலா தூக்கிமா ஆடுவே ஹாக்கிமா வைக்கவே மாட்டேன் பாக்கி வர்ற மாதிரி காக்குமா.
1: Hi, this is Dhoni.
2: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Hello, Hello FM.
3: Hello FM, தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
5: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
6: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
7: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
8: பரவாயில்லையே, உங்க கேப்ல தினத்தந்தி வச்சிருக்கீங்க.
9: ஆமாங்க, அரசியல் சினிமா விளையாட்டுன்னு நாங்களும் நாலு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அப்படியே வண்டியில வர உங்களை மாதிரி கஸ்டமர்ஸும் தினத்தந்தி படிச்சு நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கலாம்ல.
8: சரியா சொன்னீங்க. தமிழ் பற்று உள்ளவங்க, உண்மையான செய்திய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தினத்தந்தி தான் படிப்பாங்க.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் தமிழ் நாளிதழ் தினத்தந்தி, என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
11: உங்கள் இதயத்தின் முழுமையான பாதுகாப்பிற்கு சுகம் ஹாஸ்பிடல்ஸ் இதயம் சம்பந்தப்பட்ட ஆன்ஜியோ வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் மற்றும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் வசதியும் உள்ளன. சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் ப்ரோம்பேட்.
12: Is it a living room?
13: Or a playroom?
12: Wait, is it a music room?
13: Or maybe a lounge room?
12: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7, the truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast, boundless together.
14: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. Voltas Vertis AIS in geofencing mode, நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
15: எனக்கு மாப்பிளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் ரைட் தான். ஆனா அவங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே? ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க?
16: B-Rite sunflower oil தான் அவங்களோட மாடர்னான

0: automated process, strict ஆன quality checks, எல்லா சத்துக்களும் முழுமையாக கிடைக்க உதவி பண்ணுது.
1: Be right start floor oil, right on a taste, right on a life.
2: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர், இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
4: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ் வாட்டர்லேண்ட்ல AO Smith Under the Sink RO Water Purifier Midnight Black and Walnut Finish la pudusa launch pannirukanga.
5: Idhila 7 stage purification irukkradala 100% healthy drinking water 24 hours kadikum. Wastage paadhiya koriyum.
4: Mineralizer technology irukkradala thannila eppodu natural taste irukum.
5: Paliya dabba water purifier Ratna Fan House la exchange panni pudu P5 AO Smith purifier vaangina sholaya 3000 rupaya thalubadi.
4: Wow! Ratna Fan House la telephone liye order panni Delivery and installation free.
5: Bajaj 0% finance ho irukke.
6: Ratna Fan House, Raja Bahadur Street, T-Nagar.
7: In the summer, la, Europe valiya oru luxurious travel ku ready aagunga with Etihad. Bold and creative ana Barcelona streets la irundhu soft sun la alaga glow aagra Lisbon vara. உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
8: நாகன்னா நம்பிக்கை. நம்பிக்கைன்னா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்தன் ஐயா நாகக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்தினது நம்ம அண்ணாச்சி தானே.
9: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்தனம்.
10: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கந்தபாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி value added programs at co education campus subject to university of madras affiliation admissions open for 2026 to 27 call 7200013431
11: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
12: நெஞ்சு வலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
13: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்.
5: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
14: எஸ் மேடம், சொல்லுங்க.
5: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
14: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 ஃபீட் ஏர் த்ரோ, 4-way ஆசிலேஷன், ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
5: எங்களுக்கு 6 ஏசி வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
14: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 வோல்டாஸ் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு 1-ton ஏசி டோட்டலி ஃப்ரீ.
5: வாவ், சூப்பர்.
14: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
14: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
6: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் சிட்டி நகர்.
5: We have no branches.
14: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
15: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
16: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
17: சத்யால ப்ளூ ஸ்டார், மிட்சுபிஷி, பானசோனிக், எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
18: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
19: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள். ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
20: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
21: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
22: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
23: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
22: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
23: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
22: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
0: டுவெல்த் முடிச்சதும் கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற இன்ஜினியரிங் கோர்ஸ தேடினேன். பிடிச்சிருக்கணும். அப்பதான் ஜிஆர்டி ஐடில படிச்சா ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு தெரிஞ்சது. குட் பிளேஸ்மெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் கோச்சிங், வேல்யூ ஆடட் கோர்சஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு ஜிஆர்டி ஐடில நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு.
1: ஜிஆர்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருத்தணி, an autonomous and NAC A++ accredited institution. Courses offered BE, Biomedical, CSE, EEE, ECE, Mechanical and CSE, AI and Machine Learning, BTech, IT, AI and Data Science and MBA. Apply today.
2: 100 ஆண்டுகள், 100 நாட்கள், செய்கொலி மீது 100% தள்ளுபடி.
3: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆஃபர்.
2: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் போது செய்கொலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
3: மேலும் ஒவ்வொரு முறையும் ரூபாய் 100,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
2: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC அப்ளை.
24: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
25: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
26: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
27: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
28: 1 car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring it all along. With a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0 and a 5-star Bharat NCAP safety rating, there's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Seros. There's something for everyone. Price starts at ₹8,39,900. Bring your family, take it for a test drive today. TNC apply.
29: Kia. Movement that inspires.
30: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
31: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.
32: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
33: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, beyond borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
34: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி.
1: ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா,
2: கிரிக்கெட் ஜக்கம்மா.
3: நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நம்ம சிஎஸ்கே டீமோட பலமே பேட்டிங் தான் சொன்னாலும், போன மேட்ச்ல பவுலிங்லயே ஒரு கலக்கு கலக்கி சொல்லி அடிச்சிட்டோம் கில்லி மாதிரி. இன்னைக்கு டெல்லியில நடக்க போற மேட்ச்லயும் நம்ம சிங்கப்பட வேற மாதிரி விளையாடி வெற்றி கொடிய பறக்க விட போறாங்க. இத நான் சொல்லல, கிரிக்கெட் ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா.
4: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
5: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
6: நம்ம ஹலோ எஃப்எம் இல் இப்போ நீங்க கேட்க போற பாடல் டி இமான் எழுதி இசையமைத்து பாடியுள்ள கிட்டக்கவாடி.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
2: SEA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit seacas.ac.in.
3: அம்மாடி, தினத்தந்தி எங்கம்மா?
4: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
5: இல்லதா, தினத்தந்தி எங்க?
4: மாமா படிச்சுட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
6: அம்மா, அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய எங்க
4: எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
7: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
8: பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சுகம் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் உயர்தர கைனாக் மற்றும் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உயர்தர மருத்துவர்களை கொண்ட சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவெற்றியூர், அம்பத்தூர் மற்றும் குரோம்பேட்.
9: வீட்டுக்கு வந்தோன்னு கேட்க வேண்டியவர்தா, கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் AIS இன் ஜியோ ஃபென்சிங் மோட் நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
10: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். Visit bestandpumps.com.
11: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. Yes, Palma de Mallorca's stunning golden beaches, Lazio Cathedral's அழகு இப்படி European Gothic architecture-ல இருந்து turquoise seaside வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாந்துல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
12: டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல புதுசா ப்ளூ ஸ்டார் கூலிங் ப்ராடக்ட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
13: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ப்ளூ ஸ்டார் செஸ்ட் ஃப்ரீசர் 60 லிட்டர்ஸ் முதல் 500 லிட்டர்ஸ் வரை கிடைக்கும்.
12: ஐஸ்கிரீம், ஃப்ரெஷ் மீட், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஈஸியா வீட்டுல ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
13: ப்ளூ ஸ்டார்ல ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் டிஸ்பென்சர், ஃப்ளோ மவுண்டிங் வித் ஃப்ரிட்ஜ், 3 கலர்ல கிடைக்குது.
12: இன்ஃபேக்ட் பெட்ரூம்ல யூஸ் பண்ற குட்டி ஃப்ரிட்ஜ் கூட ப்ளூ ஸ்டார்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அவ்வளவு அழகு.
13: அதோட கமர்ஷியல் யூசேஜுக்கு தேவையான வாட்டர் கூலர், விசி கூலர், மெடிசன் storage unit கூட பண்றாங்க.
12: Now order through telephone and get super fast delivery. Superstar Blue Star cooling products க்கு best dealer.
13: Ratna Fan House, Rajabada Street, T Nagar.
14: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
15: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பாத்தாச்சா?
16: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
17: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
16: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
17: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
16: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
18: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு, அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியை தொள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம் அண்ணாச்சி செல்வரத்தன் ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்தன் கடைக்கு வாங்க.
19: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நந்தம்பாக்கம், க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்ஸ் with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-000-13431.
8: எனக்கு மாப்பிளே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் ரைட்டு தான், ஆனா அவங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே? ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க?
20: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில் தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
21: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன் டேஸ்ட், ரைட் ஆன் லைஃப்.
22: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்ற
0: மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
5: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
22: ஹே திவ்யா, நான் இன்னும் காலேஜே டிசைட் பண்ணல, நீ முடிவு பண்ணிட்டியா எந்த காலேஜ்னு?
23: நான் ஆல்ரெடி ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் தான் பெஸ்ட் சாய்ஸ் நமக்கு. அங்க சிஎஸ் வித் ஏஐ, சைக்காலஜி, பிகாம், பிபிஏ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆல்சோ 25 பிளஸ் இயர்ஸ் லெகசி.
24: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
25: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
26: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
27: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
28: சத்யால எல்ஜி, சாம்சங், வோல்டாஸ், ஓஜி னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐ ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
29: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
1: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
30: நம்ம சென்னை கேச்சின துரையன் கோவில் Founders Day ஸ்பெஷல் ஆஃபரா காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை ஃபிளாட் 50% தள்ளுபடி.
31: இந்த ஆஃபர் மே 10 வரை மட்டுமே.
30: கேச்சின துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
32: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
33: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
34: ஹலோ

0: ஹலோ எஃப்எம் தமிழகத்தில் நம்பர் ஒன், தலைநகரிலும் நம்பர் ஒன்.
1: Hi, this is Rutraj Gaikwad. You are listening to Soliyadi.
2: Soliyadi
1: with Suresh and Aloysius on Hello FM. Summa Soliyadi.
2: Summa Soliyadi.

0: வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங். சென்னை 7:06 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஸ்டுடியோஸ்ல டைம் இப்போ அண்ட் உங்க கூட சொல்லியடி நிகழ்ச்சியில பேசுவதற்காக சுரேஷ் அண்ட் அலோசியஸ் ரெண்டு பேரும் வந்து விட்டோம். சூரியன் அஸ்தமித்து விட்டது.
1: என்னப்பா என்ன சுரேஷ்,
0: இனி ஒளி, இனி இந்த விசில் சத்தம் பயங்கரமா கேட்க
2: போகுது.
0: இல்லப்பா, மணி 7:07 ஆயிடுச்சு, சூரியன் அஸ்தமிச்சிருச்சு, நிலா வந்துருச்சு. இதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக சொல்லி அடி தொடங்க போகுது. சோ விசில் சத்தம் பயங்கரமா வரப்போகுது.
1: அப்படி
0: எங்க அண்ணன் ருத்து டாஸ் மிஸ் பண்ணா கூட மேட்ச ஜெயிக்கிறதுக்கான எல்லா பிளானும் வச்சிருக்கேன்டாரு. என் அண்ணன் இறங்கி வந்து இன்னைக்கு டெல்லியிலே வரைக்கும் ஆட்டி படைக்க போறாரு. டெல்லியிலேயே
3: என்ன
0: திரும்பி திரும்பி சுரேஷ்
1: இல்ல கூப்பிட்டேன்.
0: இல்லப்பா, இப்ப நைட் ஆயிடுச்சு, நிலா வந்து விட்டது, சொல்லி அடிக்கான நேரமும் வந்து விட்டது, டைம் 7:07 ஆயிட்டு இருக்குது. சோ ருத்ராஜ் கெய்க்வாட் டாஸ் மிஸ் பண்ணாலும் நான் முதல்ல போலிங் தான் போடணும்னு ஆசைப்பட்டேன்.
1: அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: ஆமா, இனி ஒலி பெரிய அளவுல தமிழகம் முழுக்க ஒலிதான், அதாவது ஒலி நல்லா என்னோட ப்ரொனன்சியேஷனை கேட்கணும். விசில் சத்தம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக பட்டையை கலப்ப போறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு மேட்சை ஜெயிக்குதுங்க.

0: ஹலோ ஷேஸ், இன்னைக்கு மேட்சுக்கு தயாராயிட்டீங்களா?
1: எஸ் ரெடி பாஸ்.
0: எஸ் எஸ் மகளே, ஆப்போனன்ட் டீம்ல கேஎல் ராகுல், நிசாங்கா, கருண் நாயர். வா கருண் நாயர் இந்த 11 ஸ்டப்ஸ் இருக்காரு, ராணா இருக்காரு, அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் அண்ட் இங்கிடி. இன்ஜுரியில இருந்து மீண்டும் ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிட்டு போச்சு
1: இல்லையா? ஆமா, அலுங்கி இங்கிடி
0: இன்னைக்கு இன்ஜுரியில இருந்து மீண்டும் மறுபடியும் வந்திருக்காரு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆஸ்திரேலியன் பேசர் மிச்சல் ஸ்டாக், குல்தீப் யாதவ், நட்ராஜன் இப்போதைக்கு அவங்களோட பிளேயிங் 11ல.
1: அவங்க எல்லாம் இன்ஜுரி ஆனா மீண்டும் வந்துடுறாங்க.
0: நம்ம இன்ஜுரியா போயினே இருக்குமே. இது எல்லாத்துக்கும் பிரமாதப்படுத்துற மாதிரி தான் இன்னைக்கு விசில் அடிச்சு கலக போறோம். வெற்றி நமதே. ஹலோ ஷேஸ்,
1: வெரி குட்.

0: எஸ் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக பிரமாதமா இன்னைக்கு டெல்லியில சப்போர்ட் பண்ணி விசில் அடிக்க போறாங்க. ஏன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்னுடைய பிளேயிங் 11 அந்த மாதிரி ஆன் போர்ட்ல யாரெல்லாம் இருக்கா? சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, ப்ரீவைஸ் இருக்கிறாரு. ஸ்ட்ராங் டீம் இங்க வந்து நம்ம டீம் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க எப்பயும் போல. சோ ஆன் போர்ட்ல இருக்க மத்த பிளேயர்ஸ் பத்தியும் பேசுறதுக்கு முன்னாடி, ருத்ராஜ் கெய்க்வாட் டாஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு. அப்படிதான்
1: ஆமா, டெல்லி தான் டாஸ் வின் பண்ணாங்க, பட் நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ருத்ராஜ் கிட்ட இதை பத்தி கேட்கும் போது, நீங்க ஒருவேளை டாஸ் வின் பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு, நாங்களும் வந்து போலிங் போடலாம் தான் இருந்தோம், அது அவங்களே கொடுத்ததுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஸோ அண்ட் இன்னும் ரெண்டு மூணு சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதுக்காக சொல்லி இருந்திருக்கிறார் பிளேயிங் 11ல.
0: சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்ல சொல்லியடி நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக தொடங்கியாச்சு. மக்களே, இன்னைக்கு நம்ம ஹலோ எஃப்எம் சொல்லியடியில நீங்களும் பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி மஸ்ட் வின் சிச்சுவேஷன்ல இருக்கோமான்னு கேட்டா, எஸ் இனி வரக்கூடிய எல்லா மேட்சும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். டெல்லிக்கும் தான் இன்னைக்கு ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கிறோமோ அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் வாங்கி மேல போலாம். சோ ரெண்டு பேர்ல யாருக்கான வாய்ப்பு அப்படிங்கறத தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் மஸ்ட் வின் சிச்சுவேஷன் நினைச்சுதான் ஒவ்வொரு மேட்சும் விளையாடணும். அண்ட் டெல்லியில வந்து அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கண்டிப்பா நிறைய மேட்சஸ் பிரமாதப்படுத்திருக்கோம். அப்பெல்லாம் தலை தோனி இருந்தாரு. இந்த சீசன் பாத்தீங்கன்னா தலை தோனி எல்லாமே 23 ரன் வித்தியாசத்துல சென்னையில வந்து ஜெயிச்சிருக்கிறோம் அகைன்ஸ்ட் டெல்லி போன மேட்ச்ல.
1: அதனால இன்னைக்கு பழி தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லி வந்து வெறித்தனமா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்காம அடிச்சு அவங்க கிட்ட இருந்து ரெண்டு பாயிண்ட புடுங்கிதான் அனுப்ப போறோம்.
0: அடிச்சு பறிச்சு, ஏன்பா அடிச்சு பறிச்சலாம், ஒரு மாதிரி பிளான் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து

0: சோ யாரெல்லாம் ரெடியா இருக்காங்க, ஐ மீன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக இன்னைக்கு பிளேயிங் 11ல யாரெல்லாம் ரெடியா இருக்காங்க? சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, டிவல் ப்ரீவேஸ், ஜேமி ஓவர்டன், அகில் ஹுசைன், நூர் அகமது, அன்ஷுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, குர் ஜப்னித் சிங் இஸ் பேக். சோ டெல்லியை ஜெயிக்க, ஐ மீன் இன்னைக்கு டெல்லியில நடக்கக்கூடிய கேம்ல டெல்லியை ஜெயிக்க ஹலோ எஃப்எம்ல சொல்லியடியில இன்னைக்கு நம்மளும் ஹாப்பியாக இந்த பிளேயிங் 11 தான் ஆன் போர்டு ஆயிருக்காங்க இன்னைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் டெல்லி மேட்ச்ல. On board players brought to you by Etihad Airways, beyond borders.
1: பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும்.

0: கேஎல் ராகுல் திடீர்னு ஒரு மேட்ச்ல அதிரடியா ஆடினாரு, பயங்கரமா ஆடினாரு. எல்லாருமே அவர் எல்லாத்துலயும் பிரமாதமா ஆடுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா மக்கள் நினைக்கிறது ஒண்ணு, ரசிகர்கள் நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு.
1: அதுக்கப்புறம்
0: சில மேட்ச்ல ஒண்ணுமே இல்லாம ஆயிப்போச்சு.
1: அதே மேட்ச்ல தோத்து போனாங்களே, பயங்கரமா விளையாடி ஒரு மேட்ச்ல.
0: ஆமா, எஸ், அதே போல இன்னைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் அந்த டீம்ல விளையாடினா கூட விளையாது. ஏன்னா எப்படியும் ஜெயிக்க போறது நம்ம தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு, டாஸ் வின் பண்ணி
1: நாங்க பேட்டிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலிங்,
0: சோ பவுலிங் போடுங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து டெல்லி டீம் சொல்லிருக்காங்க.
1: எஸ்
0: மக்களே, ஹலோ எஃப்எம்ல ஹாட் சீட்ல இடம் பிடிக்கக்கூடியது யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரூல்ஸ் நமக்காக சொல்வதற்காக
1: வசுந்தரா.
0: யாரு?
1: செய்தி வாசிப்பாளர் வசுந்தரா.
0: வசுந்தரா?
1: ஆமா.
0: யூ மீன் நியூஸ் வாசிக்கக்கூடிய வசுந்தரா? ஆனா இப்ப அவங்க வாசிக்க போறது நியூஸ கிடையாது. உங்க எல்லாருக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இது வந்து தகவல் பரிமாற்றம். இந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சொல்லி அடியில விளையாட முடியும். கேட்டுருவோமா வசுந்தரா என்ன சொல்றாங்கன்னு?
2: ஹலோ எஃப்எம்
3: சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி.
2: நாங்க கெத்து காட்டுவோம்.
3: ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு இருக்கு,
4: மீறினால் லைன் துண்டிக்கப்படும்.
2: வணக்கம், சொல்லியடி ரூல்ஸ் வாசிப்பது வசுந்தரா. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட எளிமையான கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லும் மூன்று பேருக்கு சொல்லியடியின் முதல் ஓவரில் விளையாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். சொல்லியடியில் விளையாடும் அந்த மூன்று பேரும் ஓவரின் முதல் பால் போடுவதற்கு முன்பே ஸ்கோரை அனலைஸ் செய்து சொல்ல வேண்டும். சரியான ஸ்கோரை அனலைஸ் செய்பவர்களுக்குத்தான் பணம் கிடைக்கும், அடுத்த ஓவரில் விளையாடுவதற்கு வாய்ப்பும் கிடைக்கும். ஒருவேளை இரண்டு அல்லது மூன்று பேர் சரியான ஸ்கோரை அனலைஸ் செய்தால் அந்த பணத்தை சரியாக பகிர்ந்து கொடுத்து விடுவோம். யாருமே சரியான ஸ்கோரை அனலைஸ் செய்யவில்லை என்றால் மூன்று பேரும் அவுட் ஆகி விடுவார்கள். அந்த பணம் அடுத்த ஓவருக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். அடுத்த ஓவரில் புதிதாக மூன்று பேர் விளையாடுவார்கள். சொல்லியடியில் விளையாடும் எல்லோரும் அவர்களின் உண்மையான பெயரை சொல்லி மட்டுமே விளையாட வேண்டும். பெயரை சுருக்கி சொல்வது, செல்ல பெயரை சொல்லி விளையாடுவது கூடாது. சொல்லியடிக்கு கால் செய்கின்றவர்கள் அவர்களின் நம்பரில் இருந்து மட்டுமே கால் செய்ய வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரர் நம்பர், நண்பர்களின் நம்பர்களில் இருந்து கால் செய்யக்கூடாது. முக்கியமான ரூல், ஸ்டேடியத்தில் ஏதாவது ஒரு காரணத்தினால் மேட்ச் நின்றுவிட்டால் சொல்லியடியும் நின்றுவிடும். மறுபடியும் எப்பொழுது மேட்ச் துவங்குகிறதோ அப்போதுதான் சொல்லியடியையும் துவங்குவோம். அதே போன்று எங்களது ஸ்டுடியோவில் ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட் ஏற்பட்டால் சொல்லியடியை நிறுத்த வேண்டிய நிலை வரலாம். டெக்னிக்கல் ஃபால்ட் சரி செய்யப்பட்டு திரும்பவும் சொல்லியடியை ஆரம்பிப்போம். ஒருவேளை மேட்ச் டிரா ஆகி சூப்பர் ஓவருக்கு சென்றால் சூப்பர் ஒவருக்கும் சொல்லியடி உள்ளது. இத்துடன் சொல்லியடி ரூல்ஸ் நிறைவு பெற்றன. வணக்கம்.
0: நல்ல வேலை, மீண்டும் 9 மணிக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்களு பார்த்தேன். நான் ஷோ வழங்கிட்டு இருப்போம் நம்ம ரெண்டு பேரும்.
1: ஆமா ஆமா,
0: அதனாலதான் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி
2: வசுந்தரா. ஹலோ எஃப்எம் சொல்லியடி, சொல்லியடி வித் சுரேஷ் அண்ட் அலோசியஸ்.
5: சொல்லியடி ஹாட் சீட்,
6: ஹாட் சீட்
2: brought to you by தினத்தந்தி.
0: அதுக்கப்புறம் இன்ஜுரினால இனி இந்த சீசன் விளையாட முடியாதுன்னு இருப்பாங்க இல்லையா, ரூல் அவுட் ஆயிருப்பாங்க இல்லையா, அந்த பிளேயர்ல ஒருத்தருடைய பேர் சொல்லுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444466999 044 64 66 99 99. இந்த நம்பர் கால் பண்ணுங்க. வெற்றி நம்ம கிட்டதாங்க இருக்கு, தோல்விங்கிறது நம்ம பக்கத்திலேயே வராது. கண்டிப்பா டெல்லி கூட இன்னைக்கு நம்ம

0: எஃப்எம்இல் சொல்லியடி
1: சொல்லியடி. இது கிரிக்கெட் சரவெடி
2: சரவெடி.
3: சொல்லுங்க சுரேஷ்,
4: சிக்கு முக்காடி போயிருக்கிற மாதிரி இருக்கீங்க. டெல்லி தானே, ஜெயிச்சிடலாம்
3: ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம், ஜாலியா தான் இருக்கிறேன்.
4: ஆஹா, இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் டெல்லி, ஒவ்வொரு மேட்சுமே பதட்டமாவே நம்மள வச்சிருக்காங்க.
3: ஆமா,
4: இந்த பதட்ட நிலையில இருந்து என்னைக்கு விடுபட்டு நம்மளும் மத்த டீமுக்கு சொல்லி அடிலாம் அப்படியே ஜாலியா பண்ற மாதிரி. ஓ, யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம பண்ற மாதிரி, எந்த ஸ்டேட்லயும் எந்த ரேடியோலயும் யாருக்கும் பண்ண தெரியாது,
3: வாய்ப்பே கிடையாது. அதுக்கு இனிமே தான் பிறந்து வரணும்.
4: ஆமா, வேற நம்மளே திருப்பி பிறந்து வேற ஸ்டேட்ல வளர்ந்து யாராவதுக்கு பண்ணி கொடுப்போமா?
3: அடுத்த ஜென்மத்துல பாப்போம்.
4: திமுருடைய உச்ச கட்டம் வாங்க தெரியுமா,
3: பண்ணுவோம் என்ன இப்போ.

0: Ladies and gentlemen, it's showtime!
1: நம்ம ஹலோ எஃப்எம் இல் சொல்லியடி
2: சொல்லியடி
3: சும்மா சொல்லியடிங்க
1: 2 minutes break.
4: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
5: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
6: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
7: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
6: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
7: அது 1G கோல்ட் வின்னர் கடல எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
6: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
8: சென்னை, get ready for a revolution.
9: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுன ஒரு ஆஃபர்.
10: நம்ம சென்னை கே சின்னதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர்.
9: இந்த ஆஃபர் மே 1 முதல் 10 வரை மட்டுமே.
10: கே சின்னதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
11: Hi, this is Akil Hossain. This is Akil Hossain and you're listening to Soliad. Soliad.
12: இதுக்கப்புறம்
13: ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கான ஹாட் சீட் கேள்விக்கு பதில் சொல்லி நம்ம கூட விளையாட வந்திருக்கிறது யாரு? யாரெல்லாம் விளையாட போறாங்க, யாரெல்லாம் இதுல ஜெயிக்க போறாங்க, யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ண போறாங்க அப்படிங்கறத பாப்போம். இந்த சீசன்ல சென்னை அணிக்காக மேட்ச் விளையாடி அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆனதுனால ரூல் அவுட் ஆயிருக்கக்கூடிய பிளேயர்ஸ் 3 பேர்ல ஒருத்தருடைய பேர் சொல்ல சொன்னேன். சிவா இருக்காரு புதுக்கோட்டையில இருந்து. வணக்கம் சிவா.
14: வணக்கம் சார்.
13: எஸ், ஒரு பேர்
14: ஆயுஷ் மாத்ரே.
13: ஆயுஷ் மாத்ரே 80 ரைட் ஆன்சர். பிரமாதமா விளையாடு, 200 ரன்னுக்கு மேல குயிக் ஆச்சாரு, அதுவும் என்ன ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாரு. ஊருகண்ணு பட்டுச்சு, அவருக்கும் காலில் பட்டுட்டது, அதனால இப்ப இந்த சீசன் ஆட முடியாது. பட் சம பிளேயர்ல நமக்கு திரும்பி அடுத்த வருஷம் ஒருவர், கவலைப்பட வேண்டாம். பட் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் உர்வில் பட்டேல் வந்திருக்காரு, பாப்போம் அவரு இதுக்கப்புறம் அதிரடியா காட்டுவாரு. நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல டெல்லி. நம்ம ஓவர் மோஸ்ட்லி நீங்க யாரு? அகில் ஹுசேன் போடுவாரு வேணும்னா கே எல் ராகுல் விகெட் எடுக்கணும்ட்டுன்னு, அப்படி இல்லனா டெஃபினட்டா நம்ம சைடு இருந்து முகேஷ் சௌத்ரி தான் ஃப்ரெஷ்ஷா நியூ பால் போடுவாரு. சோ நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் சிவா
14: 8 ரன்ஸ்.
13: ஓகே, அண்ட் வேலூர்ல இருந்து தீபக் குமார். வணக்கம்.
15: வணக்கம்.
13: எஸ், என்னுடைய கேள்விக்கான பதில், இந்த சீசன்ல சென்னை அணிக்காக மேட்ச் விளையாடி பட் ரூல் அவுட் ஆன ஒரு பிளேயரோட பேர்
15: ராமகிருஷ்ணா கோஷ்.
13: போன மேட்ச் தான் விளையாடினாரு, ஃபர்ஸ்ட் பாலே கீழே உருண்டாரு, அதுல ஆச்சா என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் ஃப்ராக்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நல்ல பிளேயரை மிஸ் பண்றோம் பட் திரும்பி வருவார் நம்புவோம். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல டெல்லி டீம் தீபக் குமார்
15: 5 ரன்ஸ்.
13: ஓகே, இன்னும் ஒருத்தர் விளையாட முடியும். புதுக்கோட்டையில இருந்து சிவாவும், வேலூர்ல இருந்து தீபக் குமாரும், அவங்கள தொடர்ந்து சென்னை சங்கர். வணக்கம். என்னுடைய கேள்விக்கான பதில், யார் அந்த பிளேயர், 3வது பிளேயர்? நாங்க சூசகமா மறைச்சு ஒளிச்செல்லாம் பேசினா கூட கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றீங்களே, கிரேட், கங்கிராச்சுலேஷன்ஸ். கலீல் அகமது என்பது ரைட் ஆன்சர். அப்பதான் ஸ்விங் போலிங்ல ஒரு 3 மேட்ச் நிறைய ரன்னு குத்து, அதுக்கு முன்னாடி மேட்ச் தான் சூப்பரா போட்டு முடிச்சாரு. அன்பார்ச்சுனேட்லி எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம்ல யாராவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மேல ஆயிடுதுன்னு
16: நினைக்கிறேன்.
13: ஆமா, அப்ப டக்குன்னு அன்ஷுல் கம்போஜ் வந்து கேப்பாரு,
16: அவைக்குறிப்பிலிருந்து
13: நீக்கப்பட்டது. சங்கர், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல டெல்லி
15: 6 ரன்.
13: ஓகே, 5 ஆறு, அதாவது தீபக் குமார் அஞ்சு ரன், சங்கர் ஆறு ரன் அண்ட் சிவா எட்டு ரன் அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஹாட் சீட்ல இடம் பிடிச்சிருக்காங்க மூணு பேரும். அவங்களுக்கு ஹலோ எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்கள். இதே போல நீங்களும் ஹலோ எஃப்எம் ஹாட் சீட்ல இடம் பிடிக்கணும்னா கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கும் போது அதுக்கு சரியா பதில் சொல்லணும். அப்ப எப்படி பதில் சொல்றது? கிரிக்கெட் பத்தி நிறைய தெரியாது அப்படின்னா கவலைப்பட வேணாம், நிறைய தெரிஞ்சிருந்தாலும் தெரியாததையும் தெரிந்து கொள்ளலாம், புதிதாகவும் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளலாம். தினத்தந்தில் அவர்களுடைய ஸ்போர்ட்ஸ் பேஜை மிஸ் பண்ணாம தினமும் படிங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்டு நான் எந்த கேள்வி கேட்டாலும் சரி, ஏன் மற்ற ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டு நான் கேட்டா கூட உங்களால பதில் சொல்ல முடியும். சோ தினத்தந்தில் அவர்களுடைய ஸ்போர்ட்ஸ் பேஜை மிஸ் பண்ணாம படிங்க. சொல்லி அடியில் ஹாட் சீட்ல ஈஸியா இடம் பிடிக்கலாம்.
2: சொல்லியடி ஹாட் சீட்,
16: ஹாட் சீட்
17: brought to you by தினத்தந்தி. குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போ

0: கன்ஃபார்ம் வின் அலோசியஸ்.
1: எதை வச்சு சொல்றீங்க?
0: 100% வின். எனக்கு ஒரு டவுட்
1: சொல்லுங்க.
0: நீல கலர் போட்டு வந்தா என்ன? எனக்கு புரியலையே.
1: ப்ளூ கலர் பொதுவாவே மும்பை கிட்ட நம்ம ரெண்டு மேட்ச் வின் பண்ணோம் இல்லையா இந்த சீசன்ல?
0: ஆமா, அந்த நம்ம கிட்ட ரெண்டு மேட்ச் தொடர்ந்து தோத்த அந்த பசங்க.
1: சோ இப்போ இவங்களும் அதே மாதிரி ப்ளூ கலர் வரும்போது
0: சரி சரி சரி சரி
1: ப்ளூ ஆசீர் வாங்க வாங்க அடிச்சு அனுப்புறோம் அப்படினு இப்ப தோய்ச்சு தான் அனுப்புவோம்.
0: ஓ, நம்ம மைண்ட்ல மும்பைனே நினைச்சு அதே அதிரடியா காட்டுவோம். ஆனா எனக்கு ஒரு டவுட். டாக்டர்
1: சொல்லுங்க. டாக்டர்,
0: வெள்ள சட்டை நல்லா வெள்ளையா தெரிஞ்சா நீலம் போடுறாங்க.
1: ஆமா,
0: நீல சட்டை நல்லா நீலையா தெரிஞ்சா என்ன போடுவாங்க?
1: எதுமே போடவேனா, தோய்ச்சு போட்டா போதும்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: அந்த பசங்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க.
2: அப்பா பூங்காவனம், இது வரைக்கும் ஒரு சின்ன கீரல கூட விழாம முழுசா இருக்கும்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். இதுக்கப்புறம் உங்க மகன் கௌரவம் நான் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியிலையும் எந்த ஒரு அடியும் விழாம இருக்க நீங்க தான் பக்கபலமா.

0: Shiva, Mr. Shiva, Akhil Hussain da mostly. So adhe etran thana?
1: Ah yes sir.
0: Akhil Hussain da poda porar new ball, okay? நம்ம எப்படி அனலைஸ் பண்றதுமே நீங்களும் அனலைஸ் பண்ணணும் சரியா. இப்ப எனக்கு மட்டும் தெரியுமா சொல்லுங்க, முன்னாடி நான் சென்னை சூப்பர் கிங்ஸ்ட பேசி ஆகிறேன், அந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி சொல்லணும் ஓகே. பட் இருந்தாலும் அகில் ஹுசைன் 8 ரன்ஸ் இல்லையா, பெஸ்ட் விஷஸ். எஸ் தீபக் குமார் வேலூர்ல இருந்து 5 ரன் அனலைஸ் பண்ணிருக்காரு, லைன்ல இருக்காருன்னு பாத்துருங்க பேக் அண்ட் டீம். அண்ட் சென்னை சங்கர் 6 ரன் அனலைஸ் பண்ணிருக்கீங்க அகில் ஹுசைன் போலிங்ல இல்லையா.
2: சென்னை
0: சூப்பர் கிங்ஸ் டெல்லி இன்னொரு விக்டரிக்கான ஒரு மேட்ச்.
3: ரெண்டு பாயிண்ட் நம்மளுக்கு

0: Ну я
1: Misfield. இதுதான் சென்னைக்கு ஆகாதுங்கிறது. ஃபர்ஸ்ட் பால் டவுன் த லெக் லைட்டா வந்தது, மிடில் அண்ட் லெக் தான் எய்ம் பண்ணாரு. ஸ்வீப், கிளீன் ஸ்வீப், பட் அதை ஃபீல்டிங்ல வந்து கோட்டை விட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். டைவ் வச்சு ஸ்டாப் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். வாட் யூ திங்க்
2: மிஸ்டர் அலோஷே? கண்டிப்பா ஃப்ளூக்ல போன பால் தான் இது, பவுண்டரி தான் இது, சோ பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம்.
1: And first boundary for opponent.
3: It's a four.
4: Brought to you by Galaxy Health Insurance. Our pledge to protect. Always at your service.
1: And first ball boundary அடிச்ச சந்தோஷத்துல பத்தும் நிசங்க கான்பிடன்ஸ் ஓவர் கான்பிடன்ஸா மாறி விகெட் குதிர போறாரு இந்த ஓவர்ல. Let's wait and watch. What a dancing delivery அது.
5: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi.
4: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar. Print partner Dinathandi.
1: Down the line, down the line. Arangi vandhi edha try pannaarna wicket uduvaru. மூன்று பந்துகள் வீசப்பட்ட நிலையில
2: ஃபோர் ரன்ஸ்.
6: அட பசங்கனாலே கெத்து தானப்பா.
7: குமா குத்தே

0: trompetele.
1: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Soliyadi.
2: Soliyadi
1: with Suresh and Aloysius on Hello FM. Summa Soliyadi.
2: Summa Soliyadi.
0: Wow, Kaushik Gandhi, awesome. Down the leg.
3: Yes.
0: பந்து வந்து பிச்சிங் ஆன்லைன் தான், பட் அது மிஸ்ஸிங் லெக் ஸ்டிக் தான் நினைக்கிறேன்.
3: கண்டிப்பா லெக் ஸ்டிக் மிஸ் ஆற மாதிரி தான் இருந்தது.
0: பட் பார் பார், நாலு பால் போட்டு நாலு ரன் தான் குத்துறாரு.
3: ஃபர்ஸ்ட் பால் ஆன் தி பவுண்டரி, ஃப்ளூக்
0: மிஸ் ஆகி போச்சு. இன்னொரு பவுண்டரி ஸ்லிப் கரெக்டா தான் வச்சிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் வைடா வச்சிருந்திருக்கலாம், பட் தட்ஸ் ஓகே. இன்னொரு பவுண்டரி கிடைச்சிருக்கு நினைக்கிறேன்.
4: இட்ஸ் அ ஃபோர்
5: brought to you by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service.

0: ரெண்டு ஸ்லிப் வச்சிருக்கலாம் போல, தைரியமா
1: தைரியமா வச்சிருந்திருக்கலாம், பட் மிஸ் ஆயிருச்சு. இனிமேல் வைப்பாங்க.
0: பெரிய விஷயம்
2: நீங்க
0: சென்னையோடிருந்தாங்க.
3: Mumbai, sir.
0: That's a right answer. And makale, Nisanka. Namma pattum Nisanka.

0: கேஎல் ராகுலினுடைய பவுண்டரி அது. பெரியவரே பாத்தீங்களா ஷாட்ட?
1: கேலே இல்ல, உன்னை கேஎல் எல்லாரும் கூப்பிடுறாங்க. உங்ககிட்ட இப்ப நான் சொன்னது கேளு, நான் சொல்றத கேளு கேளே அப்படிங்கிறேன். அலோசியஸ் சுரேஷ், உங்களுக்கு புரியுதா இல்லையா?
2: புரியுது புரியுது, பேசி முடிங்க.
1: கேளு, அதாவது கேஎல், நீ கேளுங்கிற.
2: பெரியவரே, இந்த வெறுப்பு எத்தனை வளதான வேணான்றது, பேச விட்டதே தப்பா போகுது.
1: புரியுதா? வெறுப்பானா என்ன அதுன்னு புரியுதா? அதான் சொல்றேன் கேளு, அதாவது நான் சொல்றத கேளுன்னு நான் சொல்றேன். உங்ககிட்ட கேளு.
2: பெரியவரே, இப்ப நான் சொல்றத நீ கேளு, போதும், இதோட நிப்பாட்டிப்போம்.
1: அதத்தான் நான் அவருக்கு சொல்றேன், கேளு கேளு, நாங்க சொல்றத கேளு, இதோட நிப்பாட்டி கேள்றேன். புரியுதா? வந்தனா?
0: நீ வந்துட்ட, ஆனா நான் கிளம்ப போறோம். எப்பா பெரியவரே, பெரியவருங்கிறதுனால இப்படி பொறுமையா பேசுறேன். இதே மாதிரி பேசிந்தார்னு வச்சுக்கோ, ஷேஸ் நானே ஆப்போனன்ட்க்கு சொல்லி அடி பண்ண
2: ஆரம்பிச்சிருவேன். அவருக்கு விஆர்எஸ் குத்து அமிச்சிடலாம்.
0: 1.3 ஓவர்ஸ்ல 12 ஃபார் நோ லாஸ் டெல்லியினுடைய ஸ்கோர். அண்ட் இந்த ஓவர்ல ஆல்ரெடி இன்சைட் ஏஜ்ல மிஸ் ஆகுதா? இல்லப்பா, ஒரு விக்கெட் தப்பிச்சிருச்சுப்பா, பக்கத்திலே உளுந்து விக்கெட் போயிருக்கணும்.
2: செம்ம எஸ்கேப்.
0: அண்ட் 5 ரன் வந்துச்சு நினைக்கிறேன் இந்த ஓவர்ல, சிங்கிளோட.
2: எஸ், 4 பால்ல.
0: அதனால நாலு ரன் அனலைஸ் பண்ண சிவா, நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல 1000 ரூபீஸ் ஜெயிச்சீங்க. பட் இந்த ஓவர்ல ஆல்ரெடி 5 ரன் அனலைஸ் பண்ணாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் டைம் ஜெயிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், 1000 ரூபா ஜெயிச்சிருக்கீங்க. தொடர்ந்து
3: SMJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
4: Surya, உனக்கு தெரியுமா, Galaxy Marvel-ல 20 base cover-ம் 26 optional cover-ம் மொத்தம் 46 covers இருக்கு.
5: Wow, இது ஒரு complete coverage-லே சொல்லு.
4: Galaxy Health Insurance, என்றென்றும் உங்கள் சேவையில்.
3: Winning. Every second, every minute. Every... Galaxy Health Insurance presents Hello FM Solliadi.
6: Presented by Galaxy Health Insurance. On Air Partner, Etihad. Cheering Partner, SNJ 10,000 Granulated Sugar. Print Partner, Dinat Tandi.
3: SNJ 10,000 Granulated Sugar. Semma taste, semma life.
0: ரெண்டாவது ஓவருடைய கடைசி பால்ல என்ன நடக்குது, அதை பொறுத்து தான் நம்ம கூட இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள். அண்ட் டாட் பாலா முடியும் போது 5 ரன்களுக்கு மேல எதுவும் எடுக்க முடியல. ஆல்மோஸ்ட் க்ளோஸா விளையாடுறார், நல்லா விளையாடிருக்காரு சிவா. அந்த ஒரு சிங்கிள் கூட வந்து லக்கு தான் அவங்களுக்கு. சோ மிஸ் ஆயிட்டாங்க. மற்ற ரெண்டு பேர் நம்ம கூட விளையாடுறவங்க. இப்ப புதுசா 3வது ஓவர்ல 2000 ரூபீஸ்க்காக விளையாட போறது சென்னையில இருந்து சத்யகுமார். வணக்கம் சத்யகுமார். சத்யகுமார் வணக்கம். நேத்து இப்ப கேக்குதுங்க, நேத்து நடந்த மும்பை வெர்சஸ் லக்னோ போட்டியில இம்பாக்ட் பிளேயரா வந்த மும்பை பேட்டர் யாரு?
7: மதுரையிலிருந்து
4: கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: மக்களே, 2 ஓவர் முடிவுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அகைன்ஸ்டா பேட்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெல்லி
2: 13 for no loss.
4: 1 minute break. Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
8: Moirchikal illamal, purichikal narakkal. Chennai. Get ready for a revolution.

0: புத்தாடை குள் புதையல் ஆம் கே சின்னதுரையன் கோவில் சமர் கிஃப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்
1: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம்

0: Hi, this is Dhoni. You are listening to Soli Addi with Suresh and Aloysius on Hello FM.
1: அகில் லுசைன் போலிங் போட்டாலே நமக்கு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இந்த ஓவர்ல இது வரைக்கும் விக்கெட் எதுவுமே வரல.
2: வரும் இன்னும் நாலு பால் இருக்குல்ல.
1: ரெண்டு பால்ல ரெண்டு சிங்கிள் மட்டும் போயிருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி கேட்டு இருக்கீங்க.
3: வணக்கம், நான் அகில் ஹுசைன் பேசுறேன். அகில் ஹுசைன் பேசுறேன். If you're bad, I'm your dad.
4: I'm scared of the moon, of the river, of the fire, of the sound of lightning in the sky. Those sounds make me want to cry.
1: மூணாவது ஓவருடைய மூன்றாவது பந்து. பிரஷர் பிரஷர் டாட் பால் பிரஷர் கேஎல் ராகுலுக்கு. டெஃபினட்டா அடிக்க போவாங்க லோஷியஸ்
2: கண்டிப்பா. கேட்ச் குடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்பாரு நினைக்கிறேன்.
1: சிவம் டூபே இருக்காருல 11ல.
2: ஆமா
1: அண்ணே கொஞ்சம் பாத்துக்குங்க.

0: இல்லப்பா ஃபீல்டில் இப்ப அவர் வைக்கிறது இல்ல.
1: ஓகே இம்பாக்ட் அவர் வரும்.
0: ஆமா எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு அதனால தான் கேட்டேன்.
2: I'm scared of the day. I'm scared of my shadow. Get it out.
0: So, playing 11 பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட், உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, டிவால் ப்ரீவைஸ், ஜேமி ஓவர்டன், அகில் உசேன், நூர் அகமது, அன்ஷுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னித் சிங். ஸோ ஜப்புக்கு பதில் மோஸ்ட்லி சிவம் டூபே அப்படி இல்லாட்டி வேற யாராவது உள்ள வருவாங்க. கார்த்திக் சர்மா அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உள்ள வருவாங்க.
3: தேவைப்பட்டதுன்னா
0: எஸ்
4: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
0: ஆனா கார்த்திக் சர்மா உள்ள பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு.
1: ஆமா கார்த்திக் சர்மா உள்ள தான் இருக்காரு ஆக்சுவலா.
0: ஆனா அது 11 ல இருக்காரா இல்ல யாருக்கா சப்ஸ்டிட்யூட் வந்திருக்காரான்னு எனக்கு தெரியல.
1: வெயிட் பண்ணி பாப்போம்.
0: ஆமா இது வரைக்கும் 5 பந்துகள்ல
1: 5 பால்ல 2 ரன்.
0: சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய 11 அதாவது அனௌன்ஸ் பண்ணிருந்த அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருந்த 11 தான் ஆன் போர்ட் பிளேயர்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் அதே மீறி உள்ள வந்து யாருக்காவது ஒரு செகண்ட் ஓவர்லயே தக்கன் போயிட்டு தண்ணி குடிச்சுட்டு வந்துடுறேன் இல்ல கையில கட்டு போட்டு வந்துடுறேன் மருந்து தடவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா
1: வீட்டுல தேங்க பத்து வயனர் சொன்னாங்க அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்கல்ல.
0: ஆனா கார்த்திக் சர்மா இருக்காரு கரெக்ட். அவர் வந்து இப்ப இருக்க 11 இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு பவுண்டரி போயிருக்கு ரொம்ப நேரமா ரன் வராம இருந்தது. சோ அப்டேட்டட் 11 அப்படின்னா இதுதான். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட், உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, ப்ரீவைஸ், ஜேமி ஓவர்டன், அகில் உசேன், நூர் அகமது, அன்ஷுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னித் சிங். சோ டெஃபினட்டா இதான் 11. பட் எனிவே இப்பதைக்கு சிவம் டுபே இல்ல அவ்வளவுதான். இந்த ஃபீல்டிங்ல வந்து கேட்ச் விடுறீங்க அதனால இப்பதைக்கு வேணாம்
1: நினைக்கிறேன்.
0: எவ்வளவு ரன்ஸ் நம்ம கூட விளையாட மூணு பேருமே மிஸ் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் கேட்ச் நீங்க சொன்னது போல மிஸ் ஆகாதுன்னு நம்புவோம். குரு பெருமாள் திருவண்ணாமலையில இருந்து 4th ஓவர்ல 3000 ரூபாய்க்காக விளையாட போறீங்க. நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் குரு பெருமாள்
5: 7 runs and Prabhakaran from Thiruvallur.
0: முகேஷ் சௌத்ரி ஏற்கனவே அவர் தான் செகண்ட் ஓவர் போட்டாரு. இப்ப மறுபடியும் 4th ஓவர் அவர் தான் போட வந்திருக்காரு.
6: 1 minute break. இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20 அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ். Books ka parpadalaning tendering la welcome to Punjab Associations Dr Vikram Agarwal Adarsh College of Arts and Science various mainstream courses matrum AI valued program under and also co-education Dr Vikram Agarwal Adarsh College of Arts and Science close to upcoming Butt Road Metro Station near St Thomas Mount admissions open call 7223431 subject to university of Madras affiliation.
7: புத்தாடைக்குள் புதையல் ஆம் கேச்சின் துரையன் கோவின் சமர் கிஃப்டா மலேசியா மற்றும் சொகுசுக்கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்.
6: தரத்தின் தாயகம் கேச்சின் துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
8: ஹலோ எஃப்எம்இல் சொல்லியடி
6: சொல்லியடி, இது கிரிக்கெட் சரவெடி சரவெடி.

0: खत्म निशंक का बाउंड्री स्टार बोला
1: हम बामा डीजे
0: பத்தும் நிசங்கா பொழந்துகிட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா எப்பயுமே இதோட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். போன வாட்டில 200 ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சு வச்சிருந்தாரு.
1: பட் இந்த வாட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இல்லையா?
2: நான் நிசங்கா 200 ஸ்ட்ரைக் ரேட்ல எல்லாம் போன மேட்ச் அடிச்சா மாதிரி அந்த மேட்ச் வின் பண்ணும் நீங்க ஆப்பனண்ட், அதனால 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சீங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குது? உங்க ஊருக்கும் நம்ம ஊருக்கும் என் பாலதான் இருக்குதுங்கிறாங்க. கிட்டதான் இருக்கிறோம். ஒரு ஊருக்காரங்க பார்த்து செய்யுங்க. பத்தும்
0: நீங்க பார்த்து செய்யணும்னா செஞ்சுட்டு
3: ஹைட்ட பார்த்தா கன்ஃபார்ம்.

0: SMJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
1: நான் வெகிரேத்து உட்டுண்டுமாம். இப்பயே நம்ம வந்து வாஸ்துலா இருக்கணும் மலோஷஸ்.
2: அம்மா, ஏன்னா உங்க இப்பயே செலிபிரேட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமா அடிப்பாங்க.
3: என்னைக்கு தான் அடிவாங்கள? ஒரு நாள் அவர் உன்னை அடிக்க மாட்டாருன்னா உனக்கே போரடிச்சு போகும்டா.
1: அப்படிலாம் கிடையாது. முகேஷ் சௌத்ரி நிறைய நல்லா போலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறார். இப்ப கூட பாருங்க, அப்பீல் பண்றாங்க. விக்கெட் கீப்பர் மட்டும் கேளுங்க கேளுங்க அப்படின்ட்டாருன்னா டக்குன்னு போயிட்டு எங்களுக்கு நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டோம், சின்ன
2: பையன் நீங்க மனுஷன் கூப்பிடுங்க
1: அப்படின்னு சொல்லலாம். ஏதோ நம்ம டீம் சரி அவங்க பெருசா அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு இந்த பசங்களுக்கு எல்லாம் இப்பவே வந்து ரிவ்யூ வேஸ்ட் பண்ண வேணாம் கேட்காம இருக்கு.
2: இப்ப கூட பெருசா ஒண்ணும் அடிக்கல. ஏன்னா
1: பெருசா அடிக்க முடியாது. பெருசா நம்ம கூட இங்க ஷோல இருக்காரு.
2: அவரு விடுங்க, ஸ்கோர் பெருசா அவங்களால அடிக்க முடியல.
1: அவர் விடலான்னு தான் நினைக்கிறேன். அவரு விட்டு போக மாட்டாரு.
2: அவர் அமிச்சிடலாம். விஆர்எஸ் குடுத்து வெயிட்டா ஒரு அமௌண்ட் தரும். விஆர்எஸ் வாங்கி போயிடுங்க அப்படின்னு சொன்னா
1: போயிருவாரு. அப்படியா? சரி, இப்போதைக்கு இந்த மூணு பேர் நம்ம கூட விளையாண்டாங்கல்ல.
2: ஆமா,
1: அன்பார்ச்சுனேட்லி மிஸ் பண்றாங்க. ஆல்ரெடி ஸ்கோர் பத்து வந்துருச்சு.
2: அஞ்சு பால்ல
1: ஆறு ஏழு எட்டு அனலைஸ் பண்ணி மூணு பேர் மிஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடுறாங்க. எவ்வளவு ரூபாய்
2: விளையாடுவாங்க? 4000
1: ரூபீஸ். விக்கெட் வந்ததுல வந்ததுல வந்ததுல தாஸ் விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட் முகேஷ் சௌத்ரி. வாஸ்து போடலாமான்னு தான் கேட்டேன்.
2: அதுக்கே
4: SMJ 10,000 granulated sugar oda nama CSK vachu appanunga.

0: முகேஷ் சௌத்ரி போட்ட விக்கெட் நமக்கு சூப்பரா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகமா இடிக்கும், இப்பதானே ஆரம்பம்.
1: பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும்.
0: 120 ஆல் அவுட் பண்ணிடுறோமா, சூப்பரா இருக்கும். சோ இந்த ஓவர்ல யாரும் ஜெயிக்கலங்கிறதுனால அடுத்த ஓவர்ல எவ்வளவு ரூபாய் இருக்கு?
2: 4000 ரூபாய்.
0: எத்தனாவது ஓவர்ல விளையாட போறாங்க?
2: 5வது ஓவர்.
0: சோ 4000 ரூபாய் ஆதித்யா தஞ்சாவூர்ல இருந்து உங்களுக்காக 4000 ரூபாய் காத்திருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோருங்க நெக்ஸ்ட் ஓவர்ல.
3: 9 ரன்ஸ்.
0: அண்ட் ஆதித்யா, நேற்று நடந்த மும்பை வெர்சஸ் லக்னோ போட்டியில லக்னோ அணிக்காக புதுசா களமிறங்கின பேட்டர் யாரு?
3: ஜாஷ்.
0: இங்கிலீஷ் ஜாஷ் ஃபர்ஸ்ட் நேம் தான் சொல்வீங்களோ? ஓகே ஃபைன், ஜாஷ் இங்கிலீஷ் என்பது ரைட் ஆன்சர். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் எவ்வளவு
3: சொன்னீங்க?
0: 9 and 5th over la 4000 rupees irukku. Puducherry la irundha Ramkumar, neenga analyze panna koodiya score next over la
4: 11 sir.
0: 11 runs. Erode la irundha Suresh, neenga analyze panna koodiya score
5: 7 runs.
0: 7 rangal. Makale, cricket sambandhapatta kelviku badhil sonna mattum dhaan solli deal vilada mudiyum. Chennai Super Kings official radio partner Hello FM la neenga kelutirukkiradhu solli adi with Suresh and
2: Aloysius.
6: சொல்லி அடி நேரடி ஒளிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: அடுத்து உள்ள பேட்டிங் பண்ணி தன்னுடைய விக்கெட்டை இழப்பதற்காக வந்திருக்கிறது
7: நிதிஷ் ராணா. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். மேட்சஸ் 125, ரன்ஸ் 3055, ஹை ஸ்கோர் 91, ஸ்ட்ரைக் ரேட் 138.11.
0: நமக்கும் புது போலர் என்ட்ரி கொடுக்கிறாரு. நமக்காக எப்ப வந்தாலும் நியூ பாலையும் விக்கெட், ஓல்ட் பாலையும் விக்கெட்.
7: Anshul Kamboj, right arm fast medium, matches 20, wickets 27, economy 8.79.
0: Kamboj vandu vittar and pudu battery pa strike la ena first ball la single KL eduthadnala.
2: Ama
8: நிதிஷ் வானா, வருஷ வருஷம் சொல்றேன் எங்ககிட்ட வானா, ஆனா நீ நல்லா போடல. எங்ககிட்ட இருந்து மட்டும் இல்ல, யார்கிட்டயும் அடிக்கிட்டு இல்ல. ஆனா போன மேட்ச்ல 17 பால் 33 நஷ்ட 10 ராணா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட ஒரு சீன் வேணாம், அப்புறம் போயிருவ காணா. என் சொந்த ஊரு கானா, என்ன பார்த்தா உனக்கு என்ன ஒரு துள்ளி தெரியற மானா.
2: பெருவரே, அடுத்து பேச வேண்டியது நானா?
0: வீணடிக்க கூடாது.
9: உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்களே டிசைன் பண்ணலாம். கேலக்ஸி மாவில் இருக்குல்ல, ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் www.galaxyhealth.com. கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
0: இப்ப கேல் இருக்காருல,
2: நம்மளையே அப்படி ஆக்கிட்டாரா கடைசியில?
0: கேல் இருக்காருல, கேல்
2: கேக்குறேன்.
0: 10 பால்ல 11 ரன் கிரியேட்டிவ் கொடுக்க மாட்டாரு, ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கிட்டே அடிச்சிருக்காரு. இப்ப பாரு, டாட் பாலா டாட் பாலா என்று.
2: அவரு நமக்காக விளையாடுறாரா இல்ல அவங்களுக்காக விளையாடுறாருன்னு தெரியல.
0: எனக்கு தெரிஞ்ச அவருக்காக விளையாடுறாரு. ஏன்னா அபிஷேக் சர்மா 442 டோர்னமெண்ட்ல இது வரைக்கும் ஆரஞ்சு கேப் வச்சிருந்தாரு. ஒரு தொகுதியில ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஒரு வெற்றி வாய்ப்பை ஒரு பெரிய வேட்பாளர் தவற விட்டுருக்காரு. இந்த புதிய வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு ஒரு ஓட்டுல. அப்போ யாராவது ஒருத்தர் குடும்பத்துல ஓட்டு போடாம மிஸ் பண்ணிருந்தாங்கனாலோ, அந்த ஊர்ல வேண்டப்பட்டவங்க மிஸ் பண்ணிருந்தாலும், இன்னைக்கு அந்த ஒரு ஓட்டு எவ்வளவு காஸ்ட்லியான ஓட்டுங்கிறது தெரிய வருதா? காஸ்ட்லினா மத்த விஷயத்துல இல்ல, அது வந்து ஒரு தோல்வியை தழுவுவதற்கு காரணமாகி விட்டது இல்லையா?
2: ஆமா, அந்த ஒரு ஓட்டுல என்ன ஆயிட போகுது அப்படின்னு இனிமேல் யாரும் சொல்லக்கூடாது.
0: அதே போல 2 ரன்ல 3 ரன்ல என்ன ஆயிட போகுதுன்னா, ஆரஞ்சு கேப் மிஸ் ஆயிடும். அபிஷேக் சர்மா கிட்ட 440 ரன் எடுத்து வச்சிருந்த அபிஷேக் சர்மா 2வது பிளாஸ்க்கு இப்ப போயிட்டாரு. காரணம் என்ன? கேஎல் ராகுல் 443 ரன் எடுத்து ஆரஞ்சு கேப் ஹோல்டரா பெறுகிறாரு.
2: ஓகே, சோ
0: நீ உடனே ஜேசன் ஹோல்டர் குஜராத் டீம் தானே என்கிட்ட கேட்க கூடாது. அவர் வேற.
2: இல்ல, புரியுது புரியுது, அண்டர்ஸ்டாண்ட்.
0: ஓய்,
10: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல் ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
0: It's a four! சா, கேஎல் ராகுல் மாதிரி விளையாட தெரியல நிதிஷ் ராணா, ஃபோர் எல்லாம் அடிக்கிறார். அவர் எப்படி ரன்ன பால்ல விளையாடிட்டு இருக்கிறாரு. சரி, இப்போதைக்கு ஸ்கோர் அஞ்சு பால்ல
2: ஏழு ரன்,
0: ஏழு ரன், ஏழு. இப்ப ஸ்கோர் ஏழு.
2: ஐயா போதும் ஐயா, அவர்கிட்ட இருந்து தப்பிச்சா கூட உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது.
0: ஸ்டுடியோக்குள்ள இருக்கிறது நாலு, நாலு மணி வாழ்வாங்கல்ல ஷார்ட்டா உண்ண நாலு.
2: என்னை
0: தவறு இழைக்க முயற்சித்தீர்கள்.
2: தவறு
0: இழைக்க மாட்டேன். ஈரோடு சுரேஷ் 4000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆமா, சித்திரகுத்தனுடைய தவறினால் அது 5000 அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கும். நல்ல வேலை, எமதர்மன் நான் அதை நிறுத்திவிட்டேன். சரி, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல சுரேஷ். நான் சுரேஷ் தான். அவரு
2: பயந்துட்டாங்க.
0: 8. ஓகே, 1000 ரூபாய்க்காக விளையாட போறீங்க. மறுபடியும் வாழ்த்துக்கள். நம்ம கூட விளையாடக்கூடிய இன்னும் இருவர் யாரு? ராஜேஷ் ராஜபெருமாள். அதாவது இருவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுங்க. என்ன ரெண்டு பேர் யார் விளையாட போறீங்க? சென்னையில இருந்து ராஜபெருமாள் இருக்காரு.
2: வணக்கம் ராஜபெருமாள்.
11: வணக்கம் சார், குட் ஈவினிங்.
2: வெரி குட் ஈவினிங். யாராவது ஒருல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோருங்க.
11: 11 சார்.
0: 11. கிரியேட்டிவிட்டி. ஓகே, சரி, நான் கேள்வி அந்த மாதிரி கேட்டுருவேன். வேணாம்ல, நாளைக்கு நடக்க போற போட்டியில எந்த ரெண்டு அணிகள் விளையாட போறாங்க? நம்ம கேப்டன் ருத்ராஜ் அந்த கேட்ச புடிச்சாரு ஸ்கையர. நமக்கு இன்னொரு விக்கெட் ஏற்கனவே நான் சொன்னேன்.
1: பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும்.

0: யாரு?
1: வாவ் வாவ் வாவ், லுக் அட் அவர் கேப்டன். என்ன மாதிரியான ஒரு ஸ்டைல் கேப்டன் கிட்ட இருந்து அந்த பறக்கும் முத்தம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ்காக. சோ தல டிவில பாப்பாரு நம்ம கேப்டன், நம்ம தளபதி
0: தல தோனி.
1: ஆமா,
0: அப்ப தளபதி
1: நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் எப்படி அந்த பால பிரமாதமா கேட்ச் பண்ணி நம்ம டீமுக்காக ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரோ, அந்த பால பிரமாதமா கேட்ச் பிடிச்சாரோ நம்ம கேப்டன். அதே மாதிரி சிக்காகோ போகக்கூடிய ஃபிளைட்டை மக்களை நீங்களும் பிடிக்கலாம் எத்திஹாட் ஏர்வேஸ்ல. எவ்வளவு சந்தோஷமா பிளையிங் கிஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஜாலியா ஓடி வந்துடுற நீங்களும் பிளையிங் கிஸ்லாம் கொடுத்துட்டு சிக்காகோ போலாம். சிக்காகோ போறதுக்கு எத்திஹாட் ஏர்வேஸ்ல தினமும் ரெண்டு பிளைட் இருக்கு. அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஷார்லெட்டுக்கு நீங்க டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு நம்ம எத்திஹாட் ஏர்வேஸ்ல பிளைட் இருக்கு. இவ்வளவு ஏங்க, ஷார்லெட்டுக்கு போகக்கூடிய ஒரே கல்ஃப் கேரியர் எத்திஹாட் மட்டும்தான். ரெண்டாவது விக்கெட்டை இழந்து விட்டார்கள் டெல்லி. அடுத்து கருண் நாயரை பேட்டிங் செய்ய உள்ள அழைத்து வந்திருக்கிறார்கள் கே எல் ராகுல். கருண் நாயர் எல்லாம் கர்நாடகா பிளேயர்ஸ்.
2: கருண் நாயர் ரைட் ஹேண்ட் பேட்டர், மேட்சஸ் 85, ரன்ஸ் 1699, ஹை ஸ்கோர் 89, ஸ்ட்ரைக் ரேட் 131.6.
1: பெரிய ஒரு பாக்குறது பத்தியா, என்னடா டெல்லி விளையாடுறாங்க கர்நாடகான்னு சொல்றானேன்னு. அதாவது ரஞ்சியில விளையாடும் போது ஸ்டேட் டீம் அப்படி விளையாடுவாங்க, இந்த மாதிரி ஆக்ஷன்ல எடுக்கும்போது யார் வேணா எடுத்துக்கலாம். சோ டெல்லிக்காக விளையாடக்கூடிய அடுத்த பிளேயர் கருண் நாயர்.
2: 1 minute break. Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
3: Muirchikali Lamar, Purichikali Narakad. Chennai. Get ready for a revolution.

0: இதே டெல்லி டீம் இந்த சீசன்ல 100 ரன் எடுக்காம ஆல் அவுட் ஆனாங்க. ஐ திங்க் 70 ஆட் ரன்ஸ்க்கு ஒரு மேட்ச் ஆல் அவுட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அதே சம்பவத்தை இன்னைக்கு பண்ணுவோமா?
0: ஏன்னா 37க்கு 2 வாய்ப்பு இருக்குது. டப் டப்னு விக்கெட் எடுக்கணும், பட்டு பட்டுன்னு விக்கெட் தூக்குனாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து திரும்பி அன்ஷுல் கம்போஜ் தான் போலிங் போட வருவார்னு நினைக்கிறேன். அவரும் வந்து ஒரு மிரட்டலான ஓவரை திருப்பியும் போட்டார்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பெருசா ரன் கொடுக்கல நினைக்க. போன ஓவர் அன்ஷுல் கம்போஜ் தான் வீசினார்
1: நினைக்கிறேன். கொடுத்துருக்காரு.
0: சோ 7-7
1: ஒரு ரன் போட்டிருக்காரு.
0: அண்ட் அகைன் டாட்டுங்கிறதுனால ஒரே ரன் தான் நம்ம கூட விளையாட. மூணு பேர்ல யாருமே ஒரு ரன் அனலைஸ் பண்ணல. 8-7-11 அனலைஸ் பண்ணாங்க, மூணு பேரும் மிஸ் பண்றாங்க. 2-1 சொன்னாரு பெருமாள், ஆனா 1-1 தான் வந்தது, அதனால மிஸ் பண்ணிட்டாரு. காந்தி ராணிப்பேட்ல இருந்து, வணக்கம் காந்தி.
2: சொல்லுங்க சார்.
0: நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோருங்க, நெக்ஸ்ட் பவர் பிளே முடிஞ்சிச்சு, 6 ஓவர் முடிஞ்சிச்சு, அடுத்து 2000 ரூபாய்க்காக விளையாட போறீங்க. 7th ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
2: 6 சார்.
0: 6 ரன்னா?
2: ஆமா சார்.
0: ஓகே. அண்ட் நம்ம கூட விளையாடுவதற்காக சென்னையில இருந்து புருஷோத்தமன்,
1: வணக்கம் புருஷோத்தமன்.
3: வணக்கம் சார்.
1: 7th ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோருங்க
3: 8 ரன் சார்.
1: 8.
0: ஓகே புருஷோத்தமன், என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த சீசன்ல இது வரைக்கும் ஹைதராபாத் அணி ஆல் அவுட் செய்த ஒரு டீம்னா எந்த டீம் அது?
3: KKR.
0: அண்ட் அடுத்து நம்ம கூட திருச்சியில இருந்து ஷர்மிளா பர்வீன், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் ஷர்மிளா பர்வீன்?
4: 4 சார்.
0: 4 ரன்கள். ஓகே, பெஸ்ட் விஷஸ். அண்ட் மக்களே, 6 ஓவர் முடிவுல டெல்லி அணி
1: 37-2
0: பவர் பிளேல.
1: ஆமா,
0: அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல தான மேட்ச் நடக்குது. இந்த பிச்சில், இந்த சீசன்ல இந்த மேட்ச் தான் முதல் மேட்ச் இந்த பிச்சில.
1: ஓகே,
0: இந்த ஸ்டேடியம்ல விளையாடப்பட்ட லாஸ்ட் 8 மேட்சஸ்ல 7 மேட்சஸ்ல வந்து டாஸ் வின் பண்ண டீம் வந்து சேசிங் சூஸ் பண்ணிருக்காங்க.
1: ஓகே,
0: இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் அதிகமா வின் பண்ணிருந்தாங்க. ஆனா டெல்லிக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடின கடைசி 5 மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் 3 தடவை வின் பண்ணிருக்கிறோம்.
1: ஓகே,
0: பட் இந்த வாட்டி இன்னொரு ஸ்டாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த வாட்டி வெளியில போய் விளையாண்ட மேட்ச் 3. இது வரைக்கும் 8 மேட்ச் ஆடிருக்கோமா, 7 மேட்ச் ஆடிருக்கோமா,
1: இது வரைக்கும் நம்ம
0: 9 மேட்ச் ஆடிருக்கோம். அதுல வந்து 3 மேட்ச் தான் வெளியே போய் ஆடிருக்கோம் நினைக்கிறேன். இல்லையே, அப்ப கூட 6 மேட்ச் அங்க விளையாடிருக்கோம். ஏன்னா வெளில போய் ஆன மேட்ச்ல 1 தான் ஜெயிச்சிருக்கோம்.
1: சோ மிச்ச எல்லாமே நம்ம ஹோம் கிரவுண்ட்.
0: ஆமா, சோ அதனால நம்மளும் கொஞ்சம் பார்த்து சிறப்பா விளையாடினா நல்லா இருக்கும். ஹோம் கிரவுண்ட்ல டெல்லி விளையாடின லாஸ்ட் 3 மேட்ச்லயும் டெல்லி வந்து வின் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களோட புவர் ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் வேற காரணம்.
1: நீதான் மக்குன்னு என்னெல்லாம் சொல்லி இருக்காங்க அந்த மாதிரி டெல்லி. Oh my God.
0: உனக்கு தெரியாதுல இதெல்லாம், உன்னால யாரும் சொல்லிருக்கவே மாட்டாங்கல்ல. ஏன்னா நான் கிளாஸ் வந்து வெளியில நிக்க வச்சேன்.
1: ஏன்னா நான் குட் பாயா இருப்பேன் எப்பயுமே, அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பேன்.
0: ஓகே, எப்படி இந்த கர்ச்சீஃப் பின் பண்ணி ஷர்ட்ல வச்சிருப்பாங்க?
1: எங்க அப்பா தான் இந்த கர்ச்சீஃப் போட சொன்னாரு அப்படி எல்லாம் சொல்லுவேன்.
0: ஓகே, இந்த சீசன்ல இது வரைக்கும் 16 கேச்சஸ் மிஸ் பண்ணிருக்காங்க டெல்லி.
1: யாராவது க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா கை தூக்கி ஆன்சர் பண்ணுவேன்.
0: கை தூக்கி ஆன்சர் பண்றேன்.
1: ஆமா,
0: கொட்டாவி விடுவியா?
1: கையில யாராவது கொட்டாவி விடுவாங்களா?
0: நீ அதெல்லாம் செஞ்சாலும் செய்வேன். இவ்வளவு போய் சொல்ற, அதையும் சொல்ல
1: மாட்டேன். ஏ நானு கையில எல்லாம் கொட்டை விடுறது.
0: நான் ஏழுன்னு சொல்லவே இல்லை.
1: ஏதே இல்லப்பா, AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
0: அதான் உங்களுக்கு தெரியாது, வாய்ப்பு ஒழுங்கா படிக்கல. ஏ
1: நினைச்சேன் அந்த அளவுக்குலாம் தெரியாது. மகளே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அவர் வந்து பள்ளிக்கூடத்து வாதியார் இல்ல, குஸ்தி வாதியார். எழுத படிக்க தெரியாத ஒரு குஸ்தி வாதியார் அவர்.
0: கருண் நாயரா.
5: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi.
6: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar. Print partner Dinat Tandi.
5: SNJ 10,000 Granulated Sugar. Semma taste, semma life.
7: எங்க பாரு Galaxy Galaxy-ன்னு கேக்குது.
8: தெரியாதா உனக்கு, நம்ம TVS Group ஓட தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஜாம்பவான் ஜெகநாதன் சாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
7: அப்ப சூப்பர் சர்வீஸ்
8: சொல்லு. Galaxy Health Insurance, என்றென்றும் உங்கள் சேவையில்.
0: நாலு பந்துகள் இந்த ஓவரில் வீசப்பட்டிருக்கு. இது வரைக்கும் மூணு ரன்கள் வந்திருக்கு. நம்ம கூட விளையாடுறவங்க 8, 6, 4 வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், 4 ரன் அனலைஸ் பண்ணியிருக்கிறது ஷர்மிளா பர்வீன், 8 ரன் அனலைஸ் பண்ணியிருக்கிறது புருஷோத்தமன், அண்ட் 6 ரன் அனலைஸ் பண்ணியிருக்கிறது ராணிப்பேட்லேருந்து காந்தி.
1: பட் 4 ரன் வந்துருச்சு இப்போ 5 பாலில்.
0: ஆமாம், மிஸ்டர் காந்தி, ராணிப்பேட் காந்தி. மிஸ்டர் காந்தி லைனில் இருக்கீங்களா? ராணிப்பேட் காந்தி,
1: காந்தி
2: இருக்க மேடம்.
0: இல்லை மேடம் பேசல, சார் பேசுகிறேன். வாழ்த்துக்கள்
2: புருஷோத்தமன்.
0: உங்க பேர்ல ஒரு பிளேயர் இருக்காரு தமிழ்நாட்டினுடைய எமர்ஜிங் ஃபாஸ்ட் பவுலர், தெரியுமா? உங்க ஊர்ல இருந்தா வந்திருக்காரு எஸ்.கி. முத்து. நீங்க அவர் இல்லையா? சரி ஓகே பரவாயில்ல. நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
2: 9 ரன்
0: டக்கு. நான் தான் அவர் அப்படின்றாலும். ரகு பாண்டியில இருந்து, புதுச்சேரியில இருந்து. வணக்கங்க ரகு. நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோருங்க நெக்ஸ்ட் ஓவர்ல
2: 7 ரன்.
0: சண்டே நடந்த ஹைதராபாத் வெர்சஸ் கொல்கத்தா போட்டியில மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வாங்கின வீரர் யாரு?
2: நம்ம சென்னை பிளேயர் வருண் சக்ரவர்த்தி
0: சார். சூப்பர். சொந்த ஊர் தெரியுமா தமிழ்நாட்டுல அவருக்கு எதுன்னு?
2: நம்ம சென்னை தான் சார்.
0: தஞ்சாவூர் நேட்டிவ். நேட்டிவ் ஆனா அவர் எல்லா ஊரும் தான், தமிழ்நாட்டு பிளேயர் அவ்வளவுதான்.
6: கொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் திருச்சி, திருநெல்வேலி, காஞ்சிபுரம், தூத்துக்குடி, வாரணாசி மட்டும் கிடையாது, இந்த சைடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, சென்னை உட்பட, கோயம்புத்தூர் உட்பட, வேலூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, ஈரோடு, சேலம், புதுச்சேரி, ஆம்பூர், வாணியம்பாடி எல்லாமே சொல்லிட்டோம்பா. தமிழகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் எங்க கூட விளையாட முடியும். சொல்லி அடியில் நீங்கள் விளையாடணும்னா கால் பண்ண வேண்டிய நம்பர்
1: 0444-66-9999.
0: ஓ மை காட், ஃபீல்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். 100 அகமது போலிங் போடுன்னு இருக்கிறாரு நம்ம டீமுக்காக. பட் ஆல்ரெடி ஒரு பவுண்டரி 2nd பால்ல போயிட்டு இருக்கிறேன்.
6: Noor Ahmed, left arm wrist spin, matches 46, wickets 57, economy 8.16.
0: கருண் நாயர் ஸ்பின் நல்லா விளையாடுவாரு, அதனால பவுண்டரி அடிச்சிருக்காரு 100 அகமத் போலிங்ல.
4: 100 நீ விளையாடுனா எங்களுக்கு அடிக்கவே மாட்டேங்குது போரு. 4 ஓவர் நச்சுன்னு போடுறமா. போன மேட்ச்ல 2 விக்கெட் 26 ரன் கொடுத்த, அந்த 24 ஏமாமா தாண்ட. பிலோ 6ல இரு, இந்த வாட்டி 20 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்து கொடுமாமா. பிளீஸ் டூ த நீட்ஃபுல்.
0: டைம் ஆகுது ஊருக்கு போலான்றாரு ருத்ராஜ் கேக்வாட்.
1: இல்ல இல்ல டைம் ஆகுது, எனக்கு தான் பெனால்டி போடுவாங்க, சீக்கிரமா போலிங்க போடு அப்படின்றாரு.
0: எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரிங்க்ஸ் பிரேக் வந்துடும், அப்ப பாத்துக்கலாம். தண்ணி குடிக்கிறதெல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னு யாரோ பிளேயரை சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
5: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life. Galaxy Health Insurance presents Hello FM Solliadi.
6: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Print partner Dinathandi.
0: சோ அப்படியே கிண்டி கிண்டி ரன் எடுக்கறாங்கப்பா.
1: வேற வழி, அப்புறம் 6 4 லாம் ட்ரை பண்ணாங்கன்னா விகெட் போய்டும்.
0: சரி,
1: அதனால வரதும் வரட்டும், சிங்கிளாவது வரட்டும்னு அடிச்சிட்டு இருக்காங்க.

0: அவங்க கிண்டி கிண்டி நன்னடுக்கிற ஐடியா இருந்தாலும் நம்ம டங்கு டங்கு விக்கெட் தூக்கணும். சொல்லி முடிகிற இன்னொரு விக்கெட் சென்னை சூப்பர் கிங்ஸ்.
1: That's a wicket.
0: And அந்த விக்கெட்டை நமக்காக எடுத்து கொடுத்த ஒரு 100. மறுபடியும் பிரகாஷ் மதுரையில இருந்து இப்போ வணக்கம் பிரகாஷ். மறுபடியும் ரகு விளையாடுறாரு, அவர் கூட சேர்ந்து நீங்க விளையாடுறீங்க.
2: 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and 8 runs and
0: ஏழு ஓவர் முடிவு,
2: எட்டு ஓவர் முடிவுல 52 for 3,
0: 52 ரன்கள், 3 விக்கெட் இழப்பிற்கு டெல்லி.
3: 2 மினிட்ஸ் பிரேக்.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
3: புக்ஸ் காப்பாற்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ அடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
5: புத்தாடைக்குள் புதையல். ஆம், கே சின்னதுரையன் கோவின் சமர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம், மிதக்கலாம்.
3: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
6: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான். சக்க வைக்கும் பலகாரம்.
3: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயூர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.

0: செம்மையா பெர்ஃபார்ம் பண்றோம், ஏதாவது ஒன்னு நடக்கணுமே நினைச்சேன். மழை வருது மிஸ்டர் அலோசியஸ், வாஸ்து இன்னைக்கு மழைக்கு தான் போடணும்.
1: Gurjapneet Singh, left arm fast medium, matches 5, wickets 3, economy 9.81.
0: ஏற்கனவே அது வந்து ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ரேடியோல கூட, சொல்லி முன்னாடி பேசுவாங்க தெரியுமா, மழை வருமா வராதா.
2: ஆமா, வெதர் அப்டேட்.
0: அந்த அக்கா சொன்னாங்க,
1: அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், மேட்சஸ் 171, ரன்ஸ் 1947, ஹை ஸ்கோர் 66, ஸ்ட்ரைக் ரேட் 133.26.
0: 52-38 ஓவர்ஸ் முடிவில் டெல்லி. அதனால நம்ம கொஞ்சம் தைரியமாவே இருக்கலாம் நினைச்சா மழை வந்து கொஞ்சம் பயமுத்துதா லோஷியஸ்.
2: ஐயோ, நான் கொடை கூட எடுத்துன்னு வரலையே.
0: கவலைப்படாத, ரெயின் கோட் வச்சிருக்கேன் ரெண்டு, உனக்கு கொடுக்குறேன் எனக்கு
2: ஒண்ணு. சூப்பர் ஜி, போட்டு நீ ஷோ பண்றோம்.
0: ஆமா, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஹலோ எஃப்எம் நேயர்கள், சொல்லி அடியில் இவனுக்கு என்ன பேசுறானுங்கன்னு யோசிக்கலாம். நாங்க மேட்சுக்குள்ளேயே போயிருவோம், அதனால மழை தான் நாங்களும் நினைஞ்சிருவோம்ல.
2: ஆமா, சோ அதனால இந்த பிளேஸோட பிளேஸாவே மாறி நாங்க சம்டைம்ஸ் த்ரோலாம் தடிப்போம்.
3: வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற, மழை வருது என்ன நீ மூட் அவுட் பண்ற.
0: காத்தடிக்குது,
2: ஜூஜு இடி இடிக்குது, சில்லுன்னு காத்தடிக்குது.
0: ஃபீல் பண்றீங்களா?
2: இல்ல இல்ல, என்ஜாய் பண்ற வெதர்.
0: இந்த சத்தாளவுக்குலாம் கொண்டு மழை கொட்டி சீக்கல, இப்பதான் சில்லுன்னு காத்து வருது. இனி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெரிய
2: சூறாவளி எல்லாம்
0: வராத அளவு.
2: நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய பேட்டிங்க சொன்னேன்.

0: குர்ஜப்னித் சிங் இதுவரைக்கும் 3 ஒன்றுகளை கொடுத்திருக்கிறார்.
1: அதாவது சிங்கிள் சிங்கிளா போய் நிறுது.
0: ஆமா, 3 ரன்னு
2: மாதிரி உள்ளவங்களாலதான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது.
0: 55 ரன்னு 3 விக்கெட் தூக்கிருக்காங்க நம்ம சென்னை. டெல்லிக்கு 55 ரன் கொடுத்த, சோ 8.3 ஓவர்ஸ், 55 for 3, நாட் எ கிரேட் ஸ்கோர். கொடையெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க கிரவுண்ட்ல.
1: யாரா பின்ன மழை பெஞ்சுன்னா தானே பண்ணுவாங்க.

0: நான் செய்ய வேண்டியதா
1: இருக்கு. This is Ruthraj Gaikwad. You are listening to Soliyadi.
0: டக்குனு குரல மாத்தி பாட வேண்டியதா இருக்கு.
1: On Hello FM. Summa Soliyadi.
2: Summa Soliyadi.
3: சுரேஷ், எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வாட்டி கப்பு கன்ஃபார்மா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தான். ஏன்னா இது மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி சியர் பண்றாங்கன்னு கேளுங்களேன், நீங்களும் புரிஞ்சுப்பீங்க.
4: நான் மதி பேசுறேன். கடல்ல இருக்க முத்து ஃபார்முக்கு வந்துட்டாரு. சிஎஸ்கே கேப்டன் ருத்து. ப்ளே ஆஃப் போறோம், கப் ஜெயிக்கிறோம். கம் ஆன் சென்னை.
5: Cheering moments of CSK fans brought to you by
6: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
0: நம்மளுடைய கவி புலமையை வந்து வாஸ்துவா இறக்கணும்ல.
3: ஆமா,
0: தூரல காணும்பா.
3: அவ்வளவுதான்,
0: தூரல்
3: நின்னு ஓடிருச்சு மழை.
0: ஆமா, தூரல் நின்னு போச்சு. கே பாக்யராஜ் படம் தானே
3: அது? ஆமா ஆமா.
0: ஏ தெரியாது, எங்க தாத்தா கோலம் எல்லாம் பேசுவ?
3: இல்ல இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன்.
0: நினைக்கிறேன்
7: கோயம்புத்தூர்ல இருந்து கணேசன் வணக்கம். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் கணேசன்
0: 7 runs. 7 runs. 100 முகமது போலிங் போடுவாரு. 9 ஓவர் முடிவில் 57 ரன்கள், 3 விக்கெட் இழப்பிற்கு டெல்லி. இந்த ஓவர்ல 2 விக்கெட் கிடைச்சா நல்லா இருக்கும்.
6: Galaxy Health Insurance presents Hello FM Soliyadi.
5: Presented by Galaxy Health Insurance. On Air Partner Etihad. Cheering Partner SNJ 10,000 Granulated Sugar. Print Partner Dinathandi.
6: SNJ 10,000 Granulated Sugar. Semma taste, semma life.
8: Start the music.
9: நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா.
0: கேக்குறோம்
9: பா பா.
0: பிடிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாருன்னு
3: நினைக்கிறேன்.
0: பவுண்டரியா?
3: ஆமா.
0: என்னது ரொம்ப நேரம் கழிச்சு பவுண்டரி? லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாலே இது ஒரு பிரச்சனை. பட் இந்த பால் டெஃபினட்டா ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ப்பா. கார்த்திக் சர்மா விட்டது.
3: கார்த்திக் சர்மா மாதிரி தெரியலையே.
0: ஓகே, அடுத்த பந்து, அடுத்த பந்து, அடுத்த பந்து. விக்கெட், 2 விக்கெட் கேட்டேன், ஒண்ணுதான் கிடைக்குது போலயே. வாட் எ சட்னஸ். நிதிஷ் தான் அந்த லெஃப்டி எல்லாம் இருந்தாலே பிரச்சனை. தூக்கிட்டாங்கல.
10: தட்ஸ் எ விக்கெட். விக்கெட்.
0: நம்ம நரிமாவை கூப்பிட்டு ஊள ஊட வச்சாலே விக்கெட் நமக்கு கிடைக்கும்.

0: நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. பா பா பா.
1: நூறு அகமத் போட்ட போலிங்ல பிரமாதமான ஒரு கேட்ச். உண்மையிலேயே ஈஸி கேட்ச் கிடையாது. கார்த்திக் சர்மா சூப்பர் அந்த கேட்ச பிடிச்சாரு. உண்மையிலேயே பவுண்டரி ரோப்கிட்ட இருந்து ஓடி வந்து அந்த பாலை அழகா லாவகமா கேட்ச் பிடிச்சாரு. எப்படி கார்த்திக் சர்மா அந்த பாலை கேட்ச் பண்ணி விக்கெட்டை எடுத்தாரோ, கேட்சை பிடிச்சாரோ, அதே மாதிரி சிக்காகோ போகிற ஃப்ளைட்டை நீங்களும் பிடிக்கலாம் எத்திஹாட் ஏர்வேஸில். சிக்காகோ போகிறதுக்கு எத்திஹாட் ஏர்வேஸில் தினமும் ரெண்டு ஃப்ளைட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் இருக்கக்கூடிய ஷார்லெட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கும் நம்ம எத்திஹாட் ஏர்வேஸில் ஃப்ளைட் இருக்குது. ஷார்லெட்டுக்கு போகக்கூடிய ஒரே கல்ஃப் கேரியர் எத்திஹாட் மட்டும்தான். ஹலோ எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. இந்த ஊரில் இது வரைக்கும்
2: மூணு பால்ல நாலு ரன் ஒரு விக்கெட்.
1: பிரமாதம் விக்கெட்டை வேறு
3: கொண்டாட்டம். SNG 10,000 granulated sugar oda nam CSK vachya panunga. 1 minute break.
4: புத்தாடைக்குள் புதையல். ஆம், கே சின்னதுரையன் கோவின் சமர் கிஃப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்.
5: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
6: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
7: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.

0: போன பால்ல, அது விக்கெட்டுக்கு போன பால்ல, விக்கெட் போன பால்ல இல்ல, விக்கெட் எடுப்பதற்கு முன்னாடி பால்ல பவுண்டரி போகும்போது 100 சம டென்ஷன் உருவில் பட்டு நினைக்கிறேன் அந்த பால் பவுண்டரி விட்டது. ஆனா அடுத்து கார்த்திக் சர்மா வந்து டீப் ஃபைன் லெக்ல இருந்து அப்படியே ஸ்கொயர் லெக் வரைக்கும் ஓடி வந்து அந்த கேட்ச பிடிச்சாரு லெப்டிக்கு, அதனால ஒரு விக்கெட் விழுந்தது. அண்ட் அடுத்து டாட்டா, எஸ் டாட்டே, லாஸ்ட் பால் டாட்டே.
1: Tristan Stubbs, right hand batter, matches 41, runs 924, high score 71 not out, strike rate 156.88.
0: இதோ லைன் ரன்கள் எடுக்கப்பட்டது, நம்ம கூட விளையாண்டவங்க 8 7 10 அனலைஸ் பண்ணாங்க, மூணு பேர் மிஸ் பண்ணிட்டாங்க, தொடர்ந்து விளையாண்ட ரகு மிஸ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஓவர்ல யார் வராங்க? பாலகுமார் தஞ்சாவூர்ல இருந்து. வணக்கம் பாலகுமார், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல
2: 7
0: 7 ரன்கள் தஞ்சாவூர் பாலகுமார் அனலைஸ் பண்றாரு. எவ்வளவு ரூபாய் இருக்கா லோஷியஸ்?
3: 2000 ரூபீஸ்.
0: அண்ட் 12th ஓவர்ல கரெக்டா?
3: 11th ஓவர்ல.
0: 11th ஓவர்.
3: 11th ஓவர்.
0: ஓகே, 11th ஓவர்ல நம்ம கூட விளையாடுவதற்காக லோகநாதன் மதுரையில இருந்து. வணக்கம், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
2: 6.
0: டெல்லி டீம் 6 ரன் 11th ஓவர்ல.
2: ஆமா ஆமா.
0: ஓகேங்க, இன்னும் ஒருத்தர் நீலகண்டன் புதுக்கோட்டையில இருந்து, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நீலகண்டன்
2: 7.
0: ஓகே, வெள்ளிக்கிழமை நடந்த டெல்லி வெர்சஸ் ராஜஸ்தான் போட்டியில அதிக ரன் அடிச்ச ராஜஸ்தான் பேட்டர் யாரு?
3: எனக்கு
0: ஜலதோஷம்
4: வந்தா ஆவி கூட புடிக்க தெரியாது, அந்த புடிக்கிற அளவுக்கு வீக்கா இருந்திருக்கேன்.
0: இல்லப்பா, புடியில விட்டாருப்பா, கேட்ச்
3: விட்டாரு, விட்டுட்டாரு,
0: தெரியுது. சரி, இப்ப குடுக்கிற கேட்சையாவது புடிங்கன்னா சிக்ஸ் போயிடுச்சோ.
3: ஆமா, தாண்டி போயிருச்சு.
0: கேட்சஸ் வின் மேட்சஸ் எல்லா கேமராவையும் ஒரு பக்கம் திருப்புங்கன்னு பாவம். இதுக்கப்புறம் 100 முகத்தை தான் காட்டுவாங்க. ஒரு நிமிஷம், அதுக்காக 100 பேர் ஆடியன்ஸ் முகத்தை காட்டுவாங்கன்னு
3: நினைக்காதீங்க. இல்ல இல்ல,
0: ஃபீல்டர் 100.

0: ஆனா குர்ஜப் நீ எவ்வளவு பாவம் தெரியுமா? ஏன்னா நானே கஷ்டப்பட்டு டீம்ல 11ல இடம் பிடிக்க வரேன், நீங்க என்னடா என் கேட்ச விட்டுனே இருக்கீங்களேன்னு.
1: நீங்க விட்டீங்கன்னா நான் எப்படி அடுத்த வாட்டி திருப்பி என்ன சேப்பாங்க?
0: ஆமா, பட் இருந்தாலும் குர்ஜப் நீ டெஃபினட்டா ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. 10.3 ஓவர்ஸ்ல 68 for 4 டெல்லியினுடைய ஸ்கோர். இந்த ஓவர்ல இருக்கு 3 பந்துகள்ல

0: த்ரோ அடிக்கும் போது ஃபீல்டர் முகத்துல பட்டிருக்கோம், ஆனா கூலா போய் ஹேண்டில் பண்ணிட்டாரு நம்ம கேப்டன்
1: ருத்ராஜ். தட்டி குத்தாரு, பரவாயில்லப்பா நல்லா இருந்தேன், சார் எஸ்கேப் ஆயிட்டா அத்தாடி கரெக்டா த்ரோ அடிக்கிறேன்னு
0: யோசிச்சு பாத்துருப்பாரு. சும்மா எங்களுக்கே அடி பண்ணிட்டு இருக்கு.
2: Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi.
3: Presented by Galaxy Health Insurance, on air partner Etihad, cheering partner SNJ 10000 granulated sugar, print partner Dinathandi.
0: ஐந்து பந்துகள் வீசப்பட்ட நிலையில 7 ரன் வந்திருக்கு. லோகநாதன் நம்ம கூட விளையாட ஒரு மிஸ் பண்ணிட்டாரு.
2: SNJ 10000 granulated sugar, semma taste semma life.
0: லாஸ்ட் பால் டாட் பால் ஆச்சுன்னா 2000 ருபீஸ்க்கு விளையாடுறாங்கல்ல, ரெண்டு பேர் 7 ரன் அனலைஸ் பண்ணிருக்காங்க. சோ பாலகுமார் அண்ட் அதே போல நீலகண்டன், புதுக்கோட்டை நீலகண்டன், தஞ்சாவூர் பாலகுமார், ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆளுக்கு 1000 ரூபாய் ஜெயிப்பீங்க, ஏன்னா ரெண்டு பேருமே 7 ரன் அனலைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கடைசி பந்து கேட்சா மாறுவான், எஸ் தட்ஸ் தி விக்கெட், விக்கெட் விக்கெட் நம்பர் 5, அண்ட் குர்ஜப் நீத் எடுத்துருக்காரு இந்த விக்கெட்டை.
4: This is Gurjabneet Singh, you're listening to Solliyadi with Suresh and Aloysius on Hello FM. Gurjabneet Singh, Kuri Vachcha, Wicket Veno.
0: Yes, Gurjabneet Vachcha, Kuri, Namakkana, Wicket Amari Iridhe. And the catch up to Akhil Hussain. எப்படி அகில் ஹுசேன் பல பார்டர்ஸ் தாண்டி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்ல விளையாடுறதுக்காக வந்திருக்காரோ, இவர மாதிரியே நீங்களும் நிறைய பார்டர்ஸ் தாண்டி நிறைய கண்ட்ரீஸ் ஃபாரின் சிட்டிஸ்க்கு டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே எத்திஹாட் ஏர்வேஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 90+ டெஸ்டினேஷன்ஸ் அண்ட் மக்களே 20+ யூரோப்பியன் சிட்டிஸ், நார்த் அமெரிக்காவில் மட்டும் 7 சிட்டிஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் எத்திஹாட் ஏர்வேஸில். அகில் ஹுசேன் லாவகமாக பிடித்த கேட்சு, அக்ஷர் பட்டோலினுடைய விக்கெட்டும் போச்சு, அண்ட் நம்ம கூட விளையாடுற ரெண்டு பேர் ஆளுக்கு 1000 ருபீஸ் 1000 ருபீஸ் வின் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாலகுமார் அண்ட் நீலகண்டன், வாழ்த்துக்கள். எஸ் பாலகுமார் தஞ்சாவூர்ல இருந்து மறுபடியும் 1000 ருபீஸ் விளையாட போறீங்க. பாலகுமார் நீங்க நெக்ஸ்ட் ஓவர்ல அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
5: 6
0: ரன்னா?
5: ஆமா.
0: ஓகே, அண்ட் நீலகண்டன் நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல 9 ரன்னா? ஓகே, இன்னும் ஒருத்தர் நம்ம கூட விளையாட முடியும் ஹலோ எஃப்எம்ல, அபிராமி சேலத்துல இருந்து. வணக்கம் அபிராமி.
6: வணக்கம்.
0: சண்டே நடந்த பஞ்சாப் வெர்சஸ் குஜராத் போட்டியில அதிக விக்கெட் எடுத்த குஜராத் போலர் யார்?
6: ஜேசன் ஹோல்டர்.
0: தட்ஸ் ஆர் ரைட் ஆன்சர். 4 விக்கெட் எடுத்தார், 24 ரன் கொடுத்து. நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் அபிராமி நெக்ஸ்ட் ஓவர்ல 1000 ரூபீஸ் விளையாட போறீங்க.
6: 8.
0: ஓகே, 11 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும்.
1: 69 for 5 டெல்லி.
0: ஓ மை காட், நான் தான் சொன்னேனே ஷோ ஆரம்பத்திலே
7: பயமா இருக்கா, இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும்.
0: 5 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்னுடைய போலிங் பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமா இருக்கு, கேட்ச் இன்னும் கொஞ்சம் பிரமாதமா பிடிக்கலாம். அடுத்து உள்ள இம்பாக்ட் பிளேயர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது, அவரே தான் வந்திருக்கிறாரு, சமீர் ரிஸ்வி.
3: சமீர் ரிஸ்வி, ரைட் ஹேண்ட் பேட்டர், மேட்சஸ் 22, ரன்ஸ் 381, ஹை ஸ்கோர் 90, ஸ்ட்ரைக் ரேட் 145.42. 1 minute break. இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
8: புத்தாடைக்குள் புதையல், ஆம் கே சின்ன பிரையன் கோவின் சம்மர் கிஃப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்.
3: தரத்தின் தாயகம் கே சின்ன துறையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம். சொல்லியடி
2: சுரேஷ் அண்ட் அலோசியஸுடன் சொல்லியடி நம்ம ஹலோ எஃப்எம். ஹலோ எஃப்எம் தமிழகத்தில் நம்பர் 1, தலைநகரிலும் நம்பர் 1.
0: சரி, கேஎல் ராகுல் அவுட் ஆனது ஞாபகம் இருக்கு. இந்த கருண் நாயர் விளையாடிட்டு இருந்தாரு, நிறைய பேர் விளையாடிருந்தாங்களா எதிரணியில, அவங்க எங்க?
1: அவங்க வந்தாங்க போனாங்க ரிப்பீட், வந்தாங்க போனாங்க ரிப்பீட், அப்படிதான் போயிட்டு இருக்குது.
0: விக்கெட்டுகளா எகிரிட்டு இருக்குது. ரெண்டாவது ஓவர்ல விக்கெட் உழுவல, ஆனா நாலாவது ஓவர், ஆறாவது ஓவர், எட்டாவது ஓவர், பத்தாவது ஓவர்னு ஒவ்வொரு ஈவன் நம்பர்லயும் விக்கெட் உழுந்துனே
1: இருந்ததா?
0: நாலு விக்கெட் உழுந்ததா? பதினோராவது ஓவர்ல அஞ்சாவது விக்கெட் உழுந்துச்சு.
1: நாங்க இவரே ஈவன் நம்பர்ல மட்டும் எடுக்க மாட்டோம், ஆட் நம்பர்லயும் எடுப்போம்னு போன வாரம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க.
0: ஆமா, இப்போ அடுத்து வேற ஏதாவது இருக்கா? ஈவன் ஆடு தவிர எதுவும் இல்ல, இருந்தா நம்ம எடுத்துடலாம்.
1: கரெக்ட். இப்போ வெறும் ஆட் நம்பர், சிங்கிள் சிங்கிளா ஆச்சுன்னு இருக்கிறாங்க.
0: ஓ, அதுலயும் ஆடுதான்.
1: ஆமா,
0: வெரி குட்.
6: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் அன்சுர் கம்போஜ். அன்சுர் கம்போஜ், இது சிஎஸ்கே சிங்கவேட்டர். சிஎஸ்கே சிங்கவேட்டர்,
0: இது நல்லா பேசிருக்கிறாரு சமீர் ரிஸ்வி, அதிரடி பேட்டர், பட் தள்ளி தள்ளி ஆடுறாரு, சிங்கிள் சிங்கிளா தின்றுறாங்க. அகில் ஹுசேனுக்கு இது லாஸ்ட் ஓவரா இல்ல மூணாவது ஓவரான்னு பாக்கணும்.
1: அகில் ஹுசேனுக்கு இது
0: லாஸ்ட் ஓவர்,
1: ஒன்னு ரெண்டு மூணு நாலு. கரெக்ட்,
0: நாலாவது ஓவர் தானே?
1: எஸ்.
0: 3.5 ஓவர்கள்ல வெறும் 19 ரன்கள் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டை தூக்கிறாரு. என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அலோசியஸ்.
1: இது லாஸ்ட் ஓவர் மட்டும் இல்ல, இது லாஸ்ட் பால் அவருக்கு, இந்த ஓவருடைய லாஸ்ட் பால்.
0: ஓகே, அண்ட் இதுல ஒரு விக்கெட் எடுத்து குத்தாருன்னா இன்னும் நல்லா
1: இருக்கும். என்னடா
9: அது, முன்னால ஒரு தாடி.
0: ஓ, இது கேட்ச் ஆகும்னு நினைச்சா அலோசியஸ் மிஸ் ஆயிடுச்சு.
1: தட் பால்.
0: மகளே, 4 ஓவர் போட்டு வெறும் 19 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் தூக்கி தருகிறாரு, கலையிறாரு அகில் ஹுசைன், வேற லெவல் இன்னைக்கு.
10: ஹாய், திஸ் இஸ் அகில் ஹுசைன். திஸ் இஸ் அகில் ஹுசைன் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு சோலியாடி. சோலியாடி
0: 8:30 ஆயிட்டு இருக்கே. இந்த ஓவர்ல எடுக்கப்பட்ட ஸ்கோர்
1: 4 ரன்ஸ்.
0: நம்ம கூட விளையாட மூணு பேருமே மிஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடுறவங்க எவ்வளவு ரூபாய்க்கு விளையாடுவாங்க?
1: 2000 ரூபீஸ்.
0: ஹலோ எஃப்எம் சோலியடியில 13th ஓவர்ல அமரைட்.
1: எக்ஸாக்ட்லி.
0: விளையாட வந்திருக்கிறது யாரு? விஜயகுமார் ஃப்ரம் சென்னை. நீங்க அனலைஸ் பண்ண கூட ஸ்கோர் 13th ஓவர்ல. சாரி, நான் வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அடுத்து நம்ம கூட வந்து பன்னாரி வீரன், கரெக்டா? கோயம்புத்தூர்ல இருந்து.
11: ஆமா சார்,
0: பன்னாரி வீரன். நீங்க அனலைஸ் பண்ண கூட ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல
11: 6 ரன்கள்.
0: அண்ட் சதீஷ் குமார் சென்னையில இருந்து, நீங்க அனலைஸ் பண்ண கூட ஸ்கோர் சதீஷ் குமார்
11: 8 மேடம், 8 சார்.
0: ஓகே, சண்டே நடந்த பஞ்சாப் வெர்சஸ் குஜராத் போட்டியின் மூலமா குஜராத் அணி எத்தனாவது வெற்றியை பதிவு பண்ணாங்க?
11: 6வது சார்.
0: கன்சிகியூட்டிவா 3 தடவை, அண்ட் 6வது என்பது ரைட் ஆன்சர். அண்ட் எவ்வளவு ரன் அனலைஸ் பண்றீங்க சந்தோஷ் குமார்?
11: 6 சார்.
0: 6 ரன்கள். ஓகே, பன்னாரி வீரன் நீங்க, சாரி நம்ம கூட விளையாடுறது சதீஷ் குமார். பன்னாரி வீரன் நீங்க அனலைஸ் பண்ற கூட ஸ்கோர் எவ்வளவு சொன்னீங்க? முதல் பந்து வீசப்பட்டு விட்டது.
12: சொல்லியடி நேரடி ஒளிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
13: Hi, this is Rutraj Gaikwad. You are listening to Soliyadi.
14: Soliyadi
13: with Suresh and Aloysius on Hello FM. Summa Soliyadi.
14: Summa Soliyadi.
0: விளையாடக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சோ முகேஷ் சௌத்ரியினுடைய போலிங்ல ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு சிங்கிள் மட்டும் தான் கூட, செகண்ட் பால்லயும் ஒரு சிங்கிள் மட்டும்
1: தான் இல்லையா? அடிக்க முடியாது.
0: இந்த பிச்சு ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி இருக்குது, நமக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குமா?
1: அப்படியெல்லாம் இருக்காது.
12: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
15: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிதா, ஆஹா அஸ்வின் ரசிதனிதா, ஆஸ்வின் அஸ்வின் சக்க வைக்கும் பலகாரம்.
8: புத்தாடைக்குள் புதையல் ஆம் கே சின்னதுரையன் கோவின் சம்மர் கிஃப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம், மிதக்கலாம்.
12: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
13: Hi, this is Ruturaj Gaikwad.
14: This is Ramakrishna Ghosh.
16: Hi, this is Dhoni.
13: Come on, Chennai.
16: Come on, Chennai.
0: Come on! What a, what a, what a stop! வந்த வேகத்துக்கு அந்த பால் பவுண்டரி போயிருக்கணும், அப்படி ஒரு வேகமா வந்த பந்த 100. நம்ம வெளியூர்ல இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து நமக்காக வந்து விளையாடி இருக்காரு. 100 சூப்பரா ஸ்டாப் பண்ணாரு பா, செம்ம ஷாட் அது.
1: ஒரு பவுண்டரி சேவ் பண்ணிருக்காரு.
0: எஸ், எப்படி பவுண்டரிக்கு போக வேண்டிய இந்த பந்தை நம்ம 100 தடுத்து பிடிச்சாரோ அதே மாதிரி மகளே நீங்களும் சிக்காகோ போகக்கூடிய ஃப்ளைட்டை பிடிக்கலாம் எத்திஹாட் ஏர்வேஸ்ல. சிக்காகோ போறதுக்கு எத்திஹாட் ஏர்வேஸ்ல தினமும் 2 ஃப்ளைட் இருக்கு. அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஷார்லெட்டுக்கு நீங்க டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு நம்ம எத்திஹாட் ஏர்வேஸ்ல ஃப்ளைட் இருக்கு. ஷார்லெட்டுக்கு போகக்கூடிய ஒரே கல்ஃப் கேரியர் எத்திஹாட் மட்டும்தான். ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் குயிக்கா இருக்குனா கூட ரன் அவுட்ஸ்க்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது, நம்ம மிஸ் பண்ணிட்டே இருக்கோம்.
1: மேபி டைரக்ட் ஹிட் தான் புடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: எஸ், ஒரு சிங்கிள் மட்டும் தான் இந்த ஓவர்ல இந்த ஐந்தாவது பந்தல. பட் ரெண்டு டாட் பால் இருக்கனால டோட்டலா இந்த ஓவர்ல 5 பால்ல 3 ரன் வந்திருக்காங்க. ரைட்,
1: எக்ஸாக்ட்லி.
9: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
16: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi.
17: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10000 Granulated Sugar. Print partner Dinathandi.
0: கடைசி பந்து அதுலயும் ஒரு சிங்கிள் தான். சோ டோட்டலா 4 ரன் தான் நினைக்கிறேன்.
1: அதேதான்,
0: 6-8 எதுவும் அனலைஸ் பண்ணா கூட கஷ்டம். 4 ரன் தான் எடுத்திருக்காங்க. நம்ம கூட விளையாட பன்னாரி வீரன் மிஸ் பண்ணிட்டாரு, அதே போல சதீஷ்குமாரும் மிஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடுறவங்க மக்களே 0444-66-99-99 இந்த நம்பர் கால் பண்றவங்க நம்ம கூட விளையாட முடியும். சென்னையில இருந்து மனோஜ். மனோஜ், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல? ஓகே, இந்த சீசன்ல ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மார்கஸ் ஸ்டோய்னிஸ் எந்த அணிக்காக விளையாடுறாரு?
18: பஞ்சாப் சார்.
0: ஓகே, இன்னும் ரெண்டு பேர் நம்ம கூட விளையாட முடியும். தஞ்சாவூர்ல இருந்து வெற்றிவேல்.
1: வணக்கம் வெற்றிவேல்.
0: நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோருங்க? தஞ்சாவூர் வெற்றி வேளா. நீங்க?
18: ஆமா.
0: ஓகே, சென்னையில இருந்து வள்ளியப்பன் இருக்காரு, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் வள்ளியப்பன் நெக்ஸ்ட் ஓவர்ல?
9: கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து நிகழ்ச்சியில்

0: Hi, this is Dhoni.
1: Hi, this is Dhoni.
0: You are listening to Soli Addi with Suresh and Aloysius on Hello FM.
2: எட்டு 37 இருக்கு ஸ்டுடியோஸ்ல டைம். இப்போ ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லிடி நிகழ்ச்சியில சுரேஷ் அண்ட் அலோசியஸ் பேசிட்டு இருக்கிறோம். அண்ட் மக்களே, 5 விக்கெட் இல்லையா,
3: 5 விக்கெட்
2: இழந்துட்டாங்க. 77 எத்தனை ஓவர் முடிவுல,
3: 13 ஓவர் முடிவுல.
2: சோ இதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கக்கூடிய 5 விக்கெட்டுகளை தூக்கிட்டா போதும், சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான விக்டரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் செய்யப்படும். பட் இருந்தாலும் எப்பயும் நான் சொல்றது போல, ஒரு இன்னிங்ஸ் வச்சு எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. இப்போ கூட பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்னர்ஷிப் 8 ரன் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு பேட்டர்ஸும். ஏன்னா 69-5 இருந்துச்சு, அப்படி 77 கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, ரிஸ்வி அண்ட் ஸ்டப்ஸ் ரன் பால், 12 பால்ஸ்ல 12 ரன்ஸ். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட அதிரடி பேட்டிங் பத்தி. அதே போல ரிஸ்வி 6 பால்ல 4 ரன், அகைன் ஹிட்டர் தான். பட் ரெண்டு பேருமே
3: இறங்கின ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர் அடிச்சார்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடும் போது.
2: ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் இதே டெல்லிக்கு ஒரு மேட்ச், 2 மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சு கொடுத்தாரு.
3: சோ இந்த வாட்டி அவங்க ட்ரை பண்ணுவார்.
2: ஆமா, இந்த வாட்டி அவங்க கிட்ட இருக்க 8 பாயிண்ட்ல 4 பாயிண்ட் அவரே சிங்கிள் ஹேண்டடா 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு.
4: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi,
5: presented by Galaxy Health Insurance, on air partner Etihad, cheering partner SNJ 10000 granulated sugar, print partner Dinathandi.
2: 14th overay visa vandirupavar Gurjapneet Singh, 2 over potu 12 run mattu koduthu oru wicket eduthirukkaru Gurjapneet Singh. So indha over liyum oru wicket etta nalla irukum Mr. Aloysius.
3: Kandipa namakkaga 2 wicket alli tharuvar.
2: And dot ball.
3: நம்ம நிகழ்ச்சியில சுரேஷ், நீங்க அடிக்கடி அமெரிக்கால இருக்கிற ஷார்லட்டுக்கு ஃப்ளைட் விடுறோம் சொல்லுவீங்கல்ல, அங்கிருந்து ஆளை கூட்டினு வர முடியல. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் சேர் பண்றதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற சேலத்துல இருந்து ஆளை கூட்டு வந்திருக்கிறேன். பாப்பா வாமா.
6: சேலத்துல இருந்து சிவானி பேசுறேன். கோஸ்ட் கோபால் வருமா? எப்பவுமே மாசு கார்த்திக் சர்மா.
7: CSK CSK
8: cheering moments of CSK fans, brought to you by
4: SNJ 10000 granulated sugar, semma taste semma life.
2: முதல் பந்துல ரன் எதை எடுக்க முடியல, ரெண்டாவது பந்துல அடிச்சாடுறேன் அப்படின்னு ஸ்டப்ஸ் தப்பு பண்றாரா? இல்லப்பா, அப்படியே தரையோட அடிக்கிறாருப்பா ஸ்டப்ஸ்,
3: உஷாரா விளையாடுறா.
2: ஆமா, உண்மையிலேயே அந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை நாயகனா மாறிட்டு இருக்கிற ஸ்டப்ஸ்.
9: ஸ்டப்ஸ் செல்லாம், நான் கேம் ஆடின போன வாட்டி ஒரு நிமிஷம் அலற விட்டேங்கள, ஆனா தோத்துட்டு போயிட்டு பேட்டை வச்செல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அலப்பற பண்ணதெல்லாம் கேள்விப்பட்டேன். நல்லா இருந்தது. இந்த மாதிரி சீரியல்ல நடிக்கிற மாதிரி இருக்கிறதோ, சினிமால நடிக்கிற மாதிரி இருக்கிறதோ இருந்துட்டு போயிடணும். அதை ஊத்திட்டு போன வாட்டி விட்டா இந்த வாட்டி புச்சடன்லாம் வரக்கூடாது, சரியா? அப்புறம் ஸ்டப்ஸ் சீரியும் போது கொஞ்சம் பயமுத்துற. நான் உனக்கு ஒரு கவுண்டர் பண்ணி சேர்ந்து மனோரமா காமெடி இருக்குது, சின்ன கவுண்டர் பத்துல அந்த லிங்க் அமிச்சு வைக்கிற. உனக்கு தோணும் நான் என்ன சொல்ல
2: வரேன்னு. அப்பா இவரு அப்படியே சிரிச்சா, பெரியவர் இதெல்லாம் ரொம்ப ஓவரு, என்ன பேசுறோம்னு ஒரு இது வேணா அது வேணா.
3: வயசுல பெரியவராச்சுன்றதுனால பாக்குறேன் நானே.
2: ஏன் அவரே பாத்துட்டு இருக்க, வயசுல பெரியவரே நீ இப்படி பாக்குறனா?
3: இல்ல நான் பாக்க மாட்டேன், அதனாலதான்.
5: சென்னை சூப்பர் கிங்ஸ் போல நீங்களும் உயரமா பறக்கலாம் எத்திஹாடுடன். பியாண்ட் பார்டர்ஸ்
4: எத்திஹாட், பிரின்சிபல் ஸ்பான்சர் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.
2: அண்ட் இப்போதைக்கு 79 ரன்களை தொட்டி இருக்கிறார்கள் டெல்லி, 13.3 ஓவர்ஸ்ல. எனக்கு ஒன்று புரியல, உண்மையிலேயே அங்கே அடிய முடியலையா, இல்லை இந்த பசங்க வந்து மழை வந்துடும் நனைஞ்சிருவோன்ட்டு பயந்து பயந்து ஆடுறாங்களா பேட்டர்ஸ்?
3: சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய பவுலிங் அந்த மாதிரி.
2: ஓகே, அண்ட் அலோசியஸ், போன மேட்ச் நம்ம ஜெயிச்சது காரணமே டாட் பால்ஸ் சொன்னோமா மும்பை கிட்ட? பா இப்பதான்ப்பா பொறுத்தது போதும், பொங்கி எழுன்னு ஒரு சிக்ஸர் அடிச்சு அமிச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நிறைய டாட் பால்ஸ், அதுல முக்கியமா அகில் ஹுசைன் 19 ரன்ஸ் தான கொடுத்தாரு.
3: ஆமா,
2: 14 டாட் பால்ஸ் பா, 4 ஓவர்ஸ்ல 14 டாட் பால்ஸ் கிட்ட தான். அப்படின்னா 2.5 ஓவர் அவர் ஓவர் அடியில, 12 பால் 2 ஓவர்.
3: ஆமா,
2: சோ 2.5 ஓவர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஹி பிக்ட் ஒரு 2 விக்கெட் எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு. 2.5 ஓவர் டாட் பால்,
3: 2 மேட் இன் ஓவர் +3.
2: ஆமா
3: அப்படி.
2: ஆமா,
10: பாதுகாப்புனா
5: கேலக்ஸி,
10: உத்தரவாதம்னா
5: கேலக்ஸி.
10: நம்ம டிவிஎஸ் குரூப்போட தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஜம்பவான் ஜெகநாதன் சார் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
5: அப்ப சூப்பர் சர்வீஸ்னு சொல்ல கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னென்றும் உங்கள் சேவையில்.
11: தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட உடன் நெஞ்சில் தில்லானா.
2: இந்த ஸ்டப்ஸ் இருந்தா இந்த டப்பு டப்புன்ற ரன் வந்துரும். 16 பால்ல 20 ரன்னுக்கு மூவ் ஆயிட்டாரா?
3: ஆமா,
2: அண்ட் 9 ரன் வந்துச்சு நினைக்கிற இந்த ஓவர்ல,
3: 5 பால்ல.
2: நம்ம கூட விளையாட்டதுல 9 ரன் அனலைஸ் பண்ண ஒரே ஒருத்தர் வெற்றிவேல், அவருக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு. 7 ரன் அனலைஸ் பண்ண மனோஜ் மிஸ் பண்றாரு, 5 ரன் அனலைஸ் பண்ண வள்ளியப்பனும் மிஸ் பண்றாரு. கடைசி பந்து இல்லையா,
3: லாஸ்ட் பால்,
2: சமீர் ரிஸ்வி. இப்ப யோசிப்பாரு, என்னடா இது, ஸ்டப்ஸ் மட்டும் சிக்ஸ் அடிக்கிறாரு, குர்ஜப்னீத் போலிங்ல நம்மளும் ட்ரை பண்ணலாமா,
3: நம்மளும் நிறைய டிவில காட்டுவாங்க அப்படின்னு.
2: ரெண்டாவது கிட்ட விடலாமா? வெற்றிவேல் கிட்ட வந்து மிஸ் பண்றீங்க, 87க்கு மூவ் ஆகுறாங்க.

0: டெல்லி நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடுறவங்க 100 ரூபாய்க்கு
1: விளையாடுவாங்க. 4000 ரூபீஸ்.
0: மோகன வேலு திருவண்ணாமலையில இருந்து 4000 ரூபாய் கொடுத்துருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோருங்க. நெக்ஸ்ட் 15வது ஓவர் அலோஷியஸ்.
1: 15வது ஓவர்
2: 7 ரன் சார்.
0: 7 ரன். பார்த்திபன் ஃப்ரம் சென்னை, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் பார்த்திபன்?
2: 5 ரன் சார்.
0: ஓகே. 0444 66 99 99 இந்த நம்பருக்கு கால் பண்றவங்க ஹலோ எஃப்எம் சொல்லியடியில் விளையாட முடியும். தஞ்சாவூர்ல இருந்து அபிநாத், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் அபிநாத்?
3: சார் இது 9 சார்.
0: 9 ரன்னா? 15வது ஓவர்ல. நேத்து நடந்த மும்பை வெர்சஸ் லக்னோ போட்டியில ரோஹித் சர்மாவுடைய விகெட எடுத்த லக்னோ போலர் யாரு?
3: சித்தார்த் மணிமாறன் சார்.
0: எந்த ஊருன்னு தெரியும்ல?
3: மணிமாறன் சித்தார்த்.
0: ஆமா, எந்த ஊருன்னு தெரியுமா? நம்ம தமிழக போலர்.
4: கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: டிஎன்பிஎல்ல வந்து அவரு கோவை கிங்ஸ் டீமுக்காக விளையாடுறாரு இப்போ. ஆனா முன்னாடி வந்து ஜெயபாக் சூப்பர் கில்லிஸ்க்காக தொடர்ந்து விளையாடி இருக்காரு பல ஆண்டுகள். அதுக்கப்புறம் கோவை கிங்ஸ்க்காக விளையாடி ஒரு வருஷம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஜெயபாக் சூப்பர் கில்லிஸ்க்காக தொடர்ந்து 3-4 வருஷம் விளையாடுறது. 2 வாட்டி சாம்பியன்ஷிப், 3 வாட்டி சாம்பியன்ஷிப்லயும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். மணிமாறன் சித்தார்த் நேற்று ரோஹித் சர்மாவுடைய விகிட எடுத்தாரு. அண்ட் எப்பெல்லாம் அவர் பிளேயிங் லெவன்ல இருக்காரோ அப்பெல்லாம் ஒரு வாய்ப்பு அந்த டீமுக்கு இருக்குது. பட் அவங்க அவரை கண்டினியூஸா தொடர்ந்து பிளேயிங் லெவன்ல வச்சிருக்க மாட்டாங்க, மாத்தி மாத்தி யூஸ் பண்றாங்க.
1: 14.1 ஓவர்ஸ் 88
0: ஃபார் 5 டெல்லியினுடைய ஸ்கோர்.

0: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
1: It's a ball!
2: நம்ம என்னைக்குதான் அடி வாங்கல? ஒரு நாள் அவர் உன்னை அடிக்க மாட்டாரோ உனக்கே போராடிச்சு போகும்டா.
3: ஆமாப்பா, போன வாட்டி இந்த ஸ்டப்ஸ் தான் நம்மள அடிச்சாரு, இப்பயும் அவர் தான் பாடிக்கிறாரு.
4: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
3: Na vastu yustu yaragavalo sir.
5: Theva padadhu.
3: Theva padradhukku vibe irukum poliya. Naalu ball la indha over la.
5: Etrana?
3: Namma kuda vilana rendu perudu wicket open pannittu run adichu thooyidanga pa.
5: Achcha.
3: Aama, 5, 7 nu analyze pannanga illaya.
5: Aama.
3: Mohana Velu vandu 7 run analyze pannaru, Thiruvannamalai la irundhu miss pandraru and 5 run analyze panna Parthipanum miss pantaru. Ippa total 5 pandugal la.
5: 9 runs.
3: Okay, vibe irukudhu, vibe irukudhu. Abhinath, ungalku mattum dhaan vibe irukudhu. 4000 ரூபாய்க்கு சரியா? தஞ்சாவூர் அபிநாத், ஸ்டப்ஸ் கையில தான் இருக்குது, பேட் மட்டும் இல்ல. நீங்க வின் பண்ண வேண்டியது 4000 ரூபீஸ்.
0: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
3: கடைசி பந்து, அதுலயும் ஒரு சிங்கிள், சோ 10 ரன் இல்லையா?
5: 10 ரன்
3: பேக் டு பேக், ரெண்டு வாட்டி 10 ரன் வந்துச்சு மிஸ்டர் அலோசியஸ்.
5: ஆமா சுரேஷ், போன ஓவர்லயே 10 ரன்.
3: ஆமா, 97-க்கு மூவ் ஆகுறாங்க. 15 ஓவர் முடிவுல ரொசாரியோ காரைக்கால்ல இருந்து ரொசாரியோ.
6: சொல்லுங்க சார்,
3: நெக்ஸ்ட் ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் 16th ஓவர்ல டெல்லி
6: 9
3: ரன்ஸ் அண்ட் உமர் இருக்காரு சென்னையில இருந்து, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் உமர்
6: 13 ரன் 13.
3: முத்து லட்சுமி ஃப்ரம் மதுரை, வணக்கம் முத்து லட்சுமி.
7: வணக்கம் சார்.
3: இந்த சீசன்ல இதுக்கு முன்னாடி நடந்த சென்னை வெர்சஸ் டெல்லி போட்டியில யார் வின் பண்ணாங்க?
0: கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.

0: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். ருத்ராஜ் காய்க்வாட் பாக்க தண்ண போறா இந்த சிஎஸ்கேயோட ஆட்டத்தை. சிஎஸ்கேயோட ஆட்டத்தை
1: முகேஷ் சௌத்ரி 3 ஓவர்ல 19 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்த முகேஷ் சௌத்ரி அவருடைய லாஸ்ட் ஓவரை வீசுவதற்காக. முகேஷ் சௌத்ரி வெர்சஸ் ஸ்டப்ஸ், ஒண்ணு அதிக ரன் இல்லாட்டி கண்டிப்பா விக்கெட். வைடோட ஆரம்பிக்கிற மாதிரி
2: இருக்குது. ஐயோ ஆமா,
1: அகலப்பந்த அலோசியஸ்.
3: நல்லா இருப்பா போட, ஒன்னும் பண்ண முடியாது.
1: இதைத்தான் டெல்லி ரசிகர்கள் ரசிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க முகேஷ் சௌத்ரியை பார்க்கும்போது.

0: இன்னைக்கு ரன் எதுவும் எடுக்கலன்னு வையேன், அவங்க வந்து பெருசா சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது, ரன் எடுத்தாலும் பிளேயருக்கு சம்பளம் தானே.
1: அதெல்லாம் எப்பயுமே டெய்லி பேட்டாலாம் உண்டு உங்களுக்கு.
0: எனக்கு என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா, கே எல் ராகுல் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டு போல டக் அவுட்ல உட்காந்து யாருக்கும் சொல்லி கொடுத்து இருக்காரு பாடம்.
1: இப்படி அடிப்பா அப்பதான் காசு தருவாங்கண்ணா.
0: இல்லப்பா, அதே கிரிக்கெட் கிரவுண்டு, அங்க இருக்கவங்க எல்லாம் பிளேயர்ஸ், அஞ்சு வாட்டி சாம்பியன்ஷிப் அடிச்ச பெரிய டீம் அப்படின்னு யார்ட்டோ சொல்லிட்டு இருக்காரு.
1: அவங்க டீமே பயமூர்த்தி அமிச்சாங்கன்னா அப்புறம் எப்படி விளையாடுவாங்க?
0: ஃபீல்டிங்ல ஆயுஷ் மாத்திரை வந்தாரா என்ன? இப்போ
1: ஆயுஷ் மாத்திரைவா,
0: அவருக்கு கால் அடிபட்டு மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துருக்காருன்னா கேள்விப்பட்டோம்.
1: ஆமா, தண்ணி குடிக்க வந்திருப்பாரோ?
0: இல்ல இல்ல, வேற யாரோ பாத்துட்டு, கார்த்திக் சர்மா பாத்துட்டு நான் சொல்றேன்.
1: நமக்கு பாக்குறவங்க எல்லாமே ஆயுஷ் மாத்திரை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன்.

0: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
1: இந்த 16th ஓவர் முதல் பந்தே லீகல் டெலிவரி இல்லாம வைடா போச்சு இல்லையா?
2: ஆமா,
1: இந்த மேட்ச்ல வீசப்பட்ட முதல் வைட் இதுதான். I think போன மேட்ச்ல 17-18லயும் எங்கயோ வந்து ஒரு வைடு போட்டாங்க.
2: ஆமா,
1: லாஸ்ட் ஓவர்ல 20th ஓவர்ல நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் 16th ஓவர்ல வைடு, அண்ட் டெல்லி 100 தொட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஃபீல்டர் 100 இருக்காருல, அவரை போய் தொட்டாங்கன்னு யாரும் நினைக்க கூடாது. 100 ரன்களை தொட்டு இருக்கிறார்கள்.
2: 100 ரன் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க.
1: டெல்லி 5 விக்கெட்டை இழந்து
2: அடேங்கப்பா.

0: முகேஷ் சௌத்ரி இந்த ஓவர்ல வரைக்கும்
1: மூணு பால்ல நாலு ரன்.
2: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
1: அப்படியா?
2: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
3: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
0: சமீர் ரிஸ்வி.
4: ஒரு ஹைட்ட பார்த்தா கன்ஃபார்ம்.

0: நல்ல ஷாட், உலகத்துல இருக்க எல்லா டைமும் கிடைச்சது. 59 மீட்டர் ஷீட் சிக்ஸ் தான் அது. பெரிய ஹிட் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஷார்ட் லென்த் எங்க இருக்குதோ ஸ்கொயர்ல பார்த்து விக்கெட் கீப்பருக்கு பின்னாடி தூக்கிட்டாரு.
1: நின்னு பொறுமையா உரி அடிக்கிற மாதிரி வச்சாரு அந்த பால.
0: பார்ட்னர்ஷிப் நல்லா வந்திருக்குது. ஏன்னா அவங்க 69ல 5 விக்கெட் இழந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப மோர் தென் 40-50 கிட்ட தொட
2: போறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சேர நல்லா இல்ல.
0: இப்படி சிங்கிள் எடுங்க, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க. ஆளுக்கு ஒரு ஓவர் சிக்ஸர்
1: இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க.
0: ஐந்து பந்துகள் வீசப்பட்டிருக்கு ஆல்ரெடி இந்த ஓவர்ல.
1: 5 பால்ல 11 ரன்.
0: நம்ம கூட விளையாடுறதுல 9 ரன் அனலைஸ் பண்ணாரு ஜோரியோ, மிஸ் பண்றாரு.
3: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
0: I'm sorry, Rosario miss பண்ணிட்டாரு. மாத்தபடி நம்ம கூட ரெண்டு பேர் விளையாடிட்டு இருக்காங்க. 13-12 அனலைஸ் பண்ணி இது வரைக்கும் 11 தான் லோஷியஸ்.
1: 11, yes.
0: And the ball single வந்தாலும் சரி, 2 runs வந்தாலும் சரி, வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் தான் வருது.
1: சிங்கிளே தான்.
0: 12 ரன் அந்த ஒய்டோட சேர்த்து. சோ டோட்டலா இந்த ஓவர் எடுக்கப்பட்ட ஸ்கோர் 12ங்கிறதுனால எவ்வளவு ரூபாய்க்கு விளையாடிட்டு இருக்காங்க?
1: 5000 ரூபீஸ்.
0: முத்துலட்சுமி ஃப்ரம் மதுரை 5000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. ஹலோ எஃப்எம் சொல்லியடியில வாழ்த்துக்கள் முத்துலட்சுமி. மறுபடியும் 1000 ரூபீஸ் விளையாட போறீங்க. நெக்ஸ்ட் ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் முத்துலட்சுமி?
4: 7 சார்.
0: 7ங்களா? ஓகே, அப்ப விக்கெட் எகிரி ஆகணும், இல்லாட்டி அதை விட அதிகமா ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. 7 ரன் அனலைஸ் பண்ணிருக்காங்க முத்துலட்சுமி ஃப்ரம் மதுரை. திருச்சியில இருந்து சூர்யா, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்?
5: 10 ரன்.
0: இந்த சீசன்ல இதுக்கு முன்னாடி நடந்த சென்னை வெர்சஸ் டெல்லி போட்டியில செஞ்சுரி அடிச்ச சென்னை பேட்டர் யாரு?
5: தாம்சன் சார்.
0: எஸ், 10 ரன் அனலைஸ் பண்றீங்க இல்லையா?
5: ஆமா சார்.
0: ஓகே, இன்னும் ஒருத்தர் நம்ம கூட விளையாட முடியும். திருவாரூர்ல இருந்து மகாவீர், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் திருவாரூர் மகாவீர்? 8ங்களா? ஓகே, 10 ரன் சூரிய அனலைஸ் பண்றாரு திருச்சியில இருந்து. திருவாரூர் மகாவீர் 8 ரன் அனலைஸ் பண்ணிருக்காரு. மதுரை முத்து லட்சுமி 7 ரன் அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஹலோ எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி சொல்லி
6: சிங்கம்டா சிங்கல்ல வந்திருக்கா. வணக்கம், நான் ருத்ராஜ் காய்க்வாட் பேசுறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு சொல்லியாடி வித் சுரேஷ் அண்ட் அலோசியஸ் ஆன் ஹலோ எஃப்எம்.
7: Hi, this is Dhoni. You are listening to Soli Adi with Suresh and Aloysius on Hello FM.
0: இன்னைக்கு இன்னும் ஓவர் 10 போலிங்கே போடல அலோசியஸ்.
1: ஆமா, தேவைப்படலன்னு நினைக்கிறேன்.
0: இந்த சீசன்ல பிரமாதமான ஒரு ஆல்ரவுண்டரா எதிர்பார்க்கப்பட்ட, அதுவும் இந்தியன் டீமுக்காக அடுத்த ஆல்ரவுண்டர் இவர் தான். ரவீந்திர ஜடேஜாவோட பிளேஸ வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. ஓவர் 10 போலிங் தான் போட வரலையே தவிர பவுண்டரியை சேவ் பண்ணிருக்காரு ஃபீல்டிங்ல. இன்னும் டைவுங்க வேற லெவல், உண்மையிலே பெருசா கிளாப் பண்ண இவருக்கு. He saved 2 runs. 2 ரன்கள்ல மேட்ச் ஜெயிக்கும் போதுதான் இந்த 2 ரன் எவ்வளவு முக்கியம். அவர் சேவ் பண்ணது ரன் மட்டும் இல்ல மேட்ச்னு தோணும். ஏற்கனவே இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்துல, ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு போது ஒவ்வொரு ஓட்டங்கள் அங்க, ஒவ்வொரு ஓட்டு இங்க, ஒவ்வொரு ஓட்டங்களும் முக்கியம். ஸோ 2 ரன்னை சேவ் பண்ணிருக்காரு ஜேமி ஓவர் 10. அண்ட் ஸ்டப்ஸ் 33 ரன், 24 பால்ல. ரிஸ்வி 16 ரன், 13 பால்ல. நான் வாஸ்துக்களை இறக்கலாம் நினைக்கிறேன். அவர் விக்கெட் தான் வேணும். வைடு அகல பந்து போடலன்னா அதுல ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன்.
2: நல்லா இருப்பா போனா
1: ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ
0: வைடா? ஏற்கனவே ஒரு வைடு போச்சு, அப்பயும் லைட்டா டென்ஷன் ஆனோம். இப்போ ஒரு வைடு, நம்ம வந்து டிசிப்ளினா போலிங் போட்டு இருந்தோம், கொஞ்சம் இன்டிசிப்ளின் ஆக்ஷன் இருக்கு.
1: ரெண்டாவது வைடு இது
2: எவ்வளவு என்னடா நீ?
0: சோ டோட்டலா இந்த ஓவர்ல அந்த வைடோட சேர்த்து ஒரே பால்ல 3 ரன் இல்ல
1: 3 ரன் எக்ஸாக்ட்லி.
3: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
0: ரன்ஸ் பெருசா வராம இருந்தது. அக்ஷர் பட்டேல் இந்த சீசன்ல 10 இன்னிங்ஸ் விளையாடி 33 ரன் மட்டும் தான் எடுத்திருக்காரு. கேப்டனு ஆல்ரவுண்டரு. 2025 11 இன்னிங்ஸ்ல 263 ரன், 2024 12 இன்னிங்ஸ்ல 235, 2023 13 இன்னிங்ஸ்ல 283 ரன் எடுத்தவரு. இந்த வாட்டி 10 இன்னிங்ஸ் அடிக்கி 33 ரன் மட்டும் தான் எடுத்திருக்கிறாரு. மக்களே, காற்று வீச அங்கு, கொடைகள் எல்லாம் சாய்தான், ஆடுதான் மேட்ச். இதனால ஏதாவது
1: பறந்துருவார் போல இருக்கேன்.
0: டெல்லியில் காற்று பலமாக வீசுகிறது.

0: இந்த இன்னிங்ஸ்ல 14th ஓவர்ல 10 ரன் கொடுத்துருக்கோம், 15th ஓவர்ல 10 ரன் கொடுத்துருக்கோம், 16th ஓவர்ல 12 ரன் கொடுத்துருக்கோம். டெல்லிக்கு கொஞ்சமா ரன் கொடுத்துருக்கோம். இது 17th ஓவரா?
1: எஸ். இப்போ வரைக்கும் 4 ரன் கொடுத்துருக்கோம் ரெண்டு பால்ல.

0: குர்ஜப்னித் அகைன் சிங்கிள் தான். மூணு பால்ல நாலு ரன்னா?
1: மூணு பால்ல நாலு ரன். எஸ் மூணு பால்ல அஞ்சு ரன், ஒரு வைட் வேற.
0: ஓ அதனால ஐந்து ரன்கள். எஸ்

0: என்னமா காத்தடிக்குதியாங்க?
1: ஆமா பந்தெல்லாம் பறக்குது.
2: செவட்டு பையன் காது கேக்குதா பாரு.
0: எங்களுக்கு கேக்குதுங்க,
1: காத்தடிக்கிற சத்தமே எங்களுக்கு நல்லா கேக்குது.
0: அப்படி காத்தடிக்குதுங்க, அப்புறம் என்ன உட்காந்து இந்த பாட்டி வந்து இஷ்டத்துக்கு திட்டிட்டு இருக்குது.
1: வயசு ஆயிடுச்சு இல்ல, அப்படிதான் திடீர்னு இருப்பாங்க.
3: சுல்லாம் காத்து மாதிரி வந்தாலும் கண்ட்ரோலா வருவான்.
0: யார் இங்க சுல்லாம் இந்த மேட்ச்ல?
1: அந்த காத்து
4: தாண்டி பார்த்த என் கூட வர கேட்ட நிலவைய கையோட நீ குட்டி வரடி என் மதர் ப்ராமிஸ் போட்ட நான் உன்ன தர மாட்டேன்.
0: வாய்ப்பு இருக்கு. ஆமா 115 தான் ஆன் போர்டுல இருக்கு. சம ஒரு பவுண்டரி ஏதாவது வந்துட்டு போச்சுன்னா அவங்களும் அப்படி இப்படின்னு இல்லையா?
1: இல்ல சிங்கிள் மட்டும் தான்
0: நினைக்கிறேன். சோ டோட்டலா இந்த
1: ஓவர்ல ஒரே ஒரு சிங்கிள்.
0: இல்ல இந்த ஓவருடைய லாஸ்ட் பால்ல சிங்கிள். டோட்டலா இந்த ஓவர்ல
1: 7 ரன்ஸ்,
0: 7 ரன்கள். முத்துலட்சுமி மறுபடியும் 1000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ் மதுரை முத்துலட்சுமி, வாழ்த்துக்கள்.
5: Thank you sir.
0: இப்ப அடுத்த ஓவர் சரி செய்தி இந்த ஓவர்லயும் விளையாட போறீங்க. நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் முத்துலட்சுமி
6: நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். 1 minute break.

0: ஹலோ எஃப்எம் தமிழகத்தில் நம்பர் ஒன், தலைநகரிலும் நம்பர் ஒன்.
1: இப்பதான் புரியுது டெல்லியில ஏன் பலத்த காற்று வீசுதுன்னு. சமீர் ரிஸ்வி பேட்டோ சுத்து சுத்துன்னு சுத்துறாரு, அதுல இருந்து வரக்கூடிய காற்று தான் டெல்லி கிரவுண்ட் பூரா சுத்துது. டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால்.
2: பவர்ஃபுல் பேட்டர், அதனாலதான் போல.
3: ரைட்லா ரைட், இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு.
1: இப்ப அடிச்சாருங்க சிக்ஸரை நோக்கி போது. இந்த வாட்டி வந்து என்ன பண்ணார்னா, ஒரே மாதிரி சுத்தின் இருக்கிறோம், டவுன் த லெக்ல சுத்துவோம் அடிச்சு சுத்தினாரு. ஒரு சிங்கிள் எடுத்ததுனால இப்போதைக்கு இந்த ஓவர்ல அஞ்சு பால்ல எட்டு ரன் எடுத்திருக்காங்க.
2: எட்டு ரன் வந்துருது, நல்லா இருந்துச்சு. எட்டு எடுத்து வச்சு
1: ஆறு ரன்கள் போனதுனால டோட்டலா 14 ரன்னுக்கு போயிட்டாங்க. இந்த ஓவர்ல நம்ம கூட விளையாடின எல்லாருமே மிஸ் பண்றாங்க. ஏன்னா 10, 12, 14 லெஸ் பண்ணிருந்தாங்க. அனைவரும் அடுத்து நான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்றதுக்கு வாஸ்துக்குள்ள இறங்கணும்னு
2: நினைக்கிறேன்.
1: கருப்பசாமி ஃப்ரம் திருப்பூர், நெக்ஸ்ட் ஓவர்ல 2000 ரூபீஸ் காத்திருக்கு. 19th ஓவரில் தாங்கள் அனலைஸ் செய்யக்கூடிய ஸ்கோர் என்னவோ?
4: 12
1: ரன்கள். அடுத்து விமல் ஃப்ரம் காஞ்சிபுரம். விமல், வெள்ளிக்கிழமை நடந்த டெல்லி வெர்சஸ் ராஜஸ்தான் போட்டியில டெல்லி பேட்டர் கே எல் ராகுல் இன்னைக்கு அவுட் ஆயிட்டு போனாரு. அவர் எத்தனை ரன் அடிச்சாரு?
5: 19th ஓவர்ல கொண்டு வந்து ஒருத்தர் இறங்கியிருக்கிறோம்.
6: SNJ 10,000 granulated sugar. Semm taste, semm life.
7: Jammy overturn, right arm fast, matches 11, wickets 10, economy 10.03.
1: இப்போ ஜேமி ஓவர்டனுக்கு வந்து கடைசி நிமிஷத்துல எனக்கு ஓவர் குடுத்துட்டீங்கன்னு ஃபீல் பண்றாராம். 19th ஓவர்ல தான குடுத்தீங்கன்னு.
2: ஆமா,
1: அவன் திறமையை ஃபுல்லா காட்டி ருத்ராஜ் கேக் வாட் குடுத்துட்டார் இல்லையா. இப்ப ஜேமி ஓவர்டன் 3 விக்கெட் எடுத்து போயிடறாராம். இந்த 4 ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தவங்க, 3 ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தவங்க எல்லாம் செம்ம கடுப்பா இருக்கும்ல.
2: செம்ம கடுப்புல இருப்பாங்க,
1: ஏன்னா விக்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜேமி ஓவர்டன் ரொம்ப ஐடியா வச்சு போலிங் போடக்கூடியவர். இதோ எட்ஜ் காய்ச்சி பிடிக்க யாரு இருக்காங்களா? ஐயோ, டிராப் ஆயிடுச்சு. கேரி ஆகல, ருத்ராஜ் கேக்வாட் ஓடி வந்து பிடிக்க முடியாம விட்ட பந்து.
2: ஆனந்த் கேட்ச் இல்ல, ஒன் பிச் ஆயிடுச்சு.
3: ஐயோ, ஆனந்தே
1: ஆல்மோஸ்ட் கேரி ஆயிருந்தா கேட்ச் தான், சுத்தமா பால் ஏறல. அதான் சொல்ற ஐடியா போலர் ஜேமி ஓட்டன் பேஸ் மாத்தி போட்டாரு, ரிஸ்வி அடிக்க ட்ரை பண்ணாரு, போலரே பின்னாடி ஓடி வந்து பிடிச்சிருக்க முடியாதுன்னா
2: இல்ல இல்ல.
7: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல் ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஆன பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
1: 18.3 ஓவர்ஸ்ல டெல்லி 133க்கு முன்னேறிட்டாங்க.
2: சம்மடி வச்சிருக்காங்களே.
1: நான் பாட்டுக்கு பாருப்பா, நம்ம வாஸ்து இறக்கி ஆகணும். ஏன்னா அவங்க திடீர் திடீர்னு அடிக்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் எங்கேயோ போயிட்டு மயக்கி விக்கெட் எடுக்கும். பிடிக்கிறாங்களா யாராவது கேட்ச்? யாரும் இல்லப்பா, ரெண்டு பேர் நடுவுல வந்து உழுவுது.
2: இன்ட்ரெஸ்டிங்.
1: இது வந்து செம்மையா நமக்கு வந்து ஒரு அப்செட்டை கிரியேட் பண்ணும். போலரும் நம்ம கேப்டன் ருத்ராஜ் கைக்கு வாட்டும் அப்படியே வேடிக்கை பார்த்தாங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த பால் அப்படியே கீழே வந்து விழுந்தது.
2: யாரோ ஸ்டாச்சு சொல்லிருப்பாங்களோ உங்க கிட்ட.
1: தெரியலையே, இது என்ன ஒரு அநியாயம்?
2: ஜலதோஷம் வந்தா ஆவி கூட புடிக்க தெரியாது.
1: எஸ், அந்த மாதிரிதான் ரெண்டு பேருமே. நானு நீ ஜேமி ஓவர்டன் நானு மத்தி மத்தி ரெண்டு பேரும் பிளான் பண்ணி கேட்ச விட்டாங்க.
2: ஏன் கேட்ச இல்ல அப்படி விட்டாங்க போல.
1: ரெண்டு பேரும்
2: புரியுது.
1: தொடர்ந்து அலோஃபம்ல சொல்லிடி கேக்குறவங்களுக்கு வாஸ்து நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பால் முன்னாடியே எல்லாம் டிசைட் பண்ணி எதிர்பார்த்து
4: என்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நானே டிசைன் பண்ண முடியுமா?
7: சதீஷ், இப்போ அது பாசிபிள் தான். Galaxy Marvel வந்தாச்சு. Galaxy Health Insurance என்றென்றும் உங்கள் சேவையில்.
1: பட் ஜேமி ஓட்டனுடைய இந்த bowlingல போன பாலே கேட்ச் பண்ணினாங்கன்னா நம்ம வாஸ்துபடி இந்த பால்ல இன்னொரு விக்கெட் வந்துரும். லாஸ்ட் பால்ல ஒரு விக்கெட், ஹாட்ரிக் பிளஸ் நான் சொன்ன அந்த மூணு விக்கெட் வந்துருக்கும்.
2: இப்போ நமக்கு ஒரு வாஸ்து வேஸ்டா போச்சுல.
1: எஸ் அதெல்லாம் சும்மாவா? அவன் ரெடி பண்ணி எடுத்துனு வரதுக்குள்ள அடுத்து அசுதோஷ் உள்ள வந்துருக்கிறாரு.
7: அசுதோஷ் சர்மா, ரைட் ஹேண்ட் பேட்டர், மேட்சஸ் 27, ரன்ஸ் 451, ஹை ஸ்கோர் 66, நாட் அவுட், ஸ்ட்ரைக் ரேட் 164.
1: கடைசி ஓவர்.
8: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi.
7: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad, cheering partner SNJ 10000 granulated sugar, print partner Dinathandi.
1: ஜேமி ஓட்டன் வந்து ஒரே ஒரு ரோட் போட்டு திரும்பி போயிட்டாரு.
2: அவ்வளவுதான், வந்த வேலை முடிச்சு நான் கிளம்புறேன்.
1: ஆமா, கங்குலி என்ன திடீர்னு ரொம்ப ஒல்லி ஆயிட்ட மாதிரி இருக்கு. சாமா ஷாட், அசுதோஷ் பிரமாதமான ஒரு ஷாட் சிக்ஸ். ஏன்னா சூப்பரா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி சொன்னோம், இந்த கடைசி நேரத்துல நான் வந்தாங்கன்னா மிடில் ஸ்டிக்கு போடுங்கன்னு. அதைத்தான் முகேஷ் சௌத்ரி சார் அன்ஷுல் கம்போஸ் பண்ணாரு. பட் லோ கெப்ட் சிக்ஸ்.

0: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
1: உண்மையிலே அசுதோஷ் அடிச்ச சூப்பர் சிக்ஸர் அது.
2: ரிஸ்வி தான் சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். இந்த இடத்துல காலை வச்சு இப்படி தட்டி விட்டினா போது, நான் ட்ரை பண்ண சூப்பரா போகுது எனக்கும் அப்படின்னு.
3: அசுதோஷ் பேர மாத்தியுமா நீ? புரியல. போன வாட்டி என்கிட்ட ரன் அடிச்சிட்டேன் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட கொஞ்சம், ஆனா நான் ஜெயிச்சிட்டோம். இந்த வாட்டி அதெல்லாம் பண்ணாம அவுட் ஆயிடு தோஷ். நான் உன் மேல தான் கூப்பிட்டு தான் கூப்பிடுவேன். கூப்பிடும்போது நீ திரும்பி பாக்கணும். அவுட் ஆயிடு தோஷ்.
1: இவர் கூப்பிட்டா திரும்பி பாப்பாரா?
2: ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான்
1: நினைக்கிறேன். நம்ம கூட விளையாடுறாங்க மகளே. உண்மையிலேயே சூப்பரா ஒரு ஷாட் எடுத்தாரு அசுதோஷ். ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் வந்து அற்புதமான சிக்ஸ். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னதான், அந்த மிடில் ஸ்டிக் பார்த்து போட வேண்டியது. அன்ஷுல் கம்போஜ் போன போது தட் இஸ் 18th ஓவர் போடும் போது இதே மாதிரி நகர்ந்து
2: வந்தாங்கன்னொன்னே
1: ஏன் மிடில் ஸ்டிக்ல போடலன்னு கேட்டோம். இந்த வாட்டி அதைத்தான் பண்ணாரு. ஆனா அதுக்குள்ள அழகா அசுதோஷனுடைய இல்ல அசுதோஷனுடைய மைண்ட் தான் சூப்பர் மைண்ட். அதை வச்சு டப்புன்னு தட்டி விட்டார். தொட்டு விட்டு சிக்ஸ் கடிச்சிச்சு. சோ டோட்டல் இந்த ஓவர்ல 8 ரன்ஸ் இப்ப வரைக்கும்.
2: இன்னொரு
1: விக்கெட். ஏன்னா கம்போஜ் வந்து இந்த மேட்ச்ல விக்கெட்லெஸ்ஸா போயிடக்கூடாதுன்னு பாக்குறேன். இது வரைக்கும் விக்கெட் எடுக்கலவா? 37 ரன்
2: குடுத்துருக்காரு.
1: இன்னொரு சிக்ஸ் பிளாட்டா போன சிக்ஸ். பதினாலு ரன் நம்ம கூட விளையாண்டதுல ரெண்டு பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. 9 ரன் அனலைஸ் பண்ண சசிதரன் மிஸ் பண்றாரு. 10 ரன் அனலைஸ் பண்ண சுதாகரும் மிஸ் பண்றாரு. பேக் டு பேக் இல்லங்க இந்த ஓவருடைய ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ், அதுக்கப்புறம் நாலாவது பால் சிக்ஸ். சோ டோட்டலா 16 ரனுக்கு
2: போயிட்டாங்க.
1: பதினாலு ரனுக்கு போயிட்டாங்க. இன்னும் ரெண்டு பால் இருக்கு அந்த ஓவர்ல.
2: எஸ்
1: ரெண்டு சிங்கிள் வந்தா பழனி முருகன் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா?
2: அன்ஷுல்
1: கம்போஜ் கிட்ட அதெல்லாம் கவலையப்படாத, நீ பாட்டுக்கு போடு. என்னப்பா நான் போட்டுறேன்? இல்ல அப்படிதான் சொல்லுவோம், உடனே போடாத, ஸ்லோ பண்ணலாம்,
2: கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்க வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா போட்டா சிங்கிள் மட்டும் தான் போவோம், இல்ல விகடு வந்துரும்.
1: 150 அவங்க தொடாத மாதிரி போடு அப்படின்னு இருக்கிறாரே. மறுபடியும் ஓ மை காட் சிங்கிள். 150 தொடாங்களா? ரன் அவுட் வாய்ப்பு இருக்கா? எஸ் தட்ஸ் அ விகெட், தட்ஸ் அ விகெட், 100% ரன் அவுட். அது சூப்பர் த்ரோ கேப்டன் அது.
4: தட்ஸ் அ விகெட,
1: விகெட் சரியான ரன் அவுட்ங்க. அசுதோஷ்னுடைய விக்கெட்டு எகிரிச்சு ரன் அவுட் முறையில நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் த்ரோ அடிச்சது. கேப்டனே 3 ஸ்டிக்ஸ் தெரிஞ்சது, பழிச்சு நடிச்சாரு ரன் அவுட் முறையில விக்கெட். சோ 149 ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா இன்னும் ஆல் அவுட் ஆக முடியாது. லாஸ்ட் பாலும் விக்கெட் வந்துச்சுன்னா
5: இன்னும் சூப்பரா
1: இருக்கும். ஆனா நம்ம கூட விளையாடுற பழனி முருகன் என்ன எதிர்பார்ப்பாரு? லாஸ்ட் பால் ஒரு 2 ரன் வரட்டுமே அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. ஏன்னா 149 இருந்து 151 போனா என்ன சார் 2 ரன் தானே நான் வின் பண்ணிருவேன்ல அப்படின்னு.
2: 150 ரன் அடிக்க போற சென்னை சூப்பர் கிங்ஸ் எக்ஸ்ட்ரா 2 ரன் எனக்காக அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிப்பாரு.
1: மகளே ஹலோ எஃப்எம்ல நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கான ஹாட் சீட் கேள்வி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கடைசி பந்து வீசப்பட்ட உடன் கேட்கப்படும். நீங்களும் என் கூட விளையாடணும்னா 0444-66-9999 இந்த நம்பருக்கு நான் கேள்வி கேட்ட உடனே கால் பண்ணலாம்.
0: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
6: It's a huge It's a huge
1: சாரி மிஸ்டர் பழனி முருகன், லாஸ்ட் பால் வந்து ரிஸ்வி சிக்ஸ் அடிச்சதுனால நீங்க மிஸ் பண்றீங்க. தேங்க்யூ சோ மச் எங்க கூட விளையாண்டதுக்கு. அண்ட் லாஸ்ட் ஓவர்ல யாரும் வின் பண்ணல இல்லையா? லோஷியஸ்
2: யாரும் வின் பண்ணல.
1: அண்ட் மக்களே நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கான ஹாட் சீட் கேள்வி இதோ உங்களுக்காக.
0: சொல்லியடி ஹாட் சீட்,
7: ஹாட் சீட் brought to you by தினத்தந்தி.
1: இந்த சீசன்ல அதாவது நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கான ஹாட் சீட் கேள்வி எதிரணி 155க்கு மூவ் ஆகுறாங்க, 156 டு வின் இல்லையா. இதுவரைக்கும் இந்த சீசன்ல, இந்த சீசன்ல இதுவரைக்குமான மேட்சஸ்ல ஒட்டுமொத்தமா 400 ரன்களை கடந்திருக்கக்கூடிய பேட்டர்ல ஒருத்தருடைய பேர், 400 பிளஸ் ஸ்கோர் பண்ணிருக்கக்கூடிய பேட்டர்ஸ்ல ஒருத்தருடைய பேர் நீங்க சொல்லணும். இந்த சீசன்ல இதுவரைக்கும் 400 ரன்களை கடந்திருக்கக்கூடிய பேட்டர்ஸ்ல ஒருத்தருடைய பேர் சொல்லணும். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 66 99 99. இந்த நம்பர் கால் பண்ணுங்க. மோர் தென் 55 ரன்ஸ் நினைக்கிறேன் லாஸ்ட் 30 பால்ஸ்ல, இல்ல ஆல்மோஸ்ட் 60 ரன்ஸ் நினைக்கிறேன் லாஸ்ட் 30 பால்ஸ்ல.
2: லாஸ்ட் 30 பால்ஸ்ல ஆமா, ஆக்சுவலா கிட்டத்தட்ட 97 வந்திருக்கும், 14 ஓவர் முடிவுல, 15 ஓவர் முடிவுல 97 வந்திருக்கும்.
1: அப்பனா 58 ரன் அடிச்சிருக்காங்க. சோ 58 ரன் லாஸ்ட் ஓவர்ஸ்ல, லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல. சோ லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 46 ரன் வந்திருக்குது. சோ பவர் பிளேல வெறும் 37 ரன் தான் எடுத்தாங்க, ரெண்டு விக்கெட் தூக்கணும். அண்ட் தென் மிடில் ஓவர்ஸ்ல 72 ரன், 3 விக்கெட் தூக்கணும். சோ லாஸ்ட் 5 ஓவர்ல 30 பால்ல 58 ரன் எடுத்திருக்காங்க. சோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு டார்கெட்டா டெல்லி ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது 156. மகளே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான இன்னிங்ஸ்ல சந்திக்கிறோம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க ஹலோ எஃப்எம்மோட. நீங்களும் எங்க கூட விளையாடணும், ஹாட் சீட் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த சீசன்ல இதுவரைக்குமான மேட்சஸ்ல ஒட்டுமொத்தமா 400 ரன்களை கடந்திருக்கக்கூடிய பேட்டர்ல ஒருத்தருடைய பேர் தெரிஞ்சதுன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 66 99 99. தொடர்ந்து நினைஞ்சிருங்க ஹலோ எஃப்எம்மோட. உங்க கூட பேசிட்டு இருக்கோம் நாங்க
2: சுரேஷ் மற்றும் அலோசியஸ்.
6: ஹலோ எஃப்எம்எல் சொல்லியடி
7: சொல்லியடி, இது கிரிக்கெட் சரவெடி சரவெடி.

0: எஃப்எம்இல் சொல்லியடி
1: சொல்லியடி
2: இது கிரிக்கெட் சரவெடி.
0: வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்துக்கள்.
0: தினத்தந்தில வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பேஜ் நீங்க படிச்சீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம், கிரிக்கெட் பத்தியும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். சோ அதை நீங்க ரெகுலரா படிச்சீங்கனாலே சொல்லியடியில ஹாட் சீட் கேள்விக்கெல்லாம் சும்மா டக்கு டக்குன்னு பதில சொல்லி இடத்த புடிச்சு சொல்லியடியில சும்மா சொல்லி சொல்லி விளையாடலாம். ஓகே,
4: சொல்லியடி ஹாட் சீட்
2: brought to you by தினத்தந்தி. குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
4: Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi.
2: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10000 Granulated Sugar. Print partner Dinathandi.
4: SNJ 10000 Granulated Sugar. Semma taste, semma life.
2: Sanju Samson, right hand batter, matches 186, runs 5019, high score 119, strike rate 140.55.

0: 156 நமக்கான டார்கெட்.
1: அப்பா பூங்காவனம், இது வரைக்கும் ஒரு சின்ன கீழ கூட விழாம முழுசா இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். இதுக்கப்புறம் உங்க மகன் கௌரவம் நான் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியிலையும் எந்த ஒரு அடியும் விழாம இருக்க நீங்க தான் பக்கபலமா.

0: ஃபர்ஸ்ட் பால்லயே சஞ்சு சாம்சன் சிங்கிள் எடுத்து கொடுத்திருக்காரு. இப்போ கேப்டன் அவருக்கான முதல் பந்தை எதிர்கொள்ள போறாரு.
1: ருத்ராஜ் கேக்வாட், ரைட் ஹேண்ட் பேட்டர், மேட்சஸ் 80, ரன்ஸ் 2747, ஹை ஸ்கோர் 108 நாட் அவுட், ஸ்ட்ரைக் ரேட் 136.33.
0: ஃபர்ஸ்ட் பால்ல சிங்கிள், செகண்ட் பால்ல டாட் ஆக்கிருக்கக்கூடிய போலர் ஆஸ்திரேலியன் பேசர், இப்ப டெல்லிக்கான போலர்
1: மிச்சல் ஸ்டார்க், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட், மேட்சஸ் 53, விக்கெட் 68, இகானமி 8.64.
0: இந்த சீசன்ல இதுவரைக்குமான மேட்சஸ்ல ஒட்டுமொத்தமா 400 ரன்களை கடந்த பேட்டர்ஸ்ல ஒருத்தருடைய பேரை கேட்டிருந்தோம் ஹாட் சீட் கேள்வியில. கரெக்டா பதில் சொல்லி மூணு பேர் இப்ப நம்ம கூட விளையாடிட்டு இருக்காங்க. எஸ், கேஎல் ராகுல், அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்சி இவங்க எல்லாம் சொன்னாங்க. ஹென்ரிச் கிளாசனும் வந்து 400 ரன்களை கடந்திருக்கிறார். ஸோ 4 பேட்டர்ஸ், அதுல இப்போ நம்ம டீமுக்காக 2 பேட்டர்ஸ், ரெண்டு பேருமே 400 ரன்களை கடப்பது முக்கியமல்ல, டாப் 4க்கு டீமை கடத்தி கொண்டு போகணும் எப்படியாவது.
2: எஸ் அதுக்கு முதல்ல சொல்லி அதுக்கு முதல்ல இந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படின்றதுல டார்கெட்டா வச்சு விளையாடிட்டு இருக்காங்க.
0: எஸ் ஒன்ஸ் பவர் பிளே எல்லாம் நாங்கள் அடிச்சு துவம்சம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேட்சஸில் வின் பண்ணி எங்கள் டீமை மேலே கொண்டு போகக்கூடிய ப்ராசஸில் சைட் பை சைட் நாங்களும் நிறைய ஸ்கோர் பண்ணிப்போம். அது ஏற்கனவே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். பட் இன்றைக்கி மேட்சை வின் பண்ணோம். ஏன்னா 155 தானே அடிச்சிருக்காங்க, 156 தானே டார்கெட் நினச்சி ரொம்ப சாதாரணமாக ஆடக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிச்சல் ஸ்டாக் இன்டர்நேஷ்னல் போலர், டாப் லெவல் போலர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, அண்ட் லுங்கி இங்கிடி ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. நல்ல போலர்ஸ் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு டீம் இது. பட் நம்மக்கிட்ட அதிரடியான பேட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ப்ளஸ் தான்.
2: எஸ், சோ இன்னொரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. 4 பால்ல 2 ரன் டோட்டலா இது வரைக்கும் இந்த ஓவர்ல.
0: 2 டாட்டா ருத்ராஜ்க்கு,
2: 2 டாட், 2 சிங்கிள்.
0: ஓகே, அடுத்து நமக்கு தேவை இந்த ஓவர்ல.

0: சஞ்சு சாம்சன் எதிர்கொள்ளக்கூடிய பந்து இது.
1: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi.
2: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar. Print partner Dinathandi.
0: லெக் பை மூலியமா ஒரு சிங்கிள் கிடைக்குது. அதுவும் எவ்வளவோ அப்பீல் பண்ணி பார்த்தாரு மிச்சல் ஸ்டாக். கண்டிப்பா அது லெக் ஸ்டிக்ல வெளியில தான் லைனுக்கு வெளில பிச்சாச்சு. அம்பையர் அதை பார்த்துட்டு தான் நாட் அவுட் அப்படின்ட்டாரு நினைக்கிறேன்.
3: வேணா ரிவ்யூ கேட்டுக்கோங்க, வேஸ்ட் பண்ணிக்கோங்க.
0: பட் அக்ஷர் பட்டேல் கேட்கலாமா கேட்கலாமான்னு கேட்க போயிட்டாங்க,
3: கேட்டாரு போல இருக்கு.
0: ஏன்னா ஏர்லி விக்கெட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுனே. சோ ஒரு ரிவ்யூவை வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணமா தான் இது மாறும் நான் சாலிடா நம்புறேன். லோஷியஸ் கவலையே போடாது, கண்டிப்பா ஒரு ரிவ்யூ வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு தான் நம்புறேன்.
1: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
0: எனக்கு லைனுக்கு வெளியில பிச்சாயிடணும். ஏன்னா சில நேரத்துல பிச்சாயிட்டு ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுவார் இவர். சோ பால் வந்து பிச்சானதுக்கு அப்புறம் திரும்ப உள்ள வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது இவர் பண்றதெல்லாம். ஆனா இந்த பந்து வந்து அவருடைய சீம் பொசிஷன் பார்த்தா பிச்சிங் ஆன் லெக், மிஸ்ஸிங் லெக் ஸ்டிக் அந்த மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன்.
3: கண்டிப்பா லெக் சைட மிஸ் பண்ற மாதிரி தான்
0: இருக்கு. லைன்ல பிச் ஆயி லெக் ஸ்டிக் மிடில் அடிச்சிடுச்சுன்னு வைங்களேன், அப்புறம் நமக்கு கஷ்டமா போயிடும் இல்லையா?
3: ஆமா.
0: அதாவது லைன் மிஸ் ஆயிருக்கணும், லைனுக்கு வெளியில பிச்சா இருக்கணும், இல்லைனாலும் பால் பிச்சாயி லெக் ஸ்டிக் மிஸ் பண்ற மாதிரி இருக்கணும். பாதி பால் லெக் ஸ்டிக்ல பட்டா கூட நமக்கு தான் ஃபேவர், ஏன்னா அம்பையர்ஸ் கால் தான்.
3: ஏதோ ஒன்னு இருக்குது பாப்போம்.
0: ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோமே எல்லாத்துக்கும் வாஸ்து இறக்கிட்டோமே.
3: அம்பேர் சிரிக்கிறார், நான் படிக்காமல வந்திருப்பேன் இந்த வேலைக்கு அப்படின்னு.
0: அதே இல்லாம சொல்லிருப்பாரு, அங்க ஒருத்தனுக்கு தான் எடுத்தோடனே மேட்சுக்கு ஆரம்பத்துல இறக்கிடுறானுங்க. அது எப்படி காலடியிலே போய் எல்பிடபிள்யூ அவுட் கிடைக்குமா என்ன?
1: ஹலோ எஃப்எம் தமிழகத்தில் நம்பர் ஒன், தலைநகரிலும் நம்பர் ஒன்.
0: கடைசி பந்து எய்ட் மாதிரி போச்சு. நல்ல வேலை பால் பீட் அண்ட் பேட்ல பட்டிருந்ததுன்னா பறந்திருக்கும்
3: நினைக்கிறேன்.
0: மூணு ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு முதல் ஓவர்ல. நம்ம கூட விளையாடுவங்க 7, 10, 6 அனலைஸ் பண்ணாங்க. மூணு பேரும் மிஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஓவர் 2000 ரூபீஸ் செங்கல்பட்டுல இருந்து ராகுல். ராகுலா?
4: ஆமா சார்.
0: ராகுல் நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் செங்கல்பட்டு ராகுல்
4: 7 ரன் சார்.
0: ஓகே. பரிமலாவல்லி, பரிமலாவல்லி நாமக்கல்ல இருந்து நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
5: 6 ரன் சார்.
0: பரிமலாவல்லி தானே?
5: ஆமா சார்.
0: 6 ரன்னா?
4: என்னுடைய
0: கேள்விக்கும் பதில் சொல்லிடுங்க. சனிக்கிழமை நடந்த சென்னை வெர்சஸ் மும்பை மேட்ச்ல மும்பை பேட்டர் வில் ஜாக்ஸோட விக்கெட்டை கேட்ச் புடிச்சு ஒரு பிளேயர் தூக்குனார், யார் அவரு?
2: ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.

0: सस्ते।
1: Brought to you by Etihad Airways, Beyond Borders.
2: அந்த முதல் பந்திலேயே சிக்ஸரை நமக்காக கொடுத்திருக்க கூடிய பிளேயர் எதிரணியினுடைய கேப்டன்
3: அக்சர் படேல், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், மேட்சஸ் 171, விக்கெட்ஸ் 136, இகானமி 7.41.
4: நமக்காக
2: இப்ப நான் ஸ்ட்ரைக்கருக்கு வந்துட்டாரு. சோ ருத்து நீ பார்த்துக்கோ மிச்சத்தை அப்படின்னு சொல்லிருக்கிறாரு.
5: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். ருத்ராஜ் காய்க்வாட் பாக்க தன்ன போறா இந்த சிஎஸ்கேயோட ஆட்டத்தை. சிஎஸ்கேயோட ஆட்டத்தை
2: ஹலோ சுரேஷ்,
6: சொல்லுங்க சுரேஷ்.
2: இன்னைக்கு மேட்ச பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் குயிக்காவே வின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு.
6: 15-16 ஓவர்ல.
2: ஆமா ஆமா, அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. சோ நம்மளுடைய கேப்டன் நிதானமா ஆடணும்.
6: என்ன
2: இந்த டென்ஷன் தேவையில்லை. நம்ம கேப்டன்

0: ஏழு ஆறு பதினொன்னு பண்ணாங்க. சோ நம்ம கூட மூணு பேரும் மிஸ் பண்ணதனால நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடுறவங்க எவ்வளவு ரூபாய்க்கு
1: விளையாடுவாங்க? 3000 ரூபீஸ்.
0: ரெண்டு ஓவர் முடிவுல 15 ரன்கள், கடைசி பால் டாட், 3000 ரூபாய் காத்திருக்கு. மகேஸ்வர் சென்னையில இருந்து, வணக்கம் மகேஸ்வர். மகேஸ்வர் தானே? மகேஸ்வர் டெல்லி அணியில விளையாடக்கூடிய ஜேமிசன் எந்த நாட்டை சேர்ந்தவர்?
2: நியூசிலாந்து.
0: ரைட் ஆன்சர். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோருங்க, மூணாவது ஓவர்ல 11 ரன்ஸ் 11 ரன்ஸ் 7 ரன்ஸ் 11 ரன்ஸ் மக்களே, நீங்களும் சொல்லி அடியில் விளையாடணும். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நேயர்கள் யார் வேணாலும் விளையாடலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444, கோட் நம்பர் 4466999 தட் இஸ் 0444-46-99-99.
3: 50 seconds break. இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
4: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான், ஆஹா அஸ்வின் ருசி தனிதான், அஸ்வின் சக்க வைக்கும் பலகாரம்.
5: புத்தாடைக்குள் புதையல், ஆம் கே சின்னதுரையன் கோவில் சமர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்.
3: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேச்சரி மெயின் ரோட், செம்பா.

0: ஏன்னா எல்லா பிளேயரும் ஒரு பிளேயர் டே திடீர்னு வந்துட்டாங்க, டீ குடிக்க போறாங்களா, நான் டீ கடைக்கு வாமச்சாம் போலான்னு ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க கிளம்புவாங்கல்ல,
1: அது கன்ஃபார்மா பவுண்டரி போன பால் தடுத்து புடிச்சாராம் பாராட்டுறதுக்கு வந்துருக்காங்க எல்லாரும்
0: எல்லாரும்.
1: ஆமா,
0: வாழ்க்கையில
1: வாங்கிருக்கேன்ல.

0: Sanjay 10,000 granulated sugar. Semma taste, semma life.
1: ஏழு பால்ல பத்ரன் சஞ்சு சாம்சன் எட்டு பால்ல ஓடுறான் ருத்ராஜ் கேக்குவாடி. என்னது எட்டு பால்ல ஓடுறான்
2: ருத்தே? வாடிச்செல்லாம் போன வாட்டி அன்னிய ஆட்டம். அக்கா நெஞ்சு மலையேறி மிதிச்சாரு கானு ஒருத்தர் பேசுவார கரகாட்டக்காரன்ல, அவர் இன்னொரு டைலாகையும் சொல்லுவாரு. நீ ஆன ஆட்டத்தை பார்த்தா எனக்கு என்னென்னமோ தோணுது. நான் கும்புற ஆத்தா உனக்கு எந்த குறையும் வைக்க கூடாதுன்னு.
3: ஏற்கனவே நீ பேசுறது ஸ்லோவா இருக்கு, இதுல நீ அவரை மாதிரி மிமிக்ரி பண்ணி இன்னும் ஸ்லோவா பேசுற பாரு.
1: இப்ப அவர்கிட்ட சொல்லிட்டு நீ பேசினே இருக்காத, அங்க பிரமாதமான ஷாட் ருத்திக்கிட்டு இருந்து. எட்ஜ்ல தானே வந்தது அப்படின்னா கூட மிச்சல் ஸ்டாக் போலிங்ல எங்கிருந்து வந்தா என்ன நமக்கு வேண்டியது ரன்னு.
4: இட்ஸ் அ ஃபோர்
5: brought to you by Galaxy Health Insurance, our pledge to protect, always at your service.

0: Hi, this is Rutraj Gaikwad. Never ever give up.
1: And அடுத்த பந்து இந்த வாட்டி எந்த பக்கம் அடிச்சு அனுப்ப போறாரு? ஓ, ஸ்ட்ரீட்டா ஸ்டிக்ஸ்க்கு போட்ட பந்து பக்கத்திலே தொட்டு விட்டு ஒரு சிங்கிள் ரன் அவுட்.

0: முறையில விக்கெட் எடுக்க என்னென்னமோ டைவர்ட் சி ட்ரை பண்ணாங்க, பட் எதுவும் நடக்கல.
1: பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும்.
0: 2.5 ஓவர்ஸ்ல 22 ஃபார் நோ லாஸ். சென்னை சூப்பர்

0: Sanjay 10,000 granulated sugar. Semma taste, semma life.
1: பத்தும் நிசங்காவா அது ட்ரை பண்ணாரு. அவரே தான் நினைக்கிறேன். 2.5 ஓவர்ல 22 ரன். இந்த ஓவர்ல வைடோட சேர்த்து இது வரைக்கும் 7 ரன்னா?
2: 7 ரன். சவுண்ட்
1: ரன். நம்ம கூட விளையாடுறதுல திவாகர் 7, கோமதி 8 அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பவுண்டரி போனாலும் வாய்ப்பு இருக்கு. தட்ஸ் அ டாட் பால். சோ 7 ரன்களோட இந்த ஓவர் முடியும் காரணத்தினால 7 ரன் அனலைஸ் பண்ண திவாகர் ஜெயிக்கிறாரா?
2: எஸ், 3000 ரூபீஸ்.
1: 3000 ரூபாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ் திருவண்ணாமலை திவாகர், 3000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாட போறீங்க திவாகர். நெக்ஸ்ட் ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
3: சார்? 9 சார்.
1: 9 ரன்ஸ். ஓகே. அண்ட் திவாகர் கூட சேர்ந்து விளையாட போற இன்னும் அந்த இருவர் ஜெயராமன், ஒரே ஆள் தான் ஜெயராமன். வணக்கம். ஆனந்தமா இருப்போம் ஜெயராமன். 7 ரன் அனலைஸ் பண்றீங்களா? ஓகே. சனிக்கிழமை நடந்த சென்னை வெர்சஸ் மும்பை மேட்ச்ல சஞ்சு சாம்சன் எத்தனை சிக்ஸ் அடிச்சாரு?
4: 0.
1: அடிக்கவே இல்லைன்னு கூட சொல்லிருக்கலாம். 0 கரெக்ட் தான். ஆரணி ரூபினி, என்ன ரைமிங் டைமிங். ஆரணி ரூபினி, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் 8ங்களா? 1000 ரூபீஸ்க்காக 4th ஓவர்ல விளையாட போறாங்க. 3 ஓவர் முடிவுல சென்னை சூப்பர் கிங்ஸ்
2: 22 ஃபார் நோலா.
5: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
1: சென்னை சூப்பர் கிங்ஸின் அபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சொல்லியடி.
6: Hi, this is Dhoni.
7: Hi, this is Ruturaj Gaikwad.
8: This is Anshul Kamboj.
9: Come on, Chennai.
10: Come on, Chennai.
11: Come on, Chennai.
1: ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு சில மேட்சஸ் வீட்லயே உட்காராம கிரவுண்டுக்கும் வராம ஹோட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இப்ப மறுபடியும் ஃபிட்டா போலிங் போட வந்திருக்கிறாரு முன்னாள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் இன்னாள் டெல்லி போலர்
5: லுங்கி இங்கிடி. ரைட் ஆன் ஃபாஸ்ட். மேட்சஸ் 23, விக்கெட்ஸ் 36, எகனமி 8.58.
1: அண்ட் ருத்து முதல் பந்திலேயே எங்க அடிச்சு அனுப்ப போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்டூ த ஸ்டிக்ஸ்னா அது டாட்டோ சிங்கிளோ தான். கொஞ்சம் வித்து கொடுத்து போட்டாங்க. இன்டூ த ஸ்டிக்ஸ் டாட் தான்.
0: Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi.
5: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Print partner Dinathandi.
1: Ruturaj Gaikwad namakkaga indha overla koranjathu oru moonu boundary.

0: நினைக்கிறேன்
1: புத்தாடைக்குள் புதையல். ஆம், கே சின்னதுரையன் கோவில் சமர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்.
2: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
3: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான் அஸ்வின்.
2: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
4: Hi, this is Rutraj Gaikwad. You are listening to Soliyadi.
5: Soliyadi
4: with Suresh and Aloysius on Hello FM. Summa Soliyadi.
5: Summa Soliyadi.
0: ரன்கள் கம்மியாக வந்து கொண்டிருக்கிறது. லுங்கி இங்கிடுனுடைய இந்த போலிங்லா இது வரைக்கும் ரெண்டு ரன் தான் வந்திருக்கு நமக்கு இல்லையா.
6: அதே முன்னாடியே இவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடிருக்காருல்ல.
0: ஆமா.
6: சோ இந்த டைம்ல எப்படி விளையாடுவாங்க இவங்க அப்படின்றதெல்லாம் உசாரா பார்த்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி போலிங் போட்டு நம்மளை ஏமாத்த பாக்குறாரு நினைக்கிறேன்.
7: அவனை வெடி வச்சா கூட இப்ப கிளப்ப முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டான்.
0: நம்ம டீம்ல பார்ட்னர்ஷிப் ஆல்மோஸ்ட் 25 கிராஸ் பண்ணிருதுன்னு
6: நினைக்கிறேன்.
0: இனிமேல் நம்ம 24 இன்னும் ஒரு ரன் வேணுமா? கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். தன்னுடைய விக்கெட்டை கொடுத்து கிளம்பி விட்டா. சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் விக்கெட் லுங்கி இங்கிடி அடிபட்டு ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனாரு. திரும்ப டீமுக்கு இன்னைக்குதான் மேட்ச்க்குள்ள வரணுமா? அடுத்த மேட்ச்ல வந்தா என்ன? 13 பால்ல 6 ரன் எடுத்த ருத்ராஜ் கைக்வாட் விக்கெட்டை விட்டார். 3.5 ஓவர்ஸ்ல 24 for 1 இல்லையா?
6: எஸ்
0: அண்ட் இந்த ஓவர்ல எடுக்கப்பட்ட ஸ்கோர் இது வரைக்கும்
6: 2 ரன்.
0: எவ்வளவு பால்ல மிஸ்டர் அலோசியஸ்?
6: 5 பால்ல.
0: ஓகே, இப்ப வந்த உடனே யாராவது சிக்ஸ் அடிச்சாங்கன்னா ரூபினிக்கு வாய்ப்பு இருக்குது. வந்த உடனே சிக்ஸ்.
2: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: மோஸ்ட்லி யார் வருவாங்க ஒன் டவுன்லன்னு நமக்கு தெரியும். உர்வில் பட்டேல் வராரா இல்லடி நம்ம டீம் எப்போ வந்து இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வருவாங்கனே தெரியாது. குர்ஜப்னீத் சிங்கை விட்டுட்டு நாங்கள் சர்ஃப்ராஸை கொண்டு வரோம்னு கொண்டு வராங்களா? எனக்கு தெரிஞ்சு உர்வில் பட்டேல் தானே வரணும், ஏன்னா அவர் தான் அதிரடியை காட்டுறாரு. வந்தமா 2 சிக்ஸ் இல்லை 2 பவுண்டரி.
6: ஆமா, இல்லைனா இப்போ நான் திருந்திட்டேன் என்ன இறக்கி விடுங்கன்னு சிவம் டூபே உள்ள வந்தாருன்னா
0: அவரை இப்போ வரவைக்க மாட்டாங்க.
6: வாய்ப்பு இல்லை.
0: சிவம் டூபேவை 4வது பேட்டராக உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, 5வது பேட்டராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ, அப்போ தான் ஒருவேளை அவங்க வந்து இம்பாக்ட் பிளேயர் எடுப்பாங்க. ஸோ உர்வில தான் உள்ள அனுப்பிச்சிருக்காங்க.
8: Urvil Patel, right hand batter, matches 5, runs 96, high score 37, strike rate 204.26.
0: உணர்ச்சி வசப்பட்டு 25 வந்திருக்கும் நினைச்சு செலிப்ரேட் பண்ணது ஒரு விக்கெட் விட்டோம். இந்த ஓவர்ல எடுக்கப்பட்ட ஸ்கோர் 2 தான் இல்லையா?
6: 2 ரன்.
0: நம்ம கூட விளையாண்ட 3 பேருமே மிஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடுறவங்க எவ்வளவு ரூபாய்க்கு விளையாடுவாங்க?
6: 2000 ரூபீஸ்.
0: அண்ட் நம்ம கூட அமல்யா பிரியாவா அவங்க பேரு?
9: ஆமா.
0: நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல
9: 7 ரன்ஸ்.
0: ஓகே, நடந்து முடிஞ்ச டெல்லி வெர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச் எங்க நடந்தது? விளையாடிட்டு இருக்காங்க 0446 99 99 இந்த நம்பர் கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பால் நம்ம அக்சர் பட்டேல் கேப்டன் இருந்தே அண்ட் சஞ்சு சாம்சன் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டாரு, அதிரடியா காட்டுவாரா உர்வில் பட்டேல்.
5: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi.
9: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad, cheering partner SNJ 10000 granulated sugar, print partner Dinatandi.
5: SNJ 10000 granulated sugar. Semmati.

0: சோ இது வரைக்கும் வீசப்பட்ட நாலு பால்ல
1: மூணு ரன் வந்திருக்கு.
0: ஆமாங்க, ஃபர்ஸ்ட் பால்ல சிங்கிள், அடுத்த பால் சிங்கிள், அடுத்த பால் டாட், அதுக்கு அடுத்த பால் சிங்கிள். Inside edge, dot ball. It's my love. வெறும் மூன்று ரன் தான்,
1: அஞ்சு பால்ல.
0: என்ன ஒரு பால் இருக்கே,

0: ஒரு ரன் மட்டும் தான் எடுத்தாரு. ஸோ டோட்டலாக நாலு ரன் இந்த ஓவரில் நம்ம கூட விளையாடுவங்க. 7, 8, 9 ரன் லெஸ் பண்ணியிருந்தாங்க. மூணு பேருமே மிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஓவரில் விளையாடுறவங்க எவ்வளோ ரூபாய்க்கு விளையாடுவாங்க?
1: 3000 ரூபீஸ்.
0: மக்களே, 4 ஓவர் முடிஞ்சிருக்கா.
1: 4 ஓவர் முடிஞ்சு, 28 for 1.
0: ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ 5வது ஓவரில் நம்ம கூட விளையாட போகிற அந்த மூணு பேர் யாருன்னு பார்ப்போம். ஏன்னா போன ஓவரில் அமல்யா பிரியாலாம் மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா.
1: எஸ்.
0: ஸோ நெக்ஸ்ட் ஹரிஷ் பிரசாத் மதுரையில் இருந்து, நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் ஹரிஷ் பிரசாத். சென்னை விக்னேஷ், நீங்க அனலைஸ்
2: பண்ணக்கூடிய
3: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
4: Hi, this is Dhoni. You are listening to Solli Adi with Suresh and Aloysius on Hello FM.
5: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் அன்சுர் கம்போஜ். இது சிஎஸ்கே சிங்கவேட்டர்.
6: வணக்கம், நான் துராஜ் காய்க்வாட் பேசுறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு சொல்லி அடி வித் சுரேஷ் அண்ட் அலோசியஸ் ஆன் ஹலோ எஃப்எம்.
0: டெஃபினட்டா நமக்கு பவுண்டரிஸோ சிக்ஸர்ஸோ தேவைப்படுது இல்லையா. ஏன்னா ரன் பால் 13 பால்ல 13 ரன் சஞ்சு சாம்சன் டக்கன் 24 வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ 2 ஓவரா வந்து அப்படியே ஒரு 4 ரன் தான் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறோம், 5 ரன் தான்
1: எடுத்துருக்கிறோம்.
0: சென்னை பால் பீட்டன்
7: பவர் பிளேல நம்மளை விட அவங்க நல்லா அடிச்சிருக்காங்க.
8: 50 செகண்ட்ஸ் பிரேக். இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
9: புத்தாடைக்குள் புதையல். ஆம், கே சின்னதுரையன் கோவில் சமர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம், மிதக்கலாம்.
10: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: சென்னை சூப்பர் கிங்ஸ் 5.3 ஓவர்ல, பட் அவங்க நம்மளோட அதிகமா எடுத்திருப்பாங்கன்னு சொன்னீங்க.
1: ஆமா சுரேஷ், ஏன்னா 5 ஓவர் முடிவுல அவங்க வந்து 36 for 1 இருந்தாங்க, நம்ம 28 ஒரு விக்கெட்டுக்கு. அடுத்த மொழிகள் வசனம் பேசுவா, அழகு பொண்ணுனா கவிதை சொல்லுவா, இணைஞ்ச காதல பிரிக்க என்ன வயங்கள, நாங்களே புகழ்ந்து தள்ளுவோம். நான்
0: மேல ஸ்கையர், எங்க போகுது அந்த பால், எங்க போய் லேண்ட் ஆகுது, விக்கெட் போல கேட்ச் டிராப், நோ மேன்ஸ் ஏரியால வந்து விழுந்தது, கடைசியில பவுண்டரி கிட்ட போய் அதை ஸ்டாப் பண்ணிருக்கிறாரு அசுதோஷ். ஆனா 2 ரன் ஓடி எடுத்திருக்கிறாங்க நினைக்கிறேன், இல்லையா?
1: எஸ் 2 ரன்ஸ்.
0: எங்கயோ போச்சு மிஸ்டர் அலோசியஸ்,
1: சம்மா ஹைட்டு
0: உயரமா.

0: ஆனா உர்வில் பட்டேல் பேட்டிங்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தெரியுமா, அவருக்கு சிக்ஸ் போடலாம் கூட ரொம்ப மேல போயிடுதா, யாராலும் அந்த பால கேட்ச் பண்ண முடிய மாட்டேங்குது.
1: ஜட்ஜ் பண்ண முடியல, பால் இங்கதான் லேண்ட் ஆகுமா இல்ல வேற எங்கேயாவது டிராவல் ஆகுதான்னு.
0: ஒருவேளை வக்கீல் பண்ண முடியுமோ?
1: ஏன் ஓ ஜட்ஜ் பண்ண முடியல? வாவ் இன்ட்ரஸ்டிங், நைஸ். அங்க வேற பயங்கர காத்து வேற அடிச்சிட்டு இருக்குல்ல,
0: அதனால கேட்ச் பிடிக்கல,
1: அதனால தள்ளி தள்ளி போயிரும்.
2: இப்ப உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்களே டிசைன் பண்ணலாம். Galaxy Marvel வந்தாச்சு. For more details visit www.galaxyhealth.com. Galaxy Health Insurance, என்றென்றும் உங்கள் சேவையில்.

0: ஆப்போனன்ட் எவ்வளவு வச்சிருந்தாங்க?
1: ஆப்போனன்ட் வந்து 6 ஓவர் முடிவுல 37 ரன், 2 விக்கெட்டுக்கு.
0: இப்ப ஆல்ரெடி 38 தாண்டி இருக்கோம் நினைக்கிறேன். 37 தாண்டிட்டோம்.
1: ஆமா,
0: 38 for 38.
2: It's a stay. Brought to you by Etihad Airways, Beyond Borders.
3: நல்லா இருக்கு தம்பி. தம்பி நீ ரொம்ப நல்லா அண்ண தம்பி.
0: இன்னும் ஆடட்டும், இன்னும் ஆடட்டும், வெயிட் பண்ணுங்க. ஊர்வியல் பட்டே இன்னும் எடுக்க வேண்டியது நிறைய இருக்குது.
4: இவ்வளவு அம்சங்கள் நிறைஞ்ச ஜாதகத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லம்மா.
0: அடுத்த பந்து எந்த பக்கம் போகுது? ஊர்வியல் பட்டேல் 7 பால்ல 11 ரன். என்னப்பா கால்லாம் புடிச்சுக்குதா சஞ்சு சஞ்சனுக்கு?
5: ஐயோயோ,
0: ஏற்கனவே டீமுக்குள்ள அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கொஞ்சம்
5: இல்ல, அதே அங்க குளிர்ச்சியா இருக்கும்ல, கொஞ்சம் காத்துல அடிக்குதுல.
0: ஆமா,
5: அது பொதுவா சில நேரத்துல இந்த கால் வலியெல்லாம் வரும்.
0: இதனாலயா?
5: ஆமா.
0: பெரியவரே அப்படியா?
5: அது தெரியல, கேள்விப்பட்டிருக்கேன்.
0: சிக்ஸே கண்டிப்பா.
5: அவங்க வந்து 37 ரெண்டுங்க,
0: இப்ப 44 ஒண்ணு சென்னை சூப்பர் கிங்ஸ். பாருங்க.
6: உங்ககிட்ட இருக்கிறது போனா இல்ல காயில் போன பழைய ஃபேனா
0: அப்படின்னு இவர் வேற கலாய்ப்பாரு. எதுக்கு அதெல்லாம்?
5: உங்க வீட்டு ஃபேனை நாங்க கலாய்க்கிறதுக்கு எப்படி சும்மா இருப்போமா? விட மாட்டோம்.
0: ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகருக்கு நீங்க ஃபேனா இருக்கலாம், கலாய்ச்சா கோவம் வரும்.
5: ஆமா,
0: அந்த மாதிரி தான்.
5: அந்த மாதிரி சோ ஒரு ஃபேனுக்கு ஒரு பிரச்சனை தான் நாங்க வந்து நிப்போம்.
0: இனி பூரா எங்களுக்கு இப்படியே வந்தா போதும் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் சஞ்சு சாம்சன். பட் உர்வில் பட்டேல் அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் நீங்க நில்லுங்க தலைவா, ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அதிரடியை காட்டிட்டு கிளம்பிட்டே இருக்க அப்படின்னு ஆடுவாரு. பட் இப்பயே கிளம்ப வேணாம், கொஞ்சம் நின்று அடிக்கலாம்.
5: 20 ஓவர் இருக்குல்ல, பொறுமையா ஒரு 15-16 ஓவர்ல மேட்ச் முடிச்சு
0: போட்டார் உர்வில் பட்டேல். அதான் வந்துட்டு போயினே இருப்பாருன்னு வாய வச்சுட்டு சும்மா இருக்கணும். மிஸ்டர் சுரேஷ் வந்து கிளம்பிட்டாருங்க, அவுட் ஆயிட்டாரு. சோ 8 பால்ல 17 ரன் உர்வில் பட்டேலினுடைய விக்கெட் ஏறிச்சு இல்லையா?
5: எடுத்தது யாருங்க?
0: எடுத்தது அக்ஷர் பட்டேல்.
5: இல்லையா? அப்படி தெரியலையே எனக்கு.
0: கேஎல் ராகுல்.
5: அந்த பேரும் தெரியலையே.
0: படிந்தால் தேர்ட் அம்பையர்ட்ட கேட்டிருக்காங்க.
5: எங்க போய் கேட்டாலும் அது எடுத்த விக்கெட் சுரேஷ்ங்க.

0: அவுட்டா நாட் அவுட்டா கேட்டு இருக்காங்க. லைட்டா ஸ்பின் ஆச்சு அந்த பால், அதனால வந்து மிஸ் ஆகுது. பேட்டர் கிட்ட இருந்து விக்கெட் கீப்பருக்கு ஸ்டம்பிங் முறையில் விக்கெட் எடுத்துட்டு கே எல் ராகுல் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாரு. பட் இந்த கீப்பர்ஸ் நம்பவே முடியாது. சஞ்சு சாம்சன் நம்மள ஒரு தடவை அது மாதிரி தான் காமெடி பண்ணி விட்டாரு.
1: ஆமா,
0: இப்ப உருவில் பட்டேல் ஃபீல் பண்ணதை வச்சுதான் அவுட் சொன்னேன்.
1: எடுத்தாரு
0: ஆமாப்பா, ஆனா ஒருவேளை சிக்ஸ் மிஸ் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணாரு இல்ல விக்கெட் விட்டோம்னு ஃபீல் பண்ணாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவுட் இல்லையா, ஏர்ல இருக்கு காலு, அதனால ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் அன்பார்ச்சுனேட்லி அவுட்டுங்க.
1: நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் சேர் பண்றதுக்கு இப்ப யார் வர போறாரு தெரியுமா? இது முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்னு ஒருத்தர் கொக்கரி பாருல, அப்படிப்பட்ட கோட்டை மதுரையில இருந்து இப்ப பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கிறவங்க தனலட்சுமி வந்திருக்காங்க. செல்லோ வா செல்லோ.
2: ஹாய், என் பேர் தனலட்சுமி, மதுரையில இருந்து. சொந்த வீடு இருக்கிறது கெத்து, ருத்து தான் எங்க சொத்து.
3: Cheering moments of CSK fans brought to you by
4: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
3: நம்ம ஹலோ எஃப்எம் இல் சொல்லி அடி
5: சொல்லி அடி.
0: இவரா இவ்வளவு சீக்கிரம் இவர் வருவார் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி.
3: கார்த்திக் சர்மா ரைட் ஹேண்ட் பேட்டர், மேட்சஸ் 6, ரன்ஸ் 112, ஹை ஸ்கோர் 54 நாட் அவுட், ஸ்ட்ரைக் ரேட் 125.84.
0: எனக்கு என்னன்னா, இப்ப கேஎல் ராகுல பார்த்து அந்த டீமே மிரளும்.
1: ஏன்
0: சும்மாவே இருந்தாலும் ஆயிரம் சொல்லுவாரு. இப்ப ஸ்டம்பிங் முறையில விக்கெட வேற எடுத்துட்டாரு. தன்னை ஒரு முழு கீப்பராக நம்பி இஷ்டத்துக்கு சொல்லுவாருங்கிற மாதிரி
1: எல்லாம் போலயும் புடிச்சு புடிச்சு ஸ்டிக்ல அடிப்பாரு.
0: ஸ்லிப் எல்லாம் வச்சிருக்காங்க கார்த்திக் சர்மாவுக்கு. 6.3 ஓவர்ஸ் 45/2 சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்கோர்.
1: என்ன சார்
0: பின்னாடி
1: நின்னு
0: ஹரிஷ் புதுச்சேரியில இருந்து நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட்
6: ஓவர்ல. ஹரிஷ்
0: ஏழா?
6: ஆமாங்க சார்.
0: காஞ்சிபுரம் வினோத் நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் ஹலோ எஃப்எம் சொல்லி அடியில.
6: அஞ்சு ரன் சார்.
0: ஓகே சொல்லி அடியில. அடுத்து சசிகலா இருக்காங்க சென்னையில இருந்து. சசிகலா நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
7: 8 ரன் சார்.
0: இந்த சீசன்ல சென்னை அணி எந்த அணிக்கு எதிராக விளையாடி தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு பண்ணாங்க?
7: டெல்லி.
0: அந்த டீம் கூட தான் இன்னைக்கு விளையாடுறோம். இன்னொரு வெற்றி நமக்கு கன்ஃபார்மா காத்திருக்குது. ஃபீலே பண்ண வேணாம். இப்ப போலிங் போட்டு ரன் குடுக்க உள்ள வரது
3: குல்தீப் யாதவ், லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்பின், மேட்சஸ் 107, விக்கெட்ஸ் 109, இகானமி 8.21.
0: சஞ்சு சாம்சன் 17 பால்ல 15 ரன், 49/2 சென்னை சூப்பர் கிங்ஸ். இன்னொரு 50 ரன்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 50. சோ 13th ஓவருக்குள்ள நம்ம ஒரு 100 எடுத்துட்டோம் வைங்க மிஸ்டர் அலோஷியஸ். குல்தீப் ரிஸ்ட் ஸ்பின்னர் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் டாட் பால்.
3: 50 seconds break. In the June madam Etihad oda explore panunga. Yes, Palma de Mallorca oda stunning golden beaches, Lazio Cathedral oda alagu, ipdi European Gothic architecture la inde turquoise sea sights varai neenga rasikalam. Melum Poland la irukra Krakow oda castles, old town oda alagoda, unga new memories seeka Etihad oda travel panunga. Ippa neenga 20 kum adhigamana European cities ku parakalam. In the summer Etihad oda take off agatum. Etihad beyond borders.
8: புத்தாடைக்குள் புதையல். ஆம், கேச்சினதுரையன் கோவில் சமர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்.
3: தரத்தின் தாயகம் கேச்சினதுரையன் கோ, வேச்சிரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

50 ரன்களை தொட்டுவிட்டோம் சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை மூணு பால்ல ஒரு ரன் தான்.

50 ரன்கள். பவுண்டரி வந்து நல்லா இருக்கும். கார்த்திக் சர்மா பேட்டிங். வாட் எ ஷாட். டெஃபினட்டா சிங்கிள் தான். இது சென்னை, எது சொல்லு தப்போது உண்மை வாழும் நாடு. நம்ம கூட விளையாடுறதுல வினோத் 5 ரன்கள் அனலைஸ் பண்ணிருக்காரு. பட் இது வரைக்கும் இந்த ஓவர்ல 2 ரன் தான் வந்திருக்கு நினைக்கிறேன். ஹரிஷ் 7 ரன் அனலைஸ் பண்ணிருக்காரு. சசிகலா 8 ரன் அனலைஸ் பண்ணிருக்காங்க. 5000 ருபீஸ்க்காக விளையாடுறாங்க இல்லையா? எஸ் சொல்லுவோம். குறைச்ச காசுக்கு நிறைச்ச சொருக்கு முறைச்சு முறைச்சு பேச மாட்டோம். பண மரத்துல பொவ்வாலா சென்னை கே சவாலா. இந்த பாடி இந்த தடவை 6 ஆ

0: எப்படி இந்த பால் கம்ஃபர்டபுளா சேஃபா பவுண்டரி ரோப்பை தாண்டி சிக்ஸருக்கு போச்சோ, அதே மாதிரி பல பார்டர்ஸை தாண்டி நீங்க டிராவல் பண்ணலாம் எத்திஹாட் ஏர்வேஸ் மூலமா. கிட்டத்தட்ட 90+ டெஸ்டினேஷன்ஸ், 20+ யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு டிராவல் பண்ண முடியும். ஸோ இனிமே நீங்களும் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பவுண்டரியும் இல்லை, இப்போ பந்து பறந்த மாதிரி நீங்களும் பறக்கலாம். ஏகப்பட்ட பார்டர்ஸை தாண்டி எத்திஹாட் ஏர்வேஸ் மூலமாக நிறைய கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ணலாம். அண்ட் இந்த ஓவர் முடிவடையுது 8 ரன்ஸ் இந்த ஓவர்ல. அம் ஐ ரைட் அலோஷியஸ்?
1: லாஸ்ட் பால்ல டாட் பால் இல்லையா, ஸோ 8 ரன்ஸ்.
0: ஷோரா 8 தானா?
1: எக்ஸாக்ட்லி.
0: பொதுவாக செக் பண்ணுமா?
1: 8 தான், 8 தான்.
0: ஓகே, நம்ம கூட விளையாண்டதில் சசிகலா 5000 ரூபீஸ் ஜெயிக்கிறீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: Thank you sir.
0: லாஸ்ட் ஒரு சிங்கிள் ஓடிந்தாங்கன்னா மிஸ் ஆயிடும், அது ஓடல எங்களுக்கு தெரிஞ்சு. ஓகே, சோ நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல 1000 ரூபாய்க்காக விளையாடுறீங்க, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல
2: நெக்ஸ்ட் வந்து 6 ரன்ஸ் சார்.
0: 6 ரன்கள், ஆல் தி பெஸ்ட். அண்ட் இவங்களை தொடர்ந்து நீங்களும் விளையாடணும்னா 0444 66 99 99 இந்த நம்பர் கால் பண்ணலாம். நம்ம கூட ரங்கசாமி கோயம்புத்தூர்ல இருந்து, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல ரங்கசாமி
3: 4
0: ரன். ஓகே, மணி ஃப்ரம் சென்னை, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் மணி
3: சார் 7 ரன்ஸ் சார்.
0: 7 ரன்ஸ் நெக்ஸ்ட் ஓவர்ல 1000 ரூபீஸ் விளையாட போறீங்க. அண்ட் டெல்லி அணி கடைசியா யார் கூட வின் பண்ணாங்க? ராஜஸ்தான் சார்.

0: சென்னை சூப்பர் கிங்ஸ் 57 ரன்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான பிட்ச் தான் நினைக்கிறேன். நடராஜன்
1: பந்து பெருசா போக மாட்டேங்குது, ஸ்லோவா போகுது.
0: இப்ப ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டார்ல, வேகமா நமக்கு ரன் வரும்னு நினைக்கிறேன். நடராஜனுடைய போலிங்.
2: டி நடராஜன், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம், மேட்சஸ் 72, விக்கெட் 72, இகானமி 9.15.

0: நம்ம ரன் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எக்வைர்ட் ரன் ரேட் பெருசா இல்ல அப்படின்னா கூட எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் பத்து ஓவர்ல 100 ரன் அடிக்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். விச் இஸ் நாட் ரைட். ஏன்னா ரெண்டு விக்கெட் வேற எழுந்திருக்கும் ஆல்ரெடி. கொஞ்சம் ரன்ஸ் வேணும். 71 பால்ஸ் 99 ஈஸி தான். T20 கூட இந்த பிச் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால அது நமக்கு டவுட்டா இருக்கு. அண்ட் ரன் அவுட் முறையில விக்கெட்டை கொடுப்பதற்காக கார்த்திக் சர்மா ட்ரை பண்ண ஒரு நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு.
1: ஜஸ்ட் மிஸ்
0: ரெண்டு டாட் பால் பேக் டு பேக் இந்த ஓவர்ல.
2: 50 செகண்ட்ஸ் பிரேக்.
3: புத்தாடைக்குள் புதையல். ஆம், கே சின்னதுரையன் கோவில் சமர் கிப்டா மலேசியா மற்றும் சொகுசு கப்பலில் பறக்கலாம் மிதக்கலாம்.
2: தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: மக்களே, இந்த இன்னிங்ஸ்ல மூணாவது ஓவர்ல நம்ம கூட விளையாடி திவாகர் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு.
1: ஆமா, 3000 ரூபீஸ்.
0: ஆமா, அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிறாரு. ஏன்னா அவர் ஒரு நம்பர் கொடுத்து விளையாடி இருக்காரு, அந்த நம்பர் கால் பண்ணா வேற ஒருத்தங்க எடுக்கிறாங்க. சோ திவாகர், 3000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்காம போறது மட்டும் இல்லாம யாருக்குமே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டீங்க. சோ டிஸ்குவாலிஃபை ஆகுறீங்க திவாகர். இந்த ஷோ கேக்குற எல்லாரும் நல்லா கேட்டுங்க, உங்களுடைய போன் நம்பர் அண்ட் உங்களுடைய பேர்ல விளையாடினா மட்டும்தான் நீங்க வின் பண்ண முடியும். இது எப்படி அவங்களுக்கு தெரிய வரும்னு மட்டும் நினைச்சிருக்கா, பேக்ரவுண்ட் செக் எக்கச்சக்கமா வச்சிருக்கிறோம். சோ தயவு செய்து இன்னொருத்தர் பேர்லயோ இன்னொருத்தர் போன் நம்பர்லயோ விளையாடாதீங்க. அப்ப அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காம போறது மட்டும் இல்ல, யாருக்குமே கிடைக்காம போயிடும். பிகாஸ் வி டூ டபுள் செக், ட்ரிபிள் செக், எல்லாமே பண்ணுவோம் இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா.
0: சோ தயவு செய்து உங்களுக்கும் கிடைக்காம யாருக்கும் கிடைக்காம பண்ணிடாதீங்க, இது ரிக்வஸ்ட்.
2: எல்லாருக்கும் வணக்கம். சொல்லி அடிக்கி போன் பண்றவங்க எல்லாருமே உங்களுடைய பேரையும் போன் நம்பரையும் கரெக்டா கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அதனால உங்களுடைய பேரையும் போன் நம்பரையும் கரெக்டா கொடுங்க. அப்படியே மாத்தி சொல்லி ஜெயிச்சாலும் பணத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும்.
0: நாலு பால்ல ஒரு ரன் மட்டுமே வந்திருக்கேன் நினைச்சோம், அடிச்சம்சார்ல ஒரு பவுண்டரி நமக்காக. பவுண்டரி தானே?
1: எஸ்.

நட்ராஜனுடைய

0: நைன் ஓவர்ஸ் முடிஞ்சிருக்கு. நைன் ஓவர்ஸ் முடிவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 66 ரன்கள் 2 விக்கெட் இழப்பிருக்கு. அண்ட் இப்போதைக்கு 24 பால்ல 30 ரன் சஞ்சு சாம்சன், கார்த்திக் சர்மாவும் கூட இருக்காரு. இந்த ஓவர் எடுக்கப்பட்டது டோட்டலா
1: 9 ரன்கள்.
0: நம்ம கூட விளையாண்ட மூணு பேருமே மிஸ் பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் ஓவர்ல எவ்வளவு ரூபாய்? 10th ஓவர்ல
1: 2000 ரூபாய்.
0: நாராயணன் ஃப்ரம் சென்னை, 10th ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நாராயணன்?
2: 8
0: ரன்ஸ். பெஸ்ட் விஷஸ். தென்காசி வெங்கடேசன் விளையாட இருக்காரு. தென்காசி வெங்கடேசன் நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
2: 9 runs.
0: ஓகே, நம்ம கூட இன்னும் ஒருத்தர் விளையாட முடியும். சென்னையில இருந்து மொஹம்மத் மஜ்ஜிதா, உங்க பேரு? ஓகே, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் 10th ஓவர்ல
2: 7 ரன்.
0: ஓகேங்க. சனிக்கிழமை நடந்த சென்னை வெர்சஸ் மும்பை மேட்ச்ல சென்னை அன்னைக்கு இம்பாக்ட் பிளேயரா ஒருத்தர் வந்தார், யாரு?
2: கார்த்திக் சர்மா.
0: தட்ஸ் அ ரைட் ஆன்சர். மொஹம்மத் மஜ்ஜித் கிரிக்கெட் விளையாடுவீங்களா?
2: எல்லாவே விளையாடுறேன்.
0: ஓகே, எப்படி, என்ன ப்ரொஃபிஷியன்சி? பேட்டர், பவுலர், ஆல்ரவுண்டர்?
2: ஆல்ரவுண்டர்.
0: என்ன மாதிரியான பவுலிங்? பேஸா ஸ்பின்னா? நீங்க அதாவது நீங்க கிரவுண்ட்ல வீசி ட்ரை பண்றது மட்டும் இல்லாம உங்களுடைய ரைட் ஹேண்ட்ல இருந்து புஷ் பண்றது வந்து உங்களுடைய விரல்ல அந்த நகத்தை வச்சு நீங்க தள்ளி தள்ளி பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு கிரிப் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிரவுண்ட்லயும் போடலாம். நான் ஒரு பெரிய கோச் எல்லாம்
2: கிடையாது. நாங்க விளையாடுறது அந்த கார்க் பால்ல தான் நான் அதிகமா விளையாடுவோம்.
0: கிரிக்கெட் பால்ல தான் நான் சொல்றேன்.
2: இல்ல, நீங்க ஸ்டிச் கார்க் சொல்றீங்க.
0: ஸ்டிச் கார்க்.
2: ஓ, நார்மல் கார்க்.
0: ஆனா ஒன்னு சொல்றேன் கேளுங்களேன், எந்த பாலா இருந்தாலும் சரி, நடுவுல ஒரு போலர் இந்தியன் டீம்ல வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல வந்து ஆல்ரவுண்டரா வந்து போலிங்ல கலக்கி அதுக்கப்புறம் பேட்டிங்லயும் பிரமாதப்படுத்தினாரு போன டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல. ஓகே, அவர் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் டீம்ல ஆடுறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டர். நீங்க ஆனா அதை விட ஒருபடி மேல போய் விளையாடுறீங்க. அதனால என்னைக்குனாலும் கிரிக்கெட் வந்து நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சோ தயவு செய்து அதெல்லாம் யோசிக்காதீங்க. எந்த பாலா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. சரியா? பெஸ்ட் விஷஸ், பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் மொஹம்மத் மஜித் நம்ம கூட விளையாடிட்டு இருக்காரு. 7 ரன் அனலைஸ் பண்ணிருக்காரு. வெங்கடேசன் 9 ரன், நாராயணன் 8 ரன் அனலைஸ் பண்ணிருக்காரு.
3: கொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: 9 ஓவர் முடிவில் சென்னை சூப்பர் கிங்ஸ்
1: 66 for 2
0: and target 156.
3: 50 seconds break.

0: பத்தாவது முதல் பந்திலே கே எல் ராகுல் ஸ்டம்பிங் முறையில விகிட் எடுத்துட்டு அப்பீல் பண்றாரு. அம்பையர் மதிக்க கூட இல்ல, நீ கீப்பருங்கிறதுக்காக எல்லா பந்தையும் ஸ்டிக்ல போட்டு தட்டினே இருப்பேன், நாங்க என்ன சும்மா சும்மா தேடம் போயிட்டே கேக்குறதானு.
1: அங்க லைட் இருக்குது, அவருக்கு பிடிக்கும் போல இருக்கு. சின்ன வயசுல எல்லாம் சும்மா ஆன் பண்ணி விளையாடுவோம்ல.
0: ஆமா,
1: அந்த மாதிரி விளையாடுறாரு.
0: கோவம் வந்து கார்த்திக் சர்மா திடீர்னு ஒரு காட்டு காட போறாரு. முன்னாடி இருந்த பிளேயர்ஸ் மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம டீம்ல. சொன்னா காட்ட போறாருன்னு சிக்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக கார்த்திக் சர்மா சொன்ன பேச்சை கேட்டு ஒழுங்கா போட்டிருக்கணும் குல்தீப் யாதவ்.

0: கவர்ஸ் மேல எல்லாம் பவுண்டரி அடிப்பாங்க, பட் இவர் கவர்ஸ் மேல தூக்கி சிக்ஸர் அடிக்கிறாரு. கவர் டிரைவ் ஆடுறவங்களை பாத்துருக்கிறோம். பட் கவர்ஸ் மேல சிக்ஸர்னாலே இல்ல எனக்கு இந்த மாதிரி ஷார்ட் அப்படிங்கறதெல்லாம் விட தாண்டில பிளாட்டா ஒருத்தர் அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாரு. விஜய் சங்கர் தினேஷ் கார்த்திகும் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்காவா இல்ல அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் ஞாபகம்ல
1: தினேஷ் கார்த்திக் லாஸ்ட் பால்ல சிக்ஸ் அடிப்பாரு.
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி இல்ல பங்களாதேஷ் கூட தெரியாது, மூணுல ஏதோ ஒரு கண்ட்ரி கூட தான்
1: விளையாண்டாங்க நினைக்கிறேன்.
0: வேற லெவல் ஷார்ட் அது, ஐ திங்க் ஸ்ரீலங்கால ஆனாங்க பங்களாதேஷ் அகைன்ஸ்டா. எஸ் என்ன மாதிரி லாஸ்ட் பால்ல வந்து ஒரு சிக்ஸ் அடிப்பாரு, கண்ணுக்குள்ள நிக்குது இப்போ வரைக்குமே. கவர்ஸ் மேல சிக்ஸர் எனக்கு அதான் ஞாபகத்துக்கு. சூப்பர் கார்த்திக் சர்மா பட் இருந்தாலும் சிங்கிளும் ரொட்டேட் பண்ணலாம்.
2: எஸ்என்ஜி 10,000 கிரானுலேட்டட் சுகரோட நம்ம சிஎஸ்கே வச்சு பண்ணுங்க.
0: கார்த்திக் 12 பால் 72 for 2 குல்தீப் அதனால ஒரு சிங்கிளா 2 ரன்ஸ் அமிச்சார்.
1: சிங்கிள் மட்டும் தான் சுரேஷ்.
0: சோ இந்த ஓவர்ல இதுவரைக்கும் வந்து சிக்ஸர் உட்பட
1: 5 பால்ல 7 ரன்.
0: லாஸ்ட் பால் டாட் பால் ஆச்சுன்னா மமத்தி மஜித் சாரி மமத் மஜித் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே லாஸ்ட் பால் டாட் பால் ஆகணும்.

0: டாஸ் பால் டாட்னாலும் சரி, சிங்கிள் வந்தாலும் சரி, டூ வந்தாலும் சரி, ஒருத்தர் ஜெயிக்கலாம், நம்ம கூட விளையாடுறவங்க. அண்ட் குயிக் சிங்கிள், குயிக் சிங்கிள், ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் குயிக்கா இருந்தனால மமத் மஜித் மிஸ் பண்றாரு. பட் 8 ரன் அனலைஸ் பண்ண நாராயணன் ஜெயிக்கிறாரு லஷ்யஸ் இல்லையா?
1: எஸ், 8 ரன்ஸ்,
0: 8 ரன்ஸ் நாராயணன், கங்கிராச்சுலேஷன்ஸ். 2000 ரூபீஸ் ஜெயிச்சிருக்கீங்க சொல்லிடல.
2: Thank you.
0: நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாட போறீங்க, நெக்ஸ்ட் ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ண கூடிய ஸ்கோருங்க.
2: அனலைஸ் பண்ண ஸ்கோர் 9.
0: 9 ரன்ஸா நெக்ஸ்ட் ஓவர்ல? 9 ரன்களா?
3: நாராயணன் 1000 ரூபீஸ்க்காக விளையாட போறாரு அவர் கூட ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்றது வெங்கடேசன் ஃப்ரம் சேலம். வணக்கம் வெங்கடேசன். வணக்கம் சார். சனிக்கிழமை நடந்த சென்னை வெர்சஸ் மும்பை மேட்ச்ல சென்னை போலர் ராமகிருஷ்ண கோஷ் எத்தனை விக்கெட் எடுத்தாரு? 4 விக்கெட். தட்ஸ் ரைட் ஆன்சர். நீங்க அனலைஸ் பண்றது எவ்வளவு? 8 ரன். 8 இல்லையா? ஆமா. ஓகே, போன ஓவர் நம்ம கூட விளையாண்ட வெங்கடேசன் மிஸ் பண்றாரு. மமத் மஜித் மிஸ் பண்றாரு. இப்போ நா
0: ஓகே, மூணு பேர் விளையாடுறாங்க. 9 ரன் நாராயணன் அனலைஸ் பண்ணிருக்காரு, வெங்கடேசன் 8 ரன் அனலைஸ் பண்ணிருக்காரு, அண்ட் பாலாஜி 10 ரன் அனலைஸ் பண்ணிருக்காரு. 10 ஓவர்ஸ் முடிவில் 74 for 2 சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய ஸ்கோர். அண்ட் ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால், கேப்டனுடைய லாஸ்ட் ஓவர் அக்ஷர் பட்டேல் இருக்குது, பார்ப்போம்.
1: நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு,
0: 26 பால்ல 31 ரன் சஞ்சு சாம்சன். இப்போ வரைக்கும் வெல் பிளேட், அண்ட் இன்னும் வந்து கண்டினியூ பண்ணணும்.

0: இன்னும் 58 பால்ல 81 ரன் தேவை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஆரம்பத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட்னுடைய விக்கெட்டும் சரி, உர்வில் பட்டேல் விக்கெட்டும் சரி, அவங்க செம்மையா போலிங் போட்டு எடுத்த விக்கெட் இல்ல, நம்மளா கொடுத்த விக்கெட்.
1: ஆமா, கொஞ்சம் தப்பான ஒரு பால் சாய்ஸ் பண்ணது.
0: ஆமா, பேட் திரும்பிச்சு. ஆக்சுவலி நம்ம அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்லோவா அந்த விக்கெட் எப்படி போச்சுன்னு ருத்ராஜ் கெய்க்வாட்னுடைய பேட்டிங் காட்டும் போது பேட் லைட்டா திரும்பிச்சு, ரொம்ப லூசா ஆடிட்டார் நினைக்கிறேன் அந்த பால. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் கையில விழுந்தது. ஏன்னா டீப் மிட் விக்கெட்ல ஒரே ஒரு ஃபீல்டர் ஆன் சைட்ல நிக்க வச்சு போட்டாரு. லுங்கி இங்கிடி பவர் பிளேல ஸ்ட்ரைட்டா அவர் கையில கொண்டு போய் கேட்ச் கொடுத்தாரு கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். ஹி வாஸ் வெரி அப்செட். ஏன்னா எப்படி அவுட் ஆகிறோங்கிறது ஒண்ணு இருக்கு, நல்ல பாலுக்கு அவுட் ஆகுறது வேற. அதே போல உர்வில் பட்டேல் அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் அவருடைய அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். 6-4 அடிக்கிறது ஓகே, ஆனா பால் வர்றதுக்கு முன்னாடியே பாலுக்கு போற ஒரு வேகம் இருக்கு இல்லையா,
2: உங்கள் சேவையில்.
0: கார்த்திக் சர்மா இருக்கா இல்லையா, இப்ப வரைக்கும் 15 பால்ல 14 ரன். சோ கார்த்திக் சர்மாக்காக தோனி பேசி இருக்காரு. ஏன்னா அவர் போன மேட்ச்ல ஒரு 50 எடுத்திருப்பாரு தெரியுமா, சென்னை ஜெயிப்பதற்கு காரணமா இருப்பாரு ருத்து கூட ஒரு பார்ட்னர்ஷிப். இவங்களுக்கு வந்து அவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அந்த சில நேரத்துல வந்து தேவையில்லாத பிரஷரை ஏத்திக்கிதான். அதாவது எல்லாருக்கும் நல்ல கேம் வருது, ஆனா அவங்க வந்து அதிக பிரைஸ் டாக் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை வந்து மைண்ட்ல இருந்து தூக்க முடியல, இவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க நம்ம ஆடலையே
1: அப்படின்னு தப்பா நினைப்பாங்க.
0: அது மாதிரி தேவையில்லாம பிரஷர் எடுத்துக்கிறாங்க. அதை பத்தி கண்டினியூஸா பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஓவர் முடிவுல
1: 4 ரன் சுரேஷ்
0: நம்ம கூட விளையாடுங்க. 8-9-10 அனலைஸ் பண்ணாங்க, மூணு பேர் மிஸ் பண்றாங்க. ஹலோ எஃப்எம் சொல்லிடல, நெக்ஸ்ட் ஓவர்ல எவ்வளவு ரூபாய் காத்திருக்கு?
1: 2000 ரூபீஸ்.
3: சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: நம்ம கூட விளையாடுவதற்காக ஹலோ எஃப்எம் சொல்லியடியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம் சொல்லியடியில் ராஜேஸ்வரி ஃப்ரம் திருச்சி. நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோருங்க 12th ஓவர்ல 8 ரன்கள் ராஜேஸ்வரி. அண்ட் பாலகிருஷ்ணன் ஃப்ரம் திருச்சி, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் 9 ரன்ஸ். நேற்று நடந்த மும்பை வெர்சஸ் லக்னோ மேட்ச் எங்கெங்க நடந்தது?
4: மும்பைல.
0: எஸ் வாங்கடே ஸ்டேடியம், ரைட் ஆன்சர் மும்பைல. கோபால கிருஷ்ணன் நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்.
4: கோபால் கிருஷ்ணா
0: குட். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்.
4: பவுலிங் யார் போறாங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா?
0: குல்தீப்.
4: அப்போ வந்து 6 ரன் சார்.
0: 6 ரன் அண்ட் ஃபர்ஸ்ட் பாலே வந்து சிங்கிள் மட்டும் தான்
3: கிடைக்குது. சொல்லியடி நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: ஸோ தெளிவா அவருடைய பேரை சொன்னாரு, கோபால் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள். தெளிவா நேம் நான் மாத்தி சொன்னா கூட அவர் கரெக்டா சொன்னாரு, கிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தெளிவுபடுத்தினார் கோபால் கிருஷ்ணா. 6 ரன் அனலைஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு பாலகிருஷ்ணன். 9 ரன் அனலைஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு ராஜேஸ்வரி. 8 ரன்ஸ் அனலைஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. 11.1 ஓவர்ஸ்ல 79 for 2. அண்ட் வி நீட் ரன்ஸ் இல்லையா?
1: எஸ் கண்டிப்பா.
0: டவுன் த லெக் வந்தா பெருக்கி விட்டுருவாரு. அதே தான், 6 தான் போதா இல்லையா, எங்க போயிட்டு இருக்குது பந்து.

0: அவங்க இந்த 59 meter 6 அதெல்லாம் பண்ணிருந்தாங்க. பட் நம்மால் பதல எங்க போது 6 பூரா பறந்து பறந்து 80 meter 85 meter நடிச்சிருக்காங்க.
1: எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் நடிச்சிருக்காரு.
0: 85-2 சென்னை சூப்பர் கிங்ஸ் பேக் டு பேக் பேக் டு பேக் பேக் டு பேக் எஸ் பேக் டு பேக் சிக்ஸர் and Sanju Samson 30 ball 45 run and the over already 12 run தாண்டி போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன்.
1: 13 run 3 பேர் மிஸ் பண்ணிட்டாங்க.
0: தேங்க்யூ சோ மச் ராஜேஸ்வரி பாலகிருஷ்ணன் அண்ட் கோபால் கிருஷ்ணா.

0: ஹாட்ரிக் சிக்ஸா? ஆனா எனக்கு தெரிஞ்சு போதும், 65 ரன் தான் தேவை 51 பால்ல.
1: இன்னொரு சிக்ஸ் அடிச்சா ஹாஃப் செஞ்சுரி போட்டு வரல.
0: ஆனா அந்த பால் கண்டிப்பா வைடா தான் வரும். அதாவது வைட்னா வைட் இல்ல, அகலமா ஸ்ட்ரைட்டா மிடில்ல போடாம டவுன் தி லெக் வைடா வந்த பந்து பவுண்டரி பவுண்டரி டெஃபினட்டா டவுன் தி லெக்ல தொட்டு தான் விட்டாரு சஞ்சு சாம்சன். வைடா வரும்னு எதிர்பார்த்தபடி இவ்வளவு வைடா வரும்னு எதிர்பார்க்கல, அகல பந்து இருக்காதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி இல்ல,
1: தொட்டு விட்டு பவுண்டரி தட்டி விட்டாரு
0: சஞ்சு. 49 31 பால்ஸ்ல 49 சஞ்சு சாம்சன். நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடுறவங்க எவ்வளவு ரூபாய்க்கு
1: விளையாடுவாங்க? 3000 ரூபீஸ்.
0: இப்பவே கால் பண்ணுங்க 0444-66-99-99. இந்த நம்பருக்கு இன்னும் ஓவர்ல ரெண்டு பால் இருக்கு. 49 சஞ்சு சாம்சன், 50 சிங்கிள். இது 50 சிங்கிள் நமக்கான ஆஃப் செஞ்சுரி சஞ்சு சாம்சன் கிட்ட இருந்து. What a moment, what a moment. வித்தியாசமான ஒரு விக்கெட்டா இருந்தது. ஓபனிங் இறங்கின சஞ்சு சாம்சன் 32 பால் 50 ரன் எடுத்து கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றிக்கு ஒரு அடித்தளம் அமைச்சிருக்காரு. இந்த மொமெண்ட் நம்மளால கண்டிப்பா லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மொமெண்ட், அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய விக்டரியில இன்னைக்கு.
2: செலிப்ரேட் தி மொமெண்ட் வித் எதிகாத், brought to you by Etihad Airways, Beyond Borders.

0: செம்மா கேமுங்க. சஞ்சு சாம்சன் இருந்து அண்ட் கார்த்திக் சர்மா கேட்ச் காட்டன் போல் முறையில விக்கெட்டை குத்துட்டு போறாரு. சஞ்சு சாம்சன் கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவார்னு பார்த்தா அவுட்டா இல்லையா?
1: சென்னைக்கு
0: சண்டே நடந்த கொல்கத்தா வெர்சஸ் ஹைதராபாத் மேட்ச்ல அதிக ரன் அடிச்ச ஹைதராபாத் பேட்டர் யாரு?
2: டிராவிஸ் கெட் சார்.
0: ஓகே, அண்ட் 13 ரன் அனலைஸ் பண்றீங்க இல்லையா?
2: ஆமா சார்.
0: ஓகே, ரேவதி ஃப்ரம் கோயம்புத்தூர், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல?
3: 11 11.
0: குட். ஆ, கலகிட்டீங்க. கௌரி கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
3: 9
0: ரன். அவங்க ரேவதி தான் 11 11. தமிழ்லயும் சொல்லி இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டாங்க. நீ நான் ரெண்டு தடவை கேக்குறீங்க.
1: உங்களுக்கு தானே வேணும். இந்தாங்க
0: பா, ஏமாத்திட்டாரு குல்தீப். நான் கேட்ச் இந்த மாதிரி நினைச்சேன்.
1: ஆமா,
0: அதனால கவலை எல்லாம் போயிட்டு இருக்கா. பவுண்டரிக்கு போயிட்டு இருக்கா.

0: பவுண்டரியா? ஆர் த பவுண்டரியா? பேக் டு பேக் பவுண்டரியா? எஸ் தட்ஸ் தி பவுண்டரி. இந்த பால ஸ்டாப் பண்ண ஒருத்தர் டைவ் அடிச்சு கை வைக்க ட்ரை பண்ணாரு.
1: ட்ரை மட்டும் தான் பண்ண முடியும்.
0: பறந்தாரு ஆனா முடியல வைக்க.

0: அன்பார்ச்சுனேட்லி ருத்ராஜுடைய விக்கெட்டை விட்டோம். ருத்ராஜ் இது வரைக்கும் நாலு இன்னிங்ஸ்ல மூணு தடவை அவுட் பண்ணிருக்காரு லுங்கி இங்கிடி. நாலு இன்னிங்ஸ் லுங்கி இங்கிடி போலிங்ல ஆடிருக்காருன்னா மூணு தடவை அந்த டீம் கூட அடி விக்கெட்டை விட்டுருக்காரு. எந்தெந்த டீமுக்கு லுங்கி இங்கிடி ஆடினாரோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ இன்னொரு தகவல் இருக்கு, கார்த்திக் சர்மா பத்தி பேசிட்டு இருந்தோம். சம பிளேயர், அவருக்கு வந்து என்னன்னா அதிக பிரைஸ் டேக் போயிட்டமேன்ற ஒரு வருத்தம் இருந்தது, குழப்பம் இருந்தது. நல்ல தோனி மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் பர்சன் who can talk to people, mental health strong பண்ற ஒரு ஸ்பெஷல் பர்சன்,
1: மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி.
0: எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் டீம்க்குள்ள இருப்பாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் பேச வச்சிருக்காங்க கார்த்திக் சர்மா கூட. சோ கார்த்திக் சர்மா வந்து ஒரு ஃபைன் பிளேயர் அப்படின்னு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் சொல்லியிருக்காரு. அவருடைய டெம்பரமெண்ட் வந்து நல்லா இருக்கு, ஸ்கில்லும் நல்லா இருக்கு. மேட்ச் அகேன்ஸ்ட் மும்பை அவருடைய டெம்பரமெண்ட் ஸ்கில்ல நான் பெருசா பாராட்டுறேன். ஏன்னா அடிக்கடி இந்த டெம்பரமெண்ட் பத்தி நிறைய பேசுவாரு கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங். அவர் வந்து இன்னும் போக போக என்ன பெட்டர் ஆகிட்டே வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாலாவது ஸ்பாட் அவருக்கு கரெக்டான பொசிஷனா இருக்கு, அதனால வந்து ரைட் ஸ்பாட் அவருக்கு கிடைச்சிச்சு. ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கார்த்திக் சர்மா பத்தி அவர் 54 ரன் எடுத்தார்ல மும்பை கூட 40 பால்ல, அதை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. அண்ட் கூடவே இந்த பிரைஸ் டாக் பிளேயர்ஸ்க்கு இஷ்யூவா இருக்கிறதுனால தான் நாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு பேச வைக்கிறோம். குறிப்பா அதுல ஒருத்தர் தோனின்றாரு.
1: அதுல இன்னும் சிம்பிளா,
0: ஏன்னா தோனி அமைதியா இருப்பாரு, பேஷன்ஸ் முக்கியம் இல்லையா, அதை சொல்லி தரதுக்கு தோனியும் பேச வைக்கிறாங்க.
1: சோ காமா இருக்கணும் அப்படின்றதுக்கு.
0: எஸ்
1: அண்ட் இந்த மாதிரி பிரைஸ் டாக் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது உங்க பிரஷர் நாங்க ஈஸியா குறைக்கிறோம், பிரைஸ் நாங்க கம்மி பண்ணிடுறோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களா?
0: சம்பளத்தை குறைக்கிறது நல்லவேளை நீ டீம் ஓனராவோ மேனேஜ்மெண்ட்ல இல்ல,
1: அதான் உங்களுக்கு பிரஷரா இருக்குன்னா அந்த பிரஷர் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு
0: பிளேயர்ஸ் அதுக்கு நீங்க தான் பிரஷர் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல எங்களையும், எதுக்கு உங்களுக்கு டீம் வித்துட்டு போயிடுங்க, இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் வித்தாங்க பெங்களூர் வித்தாங்க அந்த மாதிரி வித்துட்டு போயிடுங்கன்னு
1: வாங்க. அது அப்படி நான் பதிலாவோ?
0: ஏன் இது பதிலாகும் போது அது பதிலாவது நீங்க சொல்லும் போது மட்டும். உனக்கு கோழி வாங்கியார தெரியும், ஆடு வாங்கியார தெரியும், ஜோடா மட்டும் வாங்கியார தெரியுமா?
1: எப்படி பிரஷர் ஹேண்டில் பண்ணுறது தெரியல.
0: சொல்றேன் டயலாக கரெக்ட் பண்ணு, அது உனக்கு கோழி வாங்கியார தெரியாது, ஆடு வாங்கியார
2: ஒன்னே கார்த்திக் சர்மா இன்ஜுரி வருமா அப்படின்னு ஆப்போனன்ட் எதிர்பார்ப்பாங்க. நல்லா ஆடுற ஒவ்வொருத்தரும் சலங்க கால கட்டுறதுக்குள்ள டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிச்சு, பரதநாட்டியம் முடிஞ்சிச்சுன்னு ஸ்கிரீன் போட்டுறாங்க. தயவுசெய்து ராமகிருஷ்ண கோஷ் மாதிரியோ கலீல் அகமத் மாதிரியோ இல்ல உன் டிபார்ட்மெண்ட்லயே சொல்றேன் பேட்டிங்ல ஆயுஷ் மாத்திரை மாதிரியோ ஆயிடாத மாமா தினமும் வீட்டுக்கு போய் சுத்தி போட சொல்லு. ஆனா உங்க வீட்டுல யாருன்னா பெரியவர் என்ன கூப்பிடு
3: சேர்த்து போன மேட்சே எடுத்துடும் நினைச்சுக்கோ. இந்த மேட்ச்ல நீ எடுக்க வேண்டியது கெட்ட பேரு, நிறைய ரன் எங்களுக்கு தூம்பு டீம் கிட்ட கெட்ட பேரு.
0: இப்பதான் பண்ணிட்டு இருக்கிறாரு பெரியவரே. சோ இந்த ஓவர்ல எத்தனை ரன் மிஸ் ஆலோ?
1: 9 ரன் சுரேஷ்.
0: கௌரி ஃப்ரம் கோயம்புத்தூர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், 3000 ரூபீஸ் ஜெயிக்கிறீங்க, 9 ரன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கௌரி, நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாட போறீங்க மறுபடியும் 1000 ரூபீஸ். சோ கோயம்புத்தூர் கௌரி, நெக்ஸ்ட் ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
4: 10 ரன்ங்க?
0: 10 ரன். ஓகே சந்திரமௌலி, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல சந்திரமௌலி?
5: 12 ரன்.
0: 12. சண்டே நடந்த கொல்கத்தா வெர்சஸ் ஹைதராபாத் மேட்ச்ல தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி எத்தனை விக்கெட் எடுத்தாரு?
5: 3 விக்கெட்கள்.
0: தட்ஸ் எ ரைட் ஆன்சர், 3 விக்கெட்கள். டேங்கப்பா. காஞ்சிபுரத்துல இருந்து உதயகுமார், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்?
6: 11 சார்.
0: 11. 11.
6: ஓஏய்
7: சொல்லியடி நேரடி ஒளிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: ஸ்கோர் மிஸ்டர் அலோசியஸ்,
1: 13 ஓவர் முடிவுல 105 ரன் அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட் இழப்பிற்கு.
0: தங்களுடைய வெற்றி தங்களை விட்டு சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டார்கள் டெல்லி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் பவுலர்ஸ் எல்லாத்தையும் உள்ள இருக்கிறாங்க, மிச்சல் ஸ்டார்க்க 3வது ஓவர் போட வச்சாங்க. இப்ப லுங்கி இங்கிடி வி நீட் எ பிரேக், எடுத்து கொடுங்கன்னு 3வது ஓவர் அவருடைய 3வது ஓவர் போட வைக்கிறாங்க. மொத்தத்துல இன்னிங்ஸ்க்கான 14வது ஓவர் சஞ்சு சாம்சன் எந்த சைடு அடிச்சு அனுப்ப போறாரு? ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் அப்பீல் பண்றாரு.
7: 1 minute break.

0: கடைசியில ஒரு லெக் பைல ஒரு சிங்கிள் வந்துச்சு அந்த ஓவர்ல.
1: ஆமா, கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க.
0: ஆமா, நம்ம ஆப்போனன்ட் இல்லைங்க, நம்ம நாலு பால் டாட் பால் ஆகிற லெவலுக்கு ஆடுவோம்னு கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க.
1: எஸ், அஞ்சாவது பால்ல அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் வந்து இல்லைன்னா

0: சுந்தரவல்லி திருச்சியில இருந்து.
1: சொல்லுங்க.
0: இந்த சீசன்ல இது வரைக்கும் ரெண்டு மேட்ச் மட்டுமே தோல்வியை சந்திச்சிருக்கோம். உங்க டீம் எது?
1: பஞ்சாப்.
0: That's right answer. நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் 15th ஓவர்ல நடராஜன் போலிங்ல
1: 7 சார்.
0: 7 ரன்கள். திருப்பூர் நவீன், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் 15th ஓவர்ல நடராஜன் போலிங்ல
2: 10 ரன் சார்.
0: என்ன 10ஆ?15th ஓவர்ல
3: தினத்தந்தி.

0: సంజు శాంసన్ టైడర్ గారే 36 బాల్ 50 రన్ తేవే మరుబడియం మ్యాచ్ వేరే మరి తిరుముదాలు శేస్
1: இல்ல 36 బాల్కి 50 రన్ ఇరుకు మోదు ప్రచనే కడయాదు ఓ 2 6 పోషనాలే కంప్లీటా మారిడం
2: சுரேஷ் நான் போன மேட்ச்லயே உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தேன் ஞாபகம் இருக்கா என் ஏஜ் குரூப்ல இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் சேர் பண்றதுக்கு ஒரு குட்டி பையன் வந்துட்டான் உங்க ஏஜ் குரூப் கேட்ட மாதிரி ஒருத்தரை கூட்டினு வரேன்னு இதோ கூட்டினு வந்துட்டேன் இந்த பெரியவரை பார்த்து பத்திரமா கூட்டுவாங்கப்பா வாங்க பெரியவரே சுரேஷோட சகோதரரே
3: வணக்கம் பாண்டியிலிருந்து ஆனந்தகுமார் பேசுறேன் கோவிலில் போடுவாங்க அன்னதானம் வெயில்ல குடிப்பாங்க குளிர்பானம் சிஎஸ்கே கூட முதல்ல டீம் எல்லாம் காணும்
4: Cheering moments of CSK fans brought to you by
5: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
0: Pa naangala ore set dhaan pa samya pesirukiraare. Tina Rajan. Ah, what a ball! Ana super shot from Sanju Samson single down but irundalum umpire just miss.
1: Umpire miss, Natarajan kai miss, ellame miss.
0: Illa pa Natarajan mister.
1: Adenga pa.
5: Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi.
4: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Print partner Dinathandi.
0: எனக்கு என்ன தெரியுமா தோணுது எல்லா ரன்னையுமே சஞ்சு சாம்சன் அடிக்கிறாருனா 43 பால் 61 ரன் இப்ப கார்த்திக் சர்மா அடிக்க வேண்டிய டைம் இது சிங்கிள் அடிச்சிருக்கிறாரு அடிக்க வேண்டிய டைம் தான் சொன்னீங்களே தவிர 64 அடிக்க வேண்டிய டைம்னு சொல்லலையே சஞ்சு சாம்சன் இல்லையா
1: ஆமா
0: திடீர்னு கோவப்பட்டார்னா 3-4 2-6 அப்படிலாம் அடிச்சார்ல
1: ஆமா
0: அந்த மாதிரி மறுபடியும் கொஞ்சம் அதிரடியா பின்றாரான்னு பாப்போம்
6: யாரு

0: ¡Cacha Marma Sixe!
1: ¡It's a huge
0: Sanju Samson! போன வாட்டி டெல்லி கிட்ட செஞ்சுரி எடுத்த சஞ்சு சாம்சன் இப்ப 70ஸ்க்கு மூவ் ஆயிருப்பாரா 67ல இருக்காரு. அப்ப நான் சொல்லிட்டேன்ல பவுண்டரி வந்துரும் நினைக்கிறேன். லெட்ஸ் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எஸ் இன்னொரு சிக்ஸர் தான் பவுண்டரி எல்லாம் எதுக்கு இன்னொரு சிக்ஸ் அடிச்சு குத்துறாரு. 70ஸ் வந்துச்சு நினைக்கிறேன். இத பார்த்தா கன்ஃபார்ம் சிக்ஸ் மாப்ளே. என்னால இதுக்கு அப்புறம் ஸ்லோவா ஆட முடியாது, டயர்ட் ஆயிடுச்சு. இதா வாங்கிக்கங்க அப்படின்னு அதிரடியா கேட்டாரு.
2: அடிச்சு முடிச்சு கிளம்புறேன்.
3: மறுபடி சிக்காத சிக்காத ஒரு கூட்டாலே கேட்டானே பதிலடி பக்காவா பானை தெருவில் நடக்க.

ஷாட் அடுத்து சிங்கிள் வந்தா கூட பவர்ஃபுல்லான ஷாட் தான், பட் பவுண்டரிக்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவுல கேன பவுண்டரி, அன்ஸ்டாப்பபிள்.

0: ஓபனருடைய போலிங் அட்டாக் எல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆயிட்டு இருக்குது. What a performance from Sanju Samson. Deep mid wicket லியோ டீப் ஸ்கொயர் லெக்லயும் ஒருத்தர் நிக்க வச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன். பட் ஸ்கொயர் லெக்ல யாரும் இல்லாதனால இன்னொரு பால் இந்த தடவை பவுண்டரிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் கேன் ஸ்டாப் திஸ். அக்ஷர் பட்டேல் கேப்டன், ரெண்டு ரன்னாவது ஓடி எடுப்பாங்களா இல்ல டயர்ல ஓடலையான்னு தெரியல. 2 ரன்கள்.
1: Isn't it 10,000 granulated sugar? Semma taste, semma life.
0: 20 run ah?
2: 20 run.
0: நம்ம கூட விளையாடவங்க 7 10 9 run analyze பண்ணாங்க. மூணு பேரும் மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடுறவங்க
2: 3,000 rupees க்கு விளையாடுறாங்க.
0: And இது வரைக்கும் ஸ்கோர் சென்னை சூப்பர் கிங்ஸ்
2: 15 overs முடியல. 126 for 2.
0: And நிர்மலா 2000 ரூபாய் இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் 16வது ஓவர்ல
2: 3000 ரூபாய்.
0: Sorry 3000 ரூபாய் நிர்மலா. நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
3: 12.
0: எவ்வளவு? 12 ரன்கள். நாமக்கல் இருந்து கோட்டீஸ்வர் ராஜ், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் கோட்டீஸ்வர் ராஜ்
4: 11.
0: பஷீர் அகமது, நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் பஷீர் அகமது
4: 10
0: ரன்கள். நிர்மலா 12 ரன், கோட்டீஸ்வர் ராஜ் நாமக்கல் இருந்து 11 ரன், பஷீர் அகமது திருநெல்வேலி இருந்து எவ்வளவு ரன் அனலைஸ் பண்ணாரு?
2: 10 ரன்
0: அனலைஸ் பண்ணாரு. ஓகே கோட்டீஸ்வர் ராஜ், என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கொல்கத்தா அணி இது வரைக்கும் எத்தனை மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க?
4: 3 மேட்ச்.
0: தட்ஸ் ஆ ரைட் ஆன்சர்.
5: வணக்கம், நான் மியூசிக் டைரக்டர் அனிருத் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது சொல்லி அடி வித் சுரேஷ் அண்ட் அலோசியஸ். என்ஜாய்.
0: சந்து சாம்சன் 47 பால் 79 ரன். படிபஷ் கார்த்திக் சர்மா மேட்ச் முடிய போதே, இப்பயாவது அடிக்கலாமே. அண்ட் பவுண்டரி வருமா? கார்த்திக் சர்மா பேட்ல இருந்து வந்த பவுண்டரி அது. வாட் அ ஷாட், ஸ்கூப் பண்ண ட்ரை பண்ணாரு.
1: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi,
6: presented by Galaxy Health Insurance, on air partner Etihad, cheering partner SNJ 10000 granulated sugar, print partner Dinathandi.
0: எப்படி அந்த பாலை மிஸ் பண்ணிருந்தாரு? ஸ்டிக்குக்கு போயிருக்கோம், மிஸ் பண்ணல. Hey hey hey hey hey, wanna chase me? Hey hey hey hey, can't touch me? Hey hey hey hey, full toss out.
2: வைட் இல்ல,
0: வைப் இருக்கு. ஃபுல் டாஸ் ஆனா வைடா இருந்தாலும் ஃபுல் டாஸ் மிஸ் ஆலஷன். எப்படி மிஸ் பண்ணலாம்? Cruising towards victory, Chennai Super Kings. ஒரே பால் 5 ரன்கள். ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி, அடுத்த அகல பந்தின் மூலமா ஒரு ரன் கிடைக்குது. லுங்கி இங்கிடி அந்த அகல பந்தை நமக்காக வீசியது.
7: நல்லா இருப்பா, போட ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது.
0: இது டெஃபினட்டா பவுண்டரிக்கு போக வாய்ப்பு இல்ல. ஒரு ரன் கிடைச்சா பெரிய விஷயம்.
2: ஒரே ஒரு சிங்கிள்.
8: எங்க பாரு கேலக்ஸி கேலக்ஸின்னு கேக்குது.
9: தெரியாதா உனக்கு, நம்ம டிவிஎஸ் குரூப்போட தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஜாம்பவான் ஜெகநாதன் சாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
8: அப்போ சூப்பர் சர்வீஸ் சொல்லு.
9: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
1: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
0: 16வது ஓவரிலே 3வது பந்து. இவெல்லாம் அடிச்ச ஷாட் எல்லாம் அதிரடி. ஜஸ்ட் ஒரு டைமிங் தான். வாட் அ ஷாட் ஃப்ரம் சஞ்சு சாம்சன். ஜஸ்ட் ஒரு சின்ன டைமிங் தான் மகளே.

0: இங்கிடி நாலாவது பந்து. இந்த சிங்கிளோட இந்த ஓவர்ல 12 மிஸ் அலோஷியஸ்,
1: 4 பால்ல 11 ரன்.
0: நம்ம கூட 10 ரன் அனலைஸ் பண்ணி விளையாடக்கூடிய பஷீர் அகமத் ஆல்ரெடி 10 தாண்டி போயிடுச்சு, சோ அதனால மிஸ் பண்றீங்க. நம்ம கூட 11 ரன் அனலைஸ் பண்ணி கோட்டீஸ்வர ராஜ் விளையாடிட்டு இருக்காரு, அண்ட் 12 ரன் அனலைஸ் பண்ணி நிர்மலா விளையாடிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு பிளேயரா நீ விளையாடிட்டு இருக்காரு சஞ்சு சாம்சன்.
2: உள்ளேன பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய பெறணுமா?
0: இதே மாதிரி கேம் சஞ்சு சாம்சன் இந்த சீசன் ஃபுல்லா விளையாட விளையாட நமக்கான விக்டரி கண்டிப்பா உண்டு. அண்ட் எப்படியாவது டாப் 4க்கு போயிடலாம், சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணலாம்.
3: ஃபைனல்ஸ் நாங்க தான், கப்பு எங்களுக்கு தான். ஜார்ஜ் ஜெயிச்சு காட்டுகோ.
0: கங்குலி ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம பாத்துருக்கோம் விளையாடி இருக்கிறாரு.
1: ஆமா,
0: கேம்லாம் கூட
1: வேற யாரோ நினைச்சிட்டேன் ஒரு நிமிஷம். ஆமா,
0: புனே டீமுக்கு தானே விளையாடுறாரு, எனக்கு டக்கு ஞாபகம் இல்ல. அப்படி எல்லாம் விளையாடுறவர் தான், பட் இப்ப எனக்கு ஆளே அடையாளமே தெரிய மாட்டேங்குது, ஏன்னே தெரியல.
1: வித்தியாசமா இருக்காரு, ஒருவேளை டயட்ல இருப்பாரோ,
2: ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உனாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா?
0: அப்படியே அந்த மாதிரி டயட். ஐயோ,
1: பயங்கரமான டயட்டா இருக்குது.
0: இப்போ சஞ்சு சாம்சன் டயர்ட் ஆயிட்டாரு, 18 ரன் அடிக்கணும், அடிப்பாங்களா? 4 ஓவர் தான் இருக்குது,
1: அதுக்கு ஓடாம வெறும் 6-4 அடிச்சு போயிடலாம்.
0: ஓகே, ஓரமா எப்படி அடிக்கிறது?
1: ஓல ஓடாம
0: 16 ஓவர் முடிவுல 138 ரன், 2 விக்கெட் எழுப்பியிருக்கு. வாட்ச் கேக்குறாரு கௌஷிக் காந்தி.
1: இல்ல இல்ல, வாட்ச்ல டைம் என்ன, இப்ப பிரேக் உள்ளாமா, ஜூஸ் தருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு.
0: சோ இந்த ஓவர்ல எடுக்கப்பட்ட ஸ்கோர் அலோஷியஸ்,
1: 12
0: ரன்கள், 3000 ரூபீஸ் ஜெயிக்கிறது சென்னை. நிர்மலா, கங்கிராச்சுலேஷன்ஸ் நிர்மலா. 3000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க நிர்மலா, வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஓவர்ல நட போறீங்க, நெக்ஸ்ட் ஓவர்ல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நிர்மலா, 17th ஓவர்ல. பாட்டு பாட சொல்ல,
4: 13
1: அதோட பாதாது,
0: அப்படியே பாதா வந்துதா. ஓகே ஃபைன், ராஜ பெருமாள் 1000 ரூபீஸ்க்காக விளையாட போறீங்க. ராஜ பெருமாள், நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
5: சார்,
0: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi,
6: presented by Galaxy Health Insurance, on air partner Etihad, cheering partner SNJ 10000 granulated sugar, print partner Dinathandi.

சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்க 18 ரன்ஸ் தேவை. 50 பால்ல 84 ரன் அடிச்சிருக்கிறாரு சஞ்சு.

பதினேழு ஆவது ஓவர் நிர்மலா 13 ரன் அனலைஸ் பண்ணி மறுபடியும் 1000 ரூபீஸ்க்காக விளையாட போறாங்க. ஆல்ரெடி 3000 ஜெயிச்சிருக்காங்க போன ஓவர்ல. அண்ட் ராஜ பெருமாள் 9 ரன் அனலைஸ் பண்ணிருக்காரு, 1000 ரூபீஸ்க்காக விளையாடுறாரு. பவித்ரன் அதே 1000 ரூபீஸ்க்காக 6 ரன் அனலைஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த கிரிக்கெட் சீசன்ல மேட்ச் விளையாடுறாங்க அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் அபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லி அடி உண்டு. நீங்களும் சொல்லி அடியில் விளையாடணும். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 66 99 99. மிச்சல் ஸ்டார்க்னுடைய லாஸ்ட் ஓவர், மேட் இன் விக்கெட் எடுப்பதற்கான ஓவர்னு டெல்லி ஃபேன்ஸ் ஆசைப்படுவாங்க. ஆனா பவுண்டரியும் சிக்ஸருமா அடிச்ச நாங்க டயர்டாயி இப்ப 2-2 ரன்ஸா எடுக்கிறோம் சொல்லி விளையாடிட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். மிச்சல் ஸ்டார்க்னுடைய ஓவர்ல முதல் பந்துலேயே 2 ரன்.

0: SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life. Galaxy Health Insurance presents Hello FM Solliyadi.
1: Presented by Galaxy Health Insurance. On air partner Etihad. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Print partner Dinathandi.
2: 26 balls la 29 runs. Kartik Sharma. Innoru boundary varuma. பார்ட்னர்ஷிப் 61 பந்துகள்ல 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள. வாட் எ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் அலோஷியஸ். உண்மையிலேயே சமங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு உண்டிலன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற லெவல் இது.
3: இது பட்ட பகல் கொள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து சேர நல்லா இல்ல.
2: எப்படி நல்லா இல்லாம போவோம்? டெல்லிக்கு வேணா நல்லா இல்லாம போவோம். எங்களுக்கு அப்படியா
4: பிரபு? நீங்க எங்கே வந்துருக்கீங்களா?
5: வெளியூர்ல
2: ஆட்டக்காரனா பேர் வாங்கினவரு இங்க வந்து
6: என்னடா
2: மோர் குடிக்கிறாரு. கார்த்திக் சர்மாக்கு இன்னும் ரெண்டு பால் இருக்குது இந்த ஓவர்ல. மிச்சல் சர்மா, சரி மிச்சல் சர்மான்ட்டு மிச்சல் ஸ்டார்க்கு, அவர் இந்தியன் ஆகிட்டு நான் கார்த்திக் சர்மாவையும் மிச்சல் ஸ்டார்க்கையும் கன்ஃபியூஸ் பண்ணி. பின்ன இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? ஹைதராபாத் டீம். அவங்க தான் வந்து டிராவிஷா அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. எனக்கு யார் யாரோ தமிழ் நடிகைகள் ஞாபகத்துக்கு வராங்க. எப்ப பாரு
6: இப்போ வேணாம்.
2: ஏன் வேணாம்?
6: ஒன்பது ரன் இந்த ஓவர்ல ஆல்ரெடி. எஸ், அஞ்சு பால்ல
2: நம்ம கூட 6 ரன் அனலைஸ் பண்ணி விளையாடக்கூடியவர் மட்டும் மிஸ் பண்றாங்க. பவித்ரன் மட்டும் மிஸ் பண்றாங்க. சோ ராஜபெருமாள் வின் பண்றாரா இல்ல இந்த பால் பவுண்டரி போச்சுன்னா 13 ரன் வந்து மறுபடியும் நிர்மலா வின் பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சன் வேற இப்ப பேட்டிங் வாய்ப்பு இருக்குது. சஞ்சு
7: சாம்சன்
2: 9 ரன் தேவை. சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு அடுத்த ரெண்டு சிக்ஸ் அடிச்சார்னா 100 வருமா? வாட, ஐயோ இது கேட்சுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல 6 போதா? கேட்சா கேட்சா டிராப்பே டிராப்பே டிராப்பே. ஒரே ஒரு சிங்கிள் தான் நினைக்கிறேன். இல்ல 2 ரன்ஸ் ஓடி எடுக்கிறாங்களா?
6: 2 ரன்ஸ்,
2: 2 ரன்கள் டோட்டலா இந்த ஓவர்ல. அப்ப மிஸ்டர் அலோஷியஸ்
6: 11 ரன் சுரேஷ்
2: 11 கூட விளையாட. மூணு பேருமே மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஓவர்ல விளையாடுறவங்க எவ்வளவு ரூபாய்க்கு விளையாட போறாங்க?
6: 2000 ரூபீஸ்.
1: சொல்லியடி நேரடி ஒளிபரப்பில் கலந்து கொள்ள விரும்பும் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
2: 149 ரைட்டா?
6: 149.
2: இப்ப எடுத்துக்கக்கூடிய ஸ்கோர் சுப்பிரமணியம் அடுத்து. கோயம்புத்தூர் சுப்பிரமணியம் வணக்கம். நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஓவர்ல
8: சார்? 9 ரன் சார் 9 ரன்.
2: பாண்டியில இருந்து புதுச்சேரியில இருந்து வேலன் நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
8: வேலன்
2: 8 ரன். இன்னும் ஒருத்தர் விளையாட முடியும். மலைராஜ் மதுரையில இருந்து வணக்கம்.
9: வணக்கம் சார்.
2: நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர்
9: 10 ரன்.
2: சரி மலைராஜ், உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த சீசன்ல இது வரைக்கும் 2 மேட்ச் மட்டுமே வின் பண்ணிருக்கக்கூடிய டீம் எது?
1: ஒன்றுக்கு பதில் அளித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
2: வருமா? 7 ரன் எடுத்தாச்சு.

0: ஆண்ட் நோ லெட் கிட் ஸ்கோர் அலோஷ
1: 10 ரன் சுரேஷ்
0: அண்ட் நம்ம கூட விளையாடறதுல 10 ரன் அனலைஸ் பண்ணாரு மலைராஜ் எவ்வளவு ரூபாய் ஜெயிக்கிறாரு
1: 2000 ரூபாய்
0: கங்க்ராச்சுலேஷன்ஸ் மலைராஜ் 2000 ரூபாய் ஜெயிக்கிறீங்க நம்ம டாப் 4 கண்டிப்பா போயிடுவோம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. மத்த டீம்ஸ் இதுக்கப்புறம் நம்ம கூட விளையாடக்கூடிய டீம்ஸுக்கு எல்லாம் என்ன ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் யோசிப்பாங்க. கொஞ்சம் அல்ல இல்லாம இருக்கும்,
2: பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும்.

மேலே மிச்சல் ஸ்டாக்குக்கு இந்த மேட்ச்ல ஒரு விக்கெட் கூட கிடைக்கலன்றது எனக்கு வருத்தமா இருக்கு. ராஜஸ்தானுக்கு எதிராக மூணு விக்கெட் போன மேட்ச்ல எடுத்தாரு, பட் இந்த வாட்டி எதுவுமே இல்ல. அண்ட் உண்மையிலேயே இங்க வந்து சஞ்சு சாம்சனுடைய கேம்.

அதே போல இன்னும் ரெண்டு பேரை பாராட்டணும். சஞ்சு சாம்சன் பேட்டிங்ல கலக்கினாரு, போலிங்ல ரெண்டு போலர், 4 ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்த அகில் உசைன் வேற லெவல். அண்ட் இன்னொரு போலர் பிக் அப் த போலர்னா ஜேமி ஓவர்டன், 19th ஓவர் மட்டும் தான் போட்டாரு. 19th ஓவர்ல உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நம்ம வந்து டிம் டேவிட் அதிரடியில வந்து ஒரு மேட்ச் தோத்தோம், அந்த 19th ஓவர்ல 30 ரன் கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் அவருடைய கம்பேக் ஒவ்வொரு மேட்ச்லயும் எப்படி இருக்கு, இந்த மேட்ச்லயும் 19th ஓவர்ல ஒரே ஒரு ஓவர் தான், 5 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டை தூக்கியிருக்காரு. 19th ஓவர்ல வாட் எ கம்பேக்!

0: 52 பால்ல 87 ரன், 167 ஸ்ட்ரைக் ரேட், 6 சிக்ஸர், 7 பவுண்டரி. சஞ்சு சாம்சன் அண்ட் கார்த்திக் சர்மா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக என்ன ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி மேட்ச்ல மும்பைக்கு அகைன்ஸ்டா உண்மையிலே விக்கெட் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. கேப்டன் ருத்ராஜ் கைக்வாடோட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப், 40 பால் 54 ரன் எடுத்து கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அண்ட் இன்னைக்கு அகெயின் ஒரு டாப் பிளேயர் சஞ்சு சாம்சன் அப்படின்னா கூட பார்ட்னர்ஷிப் தேவைப்படுது. உருவில் பட்டேல் 9 பால்ல 17 ரன் எடுத்து அவுட் ஆயிட்டு போகும்போது 31 பால்ல 41 ரன் எடுத்து 2 சிக்ஸ் 4 பவுண்டரியோட 132 ஸ்ட்ரைக் ரேட்ல குட் பார்ட்னர்ஷிப் கார்த்திக் சர்மா.
1: கண்டிப்பா கலையிடாங்க நீ சான்ஸ் இல்ல, சரியான பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன்.

0: இன்னொரு சோ அதனால அவர் வந்து வெற்றி வாய்ப்பை தவற விடுறாரு.
1: சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கான வின்னர்ஸ் புதுக்கோட்டையை சேர்ந்த சிவா 1000 ரூபீஸ் வின் பண்ணிருக்காங்க. ஈரோடு சுரேஷ் 4000 ரூபாய், பாண்டிச்சேரி ரகு 2000 ரூபீஸ், சென்னை சேர்ந்த புருஷோத்தமன் 2000 ரூபாய், தஞ்சாவூரை சேர்ந்த பாலகுமார் 1000 ரூபீஸ், அண்ட் புதுக்கோட்டையை சேர்ந்த நீலகண்டன் 1000 ரூபீஸ் வின் பண்ணிருக்காங்க. மதுரை சேர்ந்த முத்துலட்சுமி 6000 ரூபீஸ். இவங்க எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கான வின்னர்ஸ்.
2: ஹலோ எஃப்எம்எல், சொல்லி அடி வித் சுரேஷ் அண்ட் அலோசியஸ்.
3: சும்மா சொல்லி அடிங்க.
1: And second innings gonna winners, Chennai send the Sasikala 5000 rupees win panirukanga. Chennai send the Narayanan 2000 rupees, Coimbatore Gauri 3000 rupees, Chennai send the Nirmala 3000 rupees, Madurai send the Malayraj 2000 rupees.
0: வெற்றி பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை அடுத்த சொல்லியடியில் சந்திக்கிறோம் வர சண்டே அன்னைக்கு.
1: எஸ், லக்னோ கூட மோத போறோம். 3:30 மேட்ச். சோ 2:30 நம்ம எல்எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லியடி ஆரம்பிச்சிரும்.
0: சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் லக்னோ மேட்ச்ல மறுபடியும் 2 பாயிண்ட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்து டாப் 4க்கு நம்ம நகர்ந்து செல்லக்கூடிய அந்த தருணத்துக்கான சொல்லியடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம எல்எஃப்எம்ல உங்களுக்காக காத்திருக்கேன். சோ மறுபடியும் சண்டே அன்னைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு ரெடி ஆயிடுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் சுரேஷ் மற்றும்
1: அலோசியஸ்.
0: சோ 2:30 மணி சண்டே மறந்துடாதீங்க.
4: சொல்லி அடி வந்து

0: ஹலோ எஃப்எம் தமிழகத்தில் நம்பர் ஒன், தலைநகரிலும் நம்பர் ஒன்.
1: மச்சாமே சவி சருவ

0: நவ் எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: எடியே

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் இல் இப்போ நீங்க கேட்க போற பாடல் கேபர் வாசுக்கு எழுதி இசையமைத்து பாடியுள்ள என் ஃப்ரெண்ட் பேரு நிலா.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: நம்ம ஹலோ எஃப்எம் இல் இப்போ நீங்க கேட்க போற பாடல் சத்யன் இளங்கோ வரிகளில் சாய் அபியாங்கர் இசையமைத்து சாய் ஸ்மிருதியுடன் இணைந்து பாடியுள்ள ஆசை கூட.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: கண்ண சுத்தி ஒளிச்சா நூறு கத்தி, முத்தம் பச்சு முடிச்சா பாலம் கட்டி, உன்னை சுத்தி வர்றத வேலை வெட்டி தேனு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 அதிசூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம் மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
2: ஹலோ எஃப்எம் 106.4 அதிசூடி,
4: முதல் தரிசனம் அதிசூடி.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம். அதிகாலை சுபவேளை, சுபவேளை. ஹலோ எஃப்எம் 106.4.
2: திரையுலகிலே பக்தி படங்கள் வந்த காலம். ஆதி பராசக்தி என்றொரு படம், அதற்கான பாடல் பதிவு. திரையுலகமே மாமா என்று செல்லமாக அழைக்கக்கூடிய கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் வாய் மணக்க மணக்க வெற்றிலை போட்டு அவர் அந்த மெட்டு சொல்லக்கூடிய அழகே அழகு என்று சொல்லுவார்கள் அவரிடத்திலே பாடல் பாடியவர்கள் எல்லாம். இந்த படத்திற்கான பாடல் பதிவின் போது ஒரு பாட்டு, சொல்லடி அபிராமி என்ற பாடல். அது உருவான அந்த விதம் சொல்லடி அபிராமி என்று பாட்டு சென்று கொண்டே இருக்கின்றது. ஒரு இடத்திலே கொஞ்சம் உச்சஸ்தாயிலே வேக கட்டுக்களோடு சொற்கள் வேண்டும், என்னென்னவோ எழுதி தருகின்றார். எப்படி ஒரு தூரிகை வரையக்கூடிய ஓவியன் வண்ணம் தொட்டு தூரிகையினால் ஓவியம் வரைவார், அதுபோல கவியரசர் கண்ணதாசன் தமிழை தொட்டு வரிகளினால் ஓவியம் வரைவார். அது ஒரு அருவி போல பாயும், ஆனால் அந்த அருவி பாய்ந்து கொண்டே இருக்கின்றது, அது மெட்டுக்குள்ளே சரியாக பொருந்தவில்லை. அப்போதுதான் கவியரசருக்கு எந்தோ படித்த திரிகூடராசப்ப கவிராயர் படைத்த குற்றால குறவஞ்சி வசந்தவல்லி பந்தாடிய ஒரு பாட்டு நினைவுக்கு வருகின்றது. மிகச்சரியாக அதை இந்த இடத்திலே பொருத்த என்ன அழகாய் பொருந்தி போகின்றது. செங்கையில் வண்டு கலிம் கலினென்று ஜயம் ஜெயம் என்றாட, இடை சங்கதமென்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வெந்தனமென்று குழைந்து குழைந்தாட, மலர் பங்கையமே உனை பாடிய பிள்ளை முன் நிலவு எழுந்தாட என்று இந்த சூழலுக்கேற்ற வகையிலே கடைசி ஒரு வரி மற்றும் கொஞ்சம் மாற்றிக்கொண்டார். நீங்கள் மிகச்சிறந்த படைப்பாளியாக வேண்டுமா? இந்த தமிழ் மண்ணிலே இதுநாள் வரை படைக்கப்பட்டிருக்கும் விஷயத்தை பற்றி நீங்கள் படித்தறிந்திருக்க வேண்டும், கேட்டறிந்திருக்க வேண்டும், பார்த்தறிந்திருக்க வேண்டும். இப்படி சுவாரஸ்யமான அருள் விஷயங்களோடு அகமாற்றத்திற்கான அருட்குறிப்புகளும் சேர்ந்தொலிக்கும் ஹலோ எஃப்எம்என் ஆதிசூடி. அனைவருக்கும் முகமலர அன்பான காலை வணக்கங்களோடு உங்களின் அன்பிற்கனிய ஜெயராம்.
3: தெய்வத்தமிழ் மொழியும் தமிழர் வாழ்வும்
4: சித்திரை மாத சிறப்பு ஆத்திசூடி சங்கே முழங்கு.
2: மணிவாசகருடைய திருவாசகம், கள்வன் கடியன் கலதி இவன் என்னாதே வள்ளல் வரவர வந்தொழிந்தான் என் மனத்தே, உள்ளத்து உறுதுயர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெள்ளும் கடலுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. இந்த திருவாசகத்திற்கான பொருள் என்ன, விளக்கம் என்ன, சிறப்பென்ன, அதே ஆர்வத்தோடு இணைந்திருங்கள் ஹலோ எஃப்எம் ஆதிசூடியுடன்.